நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜெயிஷ்த மாதம் 6 நாள், திருவள்ளுவாண்டு 2057 வைகாசி மாதம் 13 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 27 நாள் புதன்கிழமை. ஆகாசவாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இன் ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றன.

குரலோசை. வெகுளாமை 31 அதிகாரம் 6 குரட்பா.

நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று உலாவர காத்திருக்கும் நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம் காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் இரா பூபாலன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி, மழலையாக பங்கேற்கிறார் ஏ கல்பனா சாவ்லா. 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடங்கடையின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிதுநிது ஆகியன இடம்பெற கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திருக்கை, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. தகவல்கள் வழங்குகிறார் சேலம் சண்முகா மருத்துவமனை அவசர சிகிச்சை நிபுணர் டாக்டர் நேர்த்திகா அவர்கள். 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05

0: பொன்னியின் புதுப்புனல் 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் முனைவர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். 8:45 சருமரோக நிவாரணி சைவால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ. சாமிநாதன் அவர்கள். 9:00 தருமபுரி சங்கர்ஸ்கன் வழங்கும் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார் அவர்கள். 9:05 வானலையில் வசந்தம் வேளாண்மை கல்லூரியில் உள்ள வாய்ப்புகள் நேரலையில் பங்கேற்கிறார் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் முனைவர் அனிசா ராணி அவர்கள். 10:00 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடியப்பன் அவர்கள். 10:05 நீங்கள் கேட்டவை 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி 11:00 தருமபுரி இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் 11:05 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி தென்னையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தரவதனா அவர்கள். 12:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை 12:10 உங்கள் களம் களத்தில் சந்திப்போம் அதியமான் கோட்டையைச் சேர்ந்த தடகள வீராங்கனை உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் 12:40 தமிழ் செய்தியறிக்கை 12:50 திரையசை மெல்லிசை சூழல் காப்பம் கேட்கலாம் 1:05 ஆங்கிலத்தில் செய்தியறிக்கை 1:10 நேயர் விருப்பம் 1:45 மாநில செய்திகள் 1:55 வாநில அறிக்கை 2:00 விவசாய அரங்கம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய மாணவ மாணவியர் வழங்கும் தொகுப்பு நிகழ்ச்சி 2:30 நாடகம் இனி எல்லாம் சுகமே 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள் 4:00 விடைத்தெடும் மினக்கல் 5:00 திரையசை 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம்புரு திருக்கோயில் 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை 6:10 பாட்டுத்தான் 6:30 மாநில செய்திகள் 6:40 வேலை காத்திருக்கு 6:45 வானிலை அறிக்கை 6:50 உள்ளூர் உலா 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி ஜே என் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியல் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் முனைவர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள் 7:00 திரையசை 7:10 மாவட்ட செய்திகள் 7:15 தமிழில் செய்திருக்கை 7:25 வயல்வெளி மண் ஆரோக்கியத்திற்கு உயிர் உரங்கள் நேர்முகம் பங்கேற்பவர் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் பி. ரம்யா அவர்கள் தொடர்ந்து பண்ணை முதல் சந்தை வரை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பங்கு நேர்முகம் பங்கேற்பவர் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் கே. ஸ்ரீமதி அவர்கள் 8:00 இளம் தென்றல் விளையாட்டு வினாடி வினா 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி 9:00 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை 9:15 செய்தி சுடர் 9:30 இடைவிடாத இசைமலை 10:00 சுகமான ராகங்கள் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக
2: This is Akashvani. The news read by Tanvi Khurana. The center has constituted a high-level committee to address the challenges of demographic change caused by infiltration and other reasons. In a social media post, Union Home Minister Amit Shah said that the committee will be chaired by former Supreme Court Judge Justice Prakash Prabhakar Naolekar. Census Commissioner along with former IAS officer Durga Shankar Mishra, former IPS officer Balaji Srivastav and economist Dr. Shamika Ravi have been appointed as the members of the committee. The Joint Secretary for Nurse One in Home Ministry will serve as the member secretary in the committee. Mr. Shah said infiltration and other reasons are causing unnatural demographic change which poses a very significant challenge to the present and future of any nation. He said demographic change is a serious issue linked not only to the sovereignty but also to the national security, law and order, profound changes in social structure and the preservation of tribal society. We have a report.
3: The high-level committee will conduct a comprehensive assessment of demographic changes occurring across India due to illegal immigration and other unnatural causes. It will also analyze patterns of abnormal population shifts at the levels of religious and social communities and will present a planned and time-bound solution for the same. Prime Minister Narendra Modi, in his Independence Day speech from Redford last year, had announced about the high-level committee on demographic change.
4: मैं आज देश के सामने एक चिंता एक चुनौती के संबंध में आगाह करना चाहता हूँ षड्यंत्र के तहत देश की डेमोग्राफी को बदला जा रहा है।

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
2: அன்பென்று கொட்டு முரசே, அன்பென்று கொட்டு முரசே, இந்த வார்த்தைகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் கவிதை சொற்கள். பாரதி தேசிய விடுதலை போராட்ட காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திற்குமான உண்மையை இந்த ஒரு வரியில் சொல்லிவிட்டார். அன்பு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது ஒரு அதிரடியான குரல், அது ஒரு புரட்சிகரமான அறிவிப்பு. முரசு என்பது பண்டைய தமிழகத்தில் மக்களை அழைப்பதற்கும் போர் முழக்கத்தை வெளிப்படுத்துவதற்கும் மகிழ்ச்சியோ துக்கமோ பகிர்ந்து கொள்வதற்குமான ஒரு பறைக்கருவி. அந்த முரசை கொட்டுவது போல அன்பு எனும் உணர்வை ஒலிக்கச் சொல்கிறார் பாரதி. அதாவது, எங்கும் அன்பே முழக்கமாக இருக்கட்டும், அதுவே நம் செய்தியாகட்டும் என்பதே அவரின் வேண்டுகோள். இன்று நாம் வாழும் உலகம் போர்கள், வன்முறைகள், வெறுப்பு பேச்சு, மன அழுத்தம் என பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் சிக்கி தவிக்கிறது. இத்தகைய சூழலில் அன்பென்று கொட்டும் முரசே என்பது மாபெரும் மானுடக் கனவு. அன்பு என்பது பலவீனம் என்ற பேச்சு பொய்யானது. மாறாக, வெறுப்பை வெல்லும் மிகப்பெரிய சக்தி அன்புதான். அன்பு என்பது மானிட இனத்தின் தோற்றத்தோடு சேர்ந்து பிறந்த ஒரு உணர்வு. இதனை உலகின் அனைத்து முக்கிய மத சமய தத்துவ நூல்களும் உயர்ந்த நெறியாக போற்றுகின்றன. குறிப்பாக தமிழ் மரபில் அன்பு இறைவனுக்கு இணையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அன்பு இல்லையென்றால் இந்த வாழ்க்கை பயனற்றது. பாரதிக்கு அன்பு என்பது மானுட அடிப்படை. அன்பு செய்வீர் என்று அறிவுறுத்துகிறார். உங்களுக்கு தொழிலிங்கே

0: அன்பு செய்தல் கண்டீர் என அன்பையே மனித வாழ்வின் பயன் என்று போற்றுகிறார். பகைவனுக்கருள்வாய் நன்னெஞ்சே என பகைவருக்கும் அன்பை பொதுவில் வைக்கிறார் பாரதியார். புத்த மதம் எல்லா உயிர்களிடத்தும் ஒரு தாய் தன் குழந்தை மீது கொள்ளும் அன்பைப் போல அன்பு காட்டுக என்கிறது. கிறிஸ்துவம் உங்கள் பகைவரிடத்தும் அன்பு காட்டுங்கள் என்கிறது. இஸ்லாம் கருணையுள்ள இறைவன் என்று அன்பை முதன்மைப்படுத்துகிறது. காந்தியம் அன்பு என்பது இயற்கையின் மிக வல்லமையான சக்தி, அதற்கு எதிராக எதுவும் நிலைக்க முடியாது என்கிறது. இவ்வாறு சமய நூல்கள், இலக்கிய நூல்கள், அறிஞர்கள், ஞானிகள் என எங்கெங்கும் அன்பே பிரதானமாயிருக்கிறது. இன்று உலகம் மேம்பட்ட தொழில்நுட்பம், மேம்பட்ட பொருளாதாரம், அறிவியல் சாதனைகள் இவற்றையெல்லாம் கொண்டாடுகிறது. ஆனால் இணைய ஊடகங்களில் வெறுப்பு பேச்சு, சமூக வலைதளங்களில் மிரட்டல்கள், இன மற்றும் மத வன்முறைகள், போர் பயங்கரங்கள், இவை அனைத்தும் வெறுப்பின் வெளிப்பாடுகளே. உலக அளவில் ஆயுத மோதல்கள் அதிகரித்துள்ளன. இத்தகைய சூழலில் அன்பு தன்னை இழந்துவிட்டதா என்று நினைத்தாலும் ஏராளமான எடுத்துக்காட்டுகள் மறுப்பாக இருக்கின்றன. பேரிடர் காலங்களில் மக்கள் ஒருவருக்கொருவர் உதவுவது, ஊர் திரண்டு மழை வெள்ளத்தில் உயிர்களை காப்பதற்கு செயல்படுவது, இவை அன்பின் காட்சிகளே, அன்பின் சாட்சிகளே. இவற்றை நாம் புறக்கணித்துவிட்டு வன்முறை காட்சிகளை மட்டும் பெரிதுபடுத்தக்கூடாது. அன்றாட வாழ்வில் அன்பின் முரசை கொட்டுவது எப்படி? கல்வி, சட்டம், பொருளாதாரம் இவை முக்கியமானவை என்றாலும் உண்மையான மாற்றம் தனிமனித அளவில் தான் தொடங்குகிறது. ஒவ்வொரு மனிதனும் தனது சிறிய செயல்கள் மூலம் அன்பின் முரசை ஒலிக்க முடியும். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நன்றி, ஒரு மன்னிப்பு கேட்பு என சொற்களில் அன்பின் முரசை ஒலிக்கலாம். ஒரு வயதானவருக்கு இருக்கை தருவது, ஒரு ஏழைக்கு உணவிடுவது, ஒரு மன அழுத்த நண்பனுக்கு செவி கொடுப்பது என செயல்களில் அன்பின் முரசை கொட்டலாம். வெறுப்பு கருத்துக்களை பகிராமல் ஊக்கமூட்டும் தரமான செய்திகளை பரப்புதல் மூலம் சமூக வலைதளங்களில் அன்பின் முரசை கொட்டலாம். இவை சின்ன சின்ன செயல்களாக தோன்றினாலும் அவை கூட்டமாக ஒரு பெரிய அன்பின் புரட்சியை உருவாக்கும். அன்பென்று கொட்டுமுரசை என்பது பாரதியின் கற்பனை மட்டுமல்ல, அது நவீன உலகின் வருங்காலத்துக்கான மாபெரும் திட்டம். உலகெங்கிலும் காணப்படும் மனநல நெருக்கடிகள், சுற்றுச்சூழல் சீர்கேடு, பயங்கரவாதம், பசி, வறுமை இவை அனைத்திற்கும் மைய காரணம் மனிதர்களிடையே அன்பு இல்லாமையே. மனச்சிதைவிலும் கோபத்திலும் மூழ்கிவிடும் ஒரு சமூகம் அன்பின் மூலமே குணமடையும். மகாத்மா காந்தி, மண்டேலா, அன்னை தெரசா, மார்ட்டின் லூதர் கிங் இவர்கள் அனைவரும் அன்பென்று முரசு கொட்டியவர்கள்தான். இவர்கள் தோற்றுப்போன காலம் எதுவும் இல்லை, மாறாக வரலாறு இவர்களை வெற்றியாளர்களாகவே காட்டுகிறது. எனவே நாமும் அந்த முரசை தூக்கி பிடிப்போம், அன்பென்று கொட்டு முரசை.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: நேரம் இப்போது 6:15.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. இசைப்பாக்கல் வழியே இறைவனை வணங்கும் நேரம் இது. பக்தி மாலை. இனி இசையால் இறைமனம் தூவ வருகிறது. முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது சீர்காழி சிவசிதம்பரம் குரலில்.

கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.

உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 6:22. பக்தி மாலை. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைவனை இசையால் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். இதோ அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ஏ.ஆர். ஷேக் முகமது குரலில்.

லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.

0: 5 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை, லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
1: இசையால் இதயங்களை வசமாய்க் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இது பக்தி மாலை. பிற உயிர்களுக்கு நாம் செய்கின்ற உதவியே இறைவனுக்கு செய்கின்ற முதல் தொண்டு. பக்தி மாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது சிஸ்டர் சாரோ நவ்ரோஜ் குள்ளேல்.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: இசையால் இறைமணம் பரப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 105.5, ஏற்காடு பண்பலை 103.7 பக்தி மாலை. அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: ஒழித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்திமலை. பக்திமலை பாடல்கள் ஒழித்த இடங்களிலெல்லாம் எல்லா வளமும் பெருகிட வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:35. தொடர்ந்து கேட்கலாம்
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். வழங்குகிறார் பி. சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். குறுவை பருவத்திற்கு ஏற்ற ரகங்களை தேர்வு செய்யணும். இப்போ குறுவை பருவத்தில், அதாவது ஜூன் அக்டோபரில் அதிக மகசூல் தரக்கூடிய சாய்ந்து விழாத தன்மை கொண்ட குறுகிய கால நெல், 90 நாள்லேருந்து 115 நாட்களில் நெல் ரகங்கள் இருக்குது. இதில் பார்த்தோம்னா குறுவை நெல் ரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ADT 59, கோ 51, ADT 53, கோ 55, ADT 16 மற்றும் ADT 37 ஆகிய ரகங்கள் உள்ளன. IR 36, IR 50, IR 64, ADT 36, ADT 37, ADT 43, ADT 45, ADT 47, கோ 54, AST 16, AST 17, AST 20 மற்றும் MTU 5, MTU 6, TRY 5, TPS 5, PMK 2, PMK 3. பாரம்பரிய நெல் ரகங்களை 60 குறுவை போன்ற ரகங்களை தேர்வு செய்யணும். பாரம்பரிய நெல் ரகங்களில் பூச்சி நோய் தாக்குதல் குறைவாக இருக்கும். தண்ணீர் வசதி குறைவாக இருந்தால் நேரடி நெல் விதைப்பை தேர்வு செய்யணும். வானிலை தகவல்களை தெரிந்து சாகுபடி பயிர்கள் மற்றும் விதைக்கும் நாளை நேரத்தை முடிவு செய்ய வேண்டும். மாற்று பயிர், உதாரணத்துக்கு உளுந்து, மரத்துவரை, எண்ணெய் வித்து பயிர் தேர்வு செய்யலாம். அடுத்து இந்த உழவர் அடையாள எண் இதுவரை பெறாத விவசாயிகள் தற்பொழுது நடைபெற்று வரும் சிறப்பு முகாம்களில் தங்களுடைய ஆதார் அட்டை, நித ஆவணங்கள் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண்ணுடன் தங்கள் கிராம

குடும்பத்திற்கான வேளாண்மை தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண் வணிகத்துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டு இணையதளத்தில் பதிவு செய்து உழவர் அடையாள எண் பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இனி வரும் காலங்களில் உழவர் அடையாள எண் வைத்துள்ள விவசாயிகளுக்கு மட்டுமே PM கிசான் கௌரவ நிதி, மானிய விலையில விதைகள், உரங்கள், பயிர் காப்பீடு, இயற்கை பேரிடர் நிவாரண தொகை மற்றும் அரசின் இதர மானியங்கள் வழங்கப்பட உள்ளதால் இதுவரை பதிவு செய்யாத விவசாயிகள் உடனடியாக தங்களின் நில ஆவணங்களை ஆதாரத்துடன் இணைத்து உழவர் அடையாள எண்களை பெற்று அனைத்து விவசாயிகளும் பயன்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்து இந்த நவீன வேளாண்மையில் உயிர் உரங்கள், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். மண் எனப்படுவது கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களினுடைய இருப்பிடமா? எல்லா மண்ணும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் இடத்திற்கு இடம் தட்பவெப்ப சூழலுக்கேற்ப வேறுபடுகின்றன. இக்குறைபாட்டினை நிறைவு செய்திட நுண்ணுயிர் உயிர் உரமாக அளித்தர வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இந்த உயிர் உரம் என்பது இயற்கை உரத்தின் ஒரு அங்கமாகும். பாக்டீரியாக்களை பூஞ்சாணங்களையும் கொண்டு தயாரிக்கப்படும் இவ்வுரம் மண் வளத்தை மேம்படுத்தி அதன் மூலம் பயிர் விளைச்சல் அதிகரித்து நல்ல தரமான வேளாண் பொருட்கள் கிடைக்க ஏதுவாக அமைகிறது. இவ்வுயிர் உரங்கள் மண்ணில் இடப்பட்டதும் அதில் உள்ள நுண்ணுயிர்களுடைய மண்ணில் சென்று அதிக பெருக்கமடைந்து மண்ணின் ஊட்டச்சத்து இருப்பை மேம்படுத்தி பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கிறது. பல்வேறு வகையான உயிர் உரங்கள் பயிர்களுக்கு ஏற்றவாறு உபயோகப்படுத்தப்படுகிறது. ரைசோவியம், அசோலா, அசோஸ்பைரிலம், அஸ்ட்ரோபாக்டர் போன்ற உயிர் உரங்கள் தலைச்சத்து மேம்பாட்டிற்காகவும், பாஸ்போபாக்டீரியா மற்றும் வேர் உட்பூசணம் மணிச்சத்து மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. கண்ணுக்கு தெரியாத திறன்மிக்க நுண்ணுயிர்களை கொண்ட தயாரிக்கப்பட்ட கலவையே நுண்ணுயிர் உரமாகும். அங்கக வேளாண்மையில் நுண்ணுயிர் உரங்களை உபயோகப்படுத்துவதால் மண்ணினுடைய வளம் மேம்படுவதோடு சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுகிறது. நுண்ணுயிர் உரங்களை உபயோகப்படுத்துவதால் 30% தலைச்சத்து சேமிக்கப்படுகின்றது. சில நுண்ணுயிர்கள் தலைச்சத்தை நிலைநிறுத்தப்படுவதோடு பயிர் வளர்ச்சிக்கு தேவையான பயிர் வளர்ச்சி ஊக்கிகளான இண்டோல் ஆஸ்டிக் அமிலம் மற்றும் ஜிப்ராலிக் அமிலம் போன்றவற்றை உற்பத்தி செய்கின்றது. இதனால் பயிர்களில் அதிக வேர்களும் தூறுகளும் இலைகளும் தோன்றி வளர்ச்சிக்கு உதவுகின்றது. இந்த ரைசோபியா என்ன செய்து? ரைசோபியா பாக்டீரியா இனத்தை சார்ந்த நுண்ணுயிர் ஆகும். அவரை குடும்பத்தை சார்ந்த பயிர்களுடன் கூட்டு வாழ்க்கை நடத்தி பயிர்களுடைய வேர்களில் வேர் முடிச்சுகளை உண்டாக்குகிறது. ரைசோபியம் காற்றில் இருக்கும் தலைச்சத்தை வேர் முடிச்சுகளை நிலைநிறுத்துகிறது. இந்த நாற்றுகளின் வேர்களை நினைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 2 பொட்டலங்கள் அசோஸ்பைரிலத்தை 2 லிட்டர் தண்ணீரில் கலக்கணும். இந்த கரைசல் நாற்றுகளில் சேர்த்து நனையும்படி 20 நிமிடங்கள் வைத்திருந்து பின்பு நடவு செய்யணும். நடவு வயலில் எப்படி இருக்கிறது? 4 பொட்டலங்கள் அதாவது 800 கிராம் அசோஸ்பைரிலத்தை 20 கிலோ தொழுவுரத்துடன் கலந்து 1 ஏக்கர் நடவு வயலில் நடுவதற்கு விதைப்பதற்கு முன்பு தூவணும். ஏற்கனவே வளர்ந்த பயிர்களுக்கு 1 செடி மரத்திற்கு ஊற்று பொறுத்து 20 முதல் 25 கிராம் அசோஸ்பைரிலத்தை 1 கிலோ தொழுவுரத்துடன் கலந்து பயிர்களின் வேர் பாகத்தில் இட்டு மண்ணால் அணைக்கணும். மெல் தானிய பயிர்கள், கரும்பு, பருத்தி, எள், சூரியகாந்தி மற்றும் தோட்டக்கலை செடிகள் மரக்கன்றுகளுக்கும் இது வைக்கலாம். மணிச்சத்திற்கான நுண்ணுயிர் உரங்கள் என்ன? பயிர்கள் வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான சத்துக்களில் மணிச்சத்து ஒன்றாகும். தாவரங்களினுடைய முக்கிய செயல்களான உணவு தயாரித்தல், மலர் காய் கனிகளை உற்பத்தி செய்தல், மேலும் நல்ல விதைகளை உருவாக்குதல் இதற்கெல்லாம் மணிச்சத்து தேவைப்படுகிறது. பயிர்களினுடைய வேர்கள் நன்கு வளர்வதற்கும் திசுக்கள் நன்முறையில் வளர்ச்சி அடைவதற்கும் தாவரங்களுடைய இனப்பெருக்கத்திற்கும் இம்மணிச்சத்து தேவைப்படுகிறது. நிலத்தில் இடும் மணிச்சத்தில் பெரும்பகுதி பயிர்கள் நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியாத நிலையில் நீரில் கரையாத நிலைக்கு மண்ணில் மாற்றப்படுகிறது. நாம் இடும் மணிச்சத்துகள் சுமார் 20 முதல் 25% தான் பயிர்களுக்கு கிடைக்கின்றது. பெரும்பகுதி கரையாத நிலைக்கு மாற்றப்பட்டு பயிர்களுக்கு பயன்படாமல் விரயமாகிறது. இந்த மணிச்சத்து கிடைக்கக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள் என்னென்ன? பாஸ்போபாக்டீரியா, மண்ணில் கரையாத மணிச்சத்தை கரைக்கும் பாக்டீரியாவை பாஸ்போபாக்டீரியா என்று அழைக்கிறோம். இது எப்படி உபயோகிக்கிறது? 10 கிலோ விதைகளுக்கு 1 பொட்டலம் ரைசோபியம் என்ற அளவில் உபயோகப்படுத்த வேண்டும். இலை மக்கு மண் அல்லது கறித்தூளில் கலக்கப்பட்ட ரைசோபியம் 1 கூளை அதாவது 200 கிராம் அரிசி கஞ்சியில் கலந்து இந்த கலவையை தயார் செய்யணும். கலவை தேவையான அளவு விதைகளை இட்டு எல்லா விதைகளும்

0: கலவை ஒட்டுமாறு நன்றாக கலக்கணும். கலந்த விதைகளை நிழலில் 30 நிமிடம் உலர்த்தி உடனடியாக விதையை விதைக்கணும். அடுத்து இந்த நீர்ப்பாசன முறைகளை எது சிறந்தது? நீரின்றி அமையாத உலகு. விவசாய சாகுபடிக்கு அடிப்படையான நீர்ப்பாசனமே. இதில் வந்து ஏரிகள், கண்மாய், குளம், குட்டை, கிணறு, போர்வெல், வாய்க்கால் மூலமாக நீர்ப்பாசனம் செய்யப்படுகிறது. பயிர்களினுடைய தன்மை, மண்ணினுடைய தன்மை, நீர்ப்பாசன வசதி குறித்து நீர்ப்பாசன முறைகளை தேர்வு செய்ய வேண்டும். இருக்கின்ற நேரை சிக்கனமாகவும் அதிக பரப்பளவும் பயன்படுத்தக்கூடிய முறைகளை தேர்வு செய்ய வேண்டும். நீர் ஒரு அரிய இடுபொருள். சிக்கனமாகவும் சிறப்பாகவும் பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளை பற்றி தெரிந்து அதுக்கு ஏற்ப இந்த சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், சமதள பாசனம், அடுக்கு சாய்வு நீர் பாசனம், கைமுறை பாசனம் இவற்றையெல்லாம் பின்பற்றி எது சிறந்தது என்பதை அவரவர் நீரின் அளவிற்கு ஏற்ப தேர்ந்தெடுக்கப்பட்டு பயன்படுத்த வேண்டும். நாம் சாகுபடி செய்யும் பயிர் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப பாசன வசதியை மேற்கொள்ள வேண்டும். இருக்கின்ற நீரை சிக்கனமாகவும் சமச்சீராகவும் பயன்படுத்தி கூடுதல் மகசூல் பெற முயற்சிப்போம். ஒவ்வொரு துளி நீரிலும் அதிக பயிர் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட வேண்டும்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி. பண்றாங்க Main Road, Salem. Counseling Code 2648. Call 9500-509984.
2: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்குபோதுநிலை ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக. அம்மன் அருள் பெருக.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: நேரிலே இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் பையூர் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய மாணவ மாணவியர் வழங்கும் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். நிறைவுக்கு வருகிறது இன்றைய உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்வது மாநில செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங்கை பிரதமர் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்தவும் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு வெளிப்படையான நடவடிக்கைகளை தொடரவும் முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இதேபோல் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார். இந்தியா ஜப்பான் இடையே அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கு உலக நாடுகளுடன் இணைந்து முக்கிய பங்காற்றுவதை உறுதி செய்வதாகவும் மற்றொரு பதிவில் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கல்வி வேலைவாய்ப்புகளில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்குகளின் விசாரணை இன்று வரவுள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள்

0: அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது 69% இடஒதுக்கீட்டினை பாதுகாக்கும் நோக்கில் தேவையான சட்ட நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள அவர் அறிவுரை வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு விஜய் முதன்முறையாக இன்று தில்லி செல்கிறார். மாலை 4:30 அளவில் அவர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காலி மதுபாட்டில்கள் விவகாரம் தொடர்பாக ஈரோடு உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள டாஸ்மாக் பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாட்டில்களை வெளிமுகமை மூலமாக திரும்ப பெறுவது குறித்து உயர்நீதிமன்றத்தில் உறுதிப்பத்திரம் அளிக்கப்பட்டு வரும் ஜூன் மாத இறுதிக்குள் பணியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளித்து பணியாளர்கள் அனைவரும் இன்று முதல் வழக்கம்போல் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அம்மா உணவகங்கள் என்றாலே மாநிலம் முழுவதும் மக்களின் உள்ளத்தில் தோன்றுவது ஜெயலலிதாவின் உருவம்தான் என்று கூறியுள்ளது. இத்தகைய செயல்களை தவிர்த்து அம்மா உணவகங்களின் செயல்பாடுகள் குறித்த அறிவிப்பை அரசு தீவிரமாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படுவதை தவிர்க்க 76 குவாரிகளில் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்யப்பட்டு அறிக்கை பெறப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதையடுத்து விருதுநகர் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அமைச்சர், குத்தகை பரப்பிற்கு வெளியே குவாரி பணி மேற்கொண்ட 23 குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளுடன் 4 இக்கண்காட்சி நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனில் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை இணைந்து பல்வேறு கண்காட்சிகளை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி, புகழ்பெற்ற உதகை அரசு தாவரில் பூங்காவில் மலர் கண்காட்சி, காட்டீர் பூங்காவில் மலைப்பயிர்கள் கண்காட்சி போன்றவை நடைபெற்றது. இந்த நிலையில் கோடை விழாவின் இறுதி கண்காட்சியாக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66 பழக்கண்காட்சி இன்று தொடங்கி 30 வரை 4 நடைபெறுகிறது. இதற்காக குழந்தைகளை கவரும் வகையில் ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளை கொண்டு அலங்கார வடிவங்கள் பழங்களால் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முகப்பு பகுதியில் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக பேரிச்சம்பழங்களை கொண்டு பிரம்மாண்ட டைனோசர் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் டைனோசர் முட்டைகள் நெல்லிக்காய்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர பல்வேறு வகை பழங்களை கொண்டு மேலும் சில டைனோசர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. உதகையிலிருந்து சரவணன்.
0: திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் 34 பின்னர் சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வெள்ளித்தேரில் எழுந்தொருளி ரத வீதிகளில் உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிளையாடல் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் கடந்த ஆண்டு புதிதாக வெள்ளித்தேர் செய்யப்பட்டு கோவிலுக்கு ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து 34 பிறகு மீண்டும் வெள்ளித்தேரில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வரும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிளையாடல் திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர், காந்திபதி அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளித்தேரில் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், விநாயகர், சுப்பிரமணிய

0: சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளினர். அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வெள்ளித்தேரின் வடம்பிடித்து நெல்லையப்பர் கோவிலின் நான்கு ரதவீதிகளையும் தேரை இழுத்துச் சென்றனர். திரளான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வரும் 31 வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 5 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், வெப்பநிலை இயல்பை விட சற்றே அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். நிலவில் தளம் அமைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக ரோபோட்டிக் தரையிறங்கும் கருவிகள், ஆளில்லா விமானங்கள் குறித்த விவரங்களை நாசா வெளியிட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் இடம்பெற்றிருப்பதை இந்தியா நிராகரித்துள்ளது. நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவ்லேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. மகாராஷ்டிராவின் பால்கர் சாலை விபத்தில் உயிரிழந்த 13 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே கொத்தூரில் உள்ள எல்லை சோதனைச் சாவடியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அக்ஷய் அனில் வாக்கரே ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை 92 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன் எடுத்தது. 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 19.3 ஓவரில் 162 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நிலையத்தில் நேரம் காலை 6:55. இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாளுக்கான அனைத்து உள்ளங்களையும் வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேட்கலாம்.
3: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
4: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
5: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடுவோம். மழலைமை நிகழ்ச்சி இன்றைய மழலைமை நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புதுவேலமங்கலம் பள்ளி குழந்தை ஏ கல்பனா சாவ்லா. வணக்கம் கல்பனா சாவ்லா.
6: வணக்கம்.
5: பேரு பயங்கரமா இருக்கு, யாரு வச்ச அந்த பேரு உங்களுக்கு கல்பனா சாவ்லான்னு?
6: எங்க அப்பா.
5: கல்பனா சாவ்லா யாருன்னு தெரியுமா?
6: விண்வெளிக்கு போடவீங்க.
5: விண்வெளிக்கு போறவங்க. விண்வெளி வீராங்கனை, இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்த விண்வெளி வீராங்கனை தானே அவங்க?
6: ஆமா.
5: அவங்கள பாத்துறீங்களா? எங்க பாத்தீங்க?
6: வானத்துல.
5: வானத்துல பாத்துறீங்க. அவங்கள பத்தி என்ன படிக்கிறீங்களா?
6: ஆமா சார்.
5: சரி சரி, என்ன படிச்சீங்க அவங்கள பத்தி?
6: விண்வெளிக்கு ராக்கெட் மேல போனாங்க.
5: ஓ, அத பத்தி எல்லாம் படிச்சிருக்கீங்க. சரி கல்பனா சாவ்லா, அப்பா பேர் என்ன?
6: அஜித் குமார்.
5: அஜித் குமாரா? அம்மா பேரு?
6: கௌசல்யா.
5: என்ன பண்றாங்க கௌசல்யா அம்மா? வீட்டுல
6: வேலைக்கு போறாங்க.
5: அப்பா என்ன பண்றாரு? அஜித் குமார் அப்பா
6: அப்பா வேலைக்கு போறாங்க.
5: ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க. உங்களை யாரு பாத்துக்கிறது அப்புறம்?
6: எங்க அத்தை.
5: அத்தை தான்?

0: அதான் உங்களுக்கு வந்து குளிப்பாட்டுறது, சாப்பாடு ஊட்டுறது, ஸ்கூலுக்கு அனுப்புறதெல்லாம் அவங்களும் பண்ணுவாளா? சரி சரி இருக்கட்டும். ஆனால் ரெண்டு பல்லில் நீங்கள் முன்னாடி பல்லில் உழுவுறவளுக்கு என்ன பண்ணீங்க?
1: உளுந்து போச்சு.
0: உளுந்து போச்சு, உழுவுறவளுக்கு சேட்டை பண்ணிருக்கீங்க அப்படிதானே?
1: அதே உளுந்து போச்சு.
0: அதே உளுந்து போச்சு, சரி இருக்கட்டும். என்ன சொல்ல போறீங்க கல்பனா சாவளா? பாருங்க சத்தமா.
1: ஆலமரத்திலே விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாழாட்டு, உள்ள நிறைய தாளாட்டு, சின்ன முயலே மேலங்குட்டு, சிங்க குட்டியை தாளந்துட்டு, எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு, ஏழே ஏழோ பாடிக்கிட்டு, ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு.
0: ஓடி வாங்க துள்ளிக்கிட்டுன்னு பாட்டீங்க. அடுத்து
1: திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை, நோய் நாடி நோய் முதலாடி அதுதணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச்சைகள், எப்பொருள் யார் வாய்வாய் கேப்பினோ அப்பொருள் மீன்பொருள் காண்பதறிவு, என்னென்ப யானை எழுத்தென்ப இவிரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கே, தொட்டனை தூரும் மணற்கேணி மாதர்க்கு கட்டணை தூரும் அறிவு, கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல் மற்றவை, குறுந்துருமை நீராமையும் அகதுருமை வாழ்மையாய் காணப்படும், நீன்ற பொருதின் பெருந்தவர்க்கும் தன் மகனை சான்றோ என கேட்ட தாய்.
0: சார் அழகா பாட்டிங்க, நிறைய தெரியுது திருக்குறள். இந்த திருக்குறளுக்காக அவர் கைத்தறி கொடுத்தலாமா? சரி, இந்த மாதிரி திருக்குறள் எத்தனை தெரியும் உங்களுக்கு?
1: 20
0: தெரியுமா? சரிம்மா கல்பனா சாவளா, இப்ப சின்ன குழந்தையா இருக்கீங்களா, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பண்ணப்ப நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
1: பிரைம் மினிஸ்டர்.
0: ஓ பிரைம் மினிஸ்டர், ஓ நாட்டுக்கே பிரதம மந்திரியாக முடிவு பண்ணிட்டீங்களா?
1: ஆமா சார்.
0: ஏன் அப்படி பிரதம மந்திரியாக ஏதாவது எப்படி ஆசை வந்துச்சு உங்களுக்கு?
1: எனக்கு யோசனை வந்துச்சு.
0: உங்களுக்கே யோசனை வந்துச்சா? வெரி குட் வெரி குட், நீங்கள் ஆயிடுவீங்க பிரைம் மினிஸ்டர். சரிங்க கல்பனா சாவளா, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த பிரதம மந்திரியாக மாற தருமபுரி பண்பலை 102 பிள்ளையும் உடைய மனமாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
0: இணையன்றைய மனநிலை வளர்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புதுவேளமங்கலம் பள்ளி குழந்தை ஏ கல்பனா சாவளா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலைசிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலைசிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
5: இசையால் வசமாய்க் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. காலை வணக்கம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம்
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று மே 27.
9: வரலாற்று ஆய்வாளர்,
8: அரசியல் மற்றும் பொருளாதார வரலாற்று அறிஞர்,
9: இந்திய வரலாற்று காங்கிரசின் தலைவராக பதவி வகித்தவர்,
8: பல்கலைக்கழக மானிய குழுவின் உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார்.
9: வரலாறு மற்றும் பொருளாதார துறையில் இவரது பங்களிப்பிற்காக பத்மபூஷன் விருது பெற்றார்.
8: நவீன இந்திய அரசியல் மற்றும் பொருளாதார வரலாற்று அறிஞர் பிபின் சந்திரா பிறந்த தினம் இன்று.
9: ஆண்டு 1928.
8: கவிஞர்,
9: இலக்கியவாதி
8: மற்றும் திரைப்பட பாடலாசிரியர்,
9: 20 மேற்பட்ட கவிதை தொகுப்புகளை எழுதி வெளியிட்டுள்ளார்.
8: சமூக தத்துவார்த்த பாடல்களில் இவர் பிரபலமானவர்.
9: கேரள சாகித்ய அகாடமி,
8: இந்திய சாகித்ய அகாடமி,
9: வயலார் விருது,
8: பத்மஸ்ரீ உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
9: இலக்கிய துறையில் இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்திய அரசின் உயரிய இலக்கிய விருதான ஞானபீட விருதும் பெற்றுள்ளார்.
8: புகழ்பெற்ற மலையாள

0: மலையாள கவிஞர் ONV குறுப்பு என்று பரவலாக அறியப்படும்.
1: ஒற்றபிலாவில் நீலகண்டன் வேலு குறிப்பு பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1931.
1: முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்,
0: தொடக்க மற்றும் நடுத்தர வரிசை வலது கை பேட்ஸ்மேன், இடது கை சுழற்பந்து வீச்சாளர், அற்புதமான ஃபீல்டிங் என ஆல்ரவுண்டராக இருந்தவர்.
1: 80 டெஸ்ட் போட்டிகள், 150 மேற்பட்ட ஒருநாள் போட்டிகளில் சிறந்த ஆல்ரவுண்டர்.
0: 1985 ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் ஆப் கிரிக்கெட் போட்டியில்
1: ஒரே ஓவரில் 6 சிக்சர்களை அடித்து அன்றைய மேற்கிந்திய தீவின் விளையாட்டு வீரரான கேரி சோபரின் சாதனையை அதே பருவத்தில் சமன் செய்தவர்.
0: இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக பணியாற்றியுள்ளார்.
1: சிறந்த வர்ணனையாளர்களில் ஒருவராக இன்றும் கருதப்படுபவர்.
2: Finishes off in style. A magnificent strike into the crowd. India lift the World Cup after 28 years. The parties start in the dressing room. And it's an Indian captain who's been absolutely magnificent in the night of the final.
0: இந்தியாவின் பிரபல கிரிக்கெட் வீரர் ரவி சாஸ்திரி பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1962. தெலுங்கு இலக்கியவாதி,
0: பல ஆங்கில சமஸ்கிருத நூல்களை தெலுங்கில் மொழிபெயர்த்தவர்,
1: பெண் கல்வியை ஆதரித்தவர்,
0: தெலுங்கில் எழுதப்பட்ட முதல் நாவல் இவருடையது.
1: தெலுங்கு இலக்கியத்தில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்த ஆந்திர மக்களால் மிக சிறந்த சீர்திருத்தவாதி என்று போற்றப்படும் கந்துக்கூரி வீரேசலிங்கம் நினைவு தினம் இன்று.
0: ஆண்டு 1919. சுதந்திர இந்தியாவின் முதலாவது தலைமை அமைச்சர்,
1: 1952 குடியரசு இந்தியாவின் முதல் பிரதமராக பதவியேற்றவர்.
0: அணிசேரா இயக்கத்தை உருவாக்கியவர்களுள் ஒருவர்.
1: இந்தியாவின் திட்டக்குழுவை உருவாக்கி முதல் 5 திட்டத்தை உருவாக்கியவர்.
0: அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் கழகம்,
1: இந்திய தொழில்நுட்ப கழகங்கள்,
0: இந்திய மேலாண்மை கழகங்கள்,
1: தேசிய தொழில்நுட்ப கழகங்கள் என்று உயர்கல்வி நிறுவனங்களை அமைத்தார்.
0: குழந்தைகள் மேல் மிகவும் அன்பு கொண்டவர்.
1: இவரது பிறந்த நாள் இந்தியாவில் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது.
0: பண்டிதர் நேரு என்று அழைக்கப்பட்ட சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர்
1: பண்டித ஜவஹர்லால் நேரு நினைவு தினம் இன்று.
0: ஆண்டு 1964.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EP ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
7: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
8: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை, CK சீனிவாச ராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
9: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
10: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
11: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
12: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
13: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
14: முடிஞ்சு, எது முடிஞ்சது?
15: நீங்களா?
14: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
16: ஆபரேஷன் ஆச்சுன சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க?
14: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
17: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
18: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
19: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2640.

0: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்குபோத்தநெல்லி ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக அம்மன் அருள் பெறுக.
1: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லேப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
3: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி அரசு பட்டுக்கூடங்காடியின் நேற்றைய விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம் அதிகபட்ச விலையாக 747 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 443 ரூபாய்க்கும், சராசரியாக 631 ரூபாய்க்கும் விலை போனதாக தர்மபுரி அரசு பட்டுக்கூடங்காடியின் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
7: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
8: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லேப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம்.
10: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
11: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
10: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் JS லீல வினோதன்.
12: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு இளைஞன் இருசக்கர வாகனத்தில் போய்க் கொண்டிருந்தான். சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய மின் கம்பத்திலே இருக்கக்கூடிய அந்த பலகையில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. என்ன என்றால், ஒரு மூதாட்டி தன் பெயரை எழுதி, எனக்கு இருந்தது ஒரே ஒரு 50 ரூபாய்தான், அது தொலைந்து விட்டது. எனக்கு பிள்ளைகள் என்று யாரும் இல்லை, எனவே அந்த 50 ரூபாயை யாராவது பார்த்தால் கொண்டு வந்து கொடுக்கவும் என்று சொல்லி ஒரு அம்புகுறியிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய முகவரி அதிலே எழுதப்பட்டிருந்தது. அதை படித்து பார்த்தான் அந்த இளைஞன். வயதான மூதாட்டி, அதுவும் 90 வயது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் வேறு இல்லை. அந்த பாட்டி 50 ரூபாயை தொலைத்து விட்டால் பாவம் என்ன செய்வாள் என்ற இரக்க மனதோடு அந்த முகவரிக்கு போனான் அந்த இளைஞன். குடிசை வீடு, குனிந்து உள்ளே போனான் ஒரு வயதான மூதாட்டி. கையில்தான் ரேகைகள் இருக்கும், ஆனால் அந்த மூதாட்டிக்கோ முகம் நிறைய ரேகைகள், அந்த அளவுக்கு பழுத்த பழம். பாட்டி என்றான் அந்த இளைஞன். யாரப்பா என்று கேட்டார் அந்த பாட்டி. நீங்கள் 50 ரூபாய் தொலைத்து விட்டீர்களே, அந்த 50 ரூபாய் எனக்குத்தான் கிடைத்தது, இதோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று 50 ரூபாயை நீட்டினான் தன்னுடைய சொந்த பணத்தை அந்த இளைஞன். அப்போது அந்த பாட்டி, இல்லை, நான் எந்த பணத்தையும் தொலைக்கவில்லை, யாரோ தவறாக சொல்லியிருக்கிறார்கள் என்று அந்த பாட்டி சொல்ல, இல்லை இல்லை, அந்த மின்கம்பத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று அந்த இளைஞன் சொன்னான். வேண்டாம் வேண்டாம், நான் பணத்தை தொலைக்கவில்லை என்று அந்த வயதான மூதாட்டி மறுத்தாள். எப்படியோ அந்த மூதாட்டியின் கையிலே அந்த 50 ரூபாயை திணித்தான் அந்த இளைஞன். பாவம் யாரும் இல்லை, ஏதேனும் ஒரு உணவுக்கு பயன்படும் என்று நினைத்து கொண்டு வெளியே வந்தான். வெளியே வருகிற போது அந்த மூதாட்டி அந்த பாட்டி சொன்னால், மகனே, நீ போகிற போது அந்த மின்கம்பத்தில் ஏதோ எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னாயே, அந்த பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னாயே, அதை கிழித்து விட்டு போட்டுவிட்டு போ என்று சொன்னாள் அந்த பாட்டி. இவனுக்கு ஏதோ செய்வதை போல் இருந்தது மனம். அவன் அந்த மின்கம்பத்துக்கு பக்கத்தில் வந்தான். அதை கிழிக்க கைகளை உயர்த்திய போது அவன் மனதுக்குள் ஒரு குரல் கேட்டது. இப்படித்தானே அந்த பாட்டி எல்லோரிடத்திலும் சொல்லியிருப்பாள்.

0: இதற்கு முன்னால் ஒரு 30 பேருக்கு மேல் வந்து எனக்கு 50 ரூபாயை கொடுத்து விட்டு போனார்கள் என்று அந்த பாட்டி சொன்னது அந்த இளைஞனுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த 30 பேரிடத்திலும் அந்த பாட்டி இப்படித்தானே சொல்லியிருப்பாள், இந்த எழுதப்பட்டிருக்கிற இந்த வாசகங்களை கிழித்து விட்டு போ என்று. ஆனால் யாருமே கிழிக்காமல் போய்விட்டார்கள். நான் மட்டும் கிழிப்பதா? யாரோ ஈர இதயம் கொண்டவர்கள் இந்த வயதான ஆதரவற்ற பாட்டிக்கு வாரத்தில் ஒரு நாளோ இரண்டு நாளோ 50 ரூபாய் என்னைப் போல யாராவது போய் கொடுக்க வேண்டாமா? நான் கிழித்து விட்டால் அவர்கள் எப்படி கொடுப்பார்கள் என்று நினைத்து கொண்டு அதை அந்த மின்கம்பத்தை கடந்து சென்றான் அந்த இளைஞன். இது நடந்த ஒரு செய்தி கேரளாவிலே. மண்ணில் பிறந்த அனைவரும் ஒரு நாளைக்கு இறக்கத்தான் போகிறோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போமே. இந்த கதை தருகிற செய்தி இன்னும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் ஈர இதயம் படைத்தவர்களால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறதென்றால் எங்கோ சில ஈர இதயம் இருப்பவர்களால் தான் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த யாரோ ஒருவர்களில் நாமும் ஒருவராக இருந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீல வினோதன்.
2: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ், தர்மபுரி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம்.
3: நேரிலே இன்று காலை 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே நிகழ்ச்சியில் சேலம் சண்முகா மருத்துவமனை அவசர சிகிச்சை நிபுணர் டாக்டர் நேர்த்திகா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
4: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். ராஜஸ்தான் உள்ளிட்ட வடமாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அடுத்த சில தினங்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை அமல்படுத்துவதை வலுப்படுத்தவும் அவற்றை டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளவும் ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த நடவடிக்கையின் மூலம் காகிதங்கள் பயன்பாட்டின் மூலமாக நிறைவேற்றப்பட்டு வந்த பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்கள் இனி விரைவாக டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். திட்டங்களை செயல்படுத்துவதற்கான கால அவகாசமும் விரைவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பழங்குடியின மக்களுக்கான நலத்திட்டங்கள் வெளிப்படையான முறையில் மேற்கொள்வதை இந்த நடவடிக்கை உறுதி செய்யும் என்றும் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங்கை சந்தித்த பின்னர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா இந்தியா பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து விவாதித்ததாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அணுசக்தியை உற்பத்தி செய்வதற்கான யுரேனியம் வழங்குவது உள்ளிட்ட எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் அரிய வகை கனிமங்களை உற்பத்தி செய்வது தொடர்பாகவும் அப்போது ஆலோசனை மேற்கொண்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் அதில் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல்

0: சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகள் என்று கூறினார். இதனை பாகிஸ்தானும் சீனாவும் நன்கு அறிந்திருந்த போதிலும் இதுபோன்ற கூட்டறிக்கை வெளியிட்டிருப்பதை ஏற்க முடியாது என்று அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகளில் வேறு எந்த நாடும் உரிமை கொண்டாடுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் உறுதிபட கூறினார். தலைநகர் தில்லியில் காற்றின் தரத்தை மேம்படுத்துவது குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுடன் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின்போது பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், காற்றின் தரத்தை மேம்படுத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், குளிர்காலம் தொடங்குவதற்கு முன்பாக காற்று மாசடைவதை குறிப்பிடத்தக்க அளவு குறைக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. தில்லி அரசு எடுத்துள்ள முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு விஜய் முதன்முறையாக இன்று தில்லி செல்கிறார். மாலை 4:30 அளவில் அவர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் இருந்து லட்சக்கணக்கானோர் ஹஜ் யாத்திரைக்காக சவுதி அரேபியா சென்றடைந்துள்ளனர். 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் சுமார் 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்தியாவிலிருந்து மட்டும் 175,000 யாத்ரீகர்கள் ஹஜ் யாத்திரை சென்றுள்ளனர். இரவு நேர தொழுகைக்கு பின்னர் யாத்ரீகர்கள் அனைவரும் மினா நோக்கி புறப்பட்டுச் செல்வார்கள். பின்னர் அங்கு சாத்தான் மீது கல்லெறியும் நிகழ்வு நடைபெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங்கை பிரதமர் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்தவும் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு வெளிப்படையான நடவடிக்கைகளை தொடரவும் முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இதேபோல் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார். இந்தியா ஜப்பான் இடையே அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கு உலக நாடுகளுடன் இணைந்து முக்கிய பங்காற்றுவதை உறுதி செய்வதாகவும் மற்றொரு பதிவில் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நேபாள முன்னாள் பிரதமர் ஷேர் பகதூர் தூபா, அவருடைய மனைவியும் முன்னாள் வெளியுறவு அமைச்சருமான அர்சு ராணா தூபாவையும் கைது செய்ய வேண்டாம் என்று அந்நாட்டு அரசை நேபாள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது ஷேர் பகதூர் தூபாவும் அவருடைய மனைவியும் வெளிநாட்டில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு எதிராக காத்மாண்டு மாவட்ட நீதிமன்றம் கடந்த மாதம் கைது உத்தரவை பிறப்பித்த நிலையில் உச்சநீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ராஜஸ்தான் உள்ளிட்ட கிழக்கு பகுதி மாநிலங்களிலும் இதர வட மாநிலங்களிலும் இம்மாத இறுதி வரை வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு மாநிலங்களில் வரும் 29 வரையிலும், கிழக்கு வளைகுடா பகுதிகளில் வரும் 31 வரையிலும் வெப்ப அலைகள் தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரம் கேரளாவின் ஒரு சில பகுதிகளிலும், லட்சத்தீவு, தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கிழக்கு பகுதிகளிலும் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சனிக்கிழமை தொடங்கும் என்றும், வங்கக்கடலின் கிழக்கு பகுதி மற்றும் அந்தமான் கடல் பகுதியின் பெரும்பாலான இடங்களில் பருவமழை முன்கூட்டியே தொடங்கும்

0: என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல் குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டியெடுக்கப்படுவதை தவிர்க்க 76 குவாரிகளில் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்யப்பட்டு அறிக்கை பெறப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதையடுத்து விருதுநகர் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அமைச்சர் குத்தகை பரப்பிற்கு வெளியே குவாரி பணி மேற்கொண்ட 23 குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. வியட்நாமின் டானாங்கில் நடைபெறும் இப்போட்டியின் 65 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் மோஹித் குமார் கிர்கிஸ்தான் வீரரை 12-4 என்ற புள்ளி கணக்கில் வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். 79 கிலோ எடைப்பிரிவில் சந்திரமோகன் தங்கம் வென்றார். 92 கிலோ எடைப்பிரிவு இறுதியாட்டத்தில் கிர்கிஸ்தான் வீரரிடம் வெற்றி வாய்ப்பை இழந்து புனித்குமார் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். 125 கிலோ எடைப்பிரிவில் கஜகஸ்தான் வீரரிடம் தோல்வியடைந்த லாக்கியும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 86 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் மோர் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை 92 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன் எடுத்தது. கேப்டன் ரஜத் படிதார் 33 பந்துகளில் 93 ரன் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். விராட் கோலி, கிருணால் பாண்டியா ஆகியோர் தலா 43 ரன் சேர்த்தனர். 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 19.3 ஓவரில் 162 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அந்த அணியின் ராகுல் தெவாட்டியா மட்டுமே 68 ரன் சேர்த்தார். இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டியல் இன மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்தர் குமார் தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அடுத்த சில தினங்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
2: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பா, அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
3: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
5: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
6: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
7: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
8: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறது விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர்2 வாட்டர் ஹீட் பம்ப்.
10: ஸ்டெர்வெட்டன் ஏர்2 வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
11: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்ஃபிடன்ஸ் அடைந்து பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
12: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏனா இங்க தான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
13: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்கு பொதுநிலை ஊராட்சி தாதநாயக்க

0: பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
8: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
9: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
8: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
10: மாரடைப்பு ஏற்படுவதன் அறிகுறிகள் என்ன? மாரடைப்பு ஏற்படும் போது உடனடியாக செய்ய வேண்டியவை என்ன என்பது பற்றி விளக்கம் அளிக்கிறார் சேலம் சண்முகா மருத்துவமனை அவசர சிகிச்சை நிபுணர் டாக்டர் நேர்த்திகா அவர்கள்.
11: ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ, நம்மளுக்கு நெஞ்சு வலி இருக்கும், இல்லைனா அது கேஸ் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். பட் எல்லாத்துக்குமே இருக்கிற சந்தேகம் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ அப்படிங்கிறதான். ஸோ ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? உங்களுக்கு நெஞ்சில் வந்து அழுத்துற மாதிரியான வலி இருக்கும். அந்த வலி சில சமயம் நம்மளோட தாடைக்கு பரவும், நம்மளோட லெஃப்ட் ஷோல்டருக்கும் அந்த வலி பரவும். ரொம்ப வேர்த்து கொட்டுற மாதிரி இருக்கும், இல்லை சில சமயம் வாந்தி கூட வரலாம். சில பேருக்கு வந்துட்டு இந்த சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் படப்படப்பாக இருக்கிறது, இல்லை ஒரு மயக்கம் வருது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் கூட இருக்கும். ஸோ ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் நெஞ்சு வலியெல்லாம் இருக்குன்னா நீங்கள் உடனே என்ன செய்யணும்? ஸோ கண்டிப்பாக இல்லை இது எனக்கு கேஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் டைம் தள்ளி போடுறது மட்டும் செய்யவே கூடாது. உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ECG எடுத்து பார்த்துட்டு நம்மளுக்கு டாக்டர் சொல்லுவாங்க சேஞ்சஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ நம்மளுக்கு நம்மளே இல்லை ஒன்றும் இல்லை ப்ராப்ளம் இல்லைன்னு நினச்சி வீட்லேயே இருக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. லேட்டாக போகும்போது நம்மளுக்கான பிரச்சனைகளும் இன்னும் அதிகமாகும். ஸோ எல்லோரும் நெஞ்சு வலி இருக்குது அப்படின்னா அதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அது என்னன்னு பார்க்கணும் அவசியம் அது. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில சமயம் வீட்டில் நம்ம ஆஸ்பிரின் டேப்லெட் வச்சுருக்கோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ஆஸ்பிரின் மாத்திரை கொடுக்கலாம். அது கொடுக்கறதுனால நெஞ்சு வலி கொஞ்சம் அவங்களுக்கு கம்மியாகும், ஆபத்துகள் இன்னும் ரொம்ப அதிகமாகாமல் அதை குறைக்கலாம். ஃபஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்கிற நம்ம ஹாஸ்பிட்டலில் ECG எங்கே எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா கண்டிப்பாக உடனே ECG எடுத்து பார்க்கறது அவசியம். ECG எடுத்து பார்த்துட்டு அங்கே இருக்கிற டாக்டரே உங்களுக்கு சொல்லிடுவாங்க இதுக்கு நம்ம வைத்தியம் பண்ணணுமா இல்லை இது ஒன்றும் அவசியம் இல்லையாங்கிறது அந்த உடனே ECG எடுக்கிறது மூலமாக நம்மளுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து இல்லை ஒரு மணி நேரம் தாண்டி போனால் தான் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு அந்த டைமை டிலே பண்ணுறத தவிர்க்கணும்.
10: மாரடைப்பு ஏற்படுவதன் அறிகுறிகள் என்ன? மாரடைப்பு ஏற்படும் போது உடனடியாக செய்ய வேண்டியவை என்ன என்பது பற்றி விளக்கம் அளித்தார் சேலம் சண்முகா மருத்துவமனை அவசர சிகிச்சை நிபுணர் டாக்டர் நேர்த்திகா அவர்கள்.
7: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
12: உலகெங்கிலும் ஓங்கி வலித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பன் ஏரியூர் கே கார்த்திக். சந்தோஷ் சாரலில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது ரமேஷ் விநாயகம் இசைத்து பாடிய அழகிய தீயே என்ற திரைப்படத்திலிருந்து.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு. சர்க்கரை நோய்க்கு சிறந்த, கலப்படம் இல்லாத, தரமான 100% கோதுமை மாவு அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்,
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
9: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
10: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
9: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி சேலம். தொடர்புக்கு 9524936156.
11: நமது காணங்களை அளித்தந்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இது சந்தோஷ சாரல். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம். கிலோ 1க்கான விலை நிலவரம், தக்காளி 34 ரூபாய், கத்திரி 36 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 65 ரூபாய், கொத்தவரை 30 ரூபாய், முள்ளங்கி 24 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 70 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 20 ரூபாய், சின்ன வெங்காயம் 40-42 இரண்டு விலையில இருக்கு, பெரிய வெங்காயம் 24 ரூபாய், கேரட் 76 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 115 ரூபாய், முட்டைக்கோஸ் 38 ரூபாய், பூண்டு 180 ரூபாய், இஞ்சி 148 ரூபாய், மொச்சை 50 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 40 ரூபாய், குடைமிளகாய் 58 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், எலுமிச்சை பழம் 200 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 65 ரூபாய், கற்பூர்வள்ளி வாழைப்பழம் 45 ரூபாய், கொய்யாப்பழம் 45 ரூபாய். இவையாவும் இன்றைய தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க, நெகிழிப்பைகளை தவறுங்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பே நம் பாதுகாப்பு.
12: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
13: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
14: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
15: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்று தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
11: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமலைகள் வழங்கிக் கொண்டிருக்கும் சந்தோஷ சரல் நிகழ்ச்சியில் அடுத்து இன்னைக்கு நம்ம கேட்க கோர புதறிவு வினா. வியட்நாமில் நடைபெற்ற 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்

மகளிர் பிரிவில் 62 கிலோ பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுக்கிட்டு அடுத்த பாடல் எங்கிட்ட ரசிப்போமா? யுவன் சங்கர் ராஜா இசையில், நான் முத்துக்குமார் பாடல் வரிகளில், கே.கே. ஸ்ரேயா கோஷல் இவங்க குரலில், போஸ் திரைப்படத்திலிருந்து இந்த இனிய பாடல்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி.

0: இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவெல்லாம் ஆர்கேஜி மெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
1: ஆர்கேஜி மெய் உலகம் விரும்பும் சுவை.
2: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
4: நாடி நரம்புகளில் நாதங்களை மீட்டிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:49.
3: தமிழ்நாடு மின் பகிர்மான கழக தருமபுரி மின் செயற்பொறியாளரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தருமபுரி கோட்டம் அதிமான் கோட்டை துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக இன்று காலை 9 முதல் மாலை 5 வரை குமரகிரி ஸ்பின்னிங் மில், அதிமான் கோட்டை, ஏலகிரி, சாமிசெட்டிப்பட்டி, பாளையம்புதூர், தடங்கம், ரெட்டியள்ளி, HBCL, நாகர்கூடல், பரீகம், மானியாதள்ளி, காவலர் குடியிருப்பு, வெண்ணாம்பட்டி, வீட்டு வசதி வாரியம், நீதிமன்ற வளாகம், நல்லம்பள்ளி, தோக்கம்பட்டி, லலீகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்னிறுத்தம் செய்யப்படும் என தெரிவித்துள்ளார்.
4: சந்தோஷரலில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது பரத்வாஜ் இசையில பா விஜயின் பாடல் வரிகளுக்கு கே கே சாதனா சர்க்கம் குரலில் ஐயா திரைப்படத்திலிருந்து.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. சிகி சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.

0: செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: மத்திய பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, மத்திய அரசில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிக்கான கல்வித் தகுதி ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 வயது முதல் 32 வயதிற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகிற ஜூன் மாதம் 22ஆம் தேதி. மேலும் இது குறித்த விவரங்களுக்கு www.ssc.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம்.
1: மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட இன்றே வாங்குங்கள். கலப்படம் இல்லாத அங்காளம்மன் சக்கி ஆட்டா, எங்களின் இணை தயாரிப்புகள் அங்காளம்மன் ராகி மாவு மற்றும் அரிசி மாவு.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: தருமபுரி அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தருமபுரி மாவட்டம் கடகத்தூரில் செயல்பட்டு வரும் தருமபுரி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான பயிற்சியாளர் சேர்க்கைக்கு நேரடியாகவோ அல்லது www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாகவோ வருகிற ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். இந்த பயிற்சியில் சேர்வதற்கான வயது வரம்பு, பெண்களுக்கு வயது உச்சவரம்பு இல்லை, ஆண்களுக்கு 14 வயது முதல் 40 வயது வரை உள்ளது. பயிற்சி கட்டணம் ஏதுமில்லை. 100% வேலை வாய்ப்பு பெற்றுத்தரப்படும் என தெரிவித்துள்ளார்.
6: நேர்லே இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேர்லுக்கான நேரங்க அது. இதுவரைக்கும் பண்பலையில் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்காத நேயர்கள் அந்த நேரத்தில் கலந்து தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அந்த நேரத்தில் அறிமுக நேயர்கள் அழைக்க 0-43-42 அப்படிங்கிற முன் இணைப்போடு 24-40-30 அப்படிங்கிற எண்லேயோ அல்லது 24-40-31 அப்படிங்கிற எண்லேயோ அழைக்கலாம். வாட்ஸ்அப் வழியாக 0-43-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்தும் அனுப்பலாம். சந்தோசரில் நம்ம கேட்டிருந்த பொதுறிவினா அதற்கான விடை, வியட்நாமில் நடைபெற்ற 23 வயதிற்கு உட்பட்டவருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் மகளிர் பிரிவில் 62 கிலோ இடத்தங்கத்தில் அதில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். மகளிர் 62 கிலோ பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை பாக்யஸ்ரீ.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: அமுதகானங்களை அளித்தந்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8 மணி. தொடர்ந்து கேட்கலாம்.
7: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
8: தருமபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான இரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தருமபுரி அரோவா இரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
7: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று.

0: நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
1: இன்று மே 27 அவசர பணிகளுக்காக நடைப்பயணம் மேற்கொள்வதை விடவும் அதிகாலை பொழுதிலோ அந்தி பொழுதிலோ ஒரு உடல்நலத்திற்காக நடைப்பயணம் மேற்கொள்ளுகிற பொழுது சில உற்சாகமான சம்பவங்கள் நிகழ்ந்து விடுகின்றன. கண்ணுக்கு புதுமை தரக்கூடிய காட்சிகள் மலர்ந்து விடுகின்றன. காணுகிற பொழுது எளிய காட்சியாக இருந்தாலும் அந்த தோற்றம் நமக்குள்ளே உணர்த்துகிற அர்த்தம் வேறொன்றாக ஆகிவிடுகிறது. இன்றைய காலை நடைப்பயணத்தின் போது நேற்று பெய்த மழையின் சேற்றுக்கு நடுவில் சிக்கியிருக்கின்ற ஒற்றை செருப்பு என் கண்ணில் பட்டது. அது குப்புற கிடந்த செருப்பு. ஆண்பால் அணிந்திருக்கக்கூடிய செருப்போ பெண்பால் அணிந்திருக்கக்கூடிய செருப்போ யாருடையதென்று அடையாளம் காண முடியாத பால்பேதம் தெரியாத ஒரு செருப்பு சேற்றுக்குள் சிக்கி இருந்தது, குப்புற கிடந்தது. கடந்து போய்விட்டாலும் கூட அது என் இதயத்தில் சிம்மாசனம் விட்டு அமர்ந்து கொண்டு விட்டது. அந்த உணர்வு மெல்ல என்னை எழுத்தாளர் ஜெயகாந்தனிடத்தில் கொண்டு போய் சேர்த்தது. இந்த செருப்பு தான் அவருடைய இலக்கிய பீடத்தில் ஏறி நின்று ஒரு கவிதையை அவருக்குள்ளே இருந்து தோற்றுவித்தது என்கிற நினைவும் எனக்குள்ளே ஓடியது. ஒற்றை செருப்பு ஒன்று கிடக்கிறது, இடமோ வலமோ எதுவும் தெரியவில்லை, குப்புற கிடந்து குமுறி அழுகிறது என்று ஜெயகாந்தனின் அந்த கவிதை தொடங்கும். இது செருப்பை பற்றிய சித்திரம். ஆனால் செருப்பை பற்றிய சித்திரமாக மட்டும் இது எரியவில்லை, அது காவியத்தின் நுணுக்கத்தையும் கொண்டு வந்து சேர்த்து விடுகிற அழகு அடுத்த தொடரில் இடம்பெறுகிறது. இணையை பிரிந்த இலக்கிய சோகம் இதற்கு மட்டும் இல்லையா என்ன என்று கேட்கிற பொழுது செருப்பு ஒரு இதயத்தின் குறியீடாக நிற்கிற அழகை ரசிக்க முடிகிறது. பொருள்வையின் பிரிந்ததோ போர்வையின் பிரிந்ததோ உயிர்தல பிரிந்ததோ ஊழ்வினை மேல் வந்து உறுத்தலால் பிரிந்ததோ கவிதையின் சோகம் இக்காலனிக்கு இல்லையோ என்று அவர் அடுக்கிய தொடர்களை மீளவும் நினைத்து பார்க்கிற பொழுது அதற்குள்ளே சங்க இலக்கியத்தின் நுட்பம் இருக்கிறது, கம்பராமாயணத்தின் செறிவு இருக்கிறது, சிலப்பதிகாரத்தின் செம்மை புரிகிறது. காப்பிய இதிகாச சங்க இலக்கிய பொதுமைகளையெல்லாம் தாங்கி இந்த ஒற்றை செருப்பு குப்புற கிடந்து கொண்டிருக்கக்கூடிய அழகி அவலத்தை மீளவும் ஒரு முறை நினைவுபடுத்தி ஜெயகாந்தன் எழுதுகிறார். ஒற்றை செருப்பு ஒன்று கிடக்கிறது, இடமோ வலமோ எதுவும் தெரியவில்லை, குப்புற கிடந்து குமுறி அழுகிறது. இந்த காலை பொழுதில் ஒரு கனமான சோகத்தை மனதிற்குள்ளே கொண்டு வந்து நிறைத்திருக்கக்கூடிய அந்த செருப்பு எவருடையதென்று தெரியவில்லை. ஜெயகாந்தன் காட்டிய செருப்பு எதுவென்றும் தெரியாது. ஆனால் அது இலக்கிய பீடத்தில் ஏறி அமர்ந்திருக்கக்கூடிய அழகை அனுபவிக்கிற பொழுது கவிஞர்களுக்கு எந்த பொருளிலும் ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லாமும் இதயத்திற்கு நெருக்கமானது என்பதை உணர்த்தி காட்டுகிற அழகை இந்த காலை அனுபவம் எனக்குள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. இதுபோல் எழுதுவதற்கான கவிதைகளுக்கான காட்சிகளை சித்திரங்களை நிகழ்வுகளை ஒவ்வொரு நாளும் உணர்கிற பொழுது நாம் ஒவ்வொரு கணமும் புதிதாய் பிறக்கிறோம், கவிஞராய் சிறக்கிறோம் என்கிற உணர்வை இன்று நன்று ஒன்று என்று உங்களுக்கு சொல்லுகிற பொழுதே எந்த பொருளிலும் ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லாமும் இதயத்திற்கு மிக நெருக்கமான அன்பின் அடையாளங்கள், புனிதத்தின் வெளிப்பாடுகள் என்பதை இன்று நான் உணர்ந்து கொண்டதை உங்கள் நினைவிற்கு கொண்டு வந்து சேர்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
0: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: காற்றலையில் கவிதை பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 8:05.
3: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
2: இதமான காலை வேளை, அப்படியே எல்லாரும் வேலைக்காக புறப்படுவோம். நேற்றும் வந்து பரவலாக வந்து மழை பெஞ்சிருக்கு, அந்த குளுமையும் கொஞ்சம் இருக்குது. அப்படி இருந்தால் கூட வெயிலினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்குது. அதனால் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சரிபார்த்துக்காங்க. சரியாக தான் எடுத்துருக்குமா அப்படின்றதும் பார்த்துக்காங்க. அப்படியே தண்ணீர் பாட்டிலும் எடுத்துக்காங்க, குடையும் எடுத்துக்காங்க. மழை வந்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி ரெண்டுக்குமே பயன்படுத்திக்கலாம் இல்லையா. பொன்னியின் புதுப்புனல் அவங்க இதுவரைக்கும்

0: வந்து பண்பலையில் பேசாத அறிவும் நேரலுக்கான நேரங்குது. நீங்கள் 0 43 42 அப்படிங்கிற முன்னணிப்போடு 24 40 30 அப்படிங்கிற எண்ணிலையோ அல்லது 24 40 31 என்ற எண்ணிலோ அழைத்து உங்களுக்கு உருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அப்படி இல்லைன்னா 0 43 42 24 40 30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்பியும் நீங்கள் கேட்கலாம்.
1: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜினில சமைச்சு கொடுத்தேன்.
2: ஆஹா, சம்ம வாசனை! அட அட அம்மா வந்திருக்காங்க, அம்மா வெளியில வெளியில வாங்க. ஏய் அம்மா, எங்க?
1: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜினை, உலகம் விரும்பும் சுவை.
4: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
0: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னின் புதுப்புணல் நிகழ்ச்சியில இதோ வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் சேலம் மாவட்டம் மேச்சேரி இனியா சிரி இவங்க கேட்டிருக்காங்க ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: ஆஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.

0: நேயர்களே, தருமபுரி ஒகேனக்கல் காவேரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 3000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்,
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா, பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
6: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
7: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

0: கம கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ஆர்கேஜி.

0: நெய்.
1: பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்க 0 43 42 அப்படிங்கிற முன்னேணி 24 40 30 அப்படிங்கிற எண்ணிலோ அல்லது 24 40 31 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். 0 43 42 24 40 30 அப்படிங்கிற நமது நிலைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் உங்கள் பெயர் உங்கள் ஊர் பெயர் டைப் செய்தும் அனுப்பலாம். நேரில் இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். வேளாண்மை கல்வியில் உள்ள வாய்ப்புகள் நேரலையில் பங்கேற்கிறார் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணவேணி அவர்கள். பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில அறிமுகமாகும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: தருமபுரியிலிருந்து அசோக்குமார் பேசுறேன்.
1: தருமபுரியிலிருந்து அசோக்குமாரா? தருமபுரியில எந்த இடம்?
2: தருமபுரியில மரப்பூர்.
1: மொரப்பூர். தருமபுரி மொரப்பூர். சரி சரிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நாங்கள் காலேஜ் போயிட்டு இருக்கோம்.
1: காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? சரி சரி. என்ன பாடப்பிரிவு எடுத்துருக்கீங்க?
2: பாடப்பிரிவு பொறியியல் ஈசி எடுத்துருக்கோம்.
1: ஈசி. கரண்ட்லி விளையாடுவீங்களோ?
2: ஆமாம்.
1: எத்தனை வருஷமா அப்படி விளையாண்டு இருக்கிறீங்க?
2: ஒரு 3 வருஷம்தான்.
1: 3 வருஷமா விளையாண்டு இருக்கிறீங்க. ரொம்ப பிடிக்குமா? சரி சரி. நாங்களாம் தொட்டா தூக்கி போட்டுருது, நீங்களாம் தொட்டா என்ன பண்ணுது, கை குலுக்குதா? சரி சரி சரி. அடுத்த எதிர்கால திட்டம் என்ன வச்சிருக்கீங்க? சரி சரி சரிங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து நல்லா படிங்க. உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: வேதாளம் படத்துல இருந்து ஆலம்பாட்டு.
1: இதோ அந்த பாடல் உங்களுக்காக காற்றலையில் கேட்டு ரசியுங்கள்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
2: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
1: அப்படியா?
2: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது சர்க்கரை நோய்க்கு சிறந்தது. நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டா தாங்க.
3: ஆஹா, செம்ம வாசனை.
4: ஆர்கேஜினே, இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜினே, உலகம் விரும்பும் சுவை.

0: இசைத்தேன் சிந்தம் தருமபுரி பண்பலை 102.5 நேரம் காலை 8:23.
1: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. www.tnpsc.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகிற June 25.
0: பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அடுத்து அறிமுகமாகும் நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் அத்மோட்ல இருந்து கிருத்திகா பேசுறேன்.
0: கிருத்திகா, கிருத்திகா என்ன பண்றீங்க?
2: காலேஜ் போயிட்டு இருக்கேன் சார்.
0: காலேஜ் போயிட்டு இருக்கீங்களா? சரி சரி. காலேஜில் என்ன பிரிவு எடுத்துறீங்க?
2: இன்னும் எடுக்கல சார்,
0: இப்போ இப்போதான் ஃபர்ஸ்டா?
2: ஆமா சார்.
0: சரி சரி சரி. நல்லா படிப்பீங்களா?
2: படிப்பேன் சார்.
0: சரி, இப்போ கோடை விடுமுறைலாம் எங்கே போயிட்டு வந்தீங்க? டூர்லாம்
2: ஊருக்கு போயிட்டு வந்தேன் சார், கோயிலுக்கு போகல.
0: ம், எந்த ஊருக்கு?
2: எங்கள் அக்கா ஊருக்கு.
0: அக்கா ஊர் எந்த ஊருன்னு கேட்டேன்
2: சார்.
0: இல்லை, அக்காவிங்க ஊர் எந்த ஊர்?
2: காவேரிப்பட்டினம் சார்.
0: காவேரிப்பட்டினத்துக்கு போயிட்டு வந்தீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களா?
2: ஆமாம் சார்.
0: சரிங்க, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: எனக்கு வாரிசு பாட்டுலேருந்து ரஞ்சிதா.
0: இதோ அந்த பாடல் உங்களுக்காக கேட்டுற சிங்கிள்.

0: அதான் மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:00

0: ஐந்திற்கு வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ,
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி மேல சமைச்சு கொடுக்க.
4: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
3: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
7: பண்பலியில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
8: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
9: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
8: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
9: என்றும் இனி என்றென்றும்
8: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
9: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
8: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
9: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
8: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
9: என்றும் இனி என்றென்றும்
8: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
9: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
8: தர்மபுரி.
2: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள்.
10: வணக்கம். தனிப்பாடல்கள் நிறைய அரிய செய்திகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். அது ஒரு அபூர்வமான தனிப்பாடல் திரட்டுங்கிறது ஒரு அபூர்வமான தொகுப்பு. பல்வேறு புலவர்கள் பல்வேறு காலங்களில் பல்வேறு சூழல்களில் இயற்றிய பாடல்களை தொகுத்து தனிப்பாடல் திரட்டாக வைத்திருக்கிறார்கள். இதில் சொல்லப்படுகின்ற செய்திகள் எல்லாம் இதற்கு ஏதாவது ஆதாரங்கள்

0: புலவர்கள் பல்வேறு காலங்களில் பல்வேறு சூழல்களில் இயற்றிய பாடல்களை தொகுத்து தனிப்பாடல் திரட்டாக வைத்திருக்கிறார்கள். இதில் சொல்லப்படுகின்ற செய்திகள் எல்லாம் இதற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் பாடல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இவை தவிர இதில் வருகின்ற சம்பவங்கள் எல்லாம் உண்மையா இல்லையா என்று நமக்கு தெரியாது. ஏனென்றால் கால வேறுபாடுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன. உதாரணமாக இப்போது நான் ஒரு பாடல் சொல்கிறேன். தமிழ் திசை ஹிந்து பத்திரிகையில் நல்ல இலக்கிய செய்திகள் வரும். மகேஷ் அவர்கள் அவர் அருமையான செய்தியை எழுதியிருந்தார். தனிப்பாடல் திரட்டிருந்த ஒரு செய்தி. அது என்ன அப்படின்னா, வரலாற்று ரீதியாக பார்க்கிற போது கடையேழு உள்ளர்களில் ஒருவர் யாருன்னு கேட்டால் பாரி. பாரி மூவேந்தர்களால் வெல்லப்படாத தன்மையுடையவராக இருந்தார். முல்லைக்கு தேர்ந்தவர் என்று கேள்விப்படுறோம். அவருக்கு அங்கவை சங்கவைன்னு ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தன. அவர்கள் வளர்ந்த பிறகு அவங்க பாடின பாட்டும் சங்க இலக்கியத்தில் பெரும் புகழ் பெற்ற பாட்டு, அற்றை திங்கள் அவை நல்லவங்கிற பாட்டு. இந்த மூவேந்தர்களும் பாரியினுடைய புகழை பொறுக்காமல் அவரை கொன்று விட்டதாகவும், நாடிழந்து விட்டதாகவும், மன்னன் மறைந்து விட்டதாகவும் கேள்விப்பட்ட பிறகு அவர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்கிறார்கள். அப்படி போகும்போதுதான் அவர்கள் மலையையும் நிலவையும் பார்த்து பாடிவிட்டு போவதாக அந்த பாடல் வருகிறது. அந்த இரண்டு பேரையும் கபிலர், அதாவது பாரியினுடைய தோழராகிய கபிலர், சங்க இலக்கிய புலவராகிய கபிலர் அழைத்து கொண்டு திருக்கோவலூர் மலையமானுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்க அழைத்து செல்வதாக நாம் பார்க்கின்றோம். இப்போது அந்த மன்னனும் சற்று தயங்கியதாகவும், பிறகு அங்கு வந்த அவ்வையார் விநாயக பெருமானிடத்தில் ஒரு வேண்டுதல் வைத்து, விநாயக பெருமானே, நீ இவர்களுடைய கல்யாண ஓலையை எழுதி கொடுத்தால் மூவேந்தர்கள் வருவார்கள். நீ அப்படி எழுதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் உன்னை சபித்து விடுவேன் அப்படின்னு சொல்வதாக ஒரு செய்தி வருது. இதில் இதுவரைக்கும் உண்மையாக இருக்கலாம். பாரி உண்மை, அங்கவை செங்கவை உண்மை, கபிலர் உண்மை. அதே போல் அவர்களை அழைத்து கொண்டு போய் திருக்கோவலூர் மன்னனுக்கு திருமணம் செய்து வைத்த வரைக்கும் நமக்கு செய்திகள் தருகின்றன. அன்றைக்கு ஔவையார் இருந்தாரா என்றால் நான்கு ஔவையார்களை பார்க்கிறோம். ஏனென்றால் ஔவையார் எப்படி அதிமானத்திலே அன்பு கொண்டிருந்தாரோ அதுபோல் பாரியிடத்திலும் சந்தித்து பேசியிருக்க வேண்டும். சரி, இந்த பாடல் ஔவையார் எழுதிய பாடலா நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நான்குக்கு மேற்பட்ட ஔவையார்கள் இருந்திருக்கிறார்கள். சங்ககால ஔவையார், பக்தி கால ஔவையார், ஆத்திசூடி பாடி ஔவையார் என்று பலர் வருகிறார்கள். இதிலே இந்த ஔவையார் அந்த பெண்களுக்கு திருமணம் நடக்கும் பொருட்டு விநாயக பெருமானையே ஒரு மிரட்டு மிரட்டுவதாக, தமிழில் கடவுளை மிரட்ட முடியும் நாம் நினைத்தால், அப்படி தமிழில் மிரட்டுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. எப்படி அவர் இந்த பாடலை தொடங்குகின்றார் என்றால், ஒரு கொம்பு இரு செவி மும்மதத்து நால்வாய், கரியுருவை கங்காளன் காளாய், பரிவுடனே கண்ணால ஓலை கடிதெழுத வாராயில் தன்னாண்மை தீர்ப்பன் சபித்து. ஒரு கொம்பு இரு செவி மும்மதம் நால்வாய், நால்வாய்னா ஒன்றும் இல்லை, தொங்குகிற வாயின்னு அர்த்தம். இதனை உடைய யானையை தோலை விரித்து தனக்கு ஆடையாக விடுத்து கொண்ட சிவபெருமானின் மகனாகிய விநாயக பெருமானே, உன்னிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த பெண்களுக்கு திருமணம் நிகழ வேண்டும், நீ ஓலை எழுத வேண்டும். கண்ணாள ஓலை அருமையாக இருக்குது. கண்ணாளங்கட்டிக்க அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம். இந்த சொல் நமக்கு இலக்கியத்தில் இதில் கிடைக்குது. இந்த கண்ணாளை ஓலை நீ எழுதணும், அப்படி எழுதலைன்னா நான் உன்னை சபித்து விடுவேன் அப்படின்னு ஔவையார் சொல்வதாக இந்த பாடலை நம்ம பார்க்குறோம். இதில் ஔவையார் இந்த பாடலை பாடினாரா, இந்த செயல்கள் எல்லாம் நிகழ்ந்தனவா என்பதை காட்டிலும் தமிழுக்கு ஒரு பாடல் நமக்கு கிடைத்திருக்கிறது. தனிப்பாடல் திரட்டிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. பாரி மகளிருக்கு திருமணம் நடந்தது நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இந்த பாடல் மூலமாக அந்த செய்தியை நாம் இணைத்து பார்த்து மகிழ்கிறோம். எனவே தனிப்பாடல் திரட்டில் வருகின்ற நல்ல அரிய பாடல்களை, அரிய செய்திகளை தொடர்ந்து பார்த்து வருவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சுக்ஸின் சிந்தனை சிறுகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.

0: శ్రీ శ్రీ మహాలక్ష్మి సిల్క్స్.
1: நமது கானங்களை அளித்தந்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷியா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷியா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
4: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
5: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
4: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
6: ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் விலை நிலவரம். விரலி மஞ்சள் குவிண்டால் ஒன்றுக்கு 11,014 ரூபாய் முதல் 14,792 ரூபாய் வரையும், கிழங்கு மஞ்சள் 10,219 ரூபாய் முதல் 13,319 ரூபாய் வரை விலை போகிறது.

0: Viking Bunions and Briefs. பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்பட எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
2: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில அடுத்து வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் சேலம் ஓமலூர் பகுதியிலிருந்து பூவரசு. இவர் கேட்டிருக்கிறார் ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி பூரி களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு, சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
3: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
4: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிட்டல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
3: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
4: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
3: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
5: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக்கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால். முகத்தில் கருமார் சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில் கருமார்
5: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
4: சைபால்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: இன்பம் துன்பம் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. இது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு உண்மை. அது சரி, இது ரெண்டும் வர்றதுக்கு என்ன காரணம்? துறவி ஒருத்தர் யோசிச்சு பார்த்துருக்கார். இன்ப துன்பம் தோன்றுவதற்கு முக்கியமாக 6 காரணங்கள் உண்டு அப்படிங்கிறார் அவர். அது என்னங்கிறத நாமளும் தெரிஞ்சு வச்சுக்குவோமே. இப்போ முதல் காரணம் சுயநலம். ஒரு தாயார் வந்து தன்னுடைய சுயநலம் கருதி தன்னுடைய மகன் இன்பமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மகனும் அப்படியே ஆசைப்படுறான். அதனால் தாயாரின் இன்ப துன்பங்களை பார்த்துட்டு மகனும் இன்ப துன்பம் அடையிறான். அந்த அம்மாவுக்கும் அதே நிலைமை தான். ரெண்டாவது காரணம் உறவு. நான் துறவியான பிறகு கூட உறவுங்கிற காரணத்தினால தான் தாயாருடைய சுக துக்கங்களை கண்டு நானும் சுக துக்கம் அடைகிறேன். என் தாயாருடைய நிலைமையும் இதுதான் அப்படிங்கிறார் ஒரு துறவி. மூணாவது காரணம் என்னென்னா அறிமுகம். எனக்கு அறிமுகமான ஒருத்தரை ரயில் நிலையத்தில் சந்திக்கிறேன். அவர் தன்னுடைய பணப்பையை எங்கேயோ தொலைச்சி விட்டு வருத்தப்பட்டு இருக்கிறார். நானும் வருத்தப்படுறேன். அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் இதுதானே அவங்க பணப்பை அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நீட்டுறார். பணப்பையை தொலைச்சவர் சந்தோஷப்படுறார், நானும் சந்தோஷப்படுறேன். இது அந்த துறவி சொல்கிற அனுபவம். நாலாவது காரணம் என்னென்னா கருணை. எனக்கு முன்னே பின்னே தெரியாத ஒருத்தனை யாரோ ஒருத்தன் அடித்து காயப்படுத்தி போடுறான். கருணை காரணமாக நான் அதுக்காக துக்கப்படுறேன். அஞ்சாவது காரணம் எதையும் நம்புறது. ஒரு பசுமாட்டை ஒரு முரணை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்மகிட்ட சொல்கிறாருன்னு வைங்க, உடனே நான் துக்கப்படுறேன். இன்னொருத்தர் வந்து அந்த முரணனை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறார், நான் உடனே சந்தோஷப்படுறேன். மூணாவதாக ஒருத்தர் வந்து முதல் ரெண்டு பேரும் சொன்னது பொய்யுங்கிறார். அப்போ நான் இன்ப துன்பம் ரெண்டுமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறேன். இது ஒரு விதம். அடுத்தது ஆறாவது காரணம் என்னென்னா தன்மயமாகுதல். ஒரு நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதில் வர்ற பாத்திரங்களோடு நாம் ஒன்றி போயிடுறோம். அதில் வர்ற பாத்திரங்கள் சிரிச்சுதுன்னா நாமளும் சிரிக்கிறோம், அது அழுதுன்னா நாமளும் அழறோம். அதெல்லாம் வந்து அந்த துறவி சொல்கிற அனுபவ உண்மைகள். இன்ப துன்பம் இது ரெண்டும் தோன்றுவதற்கு சுயநலம், உறவு, அறிமுகம், கருணை, எதையும் நம்புறது, தன்மயமாகிறது, இது எல்லாம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆக கூடி ஒட்டு மொத்தமாக யோசனை பண்ணி பார்த்தா பிற பொருள்கள் மீது பற்றுதல் காரணமாக தான் நாம் வந்து இன்ப துன்பம் அடைகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. மனுஷன் வந்து இன்ப துன்பம் அடைகிறதுக்கு ஏழாவது காரணம் கூட ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார் ஒருத்தர். அது என்ன அப்படின்னு கேட்டோம். அதுதான் சார் இந்த நீங்கள் சொல்லிட்டு வர்ற இன்று ஒரு தகவல்னார். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோம். இன்று ஒரு தகவல் கேட்க ஆரம்பிக்கிறப்போ மனசில் இன்பம், ஆரம்பித்த உடனே இது ஏற்கனவே கேட்ட சமாச்சாரமாச்சே அப்படின்னு நினைக்கிறப்போ துன்பம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் அவர்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
3: சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
4: சைபால்.
7: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.
1: சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் குவிண்டால் ஒன்றுக்கான விலை நிலவரம் அதிகபட்ச விலையாக 15,012 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 10,875 ரூபாய்க்கும், சராசரியாக 12,245 ரூபாய்க்கும் விலை போகிறது. கொப்பரை குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 14,155 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 9,856 ரூபாய்க்கும், சராசரியாக 12,045 ரூபாய்க்கும் விலை போகிறது. ஆத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எல் குவிண்டால் ஒன்றுக்கான விலை நிலவரம் அதிகபட்ச விலையாக 12,550 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 11,669 ரூபாய்க்கும், சராசரியாக 11,910 ரூபாய்க்கும்

பருத்திக்கும் விலை போகிறது. எடப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கான அதிகபட்ச விலையாக 8,399 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 6,599 ரூபாய்க்கும், சராசரியாக 7,499 ரூபாய்க்கும் விலை போகிறது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: Viking Bunions and Briefs.
1: Usha Sunflower Oil நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நேரிலே இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம் இன்று கொண்டு வருகிறது. வேளாண்மை கல்வியில் உள்ள வாய்ப்புகள். நேரலையில் பங்கேற்கிறார் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணவேணி அவர்கள். பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அடுத்த வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் கிருஷ்ணகிரி மாவட்டம் முத்தூர் பகுதியிலிருந்து ஹிதேந்திரன். இவர் கேட்டிருக்கிறார் கூலித்திரை படத்திலிருந்து இந்த பாடல்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: Viking Bunions and Briefs.
1: நேர்களை இன்று காலை 10:05 நீங்கள் கேட்டவை. உங்கள் விருப்ப பாடல் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். நிறைவுக்கு வருகிறது
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 9 மணி தொடர்ந்து கேட்கலாம்.
3: தருமபுரி சங்கர் இனிய சொல்ல மது இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
4: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், தொடர்புக்கு 7598216149. தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்ல மது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
5: உலகத்தையே உள்ளங்கையில் வைத்து உருட்டி பார்த்தான் மகத்தான மாமன்னன் அலெக்சாண்டர். வெல்லுவதற்கு இடமில்லை என்ற புகழின் உச்சத்திற்கு போனான். அந்த நேரத்தில் அவன் டயோஜெனிஸ் என்ற ஞானியை சந்திக்கிறான் அலெக்சாண்டர். டயோஜெனிஸை சந்தித்து ஆசீர்வாதம் கேட்கிறான். எதற்காக நான் போருக்கு போகிறேன், என்னை ஆசீர்வதியுங்கள் அலெக்சாண்டர். டயோஜெனிஸ் சொன்னான், எங்கு போருக்கு போகிறாய்? அலெக்சாண்டர் சொன்னார், அண்டை நாடுகளை வெல்லப்போகிறேன். பிறகு என்றார் டயோஜெனிஸ், இந்த ஆசியா கண்டத்தையே வெல்லப்போகிறேன். பிறகு இந்த உலகத்தையே வெல்லப்போகிறேன் அலெக்சாண்டர். பிறகு என்றார் டயோஜெனிஸ், சும்மா இருக்கப் போகிறேன் என்றார் அலெக்சாண்டர். இப்போது டயோஜெனிஸ் சொல்கிறார், ஏன் நீ இப்போதே சும்மா இருக்கலாமே? நானும் சும்மாதானே இருக்கிறேன். இதை கேட்டவுடன் அலெக்சாண்டர் ஆடி போனான். ஆசீர்வாதம் வாங்க போனவன் அவமானமாக எண்ணிக்கொண்டான். புறப்படுகிற போக்கில் தன்னை அவமானப்படுத்திய டயோஜெனிஸை அவமானப்படுத்த வேண்டும் என்று அலெக்சாண்டர் திரும்ப கேட்கிறான். டயோஜெனிஸ் பக்கத்தில், அந்த ஞானியின் பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி கம்பீரமாய் உட்கார்ந்திருந்தது. அந்த நாய்க்குட்டியை பார்த்துவிட்டு அலெக்சாண்டர் கேட்கிறான், எல்லாவற்றையும் துறந்தவன், எல்லாவற்றையும் துறந்தவன் என்று சொல்கிறாயே, இந்த நாயை துறக்காமல் உன் பக்கத்தில் வைத்திருக்கிறாயே. இப்போது டயோஜெனிஸ் சொல்கிறார், அலெக்சாண்டர், இந்த நாய்க்குட்டி எனக்கு உறவல்ல, இவர்தான் என் குருநாதர். என்ன நாயா உனக்கு குருநாதர்? ஆமாம், நான் எல்லாவற்றையும் துறந்தவன், ஆனால் பசியை துறக்கவில்லை. பசியை துறக்க முடியாத நான் வீடுவிடாய் பிச்சை எடுப்பதற்கு ஒரு பிச்சை பாத்திரத்தை வைத்திருக்கிறேன். வீடுவிடாய் பிச்சை எடுப்பதற்கு ஒரு பிச்சை பாத்திரத்தை வைத்திருக்கிற நான் எதுவுமே இல்லாமல், பிச்சை பாத்திரமே இல்லாமல், உணவை போட்டவுடன் போட்ட மாத்திரத்தில் அதை எடுத்து போகிற என்னுடைய நாய்க்குட்டியை குருநாதர் என்றுதானே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிச்சை பாத்திரத்தை, திருவோட்டை பாத்திரமாக வைத்திருக்கிற நான் எதுவுமே இல்லாமல் உடனே உணவை எடுத்துக் கொள்கிற இந்த நாய்க்குட்டி எனக்கு குருநாதர் தானே என்றார். அலெக்சாண்டர் எதுவும் பேசாமல் போய்விட்டார். இதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், இளர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். ஏன் இங்கு ஏழைகள் பலராகி இருக்கிறார்கள்? இதற்கு என்ன காரணம்?

0: நோன்பு நோற்பவர்கள் குறைந்து விட்டார்கள், தவம் செய்கிறவர்கள் குறைந்து விட்டார்கள். எந்த தவத்தை திருவள்ளுவர் சொல்லுகிறார்? சிலர் நினைக்கிறார்கள் நான் மூன்று வேளையும் உணவருந்துவதில்லை அது தவம் என்கிறார்கள். சிலர் நினைக்கிறார்கள் நான் வாய்ப்பேசாமல் இருக்கிறேன் மௌனவிரதம் காக்கிறேன் அது தவம் என்கிறார்கள். சிலர் பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்கிறார்கள் அது தவம் என்கிறார்கள். ஆனால் எது உண்மையான தவம்? மூன்று வேளையும் உண்ண முடியாத மக்கள் இருக்கிற நாட்டில் உண்ணாமல் இருப்பது தவமாகிவிடுமா? வாய்ப்பேச முடியாமல் மௌனிகளாக எத்தனையோ குழந்தைகள் பிறந்து விடுகிறார்களே, பிறகு வாய்ப்பேசாது இருத்தல் தவமாகிவிட முடியுமா? பிரம்மச்சரிய விரதம் காத்தல் தான் தவம் என்றால் கானகத்திலிருந்து எத்தனை வனவிலங்குகள் நாட்டில் மனிதர்களால் வளர்க்கப்படுகிறது, பிறகு அவை தவம் செய்தவை ஆகிவிடுமே. எது உண்மையான தவம்? புறநானூற்று புலவன் அருமையாய் சொல்வான். கடலுள் மாய்ந்த இளம் பெருவெழுதி அருமையாக சொல்வான். தமக்கென வாழாமல் பிறர்க்கென யார் வாழ்கின்றார்களோ அவர்கள்தான் நோன்பு நோற்றவர்கள், அவர்கள்தான் தவசீதர்கள் என்று சொல்வான். அந்த தவம்தான் இன்றைக்கு தொடர வேண்டும்.
1: தருமபுரி சங்கர்ஸ் கேன்சின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர்ஸ் கேன்ஸ்.

0: இனிய காலை வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:05 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லின ஒரு ஏசி மேலா.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025450159.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
5: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
4: நீங்க எங்க படிச்சீங்க?
6: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
7: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution, NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility na ella tarathiyum pettirukku. Inga work pandra faculties la 50% members PhD degree holders, ICT enabled smart classrooms oda learning a enhance pandranga. Annapurna Engineering College, Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500509984.
8: வானலையில் வசந்தம். இன்று வேளாண்மை கல்வியில் உள்ள வாய்ப்புகள் நேரலையில் பங்கேற்கிறார் பயிர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணவேணி அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். அறிமுக நேர்கள் 043342 என்ற முன்னணி பெண்ணோடு 244030300 மற்றும் 9486811025 மற்ற நேர்கள் 043342 என்ற முன்னணி பெண்ணோடு 244031 மற்றும் 9486652025 இந்த எண்கள் அழைக்கலாம்.

0: பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ப்ளஸ் டூ முடிச்சிட்டோம், சரி ரிசல்ட்டும் வந்துடுச்சு, அடுத்து என்ன சேரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆர்ட்ஸ் சேரலாமா இன்ஜினியரிங் சேரலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்ரி சேரலாம், அக்ரி படிச்சுட்டு நாம் விவசாயத்தில் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் இருக்கும். அந்த மாதிரி இருக்க மாணவர்களுக்கான நிகழ்ச்சி தான் இது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேளாண்மை கல்வியிலேருந்து என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதுக்கு எப்படிலாம் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணிட்டோம்னா அதுக்கு எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்ற நிறைய தகவலை தான் நம்ம நேரலையில் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம். நம்ம கூட நேரலையில் இணைஞ்சிருக்காங்க பயிர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணவேணி அவர்கள். மேம் வணக்கம். மேம்
1: வணக்கம். பா
0: மேம் சொல்லுங்க மேம், இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி சேரணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கும் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறமா. அப்போ அக்ரி சேரணும் அப்படின்னா ப்ளஸ் டூவில் அவங்க என்ன கோர்ஸ் எடுத்துனுக்கும்? ஒரு சிலர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பாங்க, இன்னொரு மேக்ஸ் பயாலஜி அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. யாரெல்லாம் வந்து இந்த அக்ரி சேர்றதுக்கான இதெல்லாம் இருக்குங்க மேம்?
1: ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த குரூப் வந்து எலிஜிபிள் அவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான் மூணு தான் வந்து எலிஜிபிள். அந்த கோர்ஸ் படித்தவங்க அது எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படித்தவங்க வந்து எலிஜிபிள் இந்த பிஎஸ்சி அக்ரிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு.
0: சரிங்க மேம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு, ஜூன் 8 வரைக்கும் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இன்னும் ஒரு சிலர் வந்து அப்ளை பண்ணலாம்லாம் இருப்பாங்க, அவங்க அப்ளை பண்ணுன்னா என்ன பண்ணணும் மேம்?
1: ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன், எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் வாங்கி பூர்த்தி பண்ணி அப்படி அனுப்புறதெல்லாம் கிடையாது. அதனால் வந்து அருகில் உள்ள கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கும், அந்த சென்டருக்கு அவங்க வந்து அவங்க போகிறது ரொம்ப நல்லது. இல்லை நல்லா தெரிஞ்சவங்க இதில் கிராஜுவேட் இருக்காங்க, இல்லை கம்ப்யூட்டர் படித்தவங்க இருக்காங்க அப்படின்னா வீட்டில் கூட நம்ம லாகின் பண்ணி சப்மிட் பண்ணலாம் அப்ளிகேஷனை. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக சப்மிட் பண்ணணும். ஒன்ஸ் அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி எந்த ஒரு கரெக்ஷனும் பண்ண முடியாது. இப்போ நேற்று கூட நாங்கள் கல்லூரியில் இருக்கிறப்ப ஒரு அம்மா ஓடி வந்தாங்க, அம்மா நாங்கள் வந்து பிஎஸ்சி அக்ரி மட்டும் போட்டுட்டு லாக் பண்ணிட்டோம், ஆனால் ஆர்டிகல்ச்சர் படிக்கிறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது திருப்பவும் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக பண்ண முடியாது, நம்ம வந்து சரிபார்த்துட்டு தான் வந்து சப்மிட் கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப வந்து அவசரப்பட வேண்டாம். நல்லா தெரிஞ்சிருந்தால் அப்ளிகேஷன் நம்ம பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் தான் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் வந்து tnau.ac.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிலே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு பிபிடி இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த வெப்சைட்டு கீழே இருக்குது எப்படி என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படிலாம் செய்யணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு பூர்த்தி பண்ணுற ஒரு விண்ணப்பம் இருக்குது. அந்த இதை வந்து முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது வந்து ரொம்ப சால சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: சரிங்க மேம், இப்போது அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படுங்க மேம்?
1: கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ் வேணும். அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ இப்போ முடிச்சிருந்தா டிசி அவங்க வாங்கியிருப்பாங்க, அந்த வேணும். மார்க் ஷீட் வந்து இன்னும் வரல, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வெப்சைட்டில் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி அவங்க வந்து பூர்த்தி பண்ணலாம். அப்புறம் நேட்டிவ் சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருமான சான்றிதழ் வேணும். குறிப்பாக அதை வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்காங்க அப்படின்னா 7.5 அந்த கோட்டா வந்து கண்டிப்பாக அவங்க நிரப்பணும். ஸோ அதை வந்து அவங்க கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் இல்லை முதன்மை பட்டதாரி அவங்க வீட்லேயே அவங்க தான் அப்படின்னு சொன்னால் அந்த இதுவும் போடலாம். இதுக்கெல்லாம் வந்து வேறு வேறுவான சலுகைகள் இருக்குது, அதை வந்து கண்டிப்பாக மாணவர்கள் பயன்படுத்தணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறத்து மாணவர்கள் வந்து அந்த 7.5% மற்றும் வந்து முதன்மை பட்டதாரியான அந்த விண்ணப்பத்தை வந்து கண்டிப்பாக அவங்க பூர்த்தி பண்ணி அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். பண்ணால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு குறைந்த மதிப்பெண், ஒரு சில காரணங்களுக்காக குறைந்த மதிப்பெண் இருந்தால் கூட இந்த மாதிரியான ரெண்டு வழியில் வந்து அவங்க கண்டிப்பாக சீட்டை வந்து
0: இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்,
1: ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. 7.5% பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கூட வந்து இலவசம் தான் ஒரு அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா மட்டும் கட்டணும், மீறி பண்ணால் ஒரு 100-200 அவங்க அதிகமாக சாப்பிட்றப்ப கட்டுற மாதிரி இருக்குது, இல்லாட்டி வந்து அரசாங்கமே அவங்களுடைய உணவுக்கான சலுகைகளும் வந்து கொடுத்துட்ருக்கு.
0: சரிங்க மேம், இப்போது பிஎஸ்சி இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படின்னா அவங்க பிஎஸ்சி அக்ரி தான் மேம் நிறைய பேருக்கு தெரியுது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ச்சர் இருக்குது, ஃபாரஸ்ட்ரி இருக்குது, செரிகல்ச்சர் இருக்குது, இந்த மாதிரி என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லிடலாம் மேம்.
1: ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர், அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறிப்பாக தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. சரிங்களா, பயந்துக்கு வேண்டாம், எடுத்த உடனே போய் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு. தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சரும் பிஎஸ்சி ஆனர்ஸ் உங்களுக்கு வந்து தோட்டக்கலையும் வந்து இருக்குது. அதனால் வந்து தமிழ் மீடியம் படித்த மாணவர்கள் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறத்துலேருந்து வராங்க, முதல் செமஸ்டர் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் எதுவுமே நினைக்க வேண்டாம். அவங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து தமிழ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பட்டயத்தினுடைய சான்றிதழும் அதே ஈக்குவல் தான். இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாங்க பார்த்திங்கன்னா அதனுடைய மாணவர்களுக்கு என்ன கிடைக்குமோ அதே தான் கிடைக்கும், அதனால் வருத வேண்டியதில்லை. பிஎஸ்சி வந்து உங்களுக்கு ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர் இருக்குது, பிஎஸ்சி ஆனர்ஸ் ஆர்டிகல்ச்சர் தோட்டக்கலை இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஇ ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இயந்திரவியல், வேளாண்மை இயந்திரம். இப்போ இன்ஜினியரிங் மாணவர்கள் இருக்காங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் இன்ஜினியர் மாதிரி படிக்கணும்.

0: டிஎன்யூவில் படிக்கணும் அப்படின்றவங்க வேளாண்மை இயந்திரவியல் இருக்குது, அதை நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஆனர்ஸ் ஃபாரஸ்ட் இருக்குது, ஆனர்ஸ் வந்து செரிக்கல்ச்சர் இருக்குது, பட்டு தொழில். நம்ம பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பட்டு வளர்ச்சி இருக்குது. அதே பார்த்திங்கன்னா பட்டு வாரியம் வந்து நம்மளுக்கு அருகிலே இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் நிறைய பட்டு வாரியத்திலும் நிறைய வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. அதே வந்து கிராஜுவேட், அதே கெஸ்டட் ஆஃபீஸர் ரேங்க்கில், அதே மாதிரி சயின்டிஸ்ட்டும் வந்து அங்கே வந்து நிறைய இப்போ போயிட்டுருக்காங்க. டிஎன்யூவில் படித்தவங்க தான் அது மாதிரி இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து இது வந்துலாம் நம்மளுடைய கான்ஸ்டியன்ட் காலேஜ், அதாவது வந்து அங்கீகரிக்கப்பட்ட காலேஜில் இருக்குது, தொகுப்பு காலேஜுகள், அதாவது டிஎன்யூட அஃபிலியேட் ஆகிருப்பாங்க, அந்த காலேஜில் இந்த பட்டப்படிப்புகள்லாம் இருக்குது. இல்லை அப்படின்றப்ப நிறைய பிடெக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப குறைந்த அளவு தான். ஆனால் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் நிறைய தொழிற்சாலைகளில் வந்து அவங்க இமீடியட்டாக ஃபைனல் இயர் முடித்தோடனே வந்து வேலை வாய்ப்புகள் போகிறதுக்கான வழிகள் இருக்குது. பிடெக் பயோடெக்னாலஜி இருக்குது, உங்களுக்கு பிடெக் வந்து ட்ரிபிள் டெக்னாலஜி இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரமானதாக இருக்கும். உங்களுக்கு வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துறை சான்றிதழ் இருக்கிறப்ப ரொம்ப தரமானதாகவும் இருக்கும். நம்ம இப்போ வேலை வாய்ப்பு தேடுறப்ப வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு தொழிற்சாலையில் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறப்ப, ஓ தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்காரு, அதுவும் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மாதிரி 4 வருட படிப்பு இதெல்லாம். உங்களுக்கு மற்ற இதுலலாம் இப்போ ஃபுட் டெக்னாலஜியாக இருக்கும் 3 வருடமாக இருக்கும், இல்லை வேறு கோர்ஸே இருக்கும் பயோடெக்னாலஜி 3 வருடங்களாக இருக்கும். இது வந்து 4 வருட எப்போயும் பட்டப்படிப்பு வந்து ஒரு தனி சிறப்பு தான் எப்போவுமே.
1: சரிங்க மேம், இணைப்பில் ஒரு நேயர் இருக்காரு, அவரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: கேளுங்க உங்களோட கேள்வி.
0: வணக்கம் ஐயா.
2: மேம், இந்த ஃபுட் டெக்னாலஜி பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, இதுல பசங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கறது அயல் நாடுகள் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கா? இது வேல்யூ ஆடட் கோர்சஸ் மாதிரி இந்த ஃபுட் டெக்னாலஜியோட வேற ஏதாவது சேஃப்டி சர்டிபிகேஷன் மாதிரி வாங்கினாதான் அவங்களுக்கு அங்கீகாரம் இருக்குமா? இதனுடைய அந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எஸ்பெஷலி ஃபுட் டெக்னாலஜியில, இதை பத்தி சொல்றீங்களாம்மா?
0: பிடெக் ஃபுட் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா 4 வருட படிப்பு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்துக்கலாம் வேல்யூ அடிஷன், நீங்கள் மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் சொல்கிறீங்களா, அந்த கோர்ஸ்லாம் இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி இவங்க தனியாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அவசியம் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே படிக்காதவங்க, அதை பற்றி தெரியாதவங்க அப்படின்றதுக்கு தான் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு சான்றிதழ் படிப்புகள் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு வந்து தேவையில்லை, இந்த மாணவருக்கு வந்து தேவையில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகை அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இனோவேஷன் ஒரு முக்கியமான ஒரு டிஷ்ஷு, ஒரு ஏன்னா ஃபுட் டெக்னாலஜினாவே ஒரு டிஷ். இப்போ நிறைய பார்த்திங்கன்னா நிறைய இனோவேஷன், 0 calories, அதே மாதிரி ப்ரோட்டீன் பேஸ்டு, அதே மாதிரி ஃபேட் பேஸ்டு, அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணுறப்ப அந்த ஃபுட்டை வந்து அவர் டிசைன் பண்ணி அவர் பேட்டர்ன் பண்ணலாம். அவர் பேட்டர்ன் பண்ணுறப்போ அவருக்கு வந்து அந்த குசைனை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இன்டர்நேஷ்னலில் இருக்கிற ஹோட்டல்ஸோ இல்லை ஏஜென்ட்டோ வந்து அதை வாங்கிவாங்க. அவர் ஒரு பெரிய செஃப்பாக ஆகலாம், அது நிறையா அது வந்து ஒரு ரிசர்ச் இல்லை ஒரு இனோவேஷன். இல்லை அவர் ஃபாரின் போகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய மேற்படிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கல்லூரிகள் பல்கலைக்கழகத்திலும் சரி, ஈவன் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏஜென்ட் கூட வந்து நிறைய இந்த ஃபுட்டு ரிலேட்டடாக, இப்போ இன் ஃபியூச்சரே வந்து ஃபுட்டு அண்ட் கிளாத் தான், ஏன்னா அது மட்டும்தான் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். எஸ்பெஷலி ஃபுட்டு நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நான் நிறைய வானொலிகளில் சொல்லிட்டுருக்கேன், நம்மளுக்கு குவான்டிட்டியாக ஃபுட்டு கிடைக்குது, ஆனால் குவாலிட்டியாக ஃபுட்டு கிடைக்கிறதுல பேலன்ஸ்டு ஃபுட்டு அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஒன்று இருந்தால் கார்போஹைட்ரேட்டும் இருக்குது, கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன் வந்து ஃபேட்டு அமினோ ஆசிட்ஸ் இது மாதிரி விட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாமே வந்து காம்போ இருக்கிற ஃபுட்டு தான் நம்மளுக்கு வேணுன்ற அந்த ஒரு டிசைன் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஆங்கிளில் கூட இந்த மாணவர்கள் வந்து தெரிஞ்சு அதை டெவலப் பண்ணி போடுறப்ப அவங்களுக்கு வந்து அது வந்து செய்யறப்ப அதுக்கான ஒரு ஆராய்ச்சிக்கு வந்து கண்டிப்பாக வந்து உதவித்தொகை வந்து கொடுப்பாங்க. அயல் நாட்டிலையும் சரி உள்நாட்டிலும் கிடைக்கும் நமக்கு.
1: எல்லாத்துக்குமே ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது,
0: கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா மேற்படிப்புக்கெல்லாம் போகிறப்ப இப்போ தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் கண்டிப்பாக ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து மாணவர்கள் கொடுக்கணுன்றத வந்து ஏற்கனவே இருந்த வந்து வேளாண்மையினுடைய இருந்து பதிவாளர் வந்து சொல்லியிருக்காரு.
1: சரிங்க மேம், இப்போ காலேஜில் படிக்கிற அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்குது?
0: இப்போ நம்மளுக்கு வந்து எப்பவுமே எல்லா கல்லூரிகளுக்கு இருக்கிற ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதாவது வந்து நம்மளுக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே வந்துட்டுருக்கிற எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் இருக்குது, பிசி ஸ்காலர்ஷிப் இருக்குது, எம்பிசி ஸ்காலர்ஷிப் இருக்குது. இப்போ தமிழ்நாடு அரசு வந்து நிறையா வந்து நம்மளுக்கு தங்க மகன், தமிழ் புதவன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொண்டு நிறுவனங்கள், நிறைய என்ஜிஓஸ் வந்து நிறைய கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் கொடுக்குறாங்க, இல்லை வந்து சிங்கிள் சைல்டு இருக்கிறப்ப இல்லை வீடு அவங்க இருக்கிறவங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் நிறைய வந்து தொண்டு நிறுவனங்கள் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரியான விளம்பரங்களும் வந்து கல்லூரிக்கு வரப்போ நாங்கள் மாணவர்களுடைய அந்த ப்ரொஃபைலாம் எடுத்து பார்த்து நாங்கள் அப்ளை பண்ணி அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம். கண்டிப்பாக எல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் ஏதாவது ஒரு உதவித்தொகை பெற்று தான் படிச்சிட்ருக்காங்க. ஒன்று அவங்க வந்து கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் வாங்கியிருப்பாங்க, இல்லை வேறு நம்ம அரசாங்கத்துடைய நிறைய திட்டங்கள் மூலமாக வாங்குவாங்க, இல்லை

0: தொண்டு நிறுவனத்து மூலம் வாங்குவாங்க. அப்படி இல்லாத மாணவர், ரொம்ப கடினமாக இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம யாராவது வந்து தொழிலதிப்புகளோ யாராவது முன் வந்து இல்லை உதவி கொடுக்குற ஒரு மனப்பான்புள்ள மனிதர்களை அணுகி கூட நம்ம அவங்களுக்கு வந்து ஃபெலோஷிப் வாங்கி கொடுத்துட்ருக்கோம்.
1: சரிங்க மேம், இணைப்பில் ஒரு நேயர் வர்றாரு, அவரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம். வணக்கம். அவங்க இணைப்புலேருந்து விடுபட்டாங்க மேம். மேம், இப்போ எல்லா ஸ்காலர்ஷிப் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தனியாக போயிட்டு அவங்க அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, எல்லாமே கல்லூரியிலே வந்து இது பண்ணி கொடுத்துட்றாங்க.
0: தனியாக கல்லூரியில், ஒரு ஒரு கல்லூரிலையும் அது ஸ்காலர்ஷிப் செக்ஷனே இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸ்காலர்ஷிப் செக்ஷனில் அதற்கான ஒரு அதிகாரி இருக்காங்க, அதற்கு கீழே வந்து அசிஸ்டன்ட் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து முதல் ஆண்டு முதல் பருவத்திலே, அதாவது வந்து செமஸ்டர்லேயே வந்து மாணவர்கள் வந்து ஸ்க்ரீன் பண்ணி கொடுத்துடுவாங்க.
1: சரிங்க மேம், இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்சி இது எல்லாருமே வந்து தெரியும், எல்லாருமே வந்து ஓகே நமக்கு அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா. அந்த பிடெக்கில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சில கோர்சஸ் வந்து பற்றி சரி நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க மேம். இப்போ பிடெக்லேயும் ஓ அக்ரி இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி தான் அவங்களுக்குள்ள இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுட் டெக்னாலஜி சொன்னீங்க மேம், இது இல்லாமல் வேறு என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது இந்த பிடெக்?
0: பயோடெக்னாலஜி இருக்குது, எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜிஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுட்டு ரிலேட்டடாக வரும். இந்த மாதிரி பிடெக் வந்து கோர்சஸ் நிறையா இருக்குது, அது வந்து எளிதாகவே கிடைக்கும். மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணுறப்ப எளிதாக கிடைக்கும். இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலதிபர் ஆகணும், ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகணும், இல்லை ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கணும். இப்போ எல்லா குழந்தைங்களும் வந்து ஐடி படிக்கிறோம், அங்கே போகிறோம், கம்பெனி போகிறோம், அந்த மாதிரி நினைக்கிற குழந்தைகள், அதாவது வந்து எங்களுக்கு பயாலஜி ரொம்ப பிடிக்காது, எங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் ஆஸ்பெக்டில் போகணும் அப்படின்றவங்க இந்த பிடெக் கோர்ஸ் வந்து எடுத்து படிக்கலாம்.
1: பிஸ்னஸ் ரிலேட்டடாக போகிறவங்க
0: தொழிலதிபர் ஆகணும், நாங்கள் தொழில் முனைவோர் ஆகணும், இல்லை கம்பெனி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், நாங்களே வந்து தொழில் தொடங்கணும், அந்த மாதிரி நினைக்கிற மாணவர்கள் வந்து முற்போக்கு சிந்தனையில் அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு இன்ஜினியரிங் எங்களுக்கு வேணும், ஃபுல்லாக பயாலஜி இல்லைன்ற இந்த மாதிரி கோர்ஸ் வந்து எடுக்கலாம்.
1: சரிங்க மேம், தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த வேளாண்மை கல்லூரியில் இருக்கக்கூடிய கல்வி வாய்ப்புகள் இதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். நேர்களும் உங்களோட உங்களுக்கு சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். அறிமுக நேர்கள் 0434-342 என்ற முன்னணி பெண்ணோடு 2444-0303 மற்றும் 9-86-81-10-25 மற்ற நேர்கள் 0434-342 என்ற முன்னணி பெண்ணோடு 2444-0301 மற்றும் 9-86-81-10-25 இந்த எண்கள் அழைத்து உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
4: பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
9: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனூர் ஏசி மேலா.
1: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
0: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
1: அப்படியா?
0: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது, சர்க்கரை நோய்க்கு சிறந்தது. நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டா தாங்க.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
4: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervit.in.
5: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
6: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு. வாங்க, ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோவு.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
3: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: 24 மணி நேரமும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு ஐசி வசதியுடன் 50 படுக்கை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் உள்ள மருத்துவமனை, எலும்பு முறிவு, மூட்டு மாற்று மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இஸ்மாயில் மாலிக் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய புள்ளியுடன் உதயமாகியுள்ளது.
6: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
9: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
11: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனூர் ஏசி மேலா.
12: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்.

0: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை.

0: RKG नहीं।
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: வானலையில் வசந்தம் இன்று வேளாண்மை கல்வியில் உள்ள வாய்ப்புகள் நேரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணவேணி அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவுபெறலாம். அறிமுக நேர்கள் 0434342 என்ற முன்னெடுப்பினோடு 2440330 மற்றும் 9486811025 மற்ற நேர்கள் 0434342 என்ற முன்னெடுப்பினோடு 2440331 மற்றும் 9486652025 அழைக்கலாம். மேம் சொல்லுங்க மேம், இப்போ நம்ம வந்து பிஎஸ்சி பற்றி பேசிட்டு இருந்தோம், பிடெக் பற்றி பேசிட்டு இருந்தோம், இப்போ இது இல்லாமல் வந்து டிப்ளமோ கோர்சஸ்லாம் இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க மேம்.
3: 2 வருட டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு, அதில் அக்ரிகல்ச்சரும் இருக்கு ஹார்டிகல்ச்சரும் இருக்கு. சப்போஸ் மாணவர்கள் வந்து நம்ம குறைவாக மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டிப்ளமோ கோர்ஸ் போடலாம், அதுவும் இப்போ ஆண்டை தான் இருக்கு. அதே சேம் யூஜி நம்ம பிஎஸ்சி அக்ரி போடுறோம் இல்லைங்களா, ஹார்டிகல்ச்சர் அதே மாதிரி தான், அவங்களும் ஆன்லைனில் தான் சப்மிட் பண்ணணும், விண்ணப்பம் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் அவங்களும், அவங்களுக்கு வந்து மார்க்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்களா, நிறைய மாணவர்கள் சொல்லுவாங்க அவங்களா வந்து முடிவு பண்ணிக்கூடாது நமக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல நீங்கள் விண்ணப்பத்தை போடுங்க, அதுக்கப்புறம் கிடைக்கிறது கிடைக்காது நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. அதனால் வந்து எந்த மாணவர்களும் வந்து மனம் தளரக்கூடாது, அதே மாதிரி பெற்றோர்களும் மனம் தளராதிங்க. ஏன்னா நிறைய வந்து இப்போ வந்து பார்த்திங்கனா பட்டயப்படிப்பு இருக்குது, அதனால் வந்து ஒரு கோர்ஸ் கிடையாது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கனா பிஎஸ் அக்ரி ஹார்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி அப்படின்ற ஒரு செரிகல்ச்சர் அந்த மாதிரி தான் ஒரு 4-5 தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கனா கல்லூரியில் வந்து நிறைய வந்து பார்த்திங்கனா பட்டப்படிப்புகள் இருக்குது, அதே சார்ந்து வந்து பார்த்திங்கனா பிடெக். இப்போ பிடெக்கில் பார்த்திங்கனா அக்ரி பிஸ்னஸ், பிடெக் அக்ரி பிஸ்னஸ்னு தனியாக இருக்குது, பிடெக் வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் தனியாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கனா ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ், இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து மாணவர்கள் போடுங்க. அது இல்லாமல் நிறைய வந்து தனியார் கல்லூரிகள் இருக்குது, அதாவது வந்து அரசாங்க சீட் எடுத்து தனியார் கல்லூரியில் வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம், அதாவது சப்போஸ் மார்க் குறைவாக இருக்குதுன்னா. அதனால் வந்து மாணவர்களில் வேண்டது என்னென்னா கண்டிப்பாக அவங்களோட விண்ணப்பத்தை வந்து ஆன்லைனில் போட்டுருங்க, அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன் ஆகிறதும் ஆகாதும் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வர வந்து 8-ஆம் தேதி தான் வந்து கடைசி நாள், அதற்கப்பெல்லாம் வந்து நீட்டிக்க மாட்டாங்க, எல்லாமே ஆன்லைனால் வெப்சைட் வந்து க்ளோஸ் ஆகிடும், லிங்க் க்ளோஸ் ஆகிடும். அதனால் வந்து மாணவர்கள் வந்து அருகில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் போகிறப்ப உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோட்டோ முதற்கொண்டு, அதுவும் ஜேபக்குன்னு சொல்கிறாங்க, அதில் வந்து நாங்கள் கணினி மையத்திலே வந்து எல்லாமே மாற்றிக்குவாங்க. அதனால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குற இமெயிலும் அதாவது வந்து தொலைபேசியும் கரெக்டாக இருந்து கொடுங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தபால்லாம் எதுவும் வராது, போஸ்ட்மேன்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து உங்களை வந்து எப்போவுமே அங்கே இருக்கிற அந்த இது வந்து உங்களுக்கு மின்னஞ்சல் அதாவது வந்து மெயில் ஐடிலையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொலைபேசி என்னையை தான் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். அதில் தான் உங்களுக்கு வந்து எல்லா தகவல்களும் பரிமாறப்படும் பல்கலை. அதே மாதிரி மாணவர்களும் பெற்றோர்களும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் தான் நடக்கும். நீங்கள் எந்த கல்லூரியும் அணுக வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு சீட்டு மட்டும் இந்த கல்லூரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா, அதற்கப்போ தான் நீங்கள் குறிப்பிட்ட கல்லூரி அணுகணும். அதுக்காக நான் இப்போ பையூர் அருகில் இருக்குன்னு அங்கே போய் கேட்டுக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஏதாவது சந்தேகங்களுக்கு வரலாம், ஆனால் வந்து கல்லூரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண அவசியமே கிடையாது. நீங்கள் காமனாக போடுற அந்த அப்ளிகேஷனில் எல்லா கல்லூரியுடைய பெயர்களும் இருக்கும், அதை நீங்கள் டிக் பண்ணாவே போதும். எல்லா செலெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் தான் நடக்கும், ஆன்லைனில் தான் நடக்கும். அதற்கப்புறம் வந்து அவங்க கல்லூரி வந்து உங்களுக்கு வந்து தேர்வாயிருப்பட்டு உங்களுக்கு வந்து தகவல் வரப்போ நீங்கள் கல்லூரிக்கு வந்தால் போதும்.
1: சரிங்க மேம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம படிக்கணுன்ற ஆசை இருந்தால் போதும் அக்ரி, நம்ம வந்து மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்றது.
3: நிறைய படிப்புகள் இருக்குது, நம்ம பிடெக் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, 2 வருட படிப்பு இருக்குது, நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் போனால், ஏன்னா அக்ரி படித்தா நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது, நிறையா பேர் வந்து பதவிகளுக்கு போயிருக்காங்கன்றது வந்து ஒரு பரவின கருத்து. ஸோ அதை நம்ம மறுக்கவும் முடியாது, ஏன்னா வந்து இதனுடைய கரிக்குலம் அதாவது வந்து சப்ஜெக்டோடைய எதிர் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு பொருளாதாரம் வேணுன்னா கூட படிச்சுக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூரல் அதாவது சோசியாலஜின்னு சொல்கிறாங்களே அந்த சோசியாலஜி சப்ஜெக்ட் கூட இங்கே இருக்கும். ஏன்னா அதனால தான் வந்து வேளாண்மை பட்டப்படிப்பு வந்து ரொம்ப சிறந்ததாக கருதப்படுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா

0: ஃப்ளோரியும் வந்து எப்போவுமே வந்து ஒரு காற்றோட்டமான ஒரு பகுதியாக தான் இருக்கும், உங்களுக்கு வந்து சிட்டியில் நடுவில் இருக்காது. ஏன்னா இது வந்து வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிர்கள்னால கண்டிப்பாக ஆராய்ச்சி
1: இயற்கையோடு இணைந்து தான் இருக்கும்,
0: இயற்கையோடு இணைந்து தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய மாணவர்கள் வந்து நல்லா வந்து வழிமுறை நடத்தக்கூடிய சீனியர் மாணவர்கள் இருப்பாங்க. ஏன்னா எல்லா மாணவர்களுமே அவங்களுடைய பள்ளியில் வந்து முதல் மதிப்பெண்ணும் ரெண்டாவது மதிப்போதும் மூன்றாவது மதிப்போடும் வாங்கின மாணவர்கள் தான் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திறமைகளும் அதிகமாக இருக்கும். இது மட்டும் கல்வி, நாங்கள் பாடம் மட்டுமே கொடுக்கறது கிடையாது, உடற்பயிற்சிக்கும் அந்தளவு முக்கியத்துவம் கொடுக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய ப்ரோக்ராம் அவங்களுக்கு வந்து ஒரு மாணவர் இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் கோட்டாலாம் இருக்குது. ஸோ அதனால் ஏதோ ஒரு கோட்டாவில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், அதை வந்து மறுக்காதீங்க. ஏன்னா ஒன்ஸ் அந்த டேட் முடிச்சுனா நம்ம நினச்சா கூட அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி நீங்கள் சேர்கிறப்ப பாடப்படிப்பு இல்லாமல் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் வந்து ஒரு கூடைப்பந்தில் அதிகமாக ஆர்வம் காட்டுறாரு, இல்லை கபடியில் அது அதிகமாக காட்டுறாரு, அதற்கான மாணவர்கள் தேர்வெடுத்து தனியாக வந்து பயிற்சியாளர் கொடுத்து நம்ம வந்து இது வந்து நம்ம மாநில அளவில் அனுப்புகிறோம், மாவட்ட அளவில் அனுப்புகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில சமயத்தில் வந்து வெளிநாடுகள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் எந்த விதத்துலேயும் ஒரே படிப்பு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் ரொம்ப வெறுக்க வேண்டாம். நான் படிப்பு சார்ந்த வந்து விளையாட்டுக்கள் மற்றும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியான பாடங்களும் நடந்துட்டுருக்கு. என்எஸ்எஸ் இருக்குது, என்சிசி இருக்குது, உடற்பயிற்சி தனி கோர்ஸ், அதாவது வந்து சிறப்பான ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உடற்பயிற்சின்னு ஒரு பீரியட் தான் போடுவாங்க. ஆனால் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து பிடின்றது வந்து ஒரு தனி கோர்ஸே இருக்குது, கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி என்எஸ்எஸ்ன்றது ஒரு தனி கோர்ஸ், அவன் எல்லா கோர்ஸுமே படித்தாலும் அந்த பிடி கோர்ஸை அவங்க மார்க் வாங்கி கம்ப்ளீட் பண்ணும். அதே மாதிரி என்எஸ்எஸ் கோர்ஸும் மார்க் வாங்கி கம்ப்ளீட் பண்ணும்.
1: சரிங்க மேம், நேர் ஒருத்தவங்க இணைப்பில் வராங்க, அவங்களோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம், நான் நவீன் பேசுகிறேன்.
1: கேளுங்க நவீன், உங்களோட கேள்வி.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: உரம் தயாரிக்கிற கம்பெனிலாம் இருக்கு, நேனோ உரம் எல்லாமே நிறைய கண்டுபிடிச்சாங்க.
0: நீங்கள் உரம் தயாரிக்கிற கம்பெனிக்கு அப்படி போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ் அக்ரி படித்தாவே போதும். அதெல்லாம் பிஎஸ் எந்த படிப்புனாலும் படிக்கலாம். இப்போ என்ன உரம் வந்து ஒரு பயிருக்காக போடுறோம், நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பயிருக்கும் போடுறோம், அதே மாதிரி தோட்டக்கலை பயிர்களுக்கும் போடுறோம், அதே மாதிரி மரத்துக்கும் போடுறோம்.
1: எல்லா கோர்ஸ்லையுமே
0: உரம்ன்றது ஒன்று இருக்குது உங்களுக்கு, சரிங்களா. அப்புறம் மாதிரி நானோ டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸே வந்து உங்களுக்கு வரும். ஒரு பிஎஸ் அக்ரி ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, இல்லை ஹார்டிகல்ச்சர் படிக்கிறாங்க, எந்த கோர்ஸ் படித்தாலுமே நானோ டெக்னாலஜி வந்து ஒரு கோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரத்தெல்லாம் எப்படி தயார், அதை வந்து எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேட்டன்ட் வந்து நானோ டெக்னாலஜியில் வந்து வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏயில், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறப்போ வந்து நீங்கள் வந்து அந்த கம்பெனிக்குமே போகலாம். அவங்க வந்து அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு நீங்கள் கேட்கலாம். அது வந்து அதாவது வந்து குரூப் தேர்வுகள் எழுதுறது அது ஒரு பக்கம், இன்னொரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இறுதி ஆண்டில் ஃபைனல் ஃபோர்த் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஃபேர் கண்டக்ட் பண்ணுறாங்க, நிறைய கம்பெனிஸ்லேருந்து வராங்க. நாங்கள் இப்போ கூட பாருங்கள் அடுத்த மாதம் வரப்போகுது, நாங்கள் இப்போ ஸ்டூடெண்ட் வந்து பையூர்லேருந்து கொடுத்துருக்கோம், சரிங்களா. ஒரு மாணவர்கள் நிறைய கம்பெனி, அதாவது வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா லெவல்லும் வராங்க, அதாவது வந்து இந்தியா லெவல்லேருந்து அவங்க எடுத்துகிட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான கம்பெனிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபைனல் செமஸ்டர் ஒரு எட்டாவது செமஸ்டரில் வந்து வந்துடுறாங்க. ஸோ நிறைய மாணவர்கள் வந்து அப்சர்வும் ஆயிருக்காங்க, போன வருஷத்துக்கு முந்தைய வருஷங்கள்லாம் போயிட்டுருக்காங்க. இது இல்லாமல் வந்து வங்கிகளும் வந்து எடுத்துகிட்ருக்காங்க, உங்களுக்கு ஜாஃபரில் வந்து வங்கிகள், இந்தியன் வங்கி இருக்குது, எஸ்பிஐ வங்கி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய வங்கிகள் வந்து கவர்மெண்ட்டோடைய வங்கிகளே வந்து எடுத்துகிட்ருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரியும் போயிட்டுருக்காங்க. அது இல்லாமல் மேல் படிப்புகள் பிஜி கோர்ஸ் நிறையா இருக்குது, பிஜி கோர்ஸ் இருக்குது. இதே படிப்பில் வந்து நீங்கள் பிஜி கோர்ஸ் வந்து ஐசிஆர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்ற ஒரு நம்ம எக்ஸாம் எழுதுகிறப்ப நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் படிக்க முடியாது, நீங்கள் வேறு நாட்டில் வேறு மாநிலங்களில் வந்து நீங்கள் படிக்கலாம். நிறைய மாணவர்கள் வந்து எங்கள் கல்லூரிலேருந்து அசாம், அதே மாதிரி பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், ஒரிசா, எங்கனாலும் போய் அவங்களுடைய மேற்படிப்பை வந்து படிக்கலாம். அதுக்கு வந்து ஐசிஆர் வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது, அது எடுக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஃபெலோஷிப்பும் கிடைக்கும். அது மாதிரி எக்ஸ்போசர் ஆகிறப்ப ஸ்டூடெண்ட்ஸோடைய நாலேஜும் ரொம்ப ப்ராடன் ஆகும், அவங்க கண்டிப்பாக நல்லா சைன் பண்ணுவாங்க.
1: சரிங்க மேம், அடுத்த நேரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கங்க, பெரியாம்பட்டியிலேருந்து சாந்தி பேசுகிறேன்.
1: கேளுங்க மேம் உங்களோட கேள்வி.
3: எங்க பேரன் இதுல படிச்சிருக்கான் பெங்களூர்ல.
0: ஆ சொல்லுமா.
3: அது மெக்கானிக்ஸ்ன்ற புது கோர்ஸ்னு சொன்னாங்க.
0: மெக்ட்ரானிக்ஸ். ஆ ஆ ஆ.
3: அப்புறமா பிடெக் படிக்கணும்னு ஆசைப்படுறான்.
0: எந்த பிடெக்ல எங்க படிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படிங்க?
3: தமிழ்நாட்டுல படிக்கணும்ன்றான்.
0: இப்போதே மெக்ட்ரானிக்ஸ் பிடெக் கோர்ஸ் தானமா? திருப்பதி எதுக்கு பிடெக் படிக்கிற அப்படி? பிடெக் மெக்ட்ரானிக்ஸ் தான் படிப்பா அப்படி, இல்லை பி மெக்ட்ரானிக்ஸ் படிப்பா அப்படி? இப்போ திருப்பூர் தமிழ்நாட்டில்னா மேல் படிப்புக்கு வருவார், படிக்கலாமா? வந்து படிக்கலாம், படிக்கலாம். ஆ ஆ படிக்கலாம், போட சொல்லுங்கள். சரிம்மா.

0: சரிங்க மேம். இப்போ அவங்க அந்த இன்ஜினியரிங் லைனில் படிச்சதுனால இப்போ அக்ரிலையும் வந்து படிக்கலாமா மேம்?
1: இந்த அக்ரி இல்லை, அவர் வந்து மெக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கனால வேறு மேல் படிப்புக்கு வந்து வேறு இன்ஜினியரிங் காலேஜில் வந்து போட்டு படிக்கலாம்.
0: சரிங்க மேம். இப்போ நிறைய பேர் வந்து தேடுறது இந்த அரசாங்கம் சார்ந்த வேலை வாய்ப்புகள் தான். இப்போது அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குங்க மேம்?
1: அரசாங்கம் அப்படின்னு சொன்னால் பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர் முடிச்சவொடனே அவங்க வந்து வேலை மேலே வளர போகலாம். மாவட்டத்தில் கெஸ்ட் ஆஃபீஸ் அதுவும் டிஎன்பிசி தான் குரூப்பில் வந்து எழுதி எக்ஸாம் தனி கால்ஃபாராக வரும். குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் டூ ஃபோர் அப்படின்னு வராது. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் அதாவது வேளாண்மை அலுவலர்னு சொல்லிட்டு ஒரு கால்ஃபார் வரும் டிஎன்பிசியில். அந்த இது வந்து முதன்மையான படிப்பு அவங்க படித்ததுக்கு வேலை. அதை வந்து அவங்க அப்ளை பண்ணி போகலாம், தேர்வு எழுதி வந்து அப்புறம் இன்டர்வியூ இருக்கும், அப்படி போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தோட்டக்கலை அலுவலர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே எழுதுகிற வந்து பேங்க்கில் வந்து நிறைய வந்து பார்த்திங்களா நிறைய அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் வந்து இருந்துட்டுருக்காங்க இப்பொழுதுக்கு. அதே மாதிரி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸும் இருக்காங்க, ரெண்டு பேருமே இருந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வேலை வாய்ப்பும் வந்து அவங்க எழுதலாம் நிறையா. அதில் வந்து பார்த்திங்கனா ஃபீல்ட் ஆஃபீஸர்னு ஒன்று தனியாக பேங்க்லேயே இருக்கும், அது வந்து அக்ரி படித்தவங்க ஹார்டிகல்ச்சர் இந்த தமிழ் மேலமைப்பு பல்கலைக்கழகத்தை படித்த பட்டப்படிப்பினுடைய மாணவர்கள் அனைவருமே அதற்கு வந்து எலிஜிபிள் அந்த போஸ்ட்டுக்கு, ஃபீல்டு ஆஃபீஸர் போகலாம். இது வந்து பேங்க் செக்டருக்கு. அது இல்லாமல் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூபிஎஸ்சி நிறைய வந்து பார்த்திங்களா முதல்லலாம் நிறைய யூபிஎஸ்சி வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அக்ரி படித்தவங்க போயிட்டுருந்தாங்க. ஸோ இப்போவும் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த நம்ம வந்து அதனுடைய கல்லூரியுடைய அமைப்பு அப்படி இருக்கும், நம்ம 7:30 ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் படிக்கிற மாணவர்களும் தோட்டக்கலை எந்த பட்டப்படிப்பு தமிழ் மேம்பகத்தில் படித்தாலும் சரி அந்த கல்லூரியில் அவங்க கண்டிப்பாக டே ஸ்காலராக வர முடியாது. கண்டிப்பாக அவங்க வந்து ஹாஸ்டலராக தான் இருப்பாங்க. பக்கம் நேட்டிவாக இருந்தால் கூட அவங்களாவது ஹாஸ்டலாக இருந்தால் தான் மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா 7:30 வந்து அவங்க ப்ராக்டிக்கல் கிளாஸ் வரணும், நிறைய தியரி கிளாஸ் இருக்கும், நிறைய ரெக்கார்ட்ஸ் எழுத வேண்டியிருக்கும். அதனால் வந்து இருக்கும், நல்லாயிருக்கும், அவங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப பழகிடுவாங்க அவங்க அந்த அட்மாஸ்பியர் பழகிறதுனால. வேலை வாய்ப்பு பெரிய வேலைக்கு போகிற ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் போகிறப்ப அவங்களால சீக்கிரம் கோப்பப்பட முடியும். அந்த தேர்வுகளுக்கு வந்து அவங்களால ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய இங்கேயே படிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த அவங்க வந்து பயாலஜி வந்து மாறி இருக்கும், நல்லாவே வந்து ஒரு வித்தியாசம் தெரியும். ஒரு அக்ரி கிராஜுவேட் வந்து ஒரு காம்படிவ் எக்ஸாம் படிக்கிறப்ப அவருடைய என்வால்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு என்வால்மெண்ட்டுக்காக வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை வந்து சேர்க்கலாம். அது அந்த வந்து யூபிஎஸ்சியில் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிறைய படிப்பு இப்போலாம் நிறைய இருக்குது, அது அந்த இதுக்கு போய்க்கலாம். இல்லை அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்றப்ப வெளிநாட்டில் நிறையா வந்து கம்பெனிஸ் வந்து போய்க்கலாம், அதுக்கான இது அதாவது ஜாப் பேரில் வந்து மூலமாக போகலாம். இல்லை வெளிநாட்டுக்கே வந்து படிக்கிறதுக்கு கூட அனுப்பலாம். எங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கனடாவில் படிச்சுட்ருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு, அமெரிக்கா போகிறாங்க. அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து இங்கேருந்தே நாங்கள் கோச்சிங் கொடுக்குறோம், அவங்க அது என்ட்ரன்ஸ் எழுதி அவங்க போய்க்கலாம். அந்த மாதிரியான நிறைய வாய்ப்புகள் வந்து இந்த பட்டப்படிப்புகளுக்கு வந்து இருக்குது.
0: சரிங்க மேம். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே இந்த டிகிரி பேஸ்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ டிப்ளமோ படிக்கிறாங்களே அவங்களுக்கு எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி?
1: அதே மாதிரி தான். இப்போ வேளாண் மேலவர் வராங்க அப்படின்னா உதய வேளாண் மேலவர் அதே டிஎன்பிசியில் கால்ஃபர் பண்ணுறதுக்கு அவங்க வந்து போகலாம். அதே நிறைய கம்பெனிகளை ஃபெர்டிலைசர் பெஸ்டைடு உர கம்பெனிகள்லாம் வந்து நிறைய டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பயோ இன்புட்ஸ் எல்லாம் வந்து ஃபார்மர்ஸ் கொண்டு போகிறது, டெக்னாலஜி கொண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. நிறைய கம்பெனியில் வந்து டிப்ளமோ படித்தவங்க வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி தமிழ் மேலாண் பல்கலைக்கழகத்துலேயும் வந்து டிப்ளமோ படித்தவங்க வந்து உதவி வேளாண் அலுவலராகவோ உதவி தோட்டக்கலை அலுவலராகவோ வந்து பணியமர்த்தை சேர்ந்துக்கலாம்.
0: சரிங்க மேம். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ் சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சந்தகிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஆயுஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.

0: சிமெண்ட் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு, சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படமில்லாத தரமான 100% கோதுமை மாவு. அங்காளம்மன் சக்கி ஆட்டா. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் என்எஸ்
4: நாகப்பாம்பு போன்ற விஷக்கடிகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்.
5: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வாருங்கள் எங்களிடம். டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் என்ற விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேரம் காலை 9:57 கேட்டிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானலையில் வசந்தம். இன்று வேளாண்மை கல்வியில் உள்ள வாய்ப்புகள். நேரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் பயிர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணவேணி அவர்கள். மேம் சொல்லுங்க மேம், நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டும். நிறைவாக வந்து மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் படிக்கணும் அப்படின்னாலும், இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் போகணும் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இன்னொருத்தவங்க ஒரு சிலர் வந்து ப்ரைவேட்டில் படிக்கணும், ஏன்னா இன்னும் நிறைய நாலேஜாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அவங்க அந்த மாதிரி படிக்கணும்னு ஆசைப்பட்றப்ப அவங்க என்னென்ன மாதிரியான அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குது காலேஜில் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றத சொல்லுங்க மேம்.
1: அதாவது வந்து மாணவர்கள் முதல்ல அப்ளிகேஷன், அவங்க ப்ரைவேட்டில் காலேஜில் படிக்கிறோம் அப்படின்னு நினச்சா கூட கண்டிப்பாக அப்ளிகேஷன் இது தான் அவங்களுக்கு, இந்த அப்ளிகேஷன் தான் அவங்க போட்டோம். இல்லை தனியாக வந்து பேமெண்ட் சீட்டுன்னு இருக்குது ப்ரைவேட் காலேஜில், பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சரில் இருக்குது. அதுவும் தமிழ்நாடு வேளாண் பல்கழகத்தோட இணையான ஒரு பட்டப்படி, ஆனால் தமிழ்நாடு வேளாண் பல்கழகம் தான் அந்த பட்டப்படிப்போடைய சான்றிதழே கொடுக்க போகுது. அதனால் அது மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்து மாணவர்கள் வந்து அணுகி வந்து அவங்க அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ப்ரைவேட்டில் படிக்கணும், ஆனால் எனக்கு கவர்மெண்ட் சீட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவ இந்த மாதிரி வந்து ஆன்லைன் மூலம் வந்து அப்ளை பண்ணணும். எனக்கு அந்த மேனேஜ்மெண்ட் சீட்டு அதை பற்றி எப்படி தெரியல, பட் அந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்தை அணுகி வந்து அவங்க போய் இது பண்ணிக்கலாம். நிறையா கல்லூரிகள் இருக்குது. இப்போ நம்ம கல்லூரிலேயே வந்து நம்ம ஓசூரில் கல்லூரிகள் இருக்குது, திருவண்ணாமலையில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூரில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா கல்லூரிகள் இருக்குது. மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து அணுகி வந்து அந்த அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். ஸோ எதுனாலும் சீக்கிரமாக அணுகுங்க, ஏன்னா அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்குது. ஸோ அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். வேறு அப்படின்னு சொல்லி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் காலேஜும் ஒரு நம்ம வந்து இந்த இன்ஃப்ரா பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே பெரிய வந்து பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும், காலேஜ் வந்து ரொம்ப பந்தாவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க.

0: ஏன்னா இது வேளாண்மை சார்ந்த ஒரு பட்டப்படிப்பு, தோட்டக்கலை சார்ந்த பட்டப்படிப்பு. அதனால் எப்பவுமே இந்த கல்லூரிகள் வந்து ஒரு அந்த மாவட்டத்தினுடைய வெளிப்பகுதியில் தான் இருக்கும். நம்மளுக்கு குறைந்த பச்சை ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 50 ஏக்கருக்கு மேலே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஏரியா வந்து நம்ம நடுவில் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ வந்து அப்போ இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டு பெருசாக அதை பிடிக்கணும் இது அந்த மாதிரி தேவையில்லை. எல்லா பயிற்சியுமே உங்களுக்கு வந்து பயிர் சார்ந்ததுனால கரெக்டாக வந்து வயல்லே உங்களுக்கு வந்து கிளாஸ் நடக்கும். ப்ராக்டிக்கல்லாம் நீங்கள் எழுற அப்படின்ட்டு சொல்கிறப்ப நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை வந்து 4 செவத்துக்குள்ளெல்லாம் அடைச்சி வச்சு அந்த மாதிரியான வந்து ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ்லாம் இருக்காது. அப்படியே நேச்சுரல் கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு நெல் பற்றி அப்படின்னா கண்டிப்பாக நெல் வயலில் அந்த மாணவர்கள் நிறுத்தி பேராசிரியர் வந்து அங்கே நின்று அவங்களுக்கு வகுப்பு இருப்பாங்க. நெல்லை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறப்ப நேராக பார்க்குறப்ப அவங்களுக்கு மனசில் அப்படியே பதியும். அதே மாதிரி ஒரு கொய்யா பற்றி தெரிஞ்சுக்கணும், கொய்யா தோப்பு இருக்கும் கண்டிப்பாக, டெமான்ஸ்ட்ரேஷன் பிளாட், அது வந்து ஆராய்ச்சி தேடல்கள் நிறையா இருக்கும், அது மாணவர்களுக்காகவே இருக்கும். அந்த மாதிரி பார்க்குறப்ப வந்து மாணவர்களுக்கு வந்து நல்ல பதியும் அவங்களுக்கு. அதே மாதிரி காலை பொழுதில் திறந்த வெளியில் வந்து ப்ராக்டிக்கல் இருக்கும், கண்டிப்பாக ஃபீல்டு கிளாஸாக இருக்கும். இப்போ பூச்சியல் கிளாஸ்னால் கண்டிப்பாக பூச்சி வந்து அந்த இடத்துல வயலில் தான் காட்டுவோம். நோயல்னால் அந்த நோய் அறிகுறியான தாவரங்கள் அங்கே காட்டப்படும். மண் அதை பற்றிய ஒரு அமைப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலைல தோரத்தில் ஸோ காலையில் நடக்கக்கூடிய கிளாஸ் எல்லாமே திறந்த வெளியில் இருக்கிறப்ப கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பாங்க, ரொம்ப போர் அடிக்காது அவங்களுக்கு.
1: அதே மாதிரி எல்லாமே ஃபீல்டுக்கு போயிடுறாங்க,
0: ஃபீல்டுக்கு போயிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் வந்து அவுட்டோர் கிளாஸ்க்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். நம்ம இங்கே கூட வந்தாங்க, பண்பலை கூட வந்தாங்க லாஸ்ட்டு ஒரு போன வாரம் மாணவர்களுக்கு. இந்த மாதிரியான நிறைய இடத்துல வந்து அவங்கள வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம். அதனால் அவங்களுக்கு வந்து இந்த போர்ன்ற இதுக்கெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது. அதே மாதிரி மதிய வேலைகளில் இருக்கிற மாதிரி தான் லேபில் வந்து கிளாஸ் இருக்கும், ஏதாவது அனாலிசிஸ் பண்ணணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்றப்ப இருக்கும். ஸோ அது ரொம்ப வந்து லைவாக இருக்கும் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எல்லாம் லைவாகவே இருக்கும். அவங்களுக்கு தியரி கிளாஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேப் இருக்கும், ப்ராக்டிக்கலுக்கும் அவங்க ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் வந்து தியரி கிளாஸ் வந்து அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு சாயந்தரம் நேரத்தில் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க. ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து டே ஸ்காலராக இருக்க மாட்டாங்க, ஹாஸ்டல் எதாக இருக்கும், உள்ளே தான் ஹாஸ்டல் இருக்கும். அவங்களுக்கு வந்து அங்கேயே வந்து போயிட்டு அவங்க வந்து கரெக்டாக வந்து அவங்களோட பயிற்சிகள்லாம் முடிச்சுட்டு அவங்க உணவெல்லாம் அருந்திட்டு ரொம்ப வந்து இந்த ட்ராவல் அலையிறதுக்கான நேரம் வந்து மிச்சப்படுத்தப்படும். மேக்ஸிமம் இருக்கிற கல்லூரியில் ஒரு சிலர் ரொம்ப நியர்பையாக இருக்காங்க, நாங்கள் டே ஸ்காலராக வரோன்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது, டே ஸ்காலரும் வந்துட்டுருக்காங்க. ஆனால் மாணவர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி டே ஸ்காலராக வந்துட்டுருக்குறது. ஸோ அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், சிறப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும், அவங்க ரொம்ப போர் அடிக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு மதிப்பெண்கள் குறைவாக வருது அப்படின்னா நாங்கள் ஸ்பெஷல் கிளாஸ் உங்களுக்கு கொடுத்து வந்து அந்த கோர்ஸில் வந்து மதிப்பெண்கள் வந்து அதிகமாக்கிறதுக்கான வழிமுறைகளும் செஞ்சிட்ருக்கோம்.
1: சரிங்க மேம், இவ்வளோ நேரம் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று இப்போ இந்த வேளாண்மை கல்வியில் என்னென்ன கல்வி வாய்ப்புகள் இருக்குது, எப்படி அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி அப்ளை பண்ணுறது, அதுவும் இல்லாமல் இப்போ லாஸ்ட் டேட் வந்து June 8 சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய தகவலை பண்பலையில் பகிர்ந்துக்கிட்டீங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றிங்க மேம்.
0: வாய்ப்பளித்த நிலையத்துக்கு நன்றி கூறி, சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய தொலைபேசி எண்ணை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 8 7 5 4 3 7 8 9 8 தொடர்பு கொண்டு எந்த நேரத்தில் உங்களுடைய சந்தேகங்களை வந்து தீர்த்து இது பண்ணுங்க. அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றிங்க மேம். நேர்களே, நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானலையில் வசந்தம். இன்று வேளாண்மை கல்வியில் உள்ள வாய்ப்புகள், நேரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கினார் பயிர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணவேணி அவர்கள். இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேரம் 10:03, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
3: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
4: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் தருமபுரி. 24 மணி நேரமும் பிரசவ சேவை, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரே, இசிஜி, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் அனைத்து மகளிர் சிறப்பு சேவைகளும் தரமாக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. உங்கள் நலமே

0: மக்கள் மகிழ்ச்சி ஸ்ரீ சாய் மருதி மருத்துவமனை,
1: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவணியப்பன் அவர்கள்.
2: 24 இதை எத்தனையால வகுத்தா நமக்கு வசதியான வாழ்க்கை வரும்? கேட்டுக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. என்னங்க புகழ்மதி, இன்னைக்கு என்ன கணக்கோடு வந்து வாழ்க்கையை வகுக்க பார்க்குறீங்களா? கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அப்படின்னு கணக்கின் அடிப்படைகள் எது வந்தாலும் அது வாழ்க்கையில் இணைஞ்சேதான் இருக்கு. அது என்ன சிறப்பாக வகுத்தல் கேட்டேன். நான் கொஞ்சம் புரியாமல் ஒரு கேள்வியை கேட்டால் நீங்கள் ஒரே அடியாக புரியாமல் பதிலை சொல்லுவீங்க. நான் கேட்டது எளிமையான வகுத்தல், 24 இதை எதால் வகுத்தா நல்லது? இன்னமும் எளிமையாக கேட்குறேன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், இந்த 24 மணி நேரத்தை எப்படி எதால் வகுத்தா வாழ்க்கை சுவையாகும்? நண்பர் புகழ்மதி விளக்கி சொன்னார். புகழ்மதியின் எளிமையான கேள்விக்கு எளிமையான விடையை ஏற்கனவே கண்டுபிடித்திருக்கிறார்கள் தொழிற்சங்கவாதிகள். 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் கழிப்பு, 8 மணி நேரம் ஓய்வு, இதுவே வகுத்தல் கணக்கு. 24 3 வகுத்தால் வாழ்க்கை சுவையாகும். ஆனால் இன்றைய நம்முடைய வாழ்க்கை கணக்கு இப்படியா போய்க் கொண்டிருக்கிறது? வாழ்க்கை ஒரு வேட்டைக்களமாகி போய்விட்டது. தேடல் வாழ்க்கை, தேடல் வேட்டை. 24 மணி நேரமும் உறங்கும் போது கனவில் கூட ஏதோ ஒன்றை துரத்தி கொண்டே இருக்கின்றோம், அல்லது ஏதோ ஒன்று நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. இப்படி இருந்தால் வாழ்க்கை எப்படி சுவையாகும்? ஒரு காட்டில் ஒரு மனிதன் ஒரு மரத்தை ரம்பத்தால் அறுத்து கொண்டே இருந்தான். மரம் விழுந்த பாடில்லை, இவனுடைய அறுக்கும் முயற்சியும் ஓய்ந்த பாடில்லை. அந்த வழியே வந்த ஒருவர் அவனை பார்த்து கேட்டார், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மரத்தை ரம்பத்தால் வெகுநேரமாக அறுத்து கொண்டிருக்கிறேன், மரம் துண்டுபடம் அறுக்கிறது என்று பதில் கூறினான். மரத்தை வெகுநேரமாக ரம்பத்தால் அறுத்து கொண்டிருக்கிறாயே, இதை இடையில் நிறுத்திவிட்டு ரம்பத்தை கூர்மைப்படுத்த சாணை பிடிக்க ஏதாவது நேரம் ஒதுக்கினாயா? வந்தவர் கேட்டார். இடையில் அறுப்பதை நிறுத்திவிட்டு ரம்பத்தை கூர் செய்ய தொடங்கினால் அறுக்கும் வேலை தடைபட்டு போகும், அறுக்கும் நேரம் தாமதமாகி போகும், கூடலாகி போகும். இது மரம் அறுப்பவனின் பதில். இப்படித்தான் நம்மில் பலர் தொடர்ந்து ஒரு வேலையை இடையில் சோர்வு வந்தாலும் விடாமல் செய்து கொண்டே இருக்கிறோம். ரம்பத்தை கூர்மைப்படுத்தும் வேலையில் இறங்குவதே இல்லை. மரம் அறுப்பவன் அறுப்பதை நிறுத்திவிட்டு ரம்பத்தை கூர்மைப்படுத்த சில நிமிடங்களை ஒதுக்கியிருந்தால் பல மணி நேரம் இழுக்கும் வேலையை ஒரு சில மணிகளில் முடித்திருக்கலாம். சரி, ரம்பத்தை கூர்மைப்படுத்தும் வேலை என்றால் என்ன? வாழ்வின் முழு நேரத்தையும் வேலை லட்சியம் தேடல் என்றே செலவழித்தால் மனம் கூர்மை இழந்து போகும். மர வெட்டி ரம்பத்தை கூர்மைப்படுத்துவதைப் போல நம் மனத்திற்கும் அவ்வப்போது ஓய்வழித்து அதனை செழுமைப்படுத்த கூர்மைப்படுத்த பொழுதாக்க நிகழ்வுகளில் ஈடுபட வேண்டும். ரம்பத்தை கூர்மைப்படுத்துவதைப் போல மனத்தை கூர்மைப்படுத்த நல்ல நூல்களை வாசிப்பது, நல்ல இசையை ரசிப்பது, நல்ல திரைப்படங்களை காண்பது, சிறந்த சுற்றுலா இடங்களுக்கு சென்று வருவது போன்றவற்றை செய்யலாம். புதிய சூழல், புதிய இடம், புதிய சிந்தனை போல்பவை நம் மனத்தை கூர்மைப்படுத்தி மறு சக்தி உண்டாக்கி நமக்கு உத்வேகத்தை தரலாம். ரம்பத்தை அவ்வப்போது கூர்மைப்படுத்திக் கொள்வோமே. நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: வணக்கம் நேயர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
5: இதயத்தின் 4 அறைகளிலும் இசை நிரப்பிக் கொண்டிருக்கும் பண்பலை 102.5, 103.7 இது நீங்கள் கேட்டவை. அம்மேர்களே, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 043-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். உங்கள் குரலோடு நீங்கள் விரும்பும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இதோ நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தனது முதல் பாடலுக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
6: வணக்கம், என்னோட பேர் சுபலட்சுமி. எனக்கு பிடிச்ச பாட்டு 36 வயதினிலே தசாங் வேணும். நன்றி, வணக்கம்.

0: கம கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர், தேன்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி ஆகிய 4 அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மற்றும் 4 தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் 2026-2027 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு வருகின்ற June 3 வரை www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இந்த பயிற்சிக்கு 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேல் கல்வி தகுதி உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 14 முதல் 40 இருக்க வேண்டும். மகளிருக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. இணையதளத்தில் பதிவு செய்ய இயலாதவர்கள் ஓசூர், தேன்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி ஆகிய அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தில் உள்ள உதவி மையத்திற்கு நேரில் சென்று இலவசமாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம். மேலும் இது குறித்த விவரங்களுக்கு 043-44-26-24-57 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் என்ற விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்களா?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
5: பர்னிச்சருக்கு
1: வழங்கும். நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
6: நிலையத்தில் நேரம் 10:18. இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவையில் உங்கள் விருப்ப பாடல் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்க 40 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நேருங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்,
7: வணக்கம். சேலம் மாவட்டம் முத்தனாங்கப்பட்டியிலிருந்து மணிமேகலை பேசுகிறேன். எனக்கு ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து முன்பேவா அன்பேவா சாங்கு போடுவோம். நன்றி.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: சிந்தும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
7: வணக்கம், நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் வேளம்பட்டி பக்கம் வந்து பேசுறேன். மோகன்குமார் பேசுறேன். பூஜை மூவிலிருந்து உயிரே உயிரே சாங் கொஞ்சம் போடுங்க. நன்றி, வணக்கம்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8 கோடியே 85 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர்.

0: 18 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்,
4: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
3: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும். நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: சிவியோரம் சந்தம் பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது நீங்கள் கேட்டவை. அம்னியர்களே, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
7: வணக்கம், நான் பெண்ணாகரம் பெரித்தோட்டம் புதூர்ல இருந்து சாந்தி பேசுறேன். பூவே உனக்காக படத்துல இருந்து ஏதோ ஒரு பாட்டு போடுங்க. நன்றி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயி

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் என்ற விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: மத்திய பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, மத்திய அரசில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிக்கான கல்வி தகுதி ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 32 இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகிற June 22. மேலும் இதுகுறித்த விவரங்களுக்கு www.ssc.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம்.
7: காற்றின் பரப்பெங்கும் இறைமணம் பரவி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 10:36. இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 0-43-42-24-40 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். நீங்கள் கேட்டவையில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
8: வணக்கம், நான் தர்மபுரியிலிருந்து கீதா பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் காலையில் தினமும் கண் விழித்தால் தான் சாங். நன்றி, வணக்கம்.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் சிபிஎஸ்இ கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
6: சார், என்ன சாய்ஸ்? ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509.
7: சிவியோரம் சந்தம் பாடிக்கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5 இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
8: பெரிய தோட்ட புதூர்லேருந்து பவித்ரா பேசுறேன். த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரான்ற படத்துல என்னாச்சு ஏதாச்சுன்ற சாங் போடும். நன்றி.

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி மேல சமைச்சு கொடுக்க.
1: ஆஹா, சம்ம வாசனை! அம்மா வந்துருக்காங்க. அம்மா எங்க?
0: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
6: RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.

ஆகாஷவாணி வானொலிக்கு 90 மக்களோடு வானொலி, மக்களின் வானொலி. மெல்லிய இசையின் மென்மையில் வல்லிய இதயமும் வழிந்திடும். தெம்மாங்கு பாடலின் தென்னிசையில் தெவிட்டாத இன்பம் பெருகி, தேவராக பாடலின் தேனிசையில் தெய்வீக மனம் பரப்பி, இன்னிசை மழையின் இனிய சாரலில் இன்பம் பொங்க வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு வயது 90. இன்றைய வானொலிக்கு 90 இசையோடு அசையும் தமிழ், இயற்கையோடு இணையும் இசை, இலக்கியமும் இலக்கணமும் உரைநடையும் செந்தமிழும் என தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் பொங்குவது போல நம் செவி நுகர வருகிறது வானொலிக்கு

போடி நாயக்கனூர் ஏல விவசாயிகள் சங்க கல்லூரியில் இருந்து முனைவர் லே அலமேலு. வானொலிக்கு 90 வார்த்தைகளை வார்த்து வாழ்த்துவதற்கான வாய்ப்பு. வாசமிகு வார்த்தைகளால் வண்ணமிகு வாழ்த்துக்கள். வளம் வரட்டும் பண்பலையில். இன்றைய இயந்திரமயமான உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவு வேகமாக வளர்ந்து வந்தாலும் அந்த வளர்ச்சியின் பாதைக்கு கண்டிப்பாக வானொலியும் வழிகாட்டி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. வானொலி 90 ஆண்டுகளை கடந்திருக்கிறது என்றால் அதனுடைய வளர்ச்சி அகலமானது, ஆழமானது, ஆராயத்தக்கது என்றுதானே கூற வேண்டும். நாம் செய்யும் எந்த பணிக்கும் இடையூறில்லாமல் நமக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை தருவது வானொலி மட்டுமே. நம் வேலைக்கு இடையில் பொழுதுபோக்குவதற்காகவும் மன உளைச்சலை மாற்றுவதற்கும் மாற்றத்தகுந்த கருவிகள் இன்று எத்தனையோ இருந்தாலும் இருக்கும் இடத்திலிருந்தே எண்ணத்தை ஒருமுகப்படுத்தும் பண்பாட்டு கருவி வானொலி மட்டும்தான். செவிக்கு இன்பம் அளிக்கும் இனிய கீதங்களை வானொலியில் மட்டுமே கேட்க முடியும் என்ற காலகட்டத்தில் எத்தனை ஏக்கம். வானின் வழியில் வரும் இதயம் வருடும் ராகங்களை கேட்டே ஆக வேண்டும் என்ற நோக்கம். எதுகையும் மோனையும் இயல்பாய் வளம் வரும் சந்த நயமிக்க வர்ணனைகளில் தமிழை கற்றுக்கொள்வதற்கு எத்தனை ஊக்கம். கல்வி, அரசியல், விளையாட்டு என்று எந்த துறையாயினும் நேரடி செய்திகளை வானொலியில் கேட்டவர்கள் பலர் இன்று தலைவர்களாக உருவாகி இருக்கின்றனர். இதய கீதம், உதய கீதம், இனிய ராகம், காலை தென்றல், கவித்தென்றல், மாலை மயக்கம், இரவின் தாளாட்டு, சுகமான ராகம் என்பது போன்ற தமிழுக்கே உரிய சொல் நயங்களை முதலில் கற்றுக் கொடுத்ததே வானொலிதான். திரையிலோ அரங்கிலோ நேரடியான காட்சிகளில் நவரசங்களோடு நடித்து காட்டி தாங்கள் சொல்ல வரும் கருத்தினை பதிய வைப்பதற்கு பயிற்சி பெறுவது ஒரு வகைதான். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் குரல் ஒன்றில் மட்டுமே நவரசங்களை கொண்டு வந்து கேட்பவர்களுக்கு தாங்கள் சொல்ல வந்த கருத்தினை தெளிவாக பதிய வைக்கும் உயர்ந்ததொரு ஊடகம் தனிவகைதானே. அன்றாட செய்திகளை அழகான தொகுப்பாக அடுக்கடுக்க

அயராமல் கொடுத்து வருகிறது வானொலி. சமுதாய சிக்கல்களையும் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளையும் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் வானொலியின் பங்கு முதன்மையானதும் குறிப்பிடத்தகுந்ததும் ஆகும். மக்களிடையே விழிப்புணர்வு கொடுப்பதில் முதல் பங்கும் முக்கிய பங்கும் வானொலிக்கு இருப்பதனால்தான் வானொலி 90 கடந்து வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. வானொலி நாடக காட்சிகள் நம்மை பல வகையான இல்லங்களுக்கும் இல்லத்தின் சிக்கல்களுக்கும் சிக்கல்களை கடப்பதற்கும் உல்லாச பயணங்களுக்கும் அழைத்து சென்றிருக்கிறது. இல்லத்தை விட்டு வெளியே செல்ல முடியாத எத்தனையோ உள்ளங்களில் நீங்கா இடம்பெற்ற வரிசையில் முதலிடம் வானொலிக்கு. இன்றளவும் நெசவு தொழிலாளர்களின் பணிகளை துரிதப்படுத்துவதும் தொய்வை தவிர்ப்பதும் வானொலி மட்டுமே. வானொலி இன்றி எங்கள் வாழ்வே இல்லை என்று அவர்கள் கூறுவதை கேட்டிருக்கின்றேன். பேருந்தில் பயணிப்பவர்களின் மனச்சுமையை இறக்கி வைக்க உதவுவதும் வானொலியே. ஏழை எளியோரின் இனிய விருப்பமும் பணிக்காக அன்றாடம் பயணிப்பவர்களின் சுகந்தமும் வானொலி தரும் வசந்தம்தான். சொல்ல வரும் செய்தியினை செறிவாக சிறப்பாக செம்மையாக சீராக கொண்டு வருவதில் வானொலிக்கு நிகர் வானொலிதான். எத்தனையோ தலைவர்களின் நேர்காணலை நேரடியாக பார்ப்பது போன்ற உணர்வினை தருவதில் வானொலிக்கு சிறப்பிடம் உண்டு. மட்டைப்பந்து விளையாட்டில் நேரலையாக பார்க்க முடியாத சூழலில் இந்திய அணி பெறும் மதிப்பெண்களையும் அங்கு நடைபெறும் நிகழ்வுகளையும் தொகுத்து வழங்குவதை கேட்கும் போது அந்த மைதானத்தில் இருப்பது போன்ற உணர்வினை தரும் வல்லமையும் வானொலிக்கு உண்டு. வானொலி தொடக்கத்தில் விதை, வளர்ச்சியில் விருட்சம், பயன் தருவதில் கனி, நிலைப்பதில் வேர், நீடிப்பதில் உறுதி, நிகழ்ச்சிகளில் அலை, கவின்மிகு கலை, கற்றுத்தருவதில் ஆலை, சூட்டுவோம் சொல் மாலை, ஏற்றம் காணும் வானொலிக்கு 90. தொடரட்டும் வரலாறு. வாழ்த்துக்கள் பலநூறு. வாய்ப்புக்கு நன்றி.

0: பண்பலை நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
1: எப்பையும் வந்து இதமான பாடல்களை ரொம்ப நல்ல ரேடியோ ஜாக்கிஸ் எல்லாருமே அதுல வந்து பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப நல்ல தமிழ்ல ரொம்ப அழகா பிரமாதமா அந்த பண்பலைய சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
2: இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள், 2.5 கோடி நேயர்கள், இவர்களுடன் நானும் ஒருவன். நண்பனி நண்பன் எனக்கும் நண்பனே, என் நண்பனாகிய பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
3: வானொலிக்கு 90 காற்றின் முகவரியாய், கானங்களின் கவிதையாய், ஸ்வரங்களின் நாதமாய், இதயங்களில் தாளமிடும் வானொலிக்கு 90.
4: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை,
5: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்து,
4: மூளை வளர்க்கும் அறிவியல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.

0: இதயத்தின் இன்ப மொழி, உணர்வின் உயிரோட்டம், மனதில் மலரும் கவிதை, நினைவில் நின்றாடும் நிழல், எப்போதும் நம்மோடு பயணிக்கும் இசையோடு இன்முகம் காட்டி இனிதே விடைபெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் உறுதுணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன். படைப்பு ஆகாஷவாணி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

ஆர்கேஜி நெய். நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ஏரியூர்கே கார்த்திக். பண்பலியில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோபோலாகம் முழுவதும் பறக்குது.
3: இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆரோக்கியமான சுவையான வெண் பூசணியை வைத்து நிறைய நிறைய சமையல் செய்யலாம். ஜூஸ்ல இருந்து அல்வா வரைக்கும் செய்யலாம். அதெல்லாம் எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா?
4: வெண்பூசணிக்காய் மிகவும் ஆரோக்கியமாகவும் குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு காய்கறி. இதை பல விதமான உணவுகளா பரிமாறலாம். இனிப்பாவும் காரமாகவும் பானமாகவும் செய்யலாம். இப்போ வெண்பூசணி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது தென்னிந்திய பாரம்பரிய இனிப்பு உணவு. சுவையாகவும் சத்து மிக்கதுமான இந்த வெண்பூசணி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு

0: என பொருட்கள் வெண்பூசணி துருவியது 2 கப்பு, நெய் 3 லிருந்து 4 டேபிள் ஸ்பூன், பால் 1/2 கப்பு, சக்கரை 3/4 கப்பு, ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், முந்திரி 8 லிருந்து 10 சின்ன சின்னதா நறுக்கியது, திராட்சை 1 டேபிள் ஸ்பூன். வெண்பூசணிய தோல் விதை நார் நீக்கி துருவி எடுத்துக்கோங்க.
1: அதை சிறிதளவு தண்ணி ஊத்தாம ஒரு வானலில் வச்சு அதோட தண்ணீர் வற்றும் வரைக்கும் மிதமான தீயில வேக வைக்கணும். அது கூட பால் சேர்த்து கலவை கெட்டியாகிற வர கிளறி விடணும். இப்போ சர்க்கரை சேர்த்து கலக்குங்க. சர்க்கரை கரைந்து கலவை மீண்டும் தளர்வாகும். அதை தொடர்ந்து கிளறிட்டே இருங்க மீண்டும் கெட்டியாகிற வரைக்கும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கூட ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கோங்க. வேறொரு வானலில சிறிதளவு நெய் முந்திரி திராட்சைய நல்லா மிதமான சூட்ல வறுத்து அது கூட சேர்த்துக்கோங்க. அந்த கலவை வானலில ஒட்டாம கொஞ்சம் பிரியும் நிலைக்கு வந்ததும் அடுப்பை அணைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல கொட்டி நல்லா சூடு ஆறினதும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பரிமாறலாம். எளிதில் செரிமானமாக கூடிய வெண்பூசணி அல்வா ரெடி.
0: இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, வெண்பூசணியை வச்சு ஜூஸ் செய்ய போறோம். வெண்பூசணி இயற்கையாகவே குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பானம். உடல்ல வெப்பத்தை குறைச்சி சோர்வை போக்கி புத்துணர்ச்சியை தரக்கூடியது தான் வெண்பூசணி ஜூஸ். இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெண்பூசணி துண்டுகள் 1 கப்பு, தேன் 2 லிருந்து 3 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், சப்ஜா விதைகள் 1 டீஸ்பூன், தண்ணீர் 1 கப்பு. இப்ப வெண்பூசணி ஜூஸ் எப்படி செய்யலானா, வெண்பூசணிய தோல் விதை நார் நீக்கி சிறு சிறு துண்டுகளாக வெட்டணும். மிக்சியில் பூசணி துண்டுகளையும் தண்ணீரையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைத்த கலவையை வடிகட்டி பூசணி ஜூஸ் எடுக்கணும். இது கூட தேன் எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. தண்ணியில 10 நிமிஷம் ஊற வச்ச சப்ஜா விதைகளை அது மேலே சேர்த்தீங்கன்னா கூடுதல் குளிர்ச்சி தரும். ஃப்ரிட்ஜில் 10 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் குளிர வச்சு பரிமாறணும். காலையில் வெறும் வயிற்றுல வெண்பூசணி ஜூஸ் குடிச்சிங்கன்னா சிறந்த பலன் கிடைக்கும். நன்றி நேர்களே.
2: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: நேரம் பிற்பகல் 11:07. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் என்ற விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
3: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
5: ஆகாஷ்வாணி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின்

0: வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
1: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
2: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
1: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
3: Coconut Development Board presents Tender Coconut Water.
4: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
3: Enjoy nature's health drink, Tender Coconut Water from Coconut Development Board.
5: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னையில் நோய் மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் டாக்டர் எஸ் சுந்தரவதனா அவர்கள். இவர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிர் நோயியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். என்ன சொல்ல போகிறார்?
6: தென்னையில் முக்கியமாக அடித்தண்டு அழுகல் அல்லது தஞ்சாவூர் வாடல் நோய், குருத்த அழுகல் நோய், இலை கருகல் நோய் போன்ற பூஞ்சாணத்தால் ஏற்படும் நோய்கள் முக்கியமானதாகும். இதை தொடர்ந்து வேர் வாடல் நோயும் முக்கியமானதாகும். இந்த நோய்களின் அறிகுறியும் அதன் மேலாண் முறைகளையும் காண்போம். முதலாவதாக அடித்தண்டு அழுகல் அல்லது தஞ்சாவூர் வாடல் நோய். இந்நோயின் முக்கிய அறிகுறி, முதலாவதாக பாதிக்கப்பட்ட மரத்தின் அடிபாகத்திலிருந்து 3 அடி உயரம் வரை வெடிப்புகள் ஏற்படும், அதில் சாறுகள் வடியும். இந்த சாறு வடிந்த தண்டு பகுதியை வெட்டி பார்த்தா தண்டு பகுதியானது அழுகி நிறம் மாறி காணப்படும். அடுத்ததாக மரத்தினுடைய ஓலைகள் வெளிர் மஞ்சள் நிறமாக மாறிடும். அடிமட்டைகள் எல்லாம் பழுப்படைஞ்சு காய்ந்து மரத்தோடு ஒட்டி தொங்கிவிடும். பாதிக்கப்பட்ட இலைகளை இழுத்தா இவ்விலைகள் கையோடு வராது. அடுத்ததாக வேர்களும் அதிக அளவில் நிறம் மாறி எண்ணிக்கையில் குறைந்து காணப்படும். இவ்வாறு பாதிக்கப்பட்ட மரங்களின் அனைத்து குறும்பைகளும் இளம் காய்களும் சில நேரங்களில் கொட்டிவிடும். மேலும் இந்த நோய் தாக்கப்பட்ட இந்த மரங்கள் சைலிபோரஸ் என்ற பட்டை துளைப்பானால் மேலும் தாக்குதலுக்கு உட்படும். நோயினுடைய தீவிரம் அதிகரிக்கும் பொழுது இவ்வாறு தாக்கப்பட்ட மரத்தின் அடிபாகத்தில் கேமோடர்மா என்ற புஞ்சன வித்து திரள்கள் காளான் போன்று காணப்படும். இந்த காளானின் மேல்புறம் தடிமனாகவும் கருஞ்சிறப்பு நிறத்திலும் இருக்கும். இதனுடைய அடிப்புறத்தை பார்த்தா வெள்ளை நிறமாக இருக்கும். இவ்வாறு பாதிக்கப்பட்ட மரமானது 6 மாதம் முதல் 1 வருடத்துக்குள்ள இறந்துவிடும். இந்நோயானது கேனோடர்மா லூசிடம் என்னும் காளான் வகை பூஞ்சாணத்தினால் ஏற்படுகின்றது. அந்த காளான் வித்துக்கள் நீண்ட காலம் மண்ணில் வாழும் தன்மையுடையது. எனவே இந்த நோயானது ஒரு மரத்திலிருந்து அடுத்த மரத்துக்கு மண்ணின் மூலமாகவோ பாசன நீர்களின் மூலமாகவோ பரவுகின்றது. இந்நோயை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த முறைகளை நாம் கடைபிடிப்பதன் மூலம் இந்நோயினுடைய தாக்குதலை குறைக்கலாம். முதலாவதாக நோய் தாக்கி இறந்த மரங்கள் அல்லது நோய் முற்றிய நிலையில் இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். அடுத்ததாக பாதிக்கப்பட்ட மரத்தை சுற்றி வட்டப்பாதையை அமைத்து நீர் பாய்ச்சணும். இந்த மரத்திலிருந்து அடுத்த மரத்துக்கு நீர் செல்லாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த நோய் காரணியானது இதனுடைய வித்துக்கள் மண்ணில் தான் நீண்ட காலம் வாழும் தன்மையுடையதாக இருக்கும். எனவே ஒரு இடத்திலிருந்து மண்ணோ நீரோ பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து அடுத்த பகுதிக்கு செல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 1% போடோ கலவையை 40 லிட்டர் என்ற அளவில் மரத்தை சுற்றி 2 மீட்டர் வட்டப்பாதையில் மண் நன்கு நனையுமாறு ஊற்ற வேண்டும். நோயின் தீவிரத்தை பொறுத்து 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை நாம் இந்த போடோ கலவையை ஊற்றலாம். இந்த போடோ கலவை என்னும் பூஞ்சான கொல்லியை விவசாய பெருமக்களை தயாரித்து பயன்படுத்தலாம். இதை தயாரிக்க நம்மளுக்கு தேவையான பொருட்கள் 1 கிலோ மயில் துத்தம் அல்லது தாமர சல்பேட், 1 கிலோ நீர்த்த சுண்ணாம்பு மற்றும் 100 லிட்டர் தண்ணீர் ஆகும். இதை எப்படி தயாரிக்கிறதுனா 2 பிளாஸ்டிக் பக்கெட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏனெனில் அந்த காப்பர் சல்பேட்டுக்கு வந்துட்டு அரிக்கிற தன்மை வந்து இருக்குது. அதனால 2 பக்கெட் பிளாஸ்டிக் பக்கெட் வந்து எடுத்துக்கணும். 1 பக்கெட்ல 50 லிட்டர் நீரையும் இன்னொரு பக்கெட்ல 50 லிட்டர் நீரையும் எடுத்துக்கணும். 1 பக்கெட்ல 1 கிலோ தாமர சல்பேட் அல்லது

0: மயில் துத்தத்தை போட்டு நல்லா மரக்குச்சி வச்சு கலக்க வேண்டும். அடுத்த பக்கெட்ல நீர்த்த சுண்ணாம்பு போட்டு நல்லா கலக்கிடணும். அதுக்கப்புறம் இந்த மயில் துத்தத்தை நம்ம நீர்த்த சுண்ணாம்புடன் கலக்க வேண்டும். இத விவசாய பெருமக்கள் ஞாபகத்துல வைத்து கொள்ள, ஒண்ணு மேல வந்து வானம் நீல நிறமா இருக்கு, அதனால ப்ளூ கலர் மேல எடுத்துட்டு போய் கலக்கலாம். இல்ல அப்படின்னா கலர் இல்லாத அந்த நீர்த்த சுண்ணாம்பை கலராக்குறோம் ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வாறு தாமிர சல்பேட்டை எடுத்துக்கொண்டு நீர்த்த சுண்ணாம்புடன் கலக்கினால் நம்மளுக்கு 1% போடோ அளவை கிடைக்கும். இதை வந்து ஒரு மரத்துக்கு 40 லிட்டர் என்ற அளவில் நாம் ஊற்றலாம். இந்த போடோ கலமையை என்னைக்கு உபயோகப்படுத்துகிறீர்களோ அன்னைக்கு தயாரித்து நாம வந்து ஊற்றணும். இதை தயாரித்து நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது.
1: மேடம் சொன்ன மாதிரி போர்டோ கலவைய அப்பப்ப தயார் பண்ணி அப்பப்ப பயன்படுத்திடணும். இன்னைக்கு தயார் பண்ணி நாளைக்கு பயன்படுத்தலாம்னு எடுத்து வைக்க கூடாது, சரிதானுங்களா?
0: அடுத்ததாக ஹெக்ஸகோனசோல் என்ற பூஞ்சான கொல்லியை 2 மில்லி லிட்டர் மருந்து 100 மில்லி லிட்டர் தண்ணீர்ல கலந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை வேர் வழியாக உட்செலுத்தலாம். இதற்கு நல்ல பெல்சில் தடிமன் இருக்கிற வேரை எடுத்து இளம் வேர்களை வந்து உபயோகப்படுத்த வேண்டும். அடுத்ததாக துருத்த அழுகல் நோய் பெரும்பாலும் புதிதாக நட்ட நாற்றுக்களில் தான் அதிகமாக தென்படும். இதனுடைய அறிகுறிகள் குருத்து இலைகளில் பச்சையம் குறைந்து வெளுத்து காணப்படும். பிறகு குருத்துக்கள் எல்லாம் காஞ்சு வளைந்து தொங்கிடும். இந்த மாதிரி குருத்த மெதுவை இழுத்தாலே கையோட வந்துடும். இந்த குருத்தினுடைய அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற திசுக்கள் எல்லாம் அழுகி ஒரு மாதிரி அழுகிய நாற்றம் வந்துட்டு நம்மளுக்கு அடிக்கும். குருத்த அழுகல் நோய் பெரும்பாலும் மழை காலங்கள்ல அதிகமாக வரும். அதனால மழை காலங்கள்ல புதிதாக நட்ட தென்னை மரங்களை கண்காணித்து வருவது மிகவும் முக்கியமானதாகும். இந்த நோயை கட்டுப்படுத்த போதுமான அளவு வடிகால் வசதியை நம்ம ஏற்படுத்தணும். மேலும் இவ்வாறு தாக்கப்பட்ட பகுதிகளை எல்லாம் நீக்கிவிட்டு போடோ கலவை அல்லது காப்ராக்சி குளோரைடு 3% என்ற அளவில் கொண்டையை சுற்றி ஊற்றி அதை நன்கு நனைக்க வேண்டும். இந்த 1% போடோ பசையை தயாரிக்க 100 கிராம் காப்பர் சல்பேட், 100 கிராம் நீர்த்த சுண்ணாம்பை தனித்தனியே 500 மில்லி லிட்டர் கரைந்து இரண்டையும் ஒன்றாக கலக்கணும். மேலும் தடுப்பு நடவடிக்கையாக பருவகால தொடங்குவதற்கு முன்பே காப்ராக்சி குளோரைடு 8-3 கிராம் என்ற அளவில் கலந்து கொண்டை நல்லா நனையுமாறு நாம் தெளிக்கலாம்.
1: குருத்து அழுகல் நோயாச்சு, அடுத்த நோய் என்ன மேடம்?
0: இலைக்கருகல் நோய். இது பெரும்பாலும் வெயில் காலங்களில் அதிகமாக தென்படும். இதை கட்டுப்படுத்துவதற்கு 1% போடோ கலவை அல்லது காப்ராக்சி குளோரைடு 3 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். அல்லது ஹெக்ஸகோனசோல் என்னும் பூஞ்சான கல்லியை 100 மில்லி லிட்டரை 100 மில்லி லிட்டர் நீரில் கலந்து ஒரு மடத்துக்கு 3 மாத இடைவெளியில் நாம் கட்டலாம். மேலும் இவ்வாறு பாதிக்கப்பட்ட மரங்களுக்கு பொட்டாசியத்தை கொடுப்பதன் மூலம் 3.5 கிலோ ஒரு மரம் 1 வருடத்துக்கு கொடுப்பதன் மூலம் அந்த மரத்தினுடைய தடுப்பு தன்மையை அதிகரித்து நோயினுடைய தாக்குதலை கட்டுப்படுத்தலாம்.
1: இலை கருகல் நோய்க்கு அடுத்தபடியா?
0: அடுத்த மிக முக்கியமான நோய் பட்டோபிளாஸ்மாவில் ஏற்படும் வேர் வாடல் நோயாகும். இந்த நோய் பெரும்பாலும் கேரளாவில் ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அதிக அளவில் காணப்படுகிறது. முக்கியமாக கேரளாவை ஒட்டி இருக்கும் திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்நோய் அதிகமாக இருக்கிறது. இதை தவிர அனைத்து வகை மரங்கள், வீரிய ஒட்டு ரகங்கள், நாட்டு ரகங்கள், பல வகையான மண்வகை கொண்ட தோப்புகளிலும் நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த நோயினுடைய முக்கிய அறிகுறிகள் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி இலை மடல்கள் ஓரங்கள் கருகி கீழ் நோக்கி வளைந்து காணப்படும். மேலும் இந்த இலை மடல்கள் கருகிய பகுதிகள் அதிகமான காற்று அல்லது மழையின் போது மரத்திலிருந்து உதிர்ந்து விடுவதால் குச்சிகள் மட்டும் நீட்டிட்டு இருக்கும். இதை பார்க்கறதுக்கு மனிதனுடைய விலா எலும்பு போலவே இருக்கும். இதை தவிர இந்நோயானது குருத்து பகுதிகளையும் தாக்கி அழுக செய்யும். இதனால வந்துட்டு குருத்தழுகல் மற்றும் இலை அழுகலும் ஏற்படும். இதை தவிர பூங்கொத்து கருகுதல், வேர் அழுகுதல் ஆகியவை நோயினால் ஏற்படும் முக்கிய அறிகுறிகள். கண்ணாடி இறகை பூச்சி, தத்து பூச்சி போன்ற சாரஞ்சு பூச்சிகளினால் பரவுகின்றது. இந்த நோயை கட்டுப்படுத்த முதலாவதாக நோயுற்ற மரங்களை வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். சரியான வடிகால் வசதியை வந்துட்டு நம்ம கையாள வேண்டும். வட்டப்பாதைகளை தென்னை மட்டைகளை கொண்டு மூடாக்கு வந்துட்டு அமைக்கலாம். மேலும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தென்னை டானிக்கை மரத்துக்கு 40 மில்லி லிட்டர் என்ற அளவில் 160 மில்லி லிட்டர் தண்ணீருடன் கலந்து ஆண்டுக்கு 2 முறை வேர் மூலம் செலுத்தலாம். இந்நோயில் இலையழுகள் குருத்தழுகளில் சேர்ந்து ஏற்படுவதால் ஒரு மரத்துக்கு ஹெக்ஸகோனசோல் எனும் பூஞ்சான கொல்லியை 2 மில்லி லிட்டரை 300 மில்லி லிட்டர் தண்ணீருடன் ஒட்டும் பசை சேர்த்து இந்த குருத்து பகுதிகள் நன்கு நனையுமாறு நாம் தெளித்து விடலாம்.

0: அடுத்ததாக நோயை கட்டுப்படுத்த மிக முக்கியமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினால் தயாரிக்கப்பட்ட கொக்கோகான் என்னும் நுண்ணுயிர் கலவையை ஒரு ஏக்கருக்கு 5 லிட்டர் என்ற அளவில் உபயோகப்படுத்தலாம். இந்நோயினுடைய தாக்கத்தை பெருமளவு குறைக்கலாம். இந்த கொக்கோகானை உபயோகப்படுத்துவதற்கு முன் அதை பெருக்கம் செய்து நம்ம உபயோகப்படுத்த வேண்டும். பெருக்கம் செய்ய நம்மளுக்கு 150 லிட்டர் நீர் வேண்டும். அந்த 150 லிட்டர் நீரில் 10 கிலோ நாட்டு சர்க்கரை, 5 லிட்டர் தயிர், 500 கிராம் சமையல் உப்பு சேர்க்க வேண்டும். அதனுடன் 5 லிட்டர் கொக்கோகான் தாய் கலவையை சேர்த்து சுத்தமான மூங்கில் கம்பியை கொண்டு நல்லா கலக்க வேண்டும். பிறகு இந்த கலவையை நல்லா சாக்கு பையினால் நெல் பாங்கான இடத்தில் வைத்து மூடிவிட வேண்டும். இந்த கலவை 5 முதல் 7 நாட்கள் வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் 3 முறை சுத்தமான மூங்கில் கம்பினால் கலக்க விட வேண்டும். 5 லிருந்து 7 நாட்களுக்கு பிறகு ஒரு மரத்துக்கு 2 லிட்டர் என்ற இந்த கலவையையும் 8 லிட்டர் நீரையும் கலந்து வேர்பகுதி நன்கு நினையுமாறு ஊற்றிவிட வேண்டும். இந்த நோயினுடைய தீவிரத்தை பொறுத்து ஒரு மரத்துக்கு 2 அல்லது 3 மாத இடைவெளியில் தொடர்ந்து ஊற்றலாம். இந்த கொக்கோகான் கலவையானது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறையில் மட்டும் கிடைக்கும். மேலும் இந்த நோய் சாரோஞ்சு பூச்சிகளால் ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்திற்கு பரவுவதால் இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த வேப்பம் புண்ணாக்கு பவுடர் 200 கிராம் அல்லது ஃபிப்ரோனில் 0.3 கிராம் என்ற குருணையை மணலுடன் 1:1 என்ற விகிதத்தில் கலந்து குருத்தின் அடிப்பகுதியில் இட வேண்டும். இவ்வாறு இடுவதன் மூலம் இந்த சாரோணு பூச்சிகளை நாம் கட்டுப்படுத்தலாம். இறுதியாக 1க்கும் மேற்பட்ட மேலாண் முறைகளை ஒருங்கிணைந்து கடைபிடித்தால் நோயினுடைய தாக்குதலை குறைக்க முடியும். இதற்காக முதலாவதாக பசுந்தாள் உரங்களான தட்டைப்பயிறு, சணப்பை, கலப்பக்கூடிய மற்றும் தக்கை பூண்டை வட்டை பாத்திகள் அல்லது தோப்பு பகுதி முழுவதும் வளர்த்து அதை பூக்கும் முன்னரே மடக்கி உள்ள வேண்டும். அடுத்ததாக பரிந்துரைக்கப்பட்ட துளு உரம் ஒரு மரத்துக்கு 50 கிலோ, வேப்பம் புண்ணுக்கு 5 கிலோவை இட வேண்டும். இதை தவிர பேரூட்ட சத்துக்களான யூரியா 1.3 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் 2 கிலோ, முரியட்டா பொட்டாஷ் 3.5 கிலோ என்ற அளவில் சரிபாதியாக பிரித்து 6 மாத இடைவெளியில் 2 முறை இட வேண்டும். மேலும் உயிர்கொல்லிகளான ட்ரைகோடர்மா ஆஸ்பரிலம் 100 கிராம் அண்ட் பேசிலஸ் சப்டிலிஸ் 100 கிராமை ஒரு மரத்துக்கு 1 வருடத்துக்கு இட வேண்டும். இதை தவிர நுண்ணுயிரிகளான அசோஸ்பைரிலம் 100 கிராம், பாஸ்போபாக்டீரியா 100 கிராம், வேம் எனப்படும் வேர் உட்பாசன 50 கிராம் ஆகியவற்றை 5 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து வட்டப்பாதையில் 6 மாத இடைவெளியில் 2 முறை தென்னை மரத்துக்கு இட வேண்டும். இவ்வாறு கட்டுப்பாட்டு முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் இந்நோய் மற்றும் பூச்சிகளின் தாக்குதலை குறைத்து விவசாய பெருமக்கள் வந்து கூடுதல் பலனை பெறலாம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
2: இந்த நிகழ்ச்சியில் இதுவரை தென்னையில் நோய் மேலாண்மை என்பது குறித்து விளக்கினார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நோயியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தரவதனா அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
1: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வர்ஜின் கோகனட் ஆயில்.
6: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய், ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மென்மையான சப்பாத்தி பூரி களி செய்யணுமா? அப்ப உடனே வாங்குங்க அங்காளம்மன் சக்கி ஆட்டா. சர்க்கரை நோய்க்கு சிறந்தது, கலப்படம் இல்லாதது, தரமானது. அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 261.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: அடுத்ததாக பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 32 வயது வரை இருக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 22 ஆகும். மேலும் விவரங்களுக்கு https://ssc.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகு தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
10: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
11: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
12: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
13: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்க்கா. எந்த ஹாஸ்பிட்டல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
12: இதுல என்ன

0: கேட்போம். குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
1: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
0: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
2: அடுத்ததாக, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்பம் பணிகள் தேர்விற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in என்ற முகவரியில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூன்

0: மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
3: நேரம் உற்பகல் 11:33. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே. ஆர்கேஜி நெய் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை. பூவே பெண் பூவே. இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் வந்து நம்ம தேடல் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே வந்து தேடல் அப்படின்றது இருக்குது. எல்லாருமே வாழ்க்கையில் எதையாச்சும் ஒன்று தேடிக்கிட்டே தான் இருப்போம். தினம் தினம் புதுசு புதுசாக யோசிப்போம். எதையாச்சும் ஒன்று அடைகிற வரைக்கும் அதுக்கான தேடல், அதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே தான் இருப்போம். குறிப்பாக வந்து அதுலேயும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேடல் அதிகம். நிறைய பேரோட தேடல் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு பிடிச்ச வேலையாக இருக்கலாம், இல்லை பிடிச்ச ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்றதா இருக்கலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச மாதிரி சம்பளம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஆனால் நம்ம பெண்களோட தேடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட்டத்துலேயே அடக்கிடலாம். அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கணும், நம்ம நினச்ச நேரத்துக்கு நினச்ச சாப்பாடு சாப்பிட்ணும், அந்த பிடிச்ச மாதிரி செய்யணும். இன்னும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு செய்கிறது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். அவங்களோட தேடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு, ஆனால் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே அடக்கிடலாம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நம்ம பேச போகிற தலைப்பு வந்து தேடல். உங்களோட தேடல் என்ன அப்படின்றத தான் வந்து பண்பலையோட பகிர்ந்துக்கு போகிறீங்க. அறிமுக தொழில்களாக இருந்தீங்க அப்படின்னா 0434342 என்ற முன்னணிப்பினோடு 2444303 மற்றும் 9486811025, மற்ற தொழில்கள் 0434342 என்ற முன்னணிப்பினோடு 2444301 மற்றும் 9486652025. இந்த எண்கள் அழைத்து உங்களோட தேடலை பற்றி பண்பலையோட பகிர்ந்துக்கலாம்.

0: அதற்கு முன்பாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இணை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.

0: ஆர்கேஜி நெய்
1: வித்ய விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2 பிளஸ் 2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: பூவே பெண் பூவே இன்னைக்கு நிகழ்ச்சியில் தேடல் அப்படின்ற தலைப்பில் தான் நாம பேச போறோம். இணைப்பில் இணைக்குரிய தோழி இணைச்சிடுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம். பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேங்க.
3: சாந்திமா சொல்லுங்க, உங்களுடைய தேடல்.
4: தேடல்னா நம்மளுக்கு வயசாயிடுச்சு, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நாமளே சுயமா சம்பாதிச்சு நாமளே கடைசி வரைக்கும் சாப்பிட்டு மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத இடம் சேரணும்.
3: முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுத்துதான் பழகணும், வாங்கி பழக கூடாதுன்றீங்க.
4: ஆமாங்க, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு உபத்திரம் கொடுக்க கூடாது.
3: கண்டிப்பா கண்டிப்பா.
4: உபகாரம் செய்யலனாலும் உபத்திரம் செய்யக்கூடாது.
3: அதாவது இந்த வயசுல நீங்க அப்படி யோசிக்கிறீங்க தேடல் அப்படின்றது. சரி, உங்களுக்கு ஒரு 20 வயசா இருந்தா என்ன யோசிச்சிருப்பீங்க? உங்களோட தேடல் எதுவா இருந்திருக்கும்?
4: தேடல்னா பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வைக்கணும், அவங்களுக்கு நல்லதா வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்.
3: அப்பயும் உங்களுக்காக நீங்க யோசிக்கல?
4: கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் யோசிக்கல.
3: இதுக்கு மேல அதான் நீங்க அப்பயும் இப்பதான் வந்து வயசாயிடுச்சுன்றதுனால இதை வந்து சொல்றீங்களே தவிர, இப்பயும் உங்களுக்கான ஒரு தேடலை பத்தி நீங்க சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் நான் எனக்காக யோசிக்கவே இல்லைன்றீங்க.
4: ஆமா, ரெண்டு பேருமே நல்லபடியா இருந்து மத்தவங்களுக்கு எந்த உபத்திரம் கொடுக்காம சம்பாதிச்சு சாப்பிட்டு நம்ம இடம் சேரணும்.
3: சரிங்க சாந்திமா, நன்றி. அடுத்து நம்முடைய நீம் தோழி. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? மாது. சொல்லுங்க மாது, உங்களோட தேடல் அப்படின்னு என்ன சொல்வீங்க?
5: எங்களுடைய தேடல்னா என்ன சொல்றது, பசங்களை வந்து நல்ல மாதிரி படிக்க வச்சு ஒரு வேலை வாங்கணும்.
3: சரிங்க, அப்பயும் இது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கான தேடல் தான். நான் கேட்கறது உங்களுக்கான தேடல், அது நிறைவேறுது நிறைவேறல அப்படின்றதுல ரெண்டு. அதான் அது நிறைவேறுது நிறைவேறல அப்படின்றதுல ரெண்டாம் பட்சம். இப்போ நமக்குன்னு ஒரு தேடல்னா அது நம்மளே சார்ந்ததாக இருக்கணும். நம்ம எப்பவுமே பெண்கள் வந்து குடும்பத்துக்காக குழந்தைங்களுக்காக இப்படியே யோசிக்கிறோம், நமக்காக நம்ம யோசிக்கிறதே இல்லை இல்லையா? சரிங்க, சிறப்பாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. எல்லோரும் மாதிரியும் எனக்கும் ஒரு தேடல் இருக்குங்க, அதை நான் நிகழ்ச்சியில் சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக ஏதாவது கற்றுக்கணும். இப்போது குழந்தைங்க குடும்பம் இப்படின்னே யோசிக்காமல் நம்ம அடுத்து நமக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து தேடி தேடி கற்றுக்கணும், அதில் வந்து அந்த துறையில் நம்ம சிறந்து விளங்கணும். இந்த மாதிரி வந்து நிறைய பெண்கள் வந்து யோசிக்கிறாங்க, ஆனால் அதை வந்து அவங்களால செயல்படுத்த முடியறதில்லை. எனக்கான தேடல் கூட இந்த மாதிரி தான். எனக்கு பிடிச்சி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது பெண்கள் அப்படின்னாவே வந்து எப்போவுமே மல்டி டேலண்டட் தான், யாரும் வந்து அவங்களை குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு இது தான் தெரியும், இப்ப சமையல் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு யாருமே சொல்லிட முடியாது. ஏன்னா எல்லா விஷயங்களையும் எல்லா துறைகளிலும் பெண்கள் வந்து சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அதையும் தாண்டி இப்போ வந்து ஒரு மல்டி டேலண்டட் அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும். அடுத்து நம்ம கூட ஒரு தோழி இணைறாங்க, அவங்களோட தேடல் என்ன அப்படின்னு கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? சொல்லுங்க இந்திராணி, உங்களோட தேடல்.
5: இடையில வந்து ஒரு ஹாஸ்பிடல் போய் இதுக்கும் கூட்டு போக முடியாத பட்சத்துக்கு எதை நம்மளால புரிஞ்ச அளவுக்கு பணம் ரெடி பண்ணி
3: எதிர்பார்க்காம இருக்கலான்றீங்க?
5: ஆமாங்க மேம்.
3: சரி, சேகரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா சேமிப்பு செய்ய? நன்றி. தோழிகள்லாம் அவங்களோட தேடலை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க.

0: அவங்களோட தேடல் இல்லை, அவங்க குடும்பத்துக்கான தேடல், இதை தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
1: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
2: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
1: அப்படியா?
2: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது சர்க்கரை நோய்க்கு சிறந்தது. நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டா தாங்க.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
3: நீங்க எங்க படிச்சீங்க?
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
6: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders, ICT enabled smart classrooms oda learning enhance pandranga. Annapurna Engineering College, Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500509984.
7: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
8: அப்பா,
7: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
9: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: நேரம் முற்பகல் 11:42 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே, இன்னைக்கு தேடல் அப்படின்ற தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்து நம்மோட இனியும் தோழியோட தேடல் என்ன அப்படின்றத கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம்.
0: உங்க பேரு?
1: சரி
0: சொல்லுங்க, உங்களோட தேடல் அப்படின்னு என்ன சொல்வீங்க?
1: எனக்கு வந்து ரொம்ப நாளா டைலரிங் கத்துக்கணும்னு ஆசை. ஆனா இன்னை வரைக்குமே அது நிறைவேறல.
0: நீங்க அதுக்காக முயற்சி பண்ணீங்களா?
1: முயற்சி பண்ணங்க மேம், ஆனா வந்துங்கிற வீட்டுல வந்து அதுக்கான வாய்ப்பு இல்ல.
0: வாய்ப்பு இல்ல.
1: ஆமா மேம்.
0: சரிங்க, உங்க குழந்தைங்களா என்ன பண்றாங்க?
1: பசங்களா படிக்கிறாங்க மேம், 3 பேரும் நல்லா படிக்கணும்ன்றது ஒரு ஆசை. அவங்க 3 பேரும் நல்லா படிச்சு வந்தாவே போதும் மேம்.
0: என்னோட தேடல் அதுலயே அடங்கிடும் அப்படின்றீங்களா?
1: ஆமா மேம். அது மட்டும் இல்ல, இந்த டைலரிங் கத்துக்கிறது வந்து அடுத்தவங்க எதிர்பார்க்காம
0: உங்களோட சொந்த
1: நாம சமாளிச்சு நம்ம பண்ணி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம்ன்றது ஒரு ஆசை மேம்.
0: சரிங்க, கண்டிப்பா உங்களோட தேடல் வந்து கண்டிப்பா நிறைவேறும். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் வந்து நேரமும் காலமும் தள்ளி போயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா?
1: ஆமாமா, அப்படி கூட எடுத்துக்கலாம்.
0: அப்படிதான் எடுத்துக்கணும். எதிர்பார்க்கறது தப்பு. சோ நீங்க வந்து இப்ப உங்க குழந்தைகளுக்காக வந்து ஓடிட்டு இருக்கீங்க, அவங்கள நல்லா படிக்க வைக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு உங்களை செட்டில் பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு இன்னும் வந்து நேரமும் காலமும் இருக்கு, உங்களுடைய தேடல் வந்து கண்டிப்பா நிறைவேறும். இந்த தேடலை மட்டும் என்னைக்குமே விட்டுறாதீங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து அது வந்து ஒரு பிடிச்ச விஷயத்த வந்து நமக்கு அது கிடைச்ச மாதிரி நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கான அந்த தேடல், உங்களுக்கு அந்த டெய்லரிங் மிஷினும் கிடைக்கும். நீங்களும் வந்து அதுல என்னைக்காச்சும் உட்காந்து தைக்கிற மாதிரி நீங்க அதை இமேஜின் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நாள் வந்து உங்களுடைய தேடலும் பூர்த்தி அடையும்.
1: நன்றி மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம்.
0: நன்றி, நன்றிங்க. தேடல் அப்படின்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். தோழிகள்லாம் வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இனியும் தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் சம்பர சத்தம் இல்லாம கேக்குது, கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
2: நான் மந்திரிகோணம் மட்டையில இருந்து பச்சைமா பேசுறேங்க.
0: பச்சைமால் சொல்லுங்க, உங்களுடைய தேடல்.
2: என்னுடைய தேடல்னு பார்த்தா என் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணனும்
0: மேம்.
2: அதுக்காக வந்து வரம் இல்ல கேட்டிட்டு இருக்கோம். அதுக்காக போதும் மேம், எனக்கு அதுவே பெரிய வரம்.
0: ஓ, பொண்ணு கிடைச்சா போதுமா?
2: ஆமாங்க மேம்.
0: உங்களுக்கான தேடல் வேற எதுவும் இல்லீங்களா?
2: தேடிட்டே
0: இருங்க, கண்டிப்பா தேடல் எல்லாமே ஒரு நாள் வந்து நனவாகும்.

0: நன்றிங்க. அடுத்து நம்முடைய நீங்க தோழி வணக்கம். இணைப்பில் இருந்து விடுபட்டாங்க. நம்மளோட தேடல் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றியே தான் இருக்குது, நமக்கானதாக வந்து இல்லவே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு வாழ்க்கை ஆனால் அதில் வந்து நமக்காக ஒரு தேடல் இல்லைனா எப்படி? அதனால் தோழிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து சரிதான் உங்களுடைய தேடல்ன்றது, அவங்களும் நம்மவர்கள் தான், நம்ம குடும்பம் எல்லாமே சரிதான். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான, நமக்கு சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு தேடல் வந்து எப்போவுமே வாழ்க்கையில் இருக்கணும் இல்லையா? அடுத்து இனியும் தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம், இணைப்பில் இருந்து விடுபட்டாங்க. அடுத்த நிமிம் தோழி வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், இணைப்பில் இருந்து விடுபட்டாங்க. நேரம் முற்பகல் 11:46. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் ஆர்கேஜி நெய் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
5: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
6: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
2: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648, கால் 9500509984.
3: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
4: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
5: ஸ்ரீனி சார், நீங்களா?
4: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
6: ஆபரேஷன் ஆச்சுன சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
4: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
7: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
8: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
9: நேரம் முற்பகல் 11:52, காற்றலையில் காண பாடிக்கொண்டிருக்கிறது. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் தேடல் அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். தோழிகள்லாம் வந்து அவங்களோட தேடல் இது தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அடுத்ததாக நம்ம கூட இணைகிற தோழியோட தேடல் என்ன அப்படின்றத கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? சொல்லுங்க பூங்கொடி, உங்களுடைய தேடல்.
10: என்னுடைய தேடல்னா வந்து மேம், ஒரு 2 சென்ட் நிலம் வாங்கி அதுல சொந்தமா வீடு கட்டணும்னு ஒரு ஆசைங்க.
9: சரிங்க, ரொம்ப நல்ல ஒரு தேடல் தான். அதுக்கான

0: நாலு நாள் அஞ்சு
1: கண்டிப்பா.
0: நாள் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடுச்சுன்னு விட்டுறாம உங்களோட தேடல் அது நடக்கிற வரைக்கும் நீங்க அதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருங்க, சரிங்களா? கண்டிப்பா உங்களோட
1: எனக்கு நிறைய
0: தேடலும் பூர்த்தி
1: டயர்டாக
0: அடையும்.
1: தான் மேம் இருக்கு, இருந்தாலும் ட்ரை பண்றேன்.
0: கண்டிப்பா முயற்சி பண்ணணும் இல்லையா? முயற்சி பண்ண மட்டும்தான் நம்ம அந்த இலக்கை அடைய முடியும். சூப்பரா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றிங்க. அடுத்த நீம் தோழி, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்,
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: தருமபுரி வந்து அரூர் ஆர்த்தி பேசுறேங்க.
0: சொல்லுங்க உங்களுடைய தேடல்.
2: உல்லாசம்ன்ற படத்துல பாத்துட்டு
0: நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில தேடல் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்,
3: ஹலோ,
0: வணக்கம்,
3: அக்கா கவிதா பேசுங்க.
0: சொல்லுங்க கவிதா, உங்களுடைய தேடல்.
3: அக்கா என்னோட தேடல்னா ஒரு பெண்ணா நான் சுயமா சம்பாதிச்சு.
0: இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கவிதா?
3: இப்ப நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் மேம்.
0: என்ன படிச்சிருக்கீங்க?
3: 10th முடிச்சிருக்கிறேன்.
0: இப்ப என்ன வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க?
3: ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன்.
0: சரிங்க, நீங்க வேற ஏதாவது சுய தொழில் கூட செய்யலாம் இல்லையா? ஏன்னா பெண்களுக்கு இல்லாத திறமையே இல்லை அப்படின்னு சொல்லலாம்.
3: ஆனா அதுக்கு எனக்கு
0: அதுக்கான திறமையை வளர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் சுய தொழில் தெரியுது அப்படின்னா இன்னும் அதை கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சொந்த காலில் நீங்கள் நிற்கலாம் இல்லையா? ஏன்னா இப்போ நீங்கள் போயிட்டுருக்க தொழிலை நான் தப்பு சொல்லலை, ஆனால் இது வந்து எப்போவுமே நீங்கள் தொழிலுக்கு போயிட்டுருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் உங்களுடைய தேடல் என்ன ஆக்சுவலி? உங்களோட சொந்த காலில் நிற்கணும்ன்றது தானே? அப்ப அதுக்காக அதுக்கான முயற்சி செய்யுங்க. இப்ப வேலைக்கு போயிட்டே நீங்க வந்து என்ன துறையில சாதிக்கணும், இப்ப உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது சம்பந்தமான என்ன வேலைகள் அதுல நீங்க கத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட சொந்த காலில் நில்லுங்க.
3: கண்டிப்பாங்க.
0: சூப்பரா சொன்னீங்க கவிதா, வாழ்த்துக்கள், நன்றி.
3: தேங்க்யூ,
0: நன்றி.
4: வருட அனுபவம் பெற்ற வைஷியா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷியா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
2: நேரம் முற்பகல் 11:58. இது பூவே பெண் பூவே. இன்னைக்கு தேடல் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய தோழிகள் வந்து சொன்னாங்க அவங்களுடைய தேடல். அவங்களோட தேடல் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சொந்த காலில் நிற்கணும் அப்படின்றது தான் நிறைய பேரோட தேடலாகவே இருக்குது. பெண், குறிப்பாக பெண்களோட தேடலே வந்து நம்ம ஒருத்தன் கையை எதிர்பார்க்காம நம்ம சுயமாக சம்பாதிச்சு நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி நம்ம ஒரு தேடலை வச்சுருக்கோம், ஆனால் இதுக்கு நம்ம எதிர்பார்க்கறது நம்ம சொந்த காலில் நிற்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது மட்டும் எந்த விதத்தில் நியாயம். சப்போர்ட் கிடைச்சா அதை நம்ம எடுத்துக்கணும், சப்போர்ட் கிடைக்கலன்னு அப்படின்னா இன்னும் நம்ம 2 மடங்காக அதுக்காக முயற்சி செய்யணுமே தவிர நம்ம வந்து சப்போர்ட் கிடைக்கல அப்படின்றது ஒரு காரணம் தான். அந்த காரணத்தை சொல்லி நம்ம வந்து நம்மளோட தேடலை அங்கேயே ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்கோம். அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகல. அதுக்கு முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளால் முடியும் அப்படின்றத நாம் நம்பணும். அதாவது நம்மளை நாமே வந்து கொஞ்சம் நேசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நம்மை நாமே நேசிக்க கற்றுக்கொண்டால் மற்றவங்களோட புறக்கணிப்பும் அக்கறையின்மையும் நம்மை உடைத்து விட முடியாது அப்படின்றத நாம் புரிஞ்சுப்போம். புரிஞ்சுக்கிட்ட பிறகு யாரையுமே நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், யாரையுமே திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது. மற்றவர்களோட புறக்கணிப்பும் அக்கறையின்மை அதை பற்றி யோசிக்கும்போது கோபம் வராமல் நம்ம உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை மட்டுமே வரும்.

அப்போது நம்மை நாமே முழுமையாக நேசிக்க கற்றுக்கொண்டோம் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம், நம்மளால் முடியும் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு, ஆனால் அதுக்கான முயற்சியும் அந்த தேடலையும் வந்து எப்பவுமே விட்டுறக்கூடாது. தொடர்ந்து வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட தேடல் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக பூர்த்தியாகும். அதுக்கு நம்ம யாரையுமே வந்து எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்ப்புனால் மட்டும்தான் ஏமாற்றங்கள் நிகழும். எப்பவுமே நம்மளை நாமளே வந்து உத்வேகம் கொடுத்து முந்தி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நேர்களே, நிறைவுக்கு வருகிறது இன்றைய பூவே பெண் பூவே. இன்று தேடல் என்ற தலைப்பில் வளம் வந்தது. ஆர்கேஜி நெய் வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.

0: நேரம் நண்பகல் 12 மணி 1 நிமிடம். நேயர்களின் கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். 12:10 களத்தில் சந்திப்போம். அதிமன் கோட்டையைச் சார்ந்த தடகள வீராங்கனை உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 திரையிசை, தொடர்ந்து சூழல் கப்பும் மெல்லிசை ஆகியவை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்று பயூர் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய மாணவ மாணவியர் வழங்கும் தொகுப்பு நிகழ்ச்சியினை கேட்கலாம். 2:30 இனி எல்லாம் சுகமே நாடகம் கேட்கலாம். 3 மணிக்கு கட் செவியில் கலக்கல் பாடல்கள். எங்க என்னோட பாடலும் வந்து காற்றலையில கானம் பாடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பேரு மற்றும் முறை நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் என்னன்னா 0434224404 அப்படின்ற வாட்ஸ்அப் எனக்கு தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்க விருப்பப்படலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு கட் செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில், மாலை 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தர்மபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலைக்காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தர்மபுரி ஜேஎன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை. ஏழு பத்திற்கு செங்கல்பட்டு மாவட்ட செய்திமலர், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி, இன்று மண் ஆரோக்கியத்திற்கு உயிர் உரங்கள், கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் பி ரம்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து பண்ணை முதல் சந்தை வரை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பங்கு, கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் கே ஸ்ரீமதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல், இன்று விளையாட்டு வினாடி வினாக வலம் வரும். 8:30 மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள் இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்பப்படலாக வலம் வரும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். அடுத்ததாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. www.tnau.ucanapply.com என்ற இணையதளம் மூலமாக June 8 வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 600 ரூபாயும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 300 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9488635077 மற்றொரு எண் 9484250076 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம்.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும்

0: நேரம் நண்பகல் 12:10. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைந்த பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தர்மபுரி.
0: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
8: வணக்கம் இணையர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5 உங்கள் களம். இந்த நிகழ்ச்சியில் களத்தில் சந்திப்போம். ஆமாங்க, மனிதர்களுடைய உடலுக்கும் மனதிற்கும் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடியது விளையாட்டு. இப்போ இருக்கிற காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து விளையாட்டில் நிறைய சாதனைகள்லாம் படிக்கிறாங்க. குறிப்பாக நம்ம தர்மபுரி மாவட்டம் சேர்ந்த நிறைய பள்ளி கல்லூரி மாணவிகள்லாம் நிறைய விளையாட்டு போட்டிலாம் பங்கேற்கிறாங்க. தர்மபுரி மாவட்டங்களுக்குடைய பள்ளிகள், அரசு பள்ளிகளை சேர்ந்த மாணவிகள் கோகோ போட்டி விளையாடிட்டு இருக்காங்க. அந்தமாரி கோகோ போட்டி விளையாடக்கூடிய, அதையும் தாண்டி தடகள போட்டியில் பங்கேற்கக்கூடிய பள்ளி மாணவி நம்மோடு இருக்காங்க. நம்ம அவங்க கூட பேசலாம். வணக்கம்மா.
9: வணக்கம்.
8: உங்கள் பேர் என்னங்கம்மா?
9: உமா மகேஸ்வரி.
8: சரிங்க, எந்த ஊர் நீங்க?
9: அதியமான்கோட்டை.
8: நீங்களும் அதியமான்கோட்டை. என்ன படிக்கிறீங்க நீங்க?
9: 11வது.
8: 11வது படிக்கிறீங்க. நீங்க என்ன மாதிரி விளையாட்டுல விளையாடுறீங்க?
9: கோகோ, அத்லெட் ரெண்டுமே விளையாடுறோம்.
8: ரெண்டு விளையாடுறீங்க. நீங்க எத்தனை வருஷமா அந்த கோகோல விளையாடுறீங்க?
9: 5 வருஷமா.
8: அத்லெட்டிக்?
9: அத்லெட்டிக்கு 5 வருஷமா.
8: சரிங்க. இப்போ இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம கோகோ போட்டியில் என்ன மாதிரி வகையான நமக்கு பயிற்சிகள்லாம் நல்லா நுணுக்கமாக தேவைப்படும்?
9: ஃபஸ்ட்டு வார்ம் அப் வந்து நல்லா செய்யணும். ரன்னிங்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரன்னிங் வந்து நல்லா செய்யணும். அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் தான் ரொம்ப கொடுக்கணும். மேட்ச் வந்து நம்ம விளாட்றோன்னா மேட்ச் வந்து கொஞ்ச நேரம் தான் விளாடணும். ஒர்க் அவுட்டு தான் ரொம்ப நிறையா விளாடணும்.
8: இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள் இதை கேட்டுட்டுருக்கணும் வச்சு நிகழ்ச்சியே. இப்போ பொதுவாக நமக்கு அந்த கோகோ போட்டி விளையாடுறது என்ன மாதிரி வகையான நமக்கு தகுதிகள் இருக்கணும், கொஞ்சம் நல்லா ஓட தெரியணும், இந்த மாதிரி விஷயம் ஏதாவது இருக்குதுங்களாம் கேட்குறோம்.
9: ஓட தெரியணும், அப்புறம் ஃபிட்டாக இருக்கணும், அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்தோங்கன்னா அதே ப்ராக்டிஸ் ஆயிரும்.
8: ஒரு டீமுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? டீமு
9: ஒரு டீமில் வந்து 12 பேர். அதில் வந்து 9 பேர் வந்து மெயினு, அதில் 3 பேர் வந்து சப்ஸ்டியூட்டாக இருக்காங்க.
8: ஓ, சப்ஸ்டியூட்டாக இருப்பாங்க. அந்த 9 பேர் தான் ஒரு டீம், ஆக்டிவ் டீம், விளையாடுறதுக்கு டீம் இல்லைங்களா? எப்படி செலக்ட் பண்ணுறாங்க உங்கள் பள்ளிக்கூடத்துலாம்? இந்த
9: அவங்க விளையாடுறத பொறுத்து செய்வாங்க. அதில் அவங்க சப்ஸ்டியூட் போகிறதே யாருன்னு தெரிய அவங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும்.
8: எல்லாம் ஒரே மாதிரி விளையாடுவாங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஊருக்குள்ள போய் விளையாடி இருக்கிறீங்க?
9: நாங்கள் இதுவரை 4 டைம் ஸ்டேட் பண்ணிக்கிறோங்க. நிறையத்தை வின் பண்ணிக்கிறோங்க. 4 டைம் ஸ்டேட் பண்ணிக்கிறோம்.
8: 4 டைம் ஸ்டேட். என்ன ஊருக்கு போனீங்க?
9: கொங்கு நாடு, சேலம், கோயம்புத்தூர், நிறைய தாள் போனுங்க.
8: பொதுவாக அந்த விளையாட்டு போட்டியில் நிறைய இப்போ சமீபத்தில் நிறைய இந்த விளையாட்டுத்துறை சார்ந்தவங்களுக்கு நிறைய அரசு வேலையெல்லாம் வந்திருக்கு, அரசு வேலை கொடுக்குறாங்க. இப்போது நீ உங்களுக்கு எப்படி இந்த கோகோ மேலே ஆர்வம் வந்துச்சு? இந்த விளையாட்டு நம்ம விளையாடுனா எப்படி உங்களுக்கு தோணுச்சுமா?
9: ஃபஸ்ட்டு நான் 6th வந்து ஸ்கூல் சேர்ந்தோடனே எதுனா ரொம்ப

0: நிறைய விளையாட்டு விளையாடுவாங்க, இல்லை ஏன்னா ஒரு விளையாட்டில் நம்ம சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த கேம் வந்து இன்ட்ரெஸ்டாக விளையாடுவாங்க, ரொம்ப இதாக இருக்கும், அதனால் அந்த இதில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம்.
1: இப்போ உங்கள் பள்ளிக்கூடத்தில் பயிற்சி செய்கிறீங்களா, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா?
0: ஆ, ப்ராக்டிஸ் பண்ணுறேங்க.
1: நீங்கள் என்ன டைமில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க?
0: நாங்களும் அதே டைம் தான், காலைல 7:30 போயிட்டு 9:00 வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும், அதனால் 9 மணிக்கு விட்டுருவாங்க காலையில். அப்புறம் ஈவினிங் செக்ஷன் வந்து 4:10 வந்து ஸ்கூல் முடியும். அப்புறம் 4:10 ஒன்றரை நாளைக்கு 5:30 ஆயிரும்.
1: பொதுவாக நமக்கு இப்போ நீங்கள் 10ஆம் வகுப்பு கடந்து வந்துருக்கிறீங்க, பொது தேர்வு கடந்து வந்துருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இந்த பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ எப்படி உங்களுக்கு இந்த பொது தேர்வு எழுதுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டைம் கொஞ்சம் தேவைப்படும், கூடுதலாக படிக்க வேண்டியதாக இருக்கும், இந்த ப்ராக்டிஸும் பண்ணுறீங்க, பொது தேர்வும் எழுதுறீங்க, எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணீங்க?
0: ப்ராக்டிஸ் முடிஞ்ச உடனே டியூஷன் இருக்கும், உடனே டியூஷன் போய் அங்கேயும் படிக்குவேன், நைட்டு உடனே போய் வீட்டில் சாப்பிட்டு வீட்லேயும் போய் படிக்குவேன். அப்புறம் காலையிலேயும் எழுந்து திருப்பி அதே தான் ரொட்டீனாக ஃபுல்லாக விளையாட் டைம் தவிர மீதி எல்லா டைமும் படிச்சுன்னு தான்.
1: உங்களுக்கு ரொம்ப ஆர்வம்னா இப்படி படிக்க ஆர்வப்படுவீங்களா இல்லை விளையாடுறது ரொம்ப ஆர்வம்?
0: படிக்கிறதும் நல்லா படிக்குவேன், விளையாடுறதும் நல்லா பண்ணுவேன்.
1: வீட்டில் என்ன சொல்லுவாங்க இப்போ நீங்கள் இந்தமாதிரி விளையாட்டு போட்டிக்கு போகும்போதும் என்ன சொல்லுவாங்க, பரவாயில்லைங்க போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை இல்லை படிங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எதுவும் சொல்லுவாங்களா?
0: படிங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போயினே நம்ம செஞ்சுனே இருக்கிறதுனால ஆனால் அவங்களே சரியாக நல்லா பண்ணுவாங்களா அப்படிங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுடுவோம்.
1: உங்கள் பள்ளிக்கூடத்தில் பயிற்சி கொடுப்பாங்களா அப்படிங்க?
0: ஆ, ஸ்கூலில் சாரும் மிஸ்ஸும் ரெண்டு பேருமே ப்ராக்டிஸ் கொடுக்குவாங்க.
1: வேறு எதாவது வெளியில் போயிருக்கீங்களா பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு, இல்லை பள்ளிக்கூட அளவு தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு?
0: ஆ, கமலம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போயிருக்கிறேங்க.
1: அப்படிங்க, அங்கே என்ன மாதிரி பயிற்சியெலாம் உங்களுக்கு கொடுப்பாங்க?
0: அங்கே வந்து மற்றவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அவங்களோட நம்ம வந்து எப்படி பண்ணுறங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குவாங்க.
1: மாவட்ட அளவில் எந்த ஊர் பள்ளிக்கூடத்து மாணவிகளோட நீங்கள் போட்டி போடுறீங்க?
0: ரொம்ப ஃபைனலாக டஃப் வரைக்கும் வருது அலை தர்மபுரி தான் வரும் மாவட்ட அளவில் எங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வாட்டி டஃப்பாக வந்து ஸ்டான்லி வின் பண்ணிவிட்டு செமிஃபைனல், அப்புறம் ஃபைனல் வந்து அலை தர்மபுரி தான்.
1: எத்தனை டீம் வருவாங்க ஒரு மேட்ச், இப்போ மாவட்ட அளவில் நடக்குது இல்லைன்னா டிஸ்ட்ரிக் லெவலில் நடக்குதுன்னா எத்தனை டீம் வருவாங்கம்மா விளையாடுறதுக்கு?
0: 10 டீம் விளையாடுவோம்.
1: இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் போயிருக்கீங்க, சேலம் போயிருக்கீங்க, சிவகங்கை போயிருக்கீங்க, இப்போ நிறைய வேறு மாவட்ட மாணவிகளோடு விளையாடக்கூடிய உங்களுக்கு அந்த அனுபவம் கிடச்சிருக்கோம். இப்போ நம்ம தருமபுரி சார்ந்த மாணவிகளுக்கும் இப்போ அங்கே விளையாடக்கூடிய மாணவிகளுக்கு எப்படி நீங்கள் விளையாடுற திறன் எப்படி பார்க்குறீங்க, வித்தியாசம் எப்படி வெளிப்படுது?
0: நான் எல்லாருமே பண்ணுவாங்க, ஆனால் அவங்க வந்து நம்மளோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க அவ்வளோதான். நாமளும் அந்த ஃபாஸ்ட்டு பண்ணுங்கன்னா நாமளும் வின் பண்ணிடுறோம்.
1: எந்த மாவட்ட மாணவிகள் இந்த இந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த மாணவிகள் விளையாடும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, சூப்பராக விளையாடினாங்க, அவங்க மாதிரி நான் விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு யார் உங்களுக்கு இம்ப்ரெஷன்?
0: சிவகங்கை.
1: எப்படி விளையாடினாங்க அவங்க?
0: செம்ம டஃப்பாக விளாண்டாங்க, ஒரே பொண்ணு மட்டும் 9 நிமிஷம் ஓடினே இருந்துச்சு.
1: 9 நிமிஷம் இப்போ எப்படின்னா அந்த அந்த குறிப்பிட்ட கிரவுண்டுக்குள்ளே ஓடுனுங்களா அந்த மேட்ச் இருக்கு பண்ணும்போது எப்படிங்கிறது?
0: ஆ, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து கொடுத்துருவாங்க, ஒரு இடம் கொடுத்துருவாங்க, அதில் வந்து 9 பேர் உட்காந்து, அப்புறம் வந்து ஒரு கேம்னா 7 நிமிஷம் இருக்கும் இல்லைனா 9 நிமிஷம் இருக்கும், அதில் வந்து சேஸ் பண்ணினே இருக்குவாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஓடினாவே மூச்சு எடுத்துக்கும், ஆனால் அவங்க ஓடினே இருக்குவாங்க, 9 நிமிஷம் ஓடிட்டு வந்து நிச்சாலையும் மூச்சு எடுக்க மாட்டாங்க அவங்க, அவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்கும் அவங்ககிட்ட.
1: இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேம் ஒரு செஷன் விளையாடுறதுக்கு 7 நிமிஷம் இல்லை 9 நிமிஷம் இல்லைங்களா, அந்த 9 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு எத்தனை பேர் அவுட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து நமக்கு பாயிண்ட்ஸ் வந்துடும் இல்லைங்களா?
0: ஆமாம்.
1: இப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு எத்தனை பேர் உள்ள களத்துக்குள்ளே இறங்குவாங்க? இப்போ ஆப்போசிட் டீம்
0: இப்போ ஒருத்தர் வந்து சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மூணு பேட்சாக பிரிச்சிடுவாங்க, மூணு பேட்சு, அதில் ஃபஸ்ட்டு பேட்சு செகண்ட் பேட்சு, ஒரு பேட்சில் வந்து 3 பேர் இருக்குவாங்க.
1: இப்போ 3 பேர் நம்ம 3 பேரையும் அவுட் பண்ணால் தான் அடுத்த பேட்ச் இறங்குவாங்களா எப்படிங்க?
0: ஆமாம்.
1: இல்லை 3 பேர் யாராவது ஒருத்தர் அவுட் பண்ணாமல் நின்றுருக்குறாங்க, ஸ்டாண்டர்டாக நின்றுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த அவங்க அவுட் பண்ணுற வரைக்கும் நம்ம அடுத்த பேட்ச் இறங்க மாட்டாங்க இல்லைங்களா?
0: ஆஹா, யாரும் இறங்க மாட்டாங்க, அவங்க அவுட் ஆனால் தான் அடுத்த பேட்ச் இறங்கும்.
1: இப்போ அந்த மாதிரி தான் ஒரு பொண்ணு மட்டும் ஓடிட்டே இருந்தாங்க இல்லைங்களா? இப்போ நம்ம இப்போ விளையாடும் போதும் பார்த்தீங்கன்னா வச்சுக்க அந்த ஃபவுல் அப்படின்னு சொல்லுவோம், நமக்கு எந்தமாரி செஞ்சால் ஃபவுல் வரும் நமக்கு?
0: நம்ம வந்து அந்த பாக்ஸ் இருக்குன்னா கோ கொடுக்கறது வந்து அந்த பாக்ஸை விட்டு தாண்டி கொடுக்கக்கூடாது, காலை தூக்கி இருக்கக்கூடாது, அந்த கோட்டை வந்து கிராஸ் பண்ணிருக்கக்கூடாது, அது மாதிரி இருந்தால் அதெல்லாம் ஃபவுலு. அது ஃபவுலு மைனஸ் பண்ணுற வரைக்கும் திருப்பியும் அவங்கள எச்சேஸ் பண்ணக்கூடாது.
1: அப்படிங்களா? இப்போ மைனஸும் போகலாம்.
0: ஆ, இருக்குது.
1: இப்போ அது எப்படி நம்ம இது பண்ணுறது, ஃபவுல் எப்படி மைனஸ் பண்ணுறது, இது பண்ணுறது?
0: திருப்பி யார் ஃபவுல் பண்ணாங்களோ அவங்களுக்கு அப்படியே ஒரு சைன்கோ கொடுக்கணும்.
1: ஓ, சைன். 3 பேர் மறுபடியும் ரிட்டனாக வரணும் இல்லைங்களா? அது வரைக்கும் நம்ம அவங்கள தீண்டக்கூடாது ஆப்போசிட் இருக்கிறவங்களை இல்லையா, அது

0: பிறகு நம்ம அவங்க தேட ஆரம்பிக்கணும் இல்லைங்களா. சரிங்க, இப்போ நம்ம இந்த கோகோ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டீமில் 12 பேர் போகிறோம், 3 பேர் நம்ம சப்ஸ்டியூட் இருப்போம். இப்போது இவங்க எல்லாருக்குமே விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை அந்த 8-9 பேர் மட்டும் தான் விளையாட முடியுமா? நமக்கு
1: 9 பேர் விளையாடுவாங்க, அதில் யாருன்னா அவங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா மாற்றிடுவாங்க, இல்லைனா அவங்களால விளையாட முடியல அப்படின்னா அந்த 3 பேருக்குள்ளே மாற்றிடுவாங்க.
0: இப்போ நீங்கள் அதிகபட்சம் நிறைய டீம் கூட விளையாண்டுக்கிறீங்க, எந்த டீமு கூட நீங்கள் அதிகபட்ச பாயிண்ட் வாங்கினீங்கன்னா இருக்கு ஏதாவது?
1: அலைதர்மடி கூட விளையாடுக்குள்ளே 20 வாங்கினுங்க, அவங்க 10 என்பது வாங்கினாங்க.
0: ஆனால் பாதி பாதி கிட்டத்தட்ட டஃப் டீமானால் அவங்க கூட நீங்கள் அவ்வளோ வாங்கியிருக்கு இல்லைங்களா. சரி, இப்போது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பொதுவாக இப்படி விளையாடும் போதும் அதிகபட்சம் இந்த 7 நிமிஷத்துக்குள்ளே 20 பாயிண்ட் வாங்குவோம். இப்போது எத்தனை செஷன் இருக்கும், ஒரே செஷன் மட்டும்தான் இருக்குமா, 2 செஷன் இருக்குமா?
1: இல்லை அவங்க டைமை பொறுத்து விடுவாங்க.
0: இப்போ அவங்களுக்கு 7 நிமிஷம், நமக்கு 7 நிமிஷம், அவ்வளோதான். இந்த 7 நிமிஷம் யார் அதிகமாக பாயிண்ட்ஸ் வந்தால் அவங்க வின்னிங் டீம்.
1: ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு விடுவாங்க 7 நிமிஷம் அவங்களுக்கும் நம்மளுக்கும், அதுக்கப்புறம் திருப்பி முடிஞ்சிட்டு இன்னொரு ரவுண்டு 7 நிமிஷம் விடுவாங்க, அதுக்கப்புறம் தான் யார் வின்னு.
0: ரெண்டு ரவுண்ட் போகும், ஃபஸ்ட் ரவுண்டு ஒரு பாயிண்ட், செகண்ட் ரவுண்ட் பாயிண்ட். இன்கேஸ் ரெண்டு பேரும் ரெண்டு டீமும் ஒரே பாயிண்ட் வாங்குறான்னு வச்சுக்கா, அதுக்கு பிறகு எப்படி நம்ம அவங்க செட்மெண்ட் பண்ணுவாங்க?
1: அவங்க வந்து ஒரு நிமிஷம் எடுத்துக்குவாங்க டைமு, அந்த ஒரு நிமிஷத்துக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டீம் இருக்கிறவங்க வச்சுக்கோ, அவங்க வந்து ஒருத்தர் சேஸ் பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே இப்போ அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னொரு அவங்க ஒருத்தர் முடிஞ்சிடும், அவங்களுக்கு இன்னொரு டீம் வருவாங்க, அவங்க வந்து இன்னொரு டீம் வரக்குள்ள யார் திருப்பி அவங்க வந்து இப்போ ஒரு நிமிஷத்துக்குள்ளே அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் வின்னு.
0: அவன் தான் வின்னு. சரிங்க,

0: இப்போ பொதுவாக எல்லாருக்குமே பெரிய விஷயம் என்ன அப்படின்னா வச்சுக்க, மிகப்பெரிய எல்லாருக்கும் ஒரு ஒரு மிகப்பெரிய கனவு இல்லை லட்சியம் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்காக விளையாடணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்றாங்க. இப்போ அதிகபட்சம் நீங்கள் இப்போ டிஸ்ட்ரிக் லெவலில் ஸ்டேட் லெவலில் விளையாடி நிற்கிறீங்க, அதுக்கடுத்து என்ன மாதிரி வகையான பிளான் வச்சுருக்கீங்கன்னா இதெல்லாம் விளையாடணும் ஆசைப்பட்றாங்க, இவ்வளோ தூரம் போகணும் ஆசைப்பட்றேன்னா என்ன உங்களுக்கு பிளான் வச்சுருக்கீங்க?
1: ஸ்டேட்டில் வின் பண்ணும்.
0: ஸ்டேட்டில் வின் பண்ணும். எப்போயாவது நம்ம வின் பண்ணுற பள்ளிக்கூடம், நம்ம பள்ளிக்கூடம் வின் பண்ணிருக்கா ஸ்டேட் லெவலில்? எப்போயாவது
1: ஸ்டேட்டில் வின் பண்ணல, பார்ட்டிசிபேஷன் பண்ணிருக்கீங்க.
0: பார்ட்டிசிபேஷன் பண்ணிருக்காங்க இல்லைங்களா, அதே பெரிய விஷயம் தான் இல்லைங்களா. இப்போ எப்படி ஸ்டேட் லெவலில் போகிறதுக்கு என்ன மாதிரி எங்கெல்லாம் விளையாட்டு ஜெயிச்சுட்டு போக வேண்டியது இருக்கும்?
1: ஸ்டேட் லெவலில் வந்து 38 டிஸ்ட்ரிக் இருக்கும். அது ஃபஸ்ட்டு வந்து ஜோனல் வின் பண்ணோம், அப்புறம் டிஸ்ட்ரிக் வின் பண்ணோம், அப்புறம் தான் ஸ்டேட் போக முடியும். அதில் வந்து 38 மாவட்டத்து கூட வின் பண்ணால் தான் ஸ்டேட் வின் பண்ணும்.
0: இப்போ நீங்கள் ஸ்டேட் லெவலில் விளையாண்டுக்கிறீங்களா?
1: ஆ, விளையாண்டுங்க.
0: எத்தனை டீமாக, 30 டீம் அங்கே வந்தாங்களா?
1: ஆ, 38 டீமும் வருவாங்க.
0: எந்த ஊர் கூட நீங்கள் மொதல் மேட்ச் போட்டாங்க உங்களுக்கு?
1: கோயம்புத்தூர்.
0: கோயம்புத்தூர் கூட போட்டாங்க. எத்தனை பாயிண்ட்ஸ் நீங்கள் வாங்கினீங்க, அவங்க பாயிண்ட்ஸ் வாங்கினாங்க?
1: நாங்கள் 7 வாங்கினுங்க, அவங்க 10.
0: ஜஸ்ட் லைக் 3 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு இல்லைங்களா. எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு கேரளா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு? அப்படிங்க
1: நாம் இன்னும் டஃப் கொடுத்து விளாட்ணுந்தா வாங்கிங்களாம் அப்படின்னு சொன்னேன்.
0: இப்போ நீங்கள் இன்கேஸ் கோயம்புத்தூர் கூட ஜெயிச்சிருந்தீங்களா, அடுத்த டீம் யாருக்கும் கூட ஜெயிச்சு போட்டிருப்பாங்க?
1: திண்டுக்கல்.
0: அப்படி ஒவ்வொரு ரவுண்டும் நம்ம வின் பண்ணி போகும்போது ஃபைனலாக போகும் இல்லைங்களா. சரிங்க, இப்போ பொதுவாக நமக்கு நமக்கு தெரிஞ்சு இந்த தருமபுரி மாவட்டத்தில் நிறைய இந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளாக அந்த கோகோ போட்டியில் விளையாடுறாங்க. இதை தவிர நமக்கு மாணவர்களும் விளையாடுறாங்களா அந்த போட்டி? எப்படிங்க
1: மாணவர்களும் விளையாடுறாங்க?
0: இதுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் நமக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் எடுத்துக்க மாரி இருக்குது, இல்லை காமனாக பள்ளிக்கூட கொடுத்து அந்தளவு போதும் நமக்கு?
1: இல்லை, காமனாக டெய்லியும் எல்லாத்துக்கூட சேர்ந்து 12 மெம்பர் இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், தனியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சியமாக அழகாக இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, கோகோ எப்படி விளையாடுன்னு சொன்னீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாரி நம்ம தருமபுரி மாவட்டமும், அதுவும் நீங்கள் இடம்பெறக்கூடிய அந்த அணி வந்து ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா.
1: தேங்க்யூ. வணக்கம்.
0: உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: கேபி மௌரிஸ்ரீ.
0: எந்த ஊருங்க மௌரிஸ்ரீ?
1: அதியமான் கோட்டை.
0: சரி, என்ன படிக்கிறீங்க நீங்கள்?
1: 8th.
0: சரி, இப்போ 8th எங்கே படிக்கிறீங்க?
1: அதியமான் கோட்டை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
0: சரி, ஓகேங்க. ஆரம்பத்துலேருந்து இங்கே தான் படிக்கிறீங்களா, வேறு எங்கேயாவது படிச்சிங்களா?
1: 6th தான் இங்கே படிக்கிறேன்.
0: சரி, இப்போது நிறைய விளையாட்டுலாம் நம்மளால் பார்க்க முடியுது, டிவிலாம் பார்க்குறோம் செய்கிறோம். நீங்கள் எப்படி இந்த கோகோ போட்டியில் உங்களுக்கு அது மேலே ஆர்வம் வந்துச்சு?
1: என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க, அதை பார்த்து ஆர்வம் வந்து.
0: ஒரு கோகோனா எப்படி விளையாடணும்?
1: 8 பேர் உக்காந்துப்பாங்க, 3 பேர் ஓடணும், ஒருத்தர் சேஸ் பண்ணணும்.
0: சேஸ் பண்ணணும். இப்போ எத்தனை பாயிண்ட் அதிகபட்சம் நம்ம இதில் எடுக்கலாம்?
1: எவ்வளோ வேணால் இருக்கலாம், அவுட் ஆகும்.
0: ஏன்னா எல்லா விளையாட்டு போட்டிலும் நமக்கு ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த போர்டில் என்ன மாதிரி வகையான விதிமுறைகள்லாம் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது?
1: மைனஸ் போடக்கூடாது. அந்த பாக்ஸில் கால் வச்சு கோ கொடுக்கணும், கால் வைக்கலைன்னா அது மைனஸ்.
0: சரிங்க, இப்போ நீங்கள் வந்து எந்தமாரி ஊருக்குள்ளே விளையாட போயிருக்கீங்க?
1: தருமபுரி, சிவகங்கை.
0: எப்போ ப்ராக்டிஸ் எடுப்பீங்க நீங்கள் இந்த பயிற்சி, எப்போ எடுப்பீங்க இந்த விளையாட்டு போட்டிக்கு?
1: மேட்ச்சுக்கு 1 மாதம் முன்னாடி.
0: அப்படிங்களா, என்ன மாதிரி ப்ராக்டிஸ் தான் இது எடுப்பீங்க?

0: கொக்கோ ப்ராக்டிஸ்.
1: எத்தனை பேர் எடுப்பீங்க ப்ராக்டிஸ்?
0: 12 பேர்.
1: சரி, உங்கள் டீம் இருக்குன்னா டீம் எத்தனை பேர் இருக்கீங்க கொக்கோவில்?
0: டீம் 12 பேர்.
1: இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக விளையாடிட்டுருக்கீங்க இந்த மேட்ச்சு?
0: 2 வருஷமாக.
1: அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொக்கோ பார்த்துருக்கீங்களா, விளையாடுறதுலாம் பார்த்துருக்கீங்களா?
0: இல்லை.
1: அப்போ எப்படி திடீர்னு இது மேலே விளையாடலன்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு?
0: 7th தான் விளையாடுறேன்.
1: 7th விளையாடுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை விளையாடுறாங்களா?
0: ஆ.
1: சரி, இப்போ நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம காலையிலே போகணும், இல்லை சாயந்தரம் வரைக்கும் இருக்கணும், இடையில படிக்கணும், உங்களுக்கு எப்படி இது செய்கிறதுக்கு டைம் கிடைக்குது? இந்த மாதிரி டைம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க?
0: காலையில் 7:30 ப்ராக்டிஸு, 8:30 விட்டுருவாங்க, திருப்பி மதிய சாயந்தரமா 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும்.
1: இப்போ 7:30 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்குள்ளே சாப்பாடெலாம் செஞ்சு எட்டுன்னு போயிருவீங்களா சாப்பிட்றதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு, இல்லை வந்துட்டு போவீங்களா வீட்டுக்கு?
0: வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போவேன்.
1: எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க?
0: 2 மணி நேரம், 1 மணி நேரம்.
1: இப்போ காலையில் விளையாடுவீங்க. யார் உங்களுக்குலாம் இந்தமாதிரி பயிற்சி கொடுப்பாங்க?
0: பிடி சார். பிடி மிஸ்
1: கொடுப்பாங்க. எல்லாம் உங்கள் பள்ளிக்கூட சார்ந்தாலும் வந்துடுவீங்க இல்லைங்களா? இப்போ பொதுவாக நமக்கு ஒவ்வொரு இதுக்கும் ட்ரெஸ்ஸிங் கோட் அப்படின்னு ஒன்று இருக்கும், இதுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸிங் கோட் அப்படி இது இருக்கா இந்த போட்டிக்கு? கொக்கோக்கு
0: டிஷர்ட், லோயர், ஷார்ட்ஸ்.
1: இருக்கும். இப்போ நிறைய நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க, உங்களால் மறக்க முடியாத விஷயம் எதுனா இது இருக்கா? இப்போ இந்த இன்றைக்கி நான் விளையாடுனுங்க அந்த விளையாட்டு படி என்னால் மறக்க முடியல, அந்தமாதிரி ஏதாவது சம்பவங்கள் இருக்கா உங்கள் ஞாபகம் இருக்கு?
0: அப்படியெல்லாம் இல்லை.
1: இல்லை, அது விளையாடுறீங்க சார்மா விளையாடுக்கிறீங்க. சரி, இப்போ கோக்கோ தவிர வேறு என்ன நீங்கள் விளையாடுறீங்க?
0: அத்லெட்டிக்.
1: அத்லெட்டிக் போகிறீங்க, தடகளம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போது எங்கே அது பயிற்சிக்கு போவீங்க?
0: தருமபுரி ஸ்டேடியம்.
1: அதுக்கு எப்போ போவீங்க பயிற்சிக்கு?
0: காலையில் ஈவினிங்.
1: காலையில் அதுக்கு போவீங்க?
0: அது 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும், திருப்பி ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டோன்னே போயிட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வரும்.
1: அப்படிங்களா? இப்போது அன்டைம்லாம் வந்து போகிறீங்களா, எப்படி உங்களால் வீட்டில் யாராவது வந்து கூட்டின்னு போவாங்களா இல்லை நீங்களே வந்துடுவீங்களா?
0: இல்லை, பஸ்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அவங்க கூட சேர்ந்து.
1: வீட்டில் எதுவும் சொல்கிறதில்ல, இப்போ லேட்டாக வரீங்க கொஞ்சம் பயப்படுவாங்களா? அது கொஞ்சம் ஏதாவது
0: இல்லை, அங்கேயே ஃபோன் பண்ணிட்டு வந்துடுவேன்.
1: ஆ, அப்படிங்களா? இப்போ படிக்கிறது எப்படிமா நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? இப்போ விளையாட்டுக்கு போட்டிக்கு போகணும், எப்போ சமயத்தில் படிப்பீங்க?
0: ஸ்கூலில் பாதி டைம் படிப்பேன், அதுக்கப்புறம் வீட்டில் படிப்பேன்.
1: இப்போ அத்லெட்டிக்னா என்ன மாதிரி வகையான, இப்போ 100 மீட்டர்லேயே போவீங்களா, 400, எந்த மாதிரி வகையான கேட்டகிரியில் போவீங்க?
0: 400, 600 ரிலே.
1: என்ன மாதிரி வகையான ஃபுட் ஐட்டம்லாம் நீங்கள் சாப்பாடெலாம் எடுத்துப்பீங்க?
0: அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, தண்ணி நிறையா குடிக்கணும், டைமுக்கு சாப்பிட்ணும்.
1: இப்போ வீட்டில் என்ன சொல்லுவாங்க இது மாதிரி நீ வீட்டில் நான் விளையாட்டு போட்டிக்கு போகிறோம் இல்லை அம்மா விளையாட்டு போட்டி போகிறோமோ அவங்க என்ன சொல்லுவாங்க உங்கள்கிட்ட?
0: போயிட்டு வந்தால் சொல்லுவாங்க,
1: சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லை ஒரு சில பேர் வீட்டிலாம் எதுக்கெல்லாம் நீங்கள் விளையாடலாம் போகாத வேணாம் படி அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க?
0: இல்லை, அவங்க தான் சேர்த்து விட்டாங்க.
1: ஓ, அவங்க தான் வீடு சேர்த்து விட்டாங்க போய் விளையாட போ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி போட்டில் உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டு?
0: என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொன்னாங்க, அதனால் சேர்த்து விட்டாங்க.
1: அப்படிங்களா? இப்போ நீங்கள் அத்லெட்டிக்கு பயிற்சிக்கும் போனோம், இப்போ கோகோ பயிற்சிக்கும் போனோம், இப்போ ரெண்டுக்குமே எப்படி டைமிங் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க பயன்படுத்துகிறீங்க?
0: மார்னிங் வந்து கொக்கோ விளையாடுவேன், ஈவினிங் வந்து அத்லெட்டிக்கு போயிடுவேன்.
1: அத்லெட்டிக் எங்கெல்லாம் போயிருக்கீங்க, பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கீங்க?
0: நான் இன்னைக்கு இப்போ தான் சேர்ந்ததுனால ஜோன் மட்டும் தான் போயிருக்கேன்.
1: ஜோனல் லெவலில் போயிருக்கீங்க. இப்போது நார்மலாக இப்போ நிறைய பேருக்குலாம் பிடிச்சது ஓட்டப்பந்தயம், அதாவது அத்லெட்டிக்னாவே நமக்கு உசைன் போல்ட் தான் அவர் தான் ஞாபகம், பயங்கரமான ஸ்பீடாக ஓடவர். இந்தியாவை பார்த்தீங்கன்னா பிடி உசைன் நிறைய எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், அழகாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியவங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யார் ரொம்ப இம்ப்ரெஷனாக இருக்காங்க, இவங்க எனக்கு இவங்க மாதிரி நான் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
0: பிடி உஷா.
1: அவங்க மாரி வந்து இது பண்ணணும் ஆசைப்பட்றீங்களா? சரி, வேறு என்ன பிளான் வச்சுருக்கீங்க? இப்போ நீங்கள் இதை படித்து முடிச்சுட்டு இல்லை ஸ்போர்ட்ஸ் லைன் போகலாமா இல்லை இதை படிச்சுக்கலாமா, என்ன மாதிரி பிளான் வச்சுருக்கீங்க ஃபியூச்சர் எதிர்காலத்துக்கு?
0: படித்து முடிச்சுட்டு போலீஸ் ஆகணும்னு.
1: போலீஸ் ஆனால் எப்படி ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு?
0: எங்கள் தாத்தா போலீஸாக இருந்தார், அவரை பார்த்து.
1: உங்கள் தாத்தா மாரி போலீஸானு ஆசைப்பட்றீங்களா? சரிங்க, இப்போ நம்ம பொதுவாக கிளாஸ் ரூம்லாம் இப்போ போகிறோன்னு வச்சுக்கேன், ஃப்ரெண்ட்ஸுங்களாம் உங்கள்கிட்ட விளையாட போட்டியில் ப்ரைஸ் வாங்கிட்டு வரும்போதுலாம்
0: நீ எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர்ற அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க.
1: அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா?
0: ஆ, சந்தோஷமாக இருக்கும்.
1: சரிங்க, இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட ஏதோ ப்ரைஸ் சொன்னீங்களா ஓட்டப்பந்தய போட்டியில், என்ன அது என்ன போட்டிங்க?
0: 400, 600 ரிலே ஃபஸ்ட் ப்ளேஸ்.
1: இப்போ டீச்சர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணலாம், இப்போ நீங்கள் இதுமாரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இடையிலே எழுந்து போகணும், இப்போ ஏதாவது நீங்கள் கேம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, கோகோ போயிட்டு இல்லை இப்போ சிவகங்கை போயிருக்கீங்க இல்லை வேறு மாவட்டத்தில் போயிருக்கீங்க, அப்போ நிறைய உங்களுக்கு அந்த பள்ளிக்கூட இதெல்லாம் தடைப்படும், இப்போ கிளாஸ் ஹவர்ஸ்லாம் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த விடுபட்ட சப்ஜெக்டில், எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க?
0: போயிட்டு வந்தால் சொல்லுவாங்க, கொஞ்சம் திட்டுவாங்க, அதுக்கப்புறம் ஜெயிச்சுட்டு வந்தோடனே என்கரேஜ் பண்ணுவாங்க.
1: சூப்பர், பரவாயில்லமா அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு அதிமான் கோட்டை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, இதை தாண்டி உங்களுக்கு என்ன மாதிரி வகையான உங்களுக்கு ஸ்பெசிலிட்டி வசதியெலாம் வேணும் விருப்பப்படுறீங்க, இந்த வசதியெலாம் இருந்தால் நான் இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு என்ன நினைக்கிறீங்க?
0: அந்த மாதிரி அதுவில் எல்லாமே இருக்குது,
1: எல்லாமே இருக்குது, வசதி இருக்குது. ஓகேங்களா? சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சியமாக, வாழ்த்துக்கள், நன்றி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது களத்தில் சந்திப்போம். இன்று அதியமான் கோட்டையைச் சார்ந்த தடகள வீராங்க

0: உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் மாரிமுத்து.
1: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பா, அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரியை பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
2: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: ஆகாஷவாணி

0: எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உடலில் ஏற்படும் நீர்ச்சத்து குறைவை போக்க தாராளமாக தண்ணீர் அருந்துமாறு அறிவுறுத்தியுள்ளார். வயதான பெற்றோர் மற்றும் முதியோரை வெப்ப அலையிலிருந்து பாதுகாக்க சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வெப்ப அலை மிக அதிகமாக இருக்கும் நேரங்களில் மக்கள் வெளியில் யாரும் செல்ல வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார். வீடுகளிலும் பொது இடங்களிலும் பறவைகளுக்காக சிறு பாத்திரங்களில் தண்ணீர் வைக்குமாறு பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உட்கட்டமைப்பு நிதித்துறை மறுசீரமைப்பின் மூலம் முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்தி, தொழில்நுட்பம், டிஜிட்டல் கட்டமைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடு செய்யுமாறு சர்வதேச நிறுவனங்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா கனடா இடையே நிலையான வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்காக நிதித்துறை நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜாய்மல்யா பக்ஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளது. பீகாரில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம், சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. தகுதியான அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்காகவே வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ளப்படுவதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு அசோக் குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 30ஆம் தேதி முதல் வீடு வீடாக சென்று வாக்காளர்கள் சரிபார்க்கும் பணியை தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என்று கூறிய அவர், இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர் பெயர் சேர்ப்பதற்கான படிவங்களை வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் இந்த வாக்காளர் தீவிர திருத்தப் பணிகளை நடத்த தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தப் பணிகளில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியான இந்த விடைத்தாள் திருத்துவதற்கான இணையதள முகவரி சோதனைக்காக தொடங்கப்பட்ட இணையதள முகவரி மட்டுமே என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மைக்கும் நேர்மையான முறையில் விடைத்தாள் திருத்தம் செய்யும் பணியை மேற்கொள்ளவே இந்த இணையதள சேவை தொடங்கப்பட உள்ளதாகவும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தால் வெளியானது தொடர்பான வழக்கில் லாத்தூர் புனேயைச் சேர்ந்த மேலும் 2 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இந்த வழக்கில் தில்லி, ஜெய்ப்பூர், நாசிக், லாத்தூர், புனே உள்ளிட்ட பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த 13 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள லாத்தூரைச் சேர்ந்த மருத்துவர் மனோஜ் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். 3 மாணவர்களுக்கு வேதியியல் பாட வினாத்தாளை முன்கூட்டியே வழங்கியதாக இவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. புனேயைச் சேர்ந்த பயிற்சி மைய ஆசிரியர் தேஜஸ் என்பவரும் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ 49 இடங்களில் சோதனை மேற்கொண்டது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்

0: வளர்ச்சிக்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பை ரஷ்ய சுகாதாரத்துறை அமைச்சர் மிகைல் முராஷ்கோ வெளியிட்டுள்ளதாக தென்னாப்பிரிக்காவுக்கான ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க இது பயனுள்ளதாக அமையும் என்று ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றை உலகளாவிய பொது சுகாதார அவசர காலம் என்று உலக சுகாதார அமைப்பு கடந்த 17ஆம் தேதி அறிவித்திருந்தது. இந்நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறி யாருக்கும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எபோலா தொற்று ஆப்பிரிக்காவின் பல்வேறு இடங்களில் பரவுவதை அடுத்து இந்தியா தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளது. உகாண்டாவிலிருந்து பெங்களூரு வந்த ஒருவருக்கு தொற்று அறிகுறிகள் இருந்ததை அடுத்து அவரது இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் அந்த நபருக்கு எபோலா தொற்று இல்லை என்று கண்டறியப்பட்டது. உலக சுகாதார அமைப்பின் நெறிமுறைகளின் அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவோருக்கு 10 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசு கடன் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற்றது தமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பேர் வெங்கடேசன். நான் மணமை கிராமம், செங்கல்பட்டு மாவட்டம். நான் வந்து கல்லூரி படிச்சுட்டு வேலை இல்லாத போது பிரதமருடைய முத்ரா திட்டத்தின் கீழ் நான் வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த லோன் எனக்கு கிடைச்சிது. அந்த லோன் எனக்கு கிடைச்சதுனால என்னுடைய தொழில் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது. எனக்கு 5 லட்சம் கிடைச்சிது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் கட்டுறதுக்கும் தொழில் முனைக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. மற்ற தொழில் கடனை விட பிரதமருடைய முத்ரா திட்டத்தின் கீழே வந்து பாத்தீங்கன்னா சுலபமா கிடைச்சிருது, ரொம்ப பெனிஃபிட்டாவும் இருக்கு.
1: ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த முகமது ஒடே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸின் உத்தரவிற்கேற்ப இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி பொதுமக்களை கடத்திச் சென்றதாக முகமது ஒடே மீது குற்றச்சாட்டு இருந்தது. இஸ்ரேல் தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் எஜதைன் கொல்லப்பட்டதை அடுத்து முகமது உடே புதிய தலைவராக செயல்பட்டு வந்தார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்தனர். லெபனான் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இஸ்ரேலின் நகரங்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பின் கட்டமைப்புகளை அழிக்க தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் அறிவித்திருந்தது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் ஹெஸ்புல்லா தாக்குதல் நடத்தி வருகிறது. IPL கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் இன்று ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறும் 2வது குவாலிஃபயர் போட்டியில் குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் அர்ஜென்டினாவின் பிரான்சிஸ்கோ மரியானோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 12:50. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஜேகே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
2: நேர்களின் கேட்கலாம் மெல்லிசை.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 1:10.
1: ஆர்கேஜினை வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் ஆர்கேஜினை 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
2: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி.

0: பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: பிற்பகல் வணக்கம் நேயர்களே. இனி தொடர்ந்து கேட்கலாம் நேயர் விருப்பம். கடித வழியில் உங்களது விருப்பமான பாடலை கேட்கும் இனிமையான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. பெரியம்பட்டி அருள் ஜோதி, புது நெல்லு புது நாத்து என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேயர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
3: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
4: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
3: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
4: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
3: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध। डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी सीएससी सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
7: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி மேல சமைச்சு கொடுத்தேன்.
8: ஆஹா, சம்ம வாசனை! அட்டாங்க அம்மா, எங்க?
7: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோம். நல்லதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
9: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
11: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 1:20. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. கங்கா வரம் தேன்மொழி, மனசெல்லாம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த பாடல்.
1: நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: ஆர்கேஜ் நெய் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
2: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
3: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
2: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் பிற்பகல் 1:26,

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. நாமக்கல் மங்களாபுரம் க. ராஜசேகர் அவர்கள். பூவே உனக்காக என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே, உங்களுக்கான அந்த பாடல், இணைந்திருங்கள்.
1: சொல்லாமலே யார் பார்த்தது

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் பிற்பகல் 1:31. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. ஆட்டுக்கார அலமேலு என்ற திரைப்படத்திலிருந்து இதோ நேயர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

0: காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தர்மபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 1:37. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க கெங்கு செட்டிப்பட்டி ஏ. பீமராஜன் அவர்கள். கட்டபொம்மன் என்ற திரைப்படத்துக்காக இதோ நேர்களை உங்களுக்கான அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி,
3: நம்ம முதலாளி நல்ல முதலாளி, பிள்ள மனம் பிள்ள குணம் உள்ள முதலாளி.
4: அண்ணா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க.
5: தம்பி ஊருக்கு புதுசோ?
4: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
5: இல்ல, நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
4: என்ன சொல்றீங்க, புரியலையே.
5: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்போதான் முதல் தடவையாக பார்க்குறேன். அதான், இந்தாங்க டீ குடிங்க.
4: என்னமோ சொல்கிறீங்க, சரி கொடுங்க.
5: டீ எப்படி?
4: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
5: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆகிட்டீங்க, உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்.
4: என்ன விஷயம்னா?
5: நீங்கள் அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியாக தானே போக போகிறீங்க?
4: ஆமாம். ஏன்னு அப்படி கேட்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமா?
5: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
4: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறது இல்லை.
5: தொப்பூர் மலைப்பாதையில் போகிற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணுமா. அங்கே ஏதோ மிஷின்லாம் வச்சுருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனால் அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
4: ஹோபா, இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
5: இந்த வழியா அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிடுறேன்.
4: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ண.
6: ஆர்கேஜி நெய் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் ஆர்கேஜி நெய். 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளீதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று இதன் தலைவர் திரு கூப்பா கிருஷ்ணன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். முன்னதாக இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட முதலமைச்சர் புதுடெல்லி சென்றடைந்தார். புதுடெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் அவரை தலைமைச் செயலர் வரவேற்ற நிலையில் காவல்துறை மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். திரு விஜய் இன்று மாலை பிரதமரை சந்திக்க உள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு நலத்திட்டங்கள் சார்ந்த கோரிக்கைகளை பிரதமரிடம் அவர் எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அமைச்சர்களையும் காங்கிரஸ் கட்சித் தலைவர்களையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். இந்த பயணத்தின்போது டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் அவர் முதல் முறையாக டெல்லி செல்வது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் செல்லுபடி தன்மையை உச்சநீதிமன்றம் இன்று உறுதி செய்தது. இது தொடர்பான மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த்

0: நீதிபதி ஜாய்மாயா பக்ஷி ஆகியோர் கொண்ட அமர்வு, தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை இந்த பணிகள் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாகவும் தீர்ப்பளித்துள்ளது. 40 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தொடர்ந்து ஏராளமான சேர்க்கை நீக்குதல் திருத்தங்கள் நடைபெறவுள்ள நிலையில், நகர்ப்புற மயமாக்கல் புலம்பெயர்வு போன்ற நடவடிக்கைகளால் இந்த பட்டியலில் துல்லியமின்மைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் அடிப்படையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்து வரும் சூழலில் நாட்டு மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். மக்கள் அதிக அளவில் நீர் பருக வேண்டும் என்று சமூக வலைதளத்தில் அறிவுறுத்தியுள்ள அவர், வெளியில் செல்லும்போது அனைவரும் தண்ணீர் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விலங்குகள் மற்றும் பறவைகளுக்காக வீடுகளின் வெளியே மாடி, மேற்கூரைகள், கடைகள், அலுவலகங்களில் சிறிய பாத்திரங்களில் தண்ணீரை நிரப்பி வைக்குமாறும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னதாக பிரதமர் மற்றொரு சமூக வலைதள பதிவில், தொடர் முயற்சிகள், பொறுமை, உறுதியான தீர்மானத்தின் மூலம் மிகப்பெரிய இலக்கையும் எட்ட முடியும் என்று கூறியுள்ளார். இத்தகைய உணர்வின் மூலம் நாட்டு மக்கள் நம் தேசத்தை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்வதாகவும் குறிப்பிட்டார். நம் நாட்டின் தொன்மையான அறிவுத்திறனை யோகக்கலை முன்னெடுத்து செல்வதாக மத்திய ஆயுஷ் இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்திற்கு இன்னும் 25 நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் கஜுராவோவில் யோகா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், முன்னெச்சரிக்கை நலவாழ்வையும் சமச்சீரான வாழ்க்கையையும் யோகா வலியுறுத்துவதாக எடுத்துரைத்தார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நம் நாட்டின் கலாச்சாரம், பாரம்பரிய சிறப்புடன் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த யோகக்கலை உலகளாவிய ஆரோக்கியத்தின் இயக்கமாக உருவெடுத்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். கிராமங்கள், வீடுகள், பள்ளிகள், அலுவலகங்கள், சமூகங்களிடையே யோகாவை கொண்டு செல்ல மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறிய அவர், பொது பங்களிப்பு மற்றும் நீடித்த மக்கள் தொடர்பு நிகழ்வுகள் மூலம் இதனை பிரபலப்படுத்துவதாகவும் எடுத்துரைத்தார். நலவாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் சமச்சீரான உணவு, ஒழுக்கமான வாழ்வு, ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை ஆயுஷ் துறை வலியுறுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டினார். 100 நாள் யோகா பயிற்சியில் பங்கேற்ற 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதாகவும் கூறினார். இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக யோகா சங்கம் இணையதளத்தை மறு அறிமுகம் செய்து வைத்த அமைச்சர் யோகாவிற்கான உடையையும் அறிமுகம் செய்தார். பெட்ரோல் டீசல் விலை இன்று மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் லிட்டருக்கு 33 காசுகளும் டீசல் 32 காசுகளும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் சிஎன்ஜி கிலோ 3.5 ரூபாயும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 108.20 ரூபாய், டீசல் விலை 99.98 ரூபாய், சிஎன்ஜி கிலோ 95 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் 6வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் நாட்டில் இதுவரை எபோலா வைரஸ் தொற்று கண்டறியப்படவில்லை என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் எபோலா வைரஸ் தொற்று காணப்படுவதை அடுத்து வெளிநாடுகளிலிருந்து வரும் அனைத்து பயணிகளிடம் தீவிர சோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும், பொதுமக்கள் இதுகுறித்து அச்சப்பட தேவையில்லை என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யா எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பூசியை கண்டுபிடித்திருப்பதாக தென்னாப்பிரிக்காவில் செயல்படும் ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 62வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அவரது நினைவிடம் அமைந்துள்ள சாந்திவனத்தில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது சமூக வலைதள பதிவில் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி இஸ்லாமிய மக்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார். ஏழை எளிய மக்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து சமூகத்தில் அன்பு சமத்துவம் நிலைக்கவும் மத நல்லிணக்கம் தழைத்தொங்கவும் அவர் வாழ்த்தியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியும் விடுத்துள்ள வாழ்த்து செய்திகளில் இஸ்லாமிய மக்களின் வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலை பெறட்டும் என வாழ்த்தியுள்ளனர். இதனிடையே சவுதியில் பிறை தென்பட்டதை அடுத்து நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் இன்று நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையில் 1000கணக்கானோர் பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகையினை முன்னிட்டு நாகூர் கடற்கரையில் ஜாக் அமைப்பு சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்ற இந்த தொழுகையில் உலக அமைதியிலவர் சிறப்பு துவா செய்யப்பட்டது. நாகூர் மட்டுமின்றி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திட்டச்சேரி, மஞ்சக்கொல்லை, வேதாரண்யம், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஜாக் அமைப்பின் சார்பில் பக்ரீத் தொழுகைகள் நடைபெற்றன. அனைத்து இடங்களிலும் அமைதி, சகோதரத்துவம், உலக நலனுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நம் மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியிருந்தனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை மேம்படுத்தி நாட்டிலேயே சிறந்த சுற்றுலா வசதிகள் கொண்ட மாநிலமாக மாற்ற மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் அலுவலர்களை கேட்டுக்கொண்டார். சென்னையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு, போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துதல், தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், சுற்றுலா நிர்வாகத்திறனை உயர்த்துதல் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். பால் உற்பத்தியாளர்களின் நலன் சார்ந்த பணிகள் மற்றும் வெளிப்படை தன்மையுடன் கூடிய நிர்வாகத்தை செயல்படுத்த இருப்பதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனை, தூய பால் பொருட்கள் உற்பத்தி, கூட்டுறவு பால் சங்க உற்பத்தியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் திறமையான விளையாட்டு வீரர்கள் கண்டறியப்பட்டு சர்வதேச போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் செஸ் விளையாட்டு வீராங்கனை வைஷாலிக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அவர் வழங்கினார். தமிழகத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு தலைவர் திரு கூப்பா கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த குழுவினர் விண்ணப்பங்களை சரிபார்த்து கணினி மூலம் ஆய்வு செய்து பரிசீலிப்பார்கள் என்று கூறினார். விவசாய கடன் தள்ளுபடி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், நிதி நிலைமையை சரி செய்த பின்னர் அரசு ஒவ்வொன்றாக திட்டங்களை நிறைவேற்றும் என்று கூறினார். திருச்சி மாவட்டத்தில் நிலுவையில் உள்ள திட்டங்களை அமைச்சர்கள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் கூறினார்.
2: துறையினுடைய வீடுகளை பெறுவதற்கு யாரும் எவர் மூலமாகவும் விண்ணப்பிக்க வேண்டாம். பயனாளிகளை கண்டறிவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே ஒரு குழு இருக்கிறது. விண்ணப்ப மனுக்களை மின்னணு மூலமாக தகுதி படைத்தவரா என அறிந்து தேர்வு செய்து அவர்களுக்கு வழங்கப்படும். ஒரு குடியிருப்பு பல நாட்களுக்கு, பல ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டப்பட்டிருந்தாலும் அவைகளை மராமத்து செய்து வீடுகளை வழங்குகின்ற பொழுது முன்பு குடியிருந்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படை வழங்கப்படும். திருச்சியிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த துறை தன்னுடைய பணியை செய்து கொண்டு வருகிறது.
1: நீலகிரி கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான 66வது பழ கண்காட்சி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இன்று தொடங்கியுள்ளது. 500 கிலோ பேரீச்சம் பழங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட டைனோசர் வடிவமைப்பு அனைவரையும் கவர்ந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66வது பழ கண்காட்சி தொடங்கியது. 4.5 டன் அளவில் பழங்களை கொண்டு ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளோடு டைனோசர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பூங்கா நுழைவு பகுதியில் ஜுராசிக் பார்க் வரவேற்பு தூண்கள் அன்னாசி பழங்களால் வடிவமைக்கப்பட்டு ஆரஞ்சுகளை கொண்டு அதில் சிம்ஸ் பார்க் என்ற பெயரும், 500 கிலோ பேரீச்சம் நெல்லிக்காய்களை கொண்டு தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மலை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் நீலகிரியில் மட்டும் வளரக்கூடிய பறவைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தோட்டக்கலைத்துறையினர் அரங்குகளில் பறவைகள், அணைகள், வீணை, மயில் போன்ற வடிவங்களை படங்களாலேயே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அனைவரையும் கவர்ந்துள்ளது. புதுகையிலிருந்து சரவணன்.
1: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் நியூ சண்டிகரில் இன்றிரவு 7:30 நடைபெறும் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் 2வது குவாலிஃபயர் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸுடன் மோதும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று இதன் தலைவர் திரு கூப்பா கிருஷ்ணன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களை கேட்கலாம். வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழையின் அளவு வேலூர் விருஞ்சிபுரத்தில் 8 சென்டிமீட்டரும், கிருஷ்ணகிரி கக்கதாசத்தில் 6 சென்டிமீட்டரும், கிருஷ்ணகிரி மதகொண்டப்பள்ளி தலக்கொத்தனூர் ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டரும், வேலூர் மேலாலத்தூர், திருப்பத்தூர் ஆம்பூர், வேலூர் பள்ளிக்கொண்டா

0: கனியம்பாடி ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டரும், வேலூரில் குடியாத்தம், கிருஷ்ணகிரி ஜம்புகுட்டப்பட்டி, திருப்பத்தூர் வடபுதுப்பட்டி ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டரும், கிருஷ்ணகிரி தளி, போச்சம்பள்ளி, திருநெல்வேலியில் ஊத்து, நாலுமுக்கு, திருப்பத்தூர் வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி, தேன்கனிக்கோட்டை, ராணிப்பேட்டை, திருநெல்வேலி, காக்காச்சி ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டரும் மழையளவு பதிவாகியுள்ளது. அடுத்ததாக வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக வேலூரில் 42.3 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியான கரூர் பரமத்தியில் 24 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான கொடைக்கானலில் 13.2 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை அளவு பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலையாக 40 முதல் 41 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடும். அடுத்து மீனவர்களுக்கான அறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்து வங்கக்கடல் பகுதிகள். தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நேர்கள் இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: டைம் 4 ஆச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டி வந்துருங்களேன்.
2: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
3: சபா, என்ன வெயிலு என்ன வெயிலு. மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசியே போட்டு விடுங்கப்பா.
2: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
1: இப்பதானே வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசியே போடு, ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு கொஞ்ச நேரம் உட்காரு.
3: என்னமா நீ, போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
1: கோவப்படாதுமா, இந்த இந்த மோர குடி.
3: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
1: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும், வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.
4: வெயிலோ

0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 2 மணி.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர், அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் STEM லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பையூர் தோட்டக்கலை

0: கல்லூரி ஆராய்ச்சி நிலைய மாணவ மாணவியர் வழங்கும் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக குறைந்த முதலீட்டில் சிப்பி காளான் வளர்ப்பு சிறு தொழில் செய்வது எப்படி என்று கூற வருகிறார் ஸ்வேதா.
1: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த பகுதியில் ரொம்பவே குறைந்த முதலீட்டில் வீட்டோட ஒரு சிறிய அறையிலே செஞ்சு மாதம் மாதம் லட்சங்களில் லாபம் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான சுயதொழில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் சிப்பி காளான் வளர்ப்பு. காளான் அப்படின்னாலே அதில் இருக்கிற புரத சத்தும் மருத்துவ குணங்களும் நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வரும். அதுலேயும் இந்த சிப்பி காளான் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப எளிதுங்க. சரி, இதை எப்படி அறிவியல் பூர்வமாக அதே சமயம் சுலபமாக வளர்க்கலான்னு பார்ப்போமா? நேயர்களே, சிப்பி காளான் வளர்க்கறதுக்கு பெரிய நிலமோ தோட்டமோ தேவையில்லைங்க. உங்கள் வீட்டில் காத்தோட்டமாக அதே சமயம் நேரடியாக வெயில் படாத ஒரு சிறிய இருட்ட அறை இருந்தாலே போதும். நமக்கு தேவையான அடிப்படை நாலு விஷயங்கள். முதல்ல 10x10 அளவுள்ள ஒரு சாதாரண அறை. கூரை வீடோ அல்லது ஓட்டு வீடோ இருந்தால் ரொம்ப நல்லது. காங்கிரீட் அறையாக இருந்தால் வெப்பநிலையை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். நல்லா காய்ந்த நெல் வைக்கோல் நம்ம ஊடகமாக பயன்படுத்துகிறோம். அடுத்து, தரமான நோய் தாக்காத சிப்பி காளான் வித்துகள் நமக்கு தேவைப்படும். அடுத்தது, பாலித்தீன் பைகள் தேவைப்படும். 12x24 இன்ச் அளவுள்ள 100 கேஜ் தடிமன் உள்ள வெளிப்படையான பிளாஸ்டிக் பைகள் நமக்கு தேவை. முதல்ல காளான் வளர்றதுக்கான படுக்கைகளை தயார் செய்யணும். நெல் வைக்கோலை 2-3 அங்குல துண்டுகளாக வெட்டி சுத்தமான தண்ணியில் 5 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்புறம் அந்த வைக்கோலை ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு 1 மணி நேரம் ஆவியில் வேக வைக்கணும். இதனால் வைக்கோலில் இருக்கிற தேவையற்ற கிருமிகள் அழியும். வெந்த வைக்கோலை சுத்தமான இடத்துல ஆற வைக்கணும். கையில் எடுத்து பிழிந்தா தண்ணி சொட்டக்கூடாது, ஆனால் ஈரம் ஓட்டணும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற பாலித்தீன் பையோட அடிப்பகுதியை நூலால் கட்டிக்கோங்க. முதல் 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு வைக்கோலை அழுத்தி போடுங்க. அதுக்கு மேலே பையோட ஓரங்களில் மட்டும் காளான் வித்துக்களை தூவுங்க. இதே மாதிரி வைக்கோல் ஒரு அடுக்கு, காளான் வித்து ஒரு அடுக்குன்னு மாற்றி மாற்றி மொத்தம் 5 அடுக்குகள் செய்யணும். கடைசியாக பையோட வாய்ப்பகுதியை இருக்க கட்டிட்டு காளான் சுவாசிக்கிறதுக்காக பையை சுற்றி ஊசியால் 15 துளைகள் போடணும். அவ்வளோதாங்க, நம்மளோட காளான் படுக்கை தயார். பராமரிப்புன்னு பார்க்கும்போது தயார் செஞ்ச படுக்கைகளை உங்களோட இருட்டறையில் கயிறு கட்டி தொங்க விடுங்க. முதல் 17-20 நாட்கள் அறைக்குள்ள வெளிச்சம் வரக்கூடாது. இந்த நாட்களில் வைக்கோல் முழுக்க வெள்ளையாக பஞ்சு போல காளான் இலைகள் படர்ந்துடும். அடுத்த கட்டம், இப்போது பாலித்தீன் பைகளை லேசாக கிழிச்சு விட்டுட்டு அறைக்குள்ளே லேசான வெளிச்சமும் காத்தோட்டமும் வர்ற மாதிரி செய்யணும். தினமும் 2 வேளை சுவர்கள்லேயும் படுக்கை மேலேயும் தண்ணி தெளித்து ஈரப்பதமாக வச்சுக்கணும். அடுத்ததாக அறுவடை பற்றி பார்க்க போகிறோம். தண்ணி தெளிக்க ஆரம்பித்து 3-4 நாட்களில் முட்டிகள் தோன்றி அடுத்த 2 நாளில் பெரிய காளானாக வளர்ந்துடும். காளானை அப்படியே லேசாக சுழற்றி அறுவடை செய்யணும். ஒரு படுக்கையிலேருந்து நாம 3 முறை வரை மகசூல் எடுக்கலாம். நம்ம காளானில் வர்ற நோய் மற்றும் பூச்சிக்கான மேலாண்மை பற்றி பார்க்க போகிறோம். விவசாயினாலே கொஞ்சம் பாதுகாப்பு வேணும் இல்லையா? காளான் வளர்ப்பில் முக்கிய எதிரி பச்சை பூசணும்னு சொல்கிற கிரீன் மோல்டும் காளான் ஈக்களும் தான். இதை கட்டுப்படுத்த காளானில் இருக்கிற அறைக்குள்ளே போகும்போது கைகளையும் கால்களையும் டெட்டால் அல்லது சானிடைசர் கொண்டு சுத்தப்படுத்திட்டு தான் போகணும். அறையோட ஜன்னலில் நைலான் வலைகளை கட்டினா ஈக்கள் வராமல் தடுக்கலாம். ஆனால் எக்காரணத்து கொண்டு ரசாயன பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கவே கூடாது, ஏன்னா காளான் உடனே அதை உறிஞ்சிடும். நம்ம உடம்புக்கு அது கெடுதல். சரி, தொழில் ஐடியா எல்லாம் சூப்பர், ஆனால் முதலீட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, நம்ம தமிழ்நாடு அரசு ஏகப்பட்ட மானியங்களை அள்ளி வழங்குறாங்க. நீங்கள் 600 சதுர அடியில் சிறிய குடில் அமைக்க போறீங்கன்னா அதுக்கு அதிகபட்சம் 1 லட்சம் வரை மானியம். இன்னும் பெருசாக பண்ணணும்னு நினச்சா 12 லட்சம் வரை அரசாங்க மானியம் பெற முடியும். இதுக்கு விண்ணப்பிக்கணும்னா உங்கள் பகுதியில் இருக்கிற தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தை அணுகி நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் வேளாண்மை அறிவியல் மையம் மூலமா கட்டணமில்லா பயிற்சிகளும் நடைபெறுது. இதுல கிடைக்கிற சான்றிதழ்களை வச்சு நீங்க பேங்க்ல சுலபமா முத்ரா லோன் போன்ற சுயதொழில் கடன்களும் வாங்கிக்கலாம். லாபத்தை பத்தி பார்ப்போமா? 1 கிலோ வைக்கோல் மற்றும் வித்து மூலமா நமக்கு 2-3 கிலோ காளான் வரை கிடைக்கும். இன்னைக்கு மார்க்கெட்ல 1 கிலோ சிப்பி காளான் 120 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் விற்குது. முறையான பயிற்சியும் தூய்மையான பராமரிப்பும் இருந்தா பெண்கள், இளைஞர்கள் என யார் வேணும்னாலும் இதை பகுதி நேர தொழிலா செஞ்சு மாசம் 20,000 முதல் 30,000 ரூபாய் வரை சுலபமா சம்பாதிக்கலாம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முறையான பயிற்சியும் கொஞ்சம் அர்ப்பணிப்பும் இருந்தா நீங்களும் ஒரு வெற்றிகரமான காளான் விவசாயி ஆகலாம். எனக்கு இந்த பகுதியில் பேச வாய்ப்பளித்த அகில இந்திய வானொலி நிலையம் தர்மபுரி மற்றும் எனது பேராசிரியர்கள் அவர்களுக்கும் இத்தருணத்தில் மனமான்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக மரவள்ளி கிழங்கு சாகுபடியும் பூச்சி மேலாண்மை பற்றியும் அதனோட கட்டுப்பாடு பற்றியும் தெளிவா அழகா சொல்ல வராங்க மு கனிமொழி.
2: அன்பான விவசாய நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வானொலி வேளாண்மை நிகழ்ச்சியில மரவள்ளி

0: வாழைக்கிழங்கு சாகுபடி எப்படி செய்யணும், அதில் வரும் பூச்சி நோய்களை எப்படி கட்டுப்படுத்தணும் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு நம்ம ஊரில் ரொம்ப முக்கியமான பயிர். இதிலிருந்து ஜவ்வரிசி, மாவு, சிப்ஸ் மாதிரி நிறைய பொருட்கள் தயாரிக்கிறாங்க. நல்ல வருமானமும் தரக்கூடிய பயிர் இது. முதல்ல நிலம் பற்றி பார்க்கலாம். நீர் தேங்காத மணற்பாங்கான மண் இந்த பயிருக்கு ரொம்ப நல்லது. வெயில் நல்லா கிடைக்கணும், அதிக குளிரும் அதிக மழை இருந்தால் வளர்ச்சி பாதிக்கப்படும். அடுத்து விதை தேர்வு. 8 முதல் 10 மாதம் வயசான ஆரோக்கியமான தண்டுகளை தேர்வு பண்ணணும். அதை 15 முதல் 20 சென்டிமீட்டர் அளவில் வெட்டிக்கணும். ஒவ்வொரு துண்டிலையும் 5 முதல் 7 கணுக்கள் இருக்கணும். நடவு செய்யும்போது 2 அடிக்கு 2 அடி இடைவெளி விட்டால் செடிகள் நல்லா வளர்ந்து கிழங்கு பெருசாக வரும். நிலத்தை தயாரிச்சுக்கணும், அதுக்கப்புறம் மாட்டு சாணம் போடணும், அதுக்கப்புறம் தேவையான அளவில் யூரியா, சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஷ் போடணும். உரம் சரியாக போட்டாதான் கிழங்கு எடை கூடும். நீர் பாசனத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது தண்ணீர். தண்ணீர் தேங்கக்கூடாது. நடவு செய்த உடனே தண்ணீர் பாய்ச்சணும். அப்புறம் மண் காய்ந்தா 7 அல்லது 10 நாளுக்கு ஒரு தடவை தண்ணீர் விடலாம். இப்போ பூச்சி பற்றி பார்க்கலாம். முதல்ல சிவப்பு சிலந்தி பூச்சி. இந்த பூச்சி இலைகளின் கீழ்ப்பக்கம் இருந்து சார் உறிஞ்சும். அதனால் இலை மஞ்சளாக மாறி உதிர ஆரம்பிக்கும். இதுக்கு வேப்பெண்ணெய் தெளிக்கலாம், அல்லது வயலில் ஈரப்பதம் குறையாமல் பார்த்துக்கணும், அல்லது அதிக தாக்குதல் இருந்தால் ப்ரோபார்கேட் மாதிரி மருந்து அடிக்கலாம். அடுத்தது வெள்ளையி. இது செடியின் சாறு உரியிறது, அதனால மொசைக் நோயையும் பரப்பும். இதை கட்டுப்படுத்த மஞ்சள் ஒட்டும் பொறி வைக்கலாம், அல்லது வயல்களையெல்லாம் களை இல்லாமல் சுத்தமாக வைக்கணும், அல்லது தேவைப்பட்டால் இமிடாக்ளோபிரிட் மருந்து தெளிக்கலாம். அடுத்தது மாவுப்பூச்சி. இதுதான் இப்போ பயிரை அதிகமாக பாதிக்குது. இது தண்டு இலை மேலே வெள்ளை பஞ்சு மாதிரி இருக்கும். செடியை பலவீனமாக்கும். இதுக்கு பாதிக்கப்பட்ட பகுதியை வெட்டி அகற்றணும். வேப்ப எண்ணெய் 3 to 5 மில்லி 1 லிட்டர் தண்ணீர் கலந்து தெளிக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு பொதுவாக 8 முதல் 10 மாதத்தில் அறுவடைக்கு வரும். செடியின் இலை மஞ்சளாக மாற ஆரம்பித்தா கிழங்கு தயாராச்சுன்னு அர்த்தம். சரியான முறையில் சாகுபடி செய்தால் நல்ல மகசூலும் நல்ல லாபமும் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி விவசாய நண்பர்களே.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம் வீட்டில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய தக்காளியின் பயிர் பாதுகாப்பும் அதன் மேலாண்மையும் பற்றி தெளிவாக சொல்ல வராங்க தரணி.
2: வணக்கம் மக்களே. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்ற வரிகளுக்கேற்ப அகிலம் காக்கும் உழவர் பெருமக்களுக்கும் வானொலி வழியே எம்மோடு இணைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் மதிய வணக்கம். இன்று தக்காளியின் பயிர் பாதுகாப்பு மேலாண்மை பற்றி பேச போகிறேன். தக்காளி இன்றைக்கு நம்ம சமையல் அறையின் மகாராணி. தக்காளி இல்லாத குழம்போ ரசமோ பிரியாணியோ நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னாலலாம் சுத்தமா முடியாதுப்பா. தக்காளி பயிரிடும் போது நல்லாதான் வளருது, ஆனா இந்த பூச்சி நோயும் வந்துட்டா மொத்த உழைப்பே வீணாயிடுது. வில்லன் பூச்சிகளும் அதை விரட்டும் வழிகளும், அதாவது காய்ப்புழு, காயை துளைக்கும் புழு அறிகுறி, அதாவது தக்காளி பிஞ்சா இருக்கும் போதே ஓட்ட போட்டுருமாமா. அதுக்கப்புறம் பழத்தை கட் பண்ணி பார்த்தா புழு இருக்கு, பழம் அழுகிடு. இதுக்கான கட்டுப்பாடு என்னது அப்படின்னா, தக்காளி நட்ட உடனே வயலை சுத்தி மறிக்கொழுந்து அல்லது சாமந்தி பூ செடிகளை நட்டு வைக்கணும். அந்த வாசனைக்கு தாய் அந்த பூச்சியே வராது. புழு பெருசாயிட்டா வேப்பங்கொட்டை கரைசல் 5% பயன்படுத்தலாம். ரொம்ப அதிகமாக இருந்தால் புளூபெண்டமைடு போன்ற மருந்துகளையும் பயன்படுத்தலாம். அடுத்ததாக அசுவினி மற்றும் வெள்ளைகி, சாறு உறிஞ்சும் பூச்சிகள். இதோட அறிகுறி எப்படி இருக்குன்னா, இலைக்கு பின்னாடி உட்காந்து அப்படியே சாறையெல்லாம் உறிஞ்சிட்ருக்கோம். இதனால் இலை சுருண்டு செடி வளர்ச்சியே நின்றுடுமா. இது ஸ்டன்னடு குரோத்துன்னு சொல்லுவாங்க. இதை வெள்ளையி தான் இலை சுருளுக்கு முக்கியமான காரணம். இதோட கட்டுப்பாடு என்னன்னு பார்க்கலாமா. இது வந்து வயலில் மஞ்சள் நிற ஒட்டும் பொறி வைக்கணும், அதாவது எல்லோ ஸ்டிக்கி ட்ராப். 1 ஹெக்டருக்கு 12 வைக்கணும். அடுத்ததாக பூச்சிக்கொல்லி, கார்போஃபியூரன், அதாவது நமக்கு வணிகத்தில் ஃபூரோடான் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி கிடைக்கும். இது வந்து 1 ஹெக்டருக்கு 40 கிலோ பயன்படுத்தலாம். அடுத்ததாக தாக்கும் நோய்களும் அதற்கான வைத்தியமும், நாற்று அழுகல் நோய், அதாவது டாம்பிங் ஆஃப் அறிகுறி. வேரெல்லாம் அழுகி அந்த செடி அப்படியே சாஞ்சிடும். இதுக்கான கட்டுப்பாடு என்னன்னா, நம்ம அதிகமாக தண்ணீர் வந்து தேங்க விடக்கூடாது. ட்ரைகோடெர்மா விரிடி என்கிற உயிர் உரத்தை மண்ணில் கலந்து நம்ம வைக்கணும். அடுத்ததாக இலைச்சுருள் நோய். இது எப்படி இருக்குன்னா, நல்லா இலைகள் வந்து சுருண்டு சுருண்டு நிறையா சுருங்கி விடும். அதுக்கப்புறம் செடியில் பூ வைக்காது, காய் காய்க்காது. இதுக்கான கட்டுப்பாடு என்னன்னா, இது வந்து ஒரு வைரல் நோயின்னு சொல்லுவாங்க. வெள்ளை ஈ கட்டுப்படுத்த வேணும். அதாவது ஒரு செடியில் ஃபஸ்ட்டு நோய் வந்தாவே நம்ம அதை உடனே பிடுங்கி எரிஞ்சிட வேணும். அதுக்கப்புறம் அழுகல் நோய் மற்றும் கருகல் நோய். இது எப்படின்னா, இலையில கரும்புள்ளி விழுந்து கருகிடும், பழத்தோட அடிப்பகுதி அப்படியே கருப்பா அழுகி போகிடும். இத கால்சியம் குறைபாடுன்னு சொல்லுவாங்க. செடிக்கு சூடோமோனஸ் தெளிக்கலாம். பல அழகுக்கு போதிய அளவு, அதாவது சாம்பல் சத்து, பொட்டாஷ் மற்றும் கால்சியம் கொடுக்கணும். என்ன நேயர்களே, தக்காளியை தாக்கும் பூச்சிகளையும் நோய்களையும் எப்படி ஈஸியா வெட்டலாம்னு பார்த்தோம். கண்டிப்பா

0: பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். இப்படிப்பட்ட ஒரு அருமையான மண்ணும் மக்களும் சார்ந்த தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்க எனக்கு ஒரு உன்னதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நம் அகில இந்திய வானொலி நிர்வாகத்திற்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய ஆசிரியருக்கும் வானொலி வழியாக கேட்டுக்கொண்டிருக்க மக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். பயிர் செழிக்கட்டும், விவசாயி சிரிக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாமரத்தில் வரக்கூடிய தத்துப்பூச்சி பற்றியும் அதனுடைய கட்டுப்பாடு பற்றியும் கூற வராங்க சகானா.
2: அன்பான விவசாயிகளுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் இன்று பேசப்போகும் தலைப்பு மாமரத்தில் வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய் மேலாண்மையை பற்றி. முதலில் பூச்சிகளை பற்றி பார்க்கலாம். பூச்சியில் ரொம்ப முக்கியமான பூச்சி இந்த தத்துப்பூச்சிகள் தான். தத்துப்பூச்சி மாமரம் எப்போயெல்லாம் பூக்குதோ அப்போயெல்லாம் அங்கே இருக்க ரொம்ப இளமையான தண்டுகளில் சாரை உறிஞ்சும், அதனால் அதோட நுனியும் கருகிடும். அது மட்டும் இல்லை, இது தேன் போன்ற கழிவுகளை வெளியேற்றும், அதனால் கருப்பு பூஞ்சானும் வளரும். இதனால் மகசூல் இழப்பை நமக்கு ஏற்படுது. எப்படின்னா, இந்த கருப்பு பூஞ்சான் இலை மேலே வந்தால் ஒளி சேர்க்கை நடக்காது, அதனால தான் மகசூல் குறையும்னு நான் சொல்கிறேன். இதோட முக்கியமான அறிகுறிகள் என்னென்னு பார்த்தா, மரத்துக்கு பக்கத்தில் போய் நின்று பார்த்தா படபடன்னு சத்தம் கேட்கும். அப்புறம் தேன் ஒளிகளும் நீங்கள் மாந்தோப்பு ஃபுல்லாக பார்க்கலாம். இதுக்கு இமிடாக்ளோபிரைட் இல்லை தயாமிதாக்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை 6 கிராம் 10 லிட்டர் தண்ணியில் கரைச்சி 3 வாரத்துக்கு ஒரு தடவை இதை தெளிக்கணும். இதுவே இயற்கையாக நீங்கள் இதை கட்டுப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா, பிவேரியா பேசியானா இல்லைனா மெட்டாரேசியம் ஆனிசோஃபில்லா இந்த பூஞ்சான 5 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி 7 நாளுக்கு 1 முறைன்னு 4 முறை இந்த மாதிரி தெளிக்கணும். அப்புறம் விவசாயிகளே, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான குறிப்பு என்னென்னா, செயற்கை பயிரித்துறோட நீங்கள் தெளிக்காதீங்க. ஏன்னா பூச்சிக்கொல்லிக்கான எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும், அதனால் பூச்சிகள் வந்துட்டு கட்டுப்படுத்த முடியாது நம்மளால் பூச்சிக்கொல்லியை வச்சு. அடுத்ததாக தண்டு துளைப்பான். மரத்தோட தண்டில் ஓட்டை போடுறதுனால 2 விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். 1, மரத்தூள் இல்லை பிசின் வடிகிறது. இது ரொம்ப தீவிரமாகிறப்போ என்னாகும்னா, மரத்தோட திசுகளை இது சாப்பிட்றோம், அதனால் ஜைலம்ன்ற திசு தான் தண்ணி எடுத்துகிட்டு போகும் மரத்துக்கு. அந்த திசுக்களையும் இது சாப்பிட்ருச்சுன்னா தண்ணி போகாது, அதனால் மரம் பட்டு போக ஆரம்பிச்சிடும். இதுக்கு கவாத்து பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்புறம் தோப்பை சுத்தமாக வச்சுக்கணும். முக்கியமாக ஏன்னா காஞ்ச இலைகளில் தான் இதோட இனப்பெருக்கம் ரொம்ப அதிகமாக நடக்கும், அதை கட்டுப்படுத்த தோப்பை சுத்தமாக வச்சுக்கோங்க எப்பவும். இதுக்கப்புறம் இதை கட்டுப்படுத்துறதுக்கு காப்பராக்சி குளோரைட் பேஸ்ட் வந்துட்டு அந்த மரத்தோட தண்டில் தடவணும். இல்லைனா ஒரு அலுமினியம் ஃபாஸ்பேட் மாத்திரைன்னு கிடைக்கும், இல்லைனா செல்ஃபாஸ் மாத்திரைன்னு கிடைக்கும். அதை ஒரு ஓட்டைக்கு ஒன்று ஒன்று வச்சு நீங்கள் அப்படியும் பண்ணலாம். இல்லைனா கார்போஃபியூரான் 3G இது 5 கிராம் 1 ஓட்டைக்குன்னு வச்சு அது மேலே களிமண்ணை வச்சு மூடிடுங்க. அடுத்ததாக மாம்பழ ஈ, இதுதான் ரொம்ப தொல்லை கொடுக்கும். மாம்பழத்துலேருந்து ஈ முட்டையிடுறதுனால இதிலிருந்து ஒரு புழு வரும், பாதி பழுத்த பழங்களில் அழுகிய புள்ளிகளை உருவாக்கும். இந்த பழமெல்லாம் கொட்டி போயிடும். இந்த பாதிக்கப்பட்ட பழங்களில் இருந்து திரவம் கசியும். இதை எப்படி கட்டுப்படுத்தலாம்? இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கீழே கொட்டின பழத்தை குழியில் போட்டு அழிக்கணும். மெயினாக கோடை உழவு செய்யணும், ஏன்னா கூட்டுப்புழு மண்ணில் தான் இருக்கும், அதை அழிக்கிறதுக்காக கோடை உழவு செய்யணும். அப்புறம் மெத்தில் யூசினல் பொறிகள், இதை வைக்கிறது மூலிமா அதனோட நடவடிக்கையை கண்காணிக்கலாம், அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்னு. இயற்கை எதிரிகளையும் நம்ம இதுக்கு உபயோகப்படுத்தலாம். ஓபிஎஸ் காம்பன்சேட்டர்ஸ், அப்புறம் ஸ்பெலாஞ்சினியா ஃபிலிப்பைன்ஸ், இதையும் நம்ம வெளியிட்டோம்னா இது நமக்கு இயற்கையாகவே கட்டுப்படுத்த உதவும். அடுத்து நம்ம நோய்களை பற்றி பேசலாம். நோய்களில் முதல்ல ஆந்த்ராக்னோஸ் நோய். இது இலையில் புள்ளியையும் கிளையின் நுனிகளில் கருகளையும் பழங்களில் அழுகலையும் ஏற்படுத்தும். இதை கட்டுப்படுத்த பாதித்த இலையோ இல்லை கிளையோ வெட்டி அகற்றணும். மான்கோசிம் வந்துட்டு 2 கிராம் 1 லிட்டரோ, இல்லைனா கார்மெடிசிம் இதை வந்துட்டு 1 கிராம் 1 லிட்டர். கார்மெடிசிமை வந்துட்டு பெவிஸ்டின்னு கடையில் விற்கும், அது வாங்கிக்கோங்க. இதை வந்துட்டு நீங்கள் இந்த அளவில் கரைச்சி தெளிக்கணும். எப்போ தெளிக்கணும்னா, மழை காலத்துக்கு முன்னாடியே தெளிக்கணும். அப்புறம் இது இல்லாட்டி உயிரியல் உரங்கள் அந்த மாதிரி நம்ம போனோம்னா, சூடோமோனஸ் ஃப்ளூரசன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது 5 கிராம் 1 லிட்டருக்கு கலந்து இதையும் தெளிக்கலாம். நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம், மாம்பழத்தை சேமிக்கிறதுக்கு முன்னாடி அதை சுடுத்தண்ணியில், அந்த சுடுத்தண்ணியோட வெப்பம் எப்படி இப்படி இருக்கணும்னா 50-55 டிகிரி இருக்கணும், அதில் போட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சு கழித்து வெளியெடுக்கணும். இதுக்கப்புறம் இதை எடுத்து சேமித்தோம்னா பாதுகாப்பாக இருக்கும். ரெண்டாவது முக்கியமான நோய் சாம்பல் நோய். இந்த நோய் இலை பூக்கள் அப்புறம் பழங்களில் வெள்ளை தூளை தூவின மாதிரி இருக்கும். நோய் அதிகமாச்சுன்னா இலை கொட்டிடும், பழம் எல்லாம் பட்டாணி சைஸ், அந்த பட்டாணி சைஸ் வர்றதுக்கு முன்னாடியே அதுவும் கொட்டிடும். மரத்துக்கு முதல்ல 1/2 கிலோ

கந்தக தூளை தூவணும். அது பூக்கிற பருவத்துக்கு இது இதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாவதாக ஈரமான கந்தகம், இதை வந்துட்டு 2% என்ற விகிதத்தில் தெளிக்கணும். மூணாவது முக்கியமான நோய் நுனி கருகுதல். கிளையெல்லாம் மேலிருந்து கீழே காயும், குறிப்பாக பழைய மரத்தில் தீயறிகிற மாதிரி இருக்கும், கிளையில் விரிசல் தோன்றும், அதுக்கப்புறம் அதுலேருந்து பிசின் வடியும், அதனால் இது பிசின் வடிதல் நோயின்னு சொல்லலாம். இதை கட்டுப்படுத்துறதுக்கு பாதித்த கிளைகளை வெட்டணும், அப்புறம் அதில் வந்துட்டு 0.1% கார்பன் டைஆக்சைடை தெளிக்கணும். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தென்னை சாகுபடியும் நோய் மேலாண்மையும் குறித்து சொல்ல வராங்க ஆ யோகேஷ்.
1: அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம். தோட்டக்கலை பயிர்கள் ஏனைய மாவட்டங்களை விடவும் பெருமளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக நம் தர்மபுரி மாவட்டத்தில் காய்கறிகளில் தக்காளி, கிழங்குகளில் மரவள்ளி, பூக்களில் சம்பங்கி, பழங்களில் மா மற்றும் பணப்பயிர்களில் தென்னை பாக்கு சிறிதளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. பணப்பயிர்களில் தென்னை நம் தர்மபுரி மாவட்டத்தில் 17,500 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. தென்னையில் குறிப்பாக குறும்பை உதிர்தல் என்னும் நோய் அதிகளவில் பாதிக்கப்படுகிறது. இந்த குறும்பை உதிர்தல் என்னும் நோய் பூச்சி தாக்குதலாலோ அல்லது நோய் தாக்குதலாலோ வரக்கூடியது இல்லை. இது முழுமையாக போரான் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டினால் மட்டுமே வருகிறது. இவற்றை தடுக்க நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தென்னை டானிக் கோகனட் டானிக்கை ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த கோகனட் டானிக்கில் துத்தநாகம், மெக்னீசியம் மற்றும் போரான் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களுடன் சேர்ந்து பயிருக்கு தேவையான வினையூக்கிகளும் சேர்ந்துள்ளதால் இது குறுமை உதிர்தல் பிரச்சனையை கட்டுப்படுத்தும். மேலும் டிஎன்ஏ கோகனட் டானிக் கரைசல் தயாரித்தல். டிஎன்ஏ கோகனட் டானிக்கை 1 லிட்டர் எடுத்து 4 லிட்டர் தண்ணீரில் கரைக்க வேண்டும். 200 மில்லி என்ற விகித மரத்திற்கு வேரின் மூலம் கொடுக்க வேண்டும். எனவே இத்தன்னையில் வேரை தேர்வு செய்வதென்பது மிக முக்கியமாக ஒன்றாகும். ஒருவித்தலை குடும்பத்தை சார்ந்தது, எனவே அவற்றிற்கு ஆணிவேர் கிடையாது. எனவே மரத்திலிருந்து 2 அல்லது 3 அடி தூரத்தில் 1 முதல் 1.5 அடி ஆழத்தில் இருக்கும் வேர்களில் ஒரு விரல் தடிமனான வேர்களை தேர்ந்தெடுத்து அவற்றை சாய்வு வெட்டு கொடுத்து அதனுள் இளம் சிவப்பு அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளும். அத்தகைய வேர்கள் நமது ரூட் ஃபிடிங்க்கு மிகவும் நன்றாக இருக்கும். எனவே அத்தகைய வேர்களை நாம் பயன்படுத்த வேண்டும். கோகனட் டானிக்கை பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு மகசூலும் 20% அதிகமாகிறது. மேலும் ஈரியோஃபிட் மைட் என்னும் பூச்சிகளால் தாக்கப்படும் சொறி நோய் போன்ற தேங்காய்களில் வரும், அதையும் நம்மால் தவிர்க்க முடியும். மேலும் இலைகளில் ஒளி சேர்க்கை திறனை அதிகரிக்கவும் செய்கிறது. மேலும் இந்த கோகனட் டானிக்கை வருடத்திற்கு 2 முறையும் அல்லது 6 மாதத்திற்கு 1 முறை என்ற விகிதத்தில் நாம் தென்னை மரத்திற்கு கொடுக்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியில் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனி வளர்ப்பு பற்றி அழகா சொல்ல வராங்க ஆர் உதயபிரகாஷ்.
2: நம்ம தமிழகத்துல மண்ணை வளமாக்கி மக்களை செழிப்பாக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் என்னோட முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேனி வளர்ப்பு பத்தி எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கேன். பொதுவா மண்புழுக்களை தான் விவசாயிகளோட நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மண்புழுக்கள் மண்ணை வளப்படுத்த மாதிரி தேனீக்கள் மகசூலை வளப்படுத்துது. தேனீக்களை பார்த்தீங்கன்னா அது ஒரு மலரில் உட்காந்து தேன் எடுக்கும், அப்புறம் இன்னொரு மலரில் போய் அங்கே தேன் எடுக்கும். இப்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மலரில் இருக்கிற மகரந்தத்தை இன்னொரு மலரில் தேன் எடுக்கும்போது அங்கே இருக்கிற சூலகத்தில் சேர்த்து மகசூலை அதிகரிக்கும். இதனால் தேன் பெட்டி வைக்கிறதுக்காகவே அரசாங்கம் நிறைய மானியம் தராங்க. சரி, தேன் பெட்டி வச்சிட்டோம், இப்போ அதை எப்படி பராமரிக்கிறது? தேன் பெட்டிகளை தோட்டத்தோட நடுப்பகுதியில் வைக்கிறது தான் நல்லது. அப்போதான் தோட்டம் முழுக்க தேனீக்களால் மகசூல் அதிகரிக்கும். தேன் பெட்டிகளை நிலனான இடத்துல வைக்கணும், தெளிவான நீர் ஆதாரம் வேணும், அதிக சத்த வர இடங்களில் வைக்கக்கூடாது. தேன் பெட்டிக்கு பக்கத்தில் ரசாயன மருந்துகள் அடிக்கிறத தவிர்த்துடணும். அப்படி மருந்து அடிக்கிற மாதிரி இருந்தால் பெட்டிகளோட நுழைவாயில்களை மூடிடணும். 1 லிருந்து 2 நாட்களுக்கு பிறகு நுழைவாயில்களை திறக்கிறது நல்லது. 1 ஏக்கருக்கு 5 தேன்பெட்டி வைக்கணும். தேன் பெட்டியில் 3 வகையான தேனீக்கள் இருக்குது: ராணி தேனி, ஆண் தேனி, வேலைக்கார தேனி. தேன் எடுக்கிற வேலையை ராணி தேனி பார்த்துக்கும், பெட்டி பராமரிக்கிற வேலையை ஆண் தேனிக்கள் பார்த்துக்கும், முட்டையிடுற வேலையை ராணி தேனிக்கள் பார்த்துக்கும். கோடை காலங்களில் தேன் உற்பத்தி அதிகமாக இருக்கும், ஆனால் மழைக்காலங்களில் மகரந்த நீர்த்து போகிறதுனால தேன் உற்பத்தி ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த நேரங்களில் தேன் சக்கரை பாகுகள்லாம் கலந்து தேன் பெட்டியில் வைக்கும்போது தேனிகள் உணவில்லாமல் இறந்து போகிறத தடுக்கலாம். தேனீக்களுக்கு முக்கிய பிரச்சனைனா அது எறும்பு, பல்லி, கரப்பாம்பூச்சி இப்படியெல்லாம் சொல்லலாம். இதை தடுக்கிறதுக்காக பெட்டிகளோட அடியில் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் வைக்கலாம். வேற ஏதாவது நோய் தாக்கியிருக்கா அப்படின்னு பார்க்க வாரந்தோறும் பெட்டி நோட்டமிடுறது நல்லது. பொதுவாக தேனி வளர்க்குறது ஏன் சில பேர் பயப்படுறாங்க அப்படின்னா, தேன் அறுவடை பண்ணும்போது தேனி கொட்டிடும்.

0: தான். ஆனால் தேனீக்களும் நாம் வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டி பூனைக்குட்டி மாதிரி தான், வெளியிருந்து பார்க்க பயமாக தான் இருக்கும், ஆனால் வளர்த்து பார்த்தா தான் அது எவ்வளோ அன்பாக இருக்குன்னு தெரியும். தேன் அறுவடை பண்ணும்போது சாதாரண இலைகள் காகிதங்களை எரித்து வர புகையை பயன்படுத்தி அறுவடை பண்ணலாம். தேன் மகசூலை அதிகப்படுத்த மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு லிட்டர் தேன் 700 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்கு கூட விற்பனையாகுது. எனவே வீட்டுக்கு ஒரு தேன் பெட்டி, நாட்டுக்கு ஆயில் கெட்டி. நன்றி.
1: இதுவரை இன்றைய நிகழ்ச்சியில் பையூர் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய மாணவ மாணவியர் வழங்கிய தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
3: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
4: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
6: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
7: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெக்குபோதுநெல்லி ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வரைக அம்மன் அருள் பெறுக.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: தருமபுரி மாவட்ட அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் வண்டல் மண் எடுக்க இலவச அனுமதி பெறப்பட்டுள்ளது. விவசாய நிலங்களுக்கான மேம்பாடு, மண்பாண்ட தொழிலுக்கான உபயோகம், வீட்டு உபயோகத்திற்கான விலையெல்லாம் வண்டல் மண் வழங்கப்படுகிறது. இதற்கான அனுமதி பெற இணையதளம் மூலம் அனுமதி பெறலாம். இணையதள முகவரியான tnesevai.tn.gov.in வழியாக சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்களிடமிருந்து அனுமதி பெறலாம். அருகில் உள்ள இ சேவை மையங்களை அணுகி 10 நாட்களுக்குள் அனுமதி பெறலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
11: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வெளி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மாணவ சேர்க்கை நடைபெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. www.tnau.ucanapply.com என்ற இணையதளம் மூலம் June 8 வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் பொது பிரிவினருக்கு, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு ₹600, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு ₹300 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பாடங்களுக்கான மேலும் விவரங்களுக்கு 94 88 63 50 77 மற்றும் 94 86 42 50 76 என்ற அலைபேசி எண்களையோ UGadmission@tnau.in என்ற மின்னஞ்சல் முகவரியோ தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் இளம் அறிவியல் வேளாண்மை, வேளாண்மை சுயசார்பு மற்றும் தோட்டக்கலை பிரிவில் உள்ள இடங்களுக்கான மேலும் விவரங்களை அறிய 98 65 70 35 37 மற்றும் 94 42 02 99 13 என்ற அலைபேசி எண்களிலோ agridean2015@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியோ தொடர்பு கொள்ளலாம் என தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 2:32.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
4: இனி எல்லாம் சுகமே நாடகம். எழுதியவர் பி. ஸ்ரீலக்ஷ்மி அவர்கள். இதில் நடித்தவர்கள் பி. மணிபாரதி, எஸ். பார்வதி, என். பிரபு ராகவேந்திரா, ஆர். எம். அன்னபூரணி, பி. பாலசுப்ரமணியம், எஸ். சரளா, மாத்தங்கி ஸ்ரீராம், எம். கே. சத்யசீலன், ஏ. ரமேஷ் அரவிந்த் மற்றும் ஆர். ராஜ்குமார். அமைப்பு எஸ். விஜயகுமார். இனி எல்லாம் சுகமே நாடகம்.
5: பிரியா, பிரியா, அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டியா?
6: ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா விஷ்ணு? எங்க அப்பா யாரு என்ன எல்லாமே உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நீ இப்படி கேக்குறது, சில சமயம் எனக்கே நீ ஒத்து வருவியான்னு சந்தேகமா தான் இருக்கு விஷ்ணு.
5: ஓ, அம்மாக்கு அப்படி வேற ஒரு நினப்பு இருக்கா? சரி சரி, ஒத்து வராது. ஓகே, பிரேக்கப் பண்ணிக்கலாமா? ஓகே, பாய் பாய்.
6: ஓ, உனக்கு கோபம் கூட வருமா விஷ்ணு? ஆனா ஒண்ணு, இது மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, கோபம் எல்லாம் உனக்கு செட் ஆகலப்பா. அதனால நான் சொல்றத மட்டும் நீ கேளு.
5: அதான் என் தலையெழுத்துன்னு ஆயிடுச்சே, சொல்லு, கேட்டுக்கிறேன்.
6: எனக்கு எங்க வீட்டுல ஜாதகம் பாக்குறாங்கன்னு உனக்கும் தெரியும், உங்க வீட்லயும் அப்படிதான் எனக்கும் தெரியும். ஆனா நம்ம ரெண்டு பேரு குடும்பமும் வேற வேற தானே.
5: உலகமகா அதிசயம். மேல சொல்லு
6: விஷ்ணு. அது வந்து
5: இங்க பாரு பிரியா, உங்க அப்பா பெரிய மில் ஓனரு, அது இல்லாம கோடீஸ்வரர் வேற. அவருக்கும் உனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, எங்க லெவலே வேற, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதானே சொல்ல போற நீ?
6: வசதி வாய்ப்புள்ள அழகான படிச்ச பொண்ணுனாலே அப்படித்தான் பேசுவாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க. சரி ஓகே, எனக்கு அதை பத்தி ஒன்னும் கவலையே இல்ல. ஆனா எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் இல்லாம நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேக்குறியா?
5: ஆ, சொல்லு, கேக்குறேன்.
6: நாம இப்ப என்ன பண்றோம்னா, உன்னோட ஜாதகத்தை எங்க அப்பா கையில கிடைக்கிற மாதிரி கல்யாண புரோக்கர் கிட்ட கொடுக்கணும். உன்னோட போட்டோவும் தான், அப்புறம் உன்னை பத்தியும் உன் திறமைய பத்தியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவரை பில்டப் பண்ணி பேச சொல்லணும்.
5: ஏய், என்ன நினைச்சிட்ட நீ? எக்ஸ்ட்ராவா பேச சொல்லணுமா? நான் என்ன திறமை இல்லாதவன் நினைச்சிட்டியா நீ?
6: விஷ்ணு, முதல்ல மத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேட்க கத்துக்க, அப்பதான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். ஓகேவா?
5: ஓகே ஓகே.
6: உன் ஜாதகமும் உன்னோட போட்டோவும் எங்க அப்பா கையில கிடைச்சா ஓரளவுக்கு பார்க்க சுமாராதான் இருக்கான். இருந்தாலும் இந்த ஜாதகத்தை கூட நம்ம பொண்ணுக்கு பாக்கலாமே அப்படின்னு எங்க அப்பாவுக்கு தோணும். உன் ஜாதகம் எங்க அப்பா கையில கிடைச்ச உடனே அந்த இடத்துல நானும் இருப்பேன். அங்க என்ன நடக்கும்னு தெரியுமா?
5: என்ன நடக்கும்
7: சார்? இந்த பையனை பத்தி சொன்னதெல்லாம் உண்மை. விஷ்ணு பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகு. நம்ம பொண்ணு?
8: என் பொண்ணு?
7: அதான் சார், உங்க பொண்ணு பிரியா. பேர் பொருத்தமே அமர்க்கலாம். விஷ்ணு பிரியா, விஷ்ணு பிரியா, சொல்லி பாருங்க.
8: என்ன பார்வதி, உனக்கு என்ன தோணுது?
9: நான் என்னத்த சொல்ல, உங்களுக்கு இஷ்டம்னா எனக்கும் இஷ்டம்தான். நம்ம தனிஹாசலான இருந்திருந்தா இந்நேரம் நம்ம பொண்ணுக்கு கல்யாணமே நிச்சயம் ஆயிருக்கும். அந்த விஷ்ணு பையன் எங்க இருக்கானோ என்னமோ. இந்த பையனோட பேரும் விஷ்ணு அப்படின்னு இருக்கிறதுனாலதான் இது பரவாயில்லையோன்னு தோணுது.
8: எனக்கும் அப்படிதான் தோணுது பாரு. இப்போ அத பத்தி எல்லாம் ஏன் நினைக்கிற? ஆக வேண்டியத பாப்போம். நம்ம பொண்ணுக்கு எல்லாம் அது எங்கம்மா நினைவுல இருக்க போகுது. ஏதோ அப்பப்ப கேப்பா. இப்ப அவ கல்யாணத்தை பத்தி பேசினா ஒத்துக்குவாளான்னு நீ ஏன் கவலைப்படுற? நான் சொன்னா அவ என்ன கேட்க மாட்டேன்னா சொல்ல போறா?
6: அப்பா, நீங்க பேசுற சத்தம் கிட்டதான்ப்பா நான் கீழே வந்தேன். கல்யாணம் அது இதுன்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே. கல்யாண புரோக்கர் நாதன் எதுவும் வரன் கொண்டு வந்திருந்தாராப்பா? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. வேற பையனா பாருங்கப்பா.
8: நல்ல வேலை, நம்ம பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் இவ கேட்டிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இங்க பாருமா பிரியா, நான் உன்னை

0: பெத்தவன், உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும்.
1: உங்களை பத்தி எனக்கும் தெரியும்ப்பா. உங்க அந்தஸ்து என்ன, அருமை என்ன, மதிப்பு மரியாதை இப்படி எத்தனையோ இருக்குப்பா. சாதாரண தனியார் கம்பெனி மேனேஜரா தானப்பா இருக்கான். சரி சாரிப்பா, இருக்காரு. மாச சம்பளம் வாங்கிட்டு அப்பா அம்மான்னு ஒரு சின்ன குடும்பம். நான்சென்ஸ், இவெல்லாம் உங்களுக்கு ஒரு மாப்பிளையாப்பா? நோவே.
0: அம்மாடி, இப்படியே போனா எல்லாமே ஒரு பக்கம் சாதாரணமாகவும் எல்லாமே ஒரு பக்கம் பெரிய இடமாக மட்டுமே இருக்கணும். அப்படி இல்லாம ரெண்டு கலந்திருந்தாதான் எதிர்காலம் சிறப்பா இருக்கும்மா. டாக்டருக்கு டாக்டர், இன்ஜினியருக்கு இன்ஜினியர், ஆடிட்டருக்கு ஆடிட்டர், டீச்சருக்கு டீச்சர், இப்படிலாம் பார்த்தா வாழ்க்கை ரசிக்காதும்மா. அதே மாதிரிதான் வசதிக்கு வசதி சேராம வசதிக்கு வசதி குறைஞ்ச வரமா சேர்ந்தா வாழ்க்கை நல்லா அமையும்மா.
2: ஆமாமா பிரியா, அப்பாவே இப்படி சொல்றப்ப நீ ஏமா வேண்டாங்கிற சரின்னு சொல்லுமா.
1: சரி சரி, அப்பாவும் நீயும் முடிவு பண்ணிட்டீங்க, ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு.
0: கண்டிஷனா? என்ன
2: கண்டிஷன்?
1: நான் அவனை
0: எது
1: சரிப்பா, நான் அவரை நேர்ல பாக்கணும், பேசணும்,

0: கூப்பிடலையாப்பா? நோ வே.
1: அம்மாடி, இப்படியே போனா எல்லாமே ஒரு பக்கம் சாதாரணமாகவும் எல்லாமே ஒரு பக்கம் பெரிய இடமாக மட்டுமே இருக்கணும். அப்படி இல்லாமல் ரெண்டும் கலந்துருந்தாதான் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்மா. டாக்டருக்கு டாக்டர், இன்ஜினியருக்கு இன்ஜினியர், ஆடிட்டருக்கு ஆடிட்டர், டீச்சருக்கு டீச்சர், இப்படிலாம் பார்த்தா வாழ்க்கை ரசிக்காதும்மா. அதே மாதிரி தான் வசதிக்கு வசதி சேராமல் வசதிக்கு வசதி குறைஞ்ச வரமாக சேர்ந்தா வாழ்க்கை நல்லா அமையும்மா.
2: ஆமாம்மா பிரியா, அப்பாவே இப்படி சொல்றப்ப நீ ஏமா வேண்டாங்கிற, சரின்னு சொல்லுமா?
0: சரி சரி, அப்பாவும் நீயும் முடிவு பண்ணிட்டீங்க, ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு.
1: கண்டிஷனா? என்ன
2: கண்டிஷன்?
0: நான் அவனை
1: எது?
0: சரிப்பா, நான் அவரை நேர்ல பார்க்கணும், பேசணும், பழகணும், அப்புறம்தான் எனக்கு கல்யாணம்.
1: இந்த காலத்து பசங்களை புரிஞ்சுக்கவே முடியல. சரிடா கண்ணு, உன் இஷ்டப்படியே செஞ்சிடலாம்.
3: அப்பா அப்பா, கல்யாண புரோக்கர் நாதன் வந்தாரா?
4: வந்தாரு, ஒரு பெரிய வரன் பத்தி சொன்னாரு. ஆனா எனக்கு தான்
5: விஷ்ணு, உங்க அப்பாக்கு உடம்புல மட்டும் இல்ல தலையிலயும் கொஞ்சம் கனம் ஜாஸ்தி தான்.
4: என்ன தேவயானி, குரல் கொஞ்சம் உசுறது. ஆமா, எனக்கு மண்டகணம் தான். பின்ன என்ன நீ புரியாம பேசுற? அந்த பொண்ணு கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணை நம்ம பையனுக்கு கட்டி வைக்க கேக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? நாம மிடில் கிளாஸ் ஆளுங்க, ஹை கிளாஸ் எப்படி ஒத்து போகும்?
5: விஷ்ணு, உங்க அப்பா சொன்னதை கேட்டியாடா? என்னை விட உனக்கு தான் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். என்னவோ தன்னோட பையனுக்கு மாசம் பிறந்தா லட்சம் லட்சமா பணம் வர்ற மாதிரியும், பொண்ணு கொடுக்கறதுக்கு நீ நான் போட்டி போட்டு கியூல நிக்கிற மாதிரியும் பேசுறாரு. இதை விட நல்லது வருமானு எதிர்பார்க்கிறேன்னு வேற சொல்றாரு. ஆனாலும் இத்தனை அகம்பாவம் ஆகாதுப்பா.
3: அம்மா, அப்பாவை குறை சொல்லாதம்மா. அவருக்கு எவ்வளவு அனுபவம் தெரியுமா? ஒரு பணக்கார வரன் வருதுன்னு நாம சரின்னு சொல்லிட்டா, வரப்போற பொண்ணு உங்ககிட்ட இருந்த என்ன பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? இப்பவே அம்மாவை அப்பாவை லக்கேஜும்னும், கூட பிறந்தவங்கள ராகு கேதுன்னு சொல்லிட்டு இருக்கிற உலகம் இது. இத பத்தி எல்லாம் அப்பா யோசிக்கதான் வேணுமா?
5: வெத ஒண்ணு போட்டா சொரைய ஒண்ணா முளைக்கும். வலிய வர ஸ்ரீதேவிய எட்டி உதைக்க கூடாதுன்னு நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் நீ ஆச்சு, உங்க அப்பா ஆச்சு. உங்க அப்பாவுக்கு உடம்புல மட்டும் இல்லடா, தலையிலயும் கொஞ்சம் கனம் தான்.
4: டேய் விஷ்ணு, இப்படி வழிய வந்து பொண்ணை தரேன்னு வந்தாங்கன்னா அவங்கள பத்தி டாப் டு பாட்டம் நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரே வழி, ஏதாவது ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சிய நாம பிடிக்கணும்.
3: ஆமாப்பா, நீங்க சொல்றதுதான் சரி. நான் அத பத்தி விசாரிக்கிறேன், அப்புறம் நீங்களும் அவங்க கிட்ட பேசி முடிவு பண்ணிக்கலாம். சரிப்பா, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன்.
5: விஷ்ணு இருடா, லஞ்ச் பாக்ஸ் மறந்துட்டு போறியே. சரி சரி, போயிட்டு வா, நல்ல முடிவாயிடு. சரியா, எனக்கு என்னவோ இந்த வரம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா.
3: அப்படியாம்மா, சரி சரி, பாக்கலாம். பாய்மா, நான் கிளம்புறேன்.
4: அடே, நீ மட்டும் பார்த்தா பத்தாதுடா, நானும் பார்க்கணும். பார்க்கறோம்.
3: வெல் டன் பிரியா, கலக்கிட்டு போ. ஏறுக்கு மாற பேசுற அப்பாவையே நீ சூப்பரா மடக்கிட்ட. ஆனா என்னை பத்தி கொஞ்சம் நல்லபடியா பேசியிருக்கலாம். ஏன் பிரியா, நிஜமாவே என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல?
0: அதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஏதோ மாதிரி கேக்குற, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உன்னை உண்மையாவே பிடிச்சிருக்குடா. இங்க பாரு, எங்க அப்பாவுக்கு சந்தேகம் வராம இருக்கணும்னா அவரோட அந்தஸ்தையும் கௌரவத்தையும் நான் உயர்த்தி தான் பேசணும், இல்லைன்னா அவ்வளவுதான். நல்ல வேலை அம்மா கொஞ்சம் என் பக்கம் இருந்தாங்க, அதனால என்ற அம்மாவை நான் நல்லபடியா முடிச்சுட்டேன். உன்னோட ரோலை நீ கரெக்டா பண்ணிருக்கல?
3: பண்ணிருக்கேன் பிரியா. இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், ஆனா நாம யாருன்னு ரெண்டு பேர் வீட்டுக்கு தெரியாது. நான் போட்டிருக்க டிராமா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியல. ஆனா எங்க அப்பா வேற டிடெக்டிவ் ஆபீஸ் அது இதுன்னு ஆரம்பிச்சிட்டாரு. அதான் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல பிரியா.
0: ஒன்னும் கவலைப்படாத விஷ்ணு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இதோ பூர்ணிமாவும் கணேஷும் வந்துட்டாங்களே.
6: ஹாய் விஷ்ணு, நேத்துக்கு எங்களுக்கு கால் பண்ணி பிரியா எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஆபீஸ் ரெடி.
3: என்னது, ஆபீஸ் ரெடியா? எப்படிப்பா?
7: எங்க வீட்டு மாடி ரூம் ரொம்ப பெருசு, படிக்கட்டும் வெளியில தான் இருக்கு. இன்னைக்கு பிகேஜி டிடெக்டிவ் ஏஜென்சிங்கிற பேர்ல போர்டை ரெடி பண்ண சொல்லியிருக்கோம், நாளைக்கு நிச்சயமா வந்துடும்.
0: ஆமா விஷ்ணு, இவங்கெல்லாம் இதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. சும்மா செயின் தொலைச்ச உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், செல்ல தொலைச்ச உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் காஃபியோட அவங்க ஃபீஸ நிறுத்திட்டாங்க. இது காலம் பூரா ஒத்து வருமா சொல்லு? அதனாலதான் இவங்களுக்கு இப்படி ஒரு வேலையை கொடுத்து அதுக்கேத்த சம்பளத்தை நாம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி கொடுக்கறதா ஒப்பந்தம் போட்டிருக்கோம். நீ ஒத்துக்குவேன்னு தெரியும், அதனாலதான்

0: கன்சல்ட் பண்ணாம நானே சொல்லிட்டேன், உனக்கு ஓகே தானே?
1: ஓகே கண்மணி. பிரியா, நீ என் கூட பழகி பழகி நீ ரொம்ப புத்திசாலி ஆயிட்டு போல.
0: மண்ணாங்கட்டி, இனிமே ஆக வேண்டியதை பார்க்கலாம் வா.
2: பிரியா, இப்போ நாங்க என்ன வேலையெல்லாம் பண்ணணும் கொஞ்சம் தெளிவா சொல்லு.
3: ஆமா பிரியா, இது சரியா இருக்குமா இருக்காதா கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. நம்ம போர்டு மாட்டின நேரம் ஒரு நாலஞ்சு கேஸ் வந்திருக்குன்னு வையன், ஃபீஸ் எப்படி வாங்குறது எவ்வளவு வாங்குறது அப்படின்லாம் எதுவும் தெரில. ஆனா அதுக்கு முன்னாடி இதை பத்தி நாம ஒரு ரூட் போட்டே ஆகணும்.
4: ஆமா விஷ்ணு, நீயும் பிரியாவும் கோடு போடுங்க, நாங்க ரோடே போட்டுறோம்.
0: நீங்க மட்டும் கரெக்டா ரோடு போடல, என் வாழ்க்கை அவ்வளவுதான், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஓகேவா?
4: டோன்ட் வரி பிரியா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். உங்க அப்பாவும் இவங்க அப்பாவும் ஒன்னா சந்திக்க கூடாது, ஆனா நாங்க அவங்கள சந்திக்கணும்.
0: ஆமா ஆமா, ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல ரெண்டு பேரையும் தனித்தனியா சந்திங்க, ரெண்டு பேருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். எங்க அப்பாவுக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல, ஆனா நான் தான் பேசி சம்மதிக்க வச்சிருக்கேன். நம்ம பொண்ணை பத்தி ஆள் வச்சு வேவு பாக்குறாங்களேன்னு அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் தான் சொன்னேன், வேவு பார்த்தா பாத்துட்டு போகட்டும்பா, மடியில கணா இருந்தாதானே வழியில பயம் இருக்கணும், நாம மட்டும் என்ன குறைஞ்சு போனோம். அதனாலதான் நானும் அதே ஸ்பாட்ல அதே டிடெக்டிவ வச்சு விஷ்ணுவை பத்தி அக்கு வேற ஆணி வேற பிச்சு பிச்சு விசாரிக்க சொல்லிருக்கேன் அப்படின்னு சவால் விடுற மாதிரி நான் பேசியிருக்கேன்.
1: பிரியா, எதுவும் சொதப்பிராதுல்ல, கரெக்டா நடக்குமா?
0: ஏன் விஷ்ணு நீ இப்படி இருக்க? துணிந்து நில், தொடர்ந்து செல், தோல்வியே கிடையாது, புரிஞ்சுதா?
2: டியர் ஃப்ரெண்ட்ஸ், விஷ்ணு பிரியா கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும், கவலை விடுங்க. இப்போ இந்த நேரத்துல சூடா ஒரு கப் காபி அடிப்போம், இல்ல காபி குடிப்போம்.
0: ஏ, அதுக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன்ப்பா.
4: இத பாற, ஒரு கோடிசரம் விட்டு பொண்ணு பேசுற பேச்சா இது? ஸ்பான்சர் பண்றாங்க ஸ்பான்சர். இந்த கேஸ் முடியற வரைக்கும் விஷ்ணு பிரியா மிஸ் தான் எங்க வயித்த நிறைக்கணும், அண்டர்ஸ்டாண்ட்?
0: வித் பிளஷர்.
5: அடடே, நம்ம தனிகாச்சல மாதிரில இருக்கு. வாப்பா வாப்பா, பாரு பாரு, இங்க வா, இங்க சீக்கிரம் வா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு.
6: டோ வரேங்க. அடுப்புல வேலை இருக்கும் போதுதான் யாராவது வருவாங்க. ம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போலாம், இல்லைன்னா பால் பொங்கிடும். யாருங்க? அடடா, வாங்க வாங்க, வா தேவயானி.
7: பார்வதி, நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க?
6: நாம ஒரே ஊர்க்காரங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வேற வேறன்னு ஆயிட்டோம். ஆனா இவர் உங்க வீட்டுக்காரருக்கு ஃப்ரெண்டுன்னதும் எத்தனை சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா?
5: சரி சரி, சந்தோஷத்துல வந்தவங்களை உட்கார சொல்ல மறந்துடாத. வாப்பா வா, வந்து உட்காருங்க. பாரு, இப்போ காஃபி கொண்டா.
6: தோ கொண்டு வரேங்க. ம், அந்த விஷ்ணு பையனை எப்படி மறக்க முடியும்? அதே பேர் இருக்குங்கிறதுனால தான் இப்போ என் பொண்ணுக்கு இந்த வரணை முடிக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறேன்.
8: தர்மலிங்கம், உன் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் முடிக்கலாம்னு நினைச்சோம், நீ தான்.
5: அட, அதெல்லாம் விடப்பா, ஆண்டவன் எது எப்படி நடக்கணும்னு அன்னைக்கே எழுதி வச்சிட்டான், அதுபடி தான் எல்லாமே நடக்குது. நானும் உன்னை எத்தனையோ இடத்துலலாம் தேடினப்பா, கிடைக்கலையே.
8: சரி விடு, உன் பொண்ணு இப்போ எப்படி இருக்கா, என்ன என் நினைவெல்லாம் இருக்கா?
5: அட, அது என்னப்பா அப்படிலாம் கேட்டுட்ட, உன் நினைவெல்லாம் இல்லாமல் போயிடுமா என்ன? அப்பப்போ உன்னை பற்றி பேசுவா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் மறக்க முடியுமா? ஆமாம், உனக்கு ஒரு பையன் இருந்தானே, இப்போ அவன் எப்படி இருக்கான்?
8: நல்லா இருக்கான், அவனுக்கும் கல்யாண ஏற்பாடு எல்லாம் போயிட்டுருக்கு. தர்மா மாமா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்.
7: நாங்கள் எப்படி என்னன்னு சொல்ல முடியும்? அன்னைக்கு 2004 மட்டும் சுனாமியில் ரெண்டு குடும்பம் வேற வேற திக்கில் பிரியாமல் இருந்ததுன்னா இன்னைக்கு நாம் சம்மந்தி ஆகியிருப்போம். எல்லாம் அண்ணன் சொன்ன மாதிரி விதி, விதி இல்லாமல் வேற என்ன? இப்போ பார்த்துருக்கிற பொண்ணு அவள் பேரும் பிரியா தான், அதனால தான் எனக்கு அந்த வரம் ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: பிரியா, உனக்கு எனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கிறதுனால தான் நாம இப்போ ஒன்னா சேர்ந்திருக்கோம்.
3: ஆமா விஷ்ணு, எதுலயும் நம்பிக்கை இல்லாம இருந்த பிரியா இந்த விஷயத்தினாலதான் ஒவ்வொன்னையும் நம்ப ஆரம்பிச்சா. எனக்கு அவ சொன்னதை கேட்கும் போது இது கனவா இல்ல நினைவா அப்படின்னு தான் நினைக்க தோணுது.
4: இது என்ன புது கதை? டேய் குமார், கிணறு வெட்ட பூதம் கிளம்புதுடா.
3: பி சீரியஸ், அவங்க கதையை கேட்டா நீங்களும் ஆச்சரியப்பட்டு அசந்து போயிருவீங்க.
1: இன்னும் 10 நிமிஷத்துல மருதமலைக்கு போயிடலாம், அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டா வெளியில ஏதோ வேலை இருக்கு.

0: எங்களால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி நாமளாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். முருகா, உன்னை பார்க்கத்தாப்பா வந்துட்டு இருக்கேன். அப்பா முருகா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையுமே கேட்டதில்லை. இப்பதான் முத முதல்ல ஒன்னு கேக்குறேன். என் பிரியா அவ எங்க இருக்கா, என்ன செய்யறா, எதுவுமே எனக்கு தெரியல. அடிச்ச சுனாமியில எங்க அப்பா மருதாசலம் தண்ணியில மூழ்கி அதிர்ச்சியில கொஞ்ச நாள் புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்துட்டாரு. அம்மாவுக்கும் உடம்பு முடியாமையே போயிருச்சு. எங்க மாமா தான் எங்க குடும்பத்தை எப்படியோ கோயம்புத்தூருக்கு கூப்பிட்டு வந்தாரு. மருதமலைக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் அப்பாவுக்கு குணமாகலான்னு எல்லாரும் நம்பினாங்க. நானும் நம்பினேன். அதனாலதான் எல்லாரும் மருதமலைக்கே வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு திரும்பிச்சு. ஆனா எதையோ திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாரு. பக்கத்துல போய் கேக்கும்போதுதான் மருதாச்சலம் மருதாச்சலம்னு உன்னோட பேரையே சொல்லிட்டு இருந்தாரு. முருகா, நீ தான் அந்த பேரையே வைக்க சொல்றேன்னு நினைச்சு எங்க அப்பாவோட தணிகாசலம்னு இருந்த பேரை உன்னோட பேரான மருதாசலம்னு வச்சிட்டோம். உன்னோட அருளால நான் வளர்ந்து படிச்சு நல்ல வேலை கை நிறைய சம்பாதிக்கிறேன். இதே மாதிரி என் வாழ்க்கைக்கும் வழிகாட்டுப்பா. எத்தனை வருஷம் ஆனாலும் அவ என்ன விஷ்ணு விஷ்ணு அப்படின்னு கூப்பிடுற குரல் என் காதுல கேட்டுட்டே இருக்கு. இதுக்கும் நீயே நல்லதொரு வழிய காட்டப்பா முருகா, என் அப்பனே.
1: பிரியா பிரியா, இங்க வந்து பாரு. ஐயோ, இங்க வந்து பாரு எப்படி இருக்குது பாரு. கோயம்புத்தூர் எத்தனை அழகா தெரியுது. லேசா அந்த மருதமலைய பனி மூடி இருக்குது. அந்த சூரிய வெளிச்சத்தில் அந்த திரை விளங்கினது மாதிரி எத்தனை அருமையாக இருக்குது. டடா டடா டடா, கடவுளோட படைப்புக்கு ஈடே இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பாரு.
2: ஆமாப்பா, இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். எப்படிப்பா இங்கே வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குப்பா.
0: இந்த குரல் என் பிரியாவதாச்சே. அவ குரலே தான் இது. எங்கே இருக்க? ஏன் இது நம்ம பிரியாவாக இருக்கக்கூடாது? என் பிரியா இங்கே எங்கேயோ தான் இருக்கா. இங்கே அவளும் வந்திருப்பாளோ. கடவுளே, முருகா, என் பிரியாவை எப்படியாவது என் கண்ணுல காட்டிடுப்பா.
2: ஏன் எனக்கு விஷ்ணுவோட ஞாபகம் இன்னைக்கு காலையில இருந்து வந்துகிட்டே இருக்கு. சினிமால வேணா காணாம போனவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குடும்ப பாட்டு இருக்கும். என்னையும் விஷ்ணுவையும் சேர்த்து வைக்கிற பாட்டு எந்த பாட்டோ? எனக்கு அப்போ ஒரு 5 வயசு இருக்குமா, யாருக்கு தெரியும். அவனுக்கு ஒரு 8-10 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா சொல்லியிருக்காங்க. ஆனா அவனோட உருவம் மட்டும் என் மனசுல நிழல் மாதிரி இருக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமானு தோணும். என்ன மாதிரியே அவனும் யோசிச்சிருப்பானோ. சே, என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம், இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை.
1: என்னம்மா பிரியா, அமைதியாக ஏதோ யோசனை பண்ணிகிட்டே இருக்கிற. இந்த அழகில் மதிமயங்கி போயிட்டியா? ஏ பிரியா பிரியா, என்னம்மா ஆச்சு? ஐயோ, மயக்கமாயிட்டாளே. ஆண்டவா, இது என்ன சோதனை? மழை வேற வர மாதிரி இருக்கே. பிரியா பிரியா, கண்ணை திறந்து பாருமா. பிரியா
2: அப்பா.
1: பிரியா பிரியா, கண்ணு முழிச்சிட்டியாமா? அம்மா, என்னாச்சுமா, என்னாச்சு?
2: இல்லப்பா, கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருந்துச்சுப்பா.
1: சரிம்மா, மெதுவா மெதுவா எந்திரிம்மா. அப்படிதான், என்ன பிடிச்சிக்கோ. மெதுவா மெதுவா வாமா. அப்படி என்ன பிடிச்சிக்கிட்டே வாமா. இந்த மண்டபத்து தூண்ல கொஞ்சம் போய் சாஞ்சு உட்காரு.
2: இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா. நான் இங்கேயே உட்காந்துருக்கேன்.
1: சரிம்மா, நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேம்மா.
2: சரிப்பா, நான் உட்கார்ந்துருக்கேன்ப்பா இங்கே.
0: அதோ அந்த செவத்துல சாஞ்சு ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்காளே, பிங்க் கலர் சுடிதார் போட்டிருக்கா. சி, எனக்கு வேற யாரை பார்த்தாலும் என் பிரியாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஒருவேளை இது பிரியாவா இருக்குமோ? கிட்ட போய் பார்ப்போம். ஹலோ, நீ பிரியா தானே?
2: என் பேர் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? யார் நீங்க யார்?
0: நான் தான் விஷ்ணு.
2: விஷ்ணுவா? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, இது எப்படி பாசிபிள்?
0: நீ பிரியா தர்மலிங்கம் தானே?
2: இல்ல, நான் இப்போ பிரியா ராமலிங்கம்.
0: அப்போ நீங்க?
2: அதே பிரியா தான் விஷ்ணு, ஆனா அப்பா பேர் தான் ராமலிங்கம்னு மாறிடுச்சு. உனக்குதான் எங்க அப்பாவை பத்தி தெரியும்ல, அவர் தான் வாஸ்து நியூமராலஜி எல்லாம் பாப்பாருல்ல, அதனாலதான் இந்த பேர் மாற்றம்.
0: உனக்குமா? எனக்கும் தான். எங்க அப்பா பேரை எங்க மாமா மருதாச்சலம்னு மாத்தின மாதிரி. என்ன பொருத்தம்?
2: அப்படியா?
0: ஆமா பிரியா, அது பெரிய கதை. 2004 சுனாமி வந்தப்ப தண்ணியில மூழ்கி அப்பாவுக்கு சுயநினைவே போச்சு.
2: ஐயோ, இப்போ எப்படி இருக்காரு?
0: இதுதான் நடந்தது பிரியா, இப்படி ஆயிருச்சு.
2: எங்க அப்பா இப்ப பெரிய

0: டோனர் உலக பணக்காரங்களில் ஒன்றாவது இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்படுறார். ஆனா நான் இப்போவும் அதே பிரியா தான். சாதா பிரியா இல்ல, விஷ்ணு பிரியா. ஓகே தானே?
1: ஓகேவா, எப்படி இருக்கு தெரியுமா முருகா? இப்பதான் உங்ககிட்ட வேண்டன, அதுக்குள்ளே கொடுத்துட்டியே. ரொம்ப நன்றிப்பா முருகா. பிரியா எல்லாம் சரிம்மா, ஆனா நம்ம எப்படி ஒன்னு சேர போறோம் அப்படிங்கறத நினைச்சாதான் கொஞ்சம் யோசனையாவே இருக்கு.
0: எத்தனையோ பார்த்தாச்சு, இதையும் ஒரு கை பாத்துரலாம். இனி அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல. வா கிளம்பலாம், இனிமே ஐடியா வரும் சொல்றேன்.
1: கிளம்புவோம் கிளம்புவோம்.
2: பிரியா பிரியா, இங்க தானே உட்கார வச்சுட்டு போன, எங்க போனா பிரியா?
0: ஐயோ விஷ்ணு, உன் கூட பேசிக்கிட்டே நான் இந்த பக்கமா வந்துட்டேன் போல.
1: அப்படியா?
0: அப்பா கண்ணில் படுறதுக்குள்ள நான் போயிடுறேன். செல் நம்பர் கொடுத்துருக்கேன்ல, கால் பண்ணு, அப்புறமா பார்த்துக்கலாம். பாய்.
1: ஓகே பாய் பிரியா.
3: இப்போ என்ன சொல்றீங்க?
4: நிஜமாவே கதை ரொம்ப நல்லா இருக்கு பூர்ணிமா.
5: குமார், இது கதை இல்ல, நிஜம். நிச்சயமா ஏதோ ஒரு சக்தி தான் இவங்கள சேர்த்து வச்சிருக்கு. இனிமே சுத்தி இருக்கிற நாம தான் அவங்க கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும். இருப்பா, யாரோ போன் பண்றாங்க, யாருன்னு பாப்போம். ஏய் இங்க பாருப்பா, பிரியா தான் போன் பண்றா. நாம பேசிக்கிட்டு இருக்கும் போதே போயிட்டாளா? நாம தான் கவனிக்கல. ஏன் கூப்பிடறான்னு கேக்குறேன். ஹலோ பிரியா.
0: ஹலோ கணேஷ்.
5: சொல்லு பிரியா.
0: நான் சொல்றத கவனமா கேளு.
5: சரி.
0: நான் வீட்டுக்குள்ள வரும்போதே யாரோ பேசுற சத்தம் கேட்டு தோட்டத்து பக்கமா மாடி ஏறி வந்து பார்த்தேன்.
5: அப்படி என்ன பார்த்த பிரியா?
0: எங்க அப்பாவோட விஷ்ணு அப்பா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு.
5: அப்படியா?
0: தேவயானி ஆன்ட்டியும் கூட இருக்காங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ஆனா எங்க அப்பா அவரை தணிகாசலம்னு கூப்பிட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்கும் தங்களோட பேர் மாறி போனதே தெரியல. இந்த சிச்சுவேஷனை எப்படியாவது சமாளிங்கப்பா, நான் கால் கட் பண்றேன்.
5: அடக்கடவுளே,
4: இப்ப என்னடா அவர் கூப்பிடுறான்?
5: அவரை விட்டா நமக்கு வேற கதையே இல்லடா. பிரியா வீட்டுல இப்போ விஷ்ணு அப்பா. விஷ்ணு அப்பாவுக்கு பிரியாவை அடையாளம் தெரியுமா தெரியாதானே தெரியல.
4: இப்ப நாம என்ன பண்றது?
3: இப்போ மிஸ்டர் தர்மலிங்கம் பேரு ராமலிங்கம், மிஸ்டர் தணிகாச்சலம் பேரு மருதாச்சலம். ஓகேயா? அப்போ விஷ்ணுவும் பிரியாவும் தங்களோட பிள்ளைங்க தான் அப்படின்னு இவங்களுக்கு இன்னும் தெரியாது.
5: ஆமால?
4: ஆமாவா இல்லையா?
3: லைஃப்ல கொஞ்சமாச்சு சீரியஸ்னஸ் வேணும்ப்பா. உங்க காமெடி எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, போறப்ப குப்பை தொட்டியில போட்டுடலாம். இப்போ விஷயம் கிளைமேக்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு தெரியுமா? சொதப்பாம எல்லாம் கரெக்டா நடக்கணும்.
4: சரிதான் பூர்ணிமா.
0: ஏய், எல்லாருக்கும் எல்லாம் ஞாபகம் இருக்குல்லப்பா?
5: எல்லாமே ஞாபகம் இருக்கு பிரியா. மூளையா நீ இருக்க, வெறும் உடல் தான் எங்களது. ஓகே பாத்துக்கலாம்.
0: சரி கணேஷ், நான் ஆபீஸ் ரூம்ல விஷ்ணுவோட மறைஞ்சிருக்கேன். கிளைமேக்ஸ் வரும்போது நாங்க வெளியில வரோம், சரிதானே? விஷ்ணு வா போகலாம்.
1: பிரியா குட் ஐடியா.
5: ஏ குமார், அங்க பாரு, ரெண்டு காரும் வந்தாச்சு, ரெடியா இருங்க. சொதப்பாம எல்லாத்தையும் நடத்தணுமே, நமக்கு பீஸ் முக்கியம்ப்பா.
3: மெதுவா பறக்காத கணேஷ், சும்மா காசு ஃபீஸுன்னு. வாங்க வாங்க ராமலிங்க சார், வாங்க மருதாச்சலம் சார், நீங்களும் வாங்க, உட்காருங்க சார். என்ன சாப்பிட்றீங்க? எங்க ஆபீஸ் எப்படி இருக்கு?
2: சும்மா சொல்லக்கூடாதுமா, ரொம்ப நல்லாவே இருக்கு. என்ன, ரூம்ல கொஞ்சம் ஏசி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்.
4: தினம் ஓசி சாப்பாடு, இதுல ஏசியா ஏசி?
6: என்ன குமார் தம்பி, ஏதோ முணுமுணுக்கிறாப்புல இருக்கு.
4: அது ஒன்றும் இல்லை சார், ஏசி கூடி சீக்கிரம் போட்டுடலாம்னு சொன்னேன். இந்த கேஸ் முடிஞ்சா நீங்க கொடுக்கற ஃபீஸ் இல்லை.
5: சும்மா இருடா, வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் தாழியை உடைச்சிடாத.
2: இந்த காலத்தில் பசங்கள்லாம் ரொம்ப சுட்டி. ரெண்டே நாளில் நான் கொடுத்த வேலையை கச்சிதமாக செஞ்சுருக்கீங்களே, வெரி குட். பிரமாதம்ப்பா தம்பிகளா, வெரி குட்.
3: சார் உங்க பேரு
2: என்னம்மா? தெரியாத மாதிரி கேட்குற. ராமலிங்கம்மா?
3: இல்லை மிஸ்டர் தர்மலிங்கம், இதுதானா உங்கள் உண்மையான பேரு? ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப சரியா செய்யணும் இல்லையா மிஸ்டர் தணிகாச்சலம்?
6: என்னம்மா இது?
2: என்னம்மா இது? அப்போ என்னோட பொண்ணு, இவரோட பையன், ஒரே குழப்பமா இருக்க.
3: சார் எந்த குழப்பமும் வேணாம் சார், இது உங்களோட ஃப்ரெண்டு தணிகாச்சலமே தான். ஆனா மருதாச்சலன்னு அவரோட பையன் ஜாதகத்தில்

0: அதே மாதிரி உங்கள் பொண்ணு ஜாதகத்தில் உங்கள் பேர் ராமலிங்கம்னு இருக்குது. நீங்கள் நியூமராலஜி படி தர்மலிங்கத்தை ராமலிங்கம்னு மாற்றிட்டீங்க இல்லையா, அதே மாதிரி விஷ்ணுவோட மாமா தணிகாச்சலம்ங்கிற அவரோட பேரை மருதாச்சலம்னு மாற்றிட்டாரு. உங்கள் ரெண்டு பேருக்குமே இது தெரிய வாய்ப்பில்லை.
1: இந்த உண்மை தெரிஞ்சதும் எங்களோட வேலை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு.
0: இப்போ உங்களுக்கு எல்லாம் தெளிவா இருக்குமே. 2004 சுனாமி உங்களை பிரிச்சாலும் இந்த 2024 உங்க பொண்ணையும் இவர் பையனையும் எங்களோட பிகேஜி டிடெக்டிவ் ஏஜென்சி சேர்த்து வச்சிருக்க பாத்தீங்களா. இனிமே இவர்களை பத்தின விவரம் இன்னும் தேவையா உங்களுக்கு?
2: இனிமே எனக்கு எந்த விவரமும் தர வேண்டாமா? அப்ப இருந்த தர்மலிங்கம் வேற, இப்ப இருக்கிற தர்மலிங்கம் வேற. அம்மா, எனக்கும் அவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஏதோ தெரியாதனமா உங்களை ஏற்பாடு பண்ணிட்டேன். சின்ன பெயர் மாற்றத்தால் வந்த விளைவு தான் இது. உன்னோட பொண்ணு தான் இந்த பிரியான்னு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். மன்னிச்சுக்கப்பா, நான் வரேன்.
3: என்னப்பா தணிகாசலம், என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? நானும் உன்னை யார் என்னன்னு தெரியாம தான்ப்பா என் பொண்ணை கொடுக்க தயாராக இருந்தேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், மனப்பூர்வமாக உன் பையனை நான் ஏற்றுக்கிறேன். தணிகாசலம், நல்ல நட்புங்கிறது பணத்துக்காக இல்லைடா, குணத்துக்காக. அந்த ஆண்டவனாக பார்த்து நம்மளை இணைச்சிருக்கான். டே, நீ எதிரடா குறைஞ்சு போயிட்ட? பையனை நல்லா வளர்த்து, நல்லா படிக்க வச்சு, வேலை வாங்கி கை நிறைய சம்பளம் வாங்குற அளவுக்கு அவனை பண்ணியிருக்க. டே, எல்லாத்துக்கும் மேலே அவன் நல்ல குணம் இருக்கடா அவங்ககிட்ட. தவறவும் என்னோட பொண்ணுக்கு பொருத்தமானவரை நம்ம விஷ்ணு தான். எல்லோரோட ஆசையும் நிறைவேறுற சமயத்தில் ஏன்டா இப்படி பேசுகிற? இப்பவே என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்றேன், அவகிட்டே பேசுடா.
4: ஃபோன்லாம் பண்ண வேண்டாம்ப்பா, நாங்க இங்க தான் இருக்கோம்.
2: அட என்ன, நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே வா இருந்தீங்க?
5: அப்பா, அங்கிள், எங்களை மன்னிச்சிருங்க. தர்மா அங்கிள் பெரிய பணக்காரன்னு தெரிஞ்சா நீங்க ஒத்துக்க மாட்டீங்களோன்னு தான் நானும் பிரியாவும் இப்படி எல்லாம் பண்ணிட்டோம்.
3: அட, என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க. சரி சரி, தணிகாச்சலம், சின்ன வயசுல இவங்களை விஷ்ணு பிரியா அப்படின்னு சேர்த்து வச்சதே நாம தானடா. இதோ பார்வதி வர அப்படி இருக்க. அட, கூட தேவயானி வராங்க போல.
6: என் பொண்ணு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் உண்மையை சொன்னான், அதனால எனக்கும் த்ரில்லிங்காக இருந்தது. ஏங்க, இங்கே பாருங்க, என்னையும் மன்னிச்சிடுங்க.
7: என்னையும் கூட மன்னிச்சிடுங்க. எப்போ பார்த்தாலும் விஷ்ணுவோட அப்பா என்னை மட்டம் திட்டே இருப்பாரு. உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும்னு. இவருக்கு இவ்வளவு தெரிஞ்சதுன்னா எனக்கு இத்தனூண்டு தெரியாதுங்களா?
5: உங்க டைலாக சொல்லி முடிங்கம்மா. அதான் எப்பவுமே சொல்லுவீங்களே, உங்க அப்பாவுக்கு உடம்பு மட்டும் இல்ல, தலையிலயும் கொஞ்சம் கணம் அதிகம்னு.
7: நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்க ஒண்ணும் மனசுல வச்சுக்காதீங்க.
3: சரி சரி, யாரும் யாரையும் மன்னிக்க வேண்டாம். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. தணிகாசலம், என்னைக்கும் நான் உன்னோட தர்மலிங்கம் தான், நீயும் என்னோட தணிகாசலம் தான். நம்ம விஷ்ணு பிரியாவோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும்.
2: அது போதும்ப்பா.
8: பூர்ணிமா, கதை முடிஞ்சிருச்சு போல. நம்ம ஃபீஸ்?
3: ஃபீஸா? உங்களுக்கு நிச்சயமா எந்த ஃபீஸும் தர மாட்டேன்.
8: என்னது,
3: இனிமே நான் புதுசா தொடங்க போற லிங்கம் அண்ட் லிங்கம் எக்ஸ்போர்ட் கம்பெனில உங்க மூணு பேருக்கும் வேலை, சம்பளம், அது சஸ்பென்ஸ், இப்ப சொல்ல மாட்டேன்.
5: தேங்க்யூ அங்கிள்.
3: தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குப்பா? மாப்பிள்ள, அந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரே நீ தான்ப்பா.
9: அப்பா, தேங்க்யூப்பா.
3: தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கம்மா? பிரியா கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? அவ யாரு? லிங்கம்மன் லிங்கம் எக்ஸ்போர்ட் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், விஷ்ணுவோட ஒய்ஃப். இப்படி எல்லாம் கண்கலங்களாமா? அட, கம்பெனியா உன்னோடதுமா. டோன்ட் வரி, பி ஹாப்பி, என்ஜாய் பண்ணுங்க லைஃப்ல, சந்தோஷமா இருங்க.
10: நேயர்கள் இதுவரை கேட்டது இனி எல்லாம் சுகமே நாடகம். எழுதியவர் பி ஸ்ரீலக்ஷ்மி அவர்கள். இதில் கதாபாத்திரமானோர் விஷ்ணுவாக பி மணிபாரதி, பிரியாவாக எஸ் பார்வதி, தர்மலிங்கமாக என் பிரபு ராகவேந்திரா, பார்வதியாக ஆர் எம் அன்னபூரணி, தணிகாச்சலமாக பி பாலசுப்ரமணியம், தேவயானியாக எஸ் சரளா, பூர்ணிமாவாக மாத்தங்கி ஸ்ரீராம், கணேஷாக எம் கே சத்யசீலன், குமாராக ஏ ரமேஷ் அரவிந்த் மற்றும் தரகர் நாதனாக ஆர் ராஜ்குமார். தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
6: நேரம் 3:03. இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம்.
7: ஆர்கேஜி நெய் வழங்கும் கட் சிவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய். 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.

என்ன நேர்களே, உங்கள் விருப்ப பாடலை காற்றல் இல்லை கேட்டு ரசிக்கணுமா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்கள் பேர் மற்றும் முறை நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் எண்ணான 0433-424-0300 என்ற நேருக்கு தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்கள் விருப்ப பாடலை காற்றல் இல்லை கேட்டு ரசிக்கலாம். பாட்டு கேட்குறது அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுவும் நம்ம பாட்டு பண்பலையில் கேட்குறோம் அப்படின்றது, இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம விருப்பத்தில் கேட்குறது இன்னும் பெரிய பெரிய சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா. ஒரு அழகான மதிய வேலை அப்படியே சாப்பிட்டு ரிலாக்ஸாக வந்து ஒரு பாட்டையும் கேட்டு ஜாலியாக அப்படியே துள்ளலாம், அப்படியே வாழ்க்கையை வந்து நடைபோடுவோமா? சரி, நிகழ்ச்சியோட முதல் பாடலை யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோத்தகிரியிலிருந்து ரம்யா கேட்டிருக்காங்க. கண்ணெதிரி தோன்றினாள் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அந்த இனிய பாடல்.

0: Asia Sunflower Oil.
1: RKG நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். நேரம் 3:12. இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிச்சிருக்கும் கட்சிவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க எம் ஒடப்பட்டியிலிருந்து பாலன் அழகி. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் பிச்சைக்காரன் 2 என்ற திரைப்படம்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043.

0: 533-6367.
1: ஸ்ரீனிவாச பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: ஆர்கேஜி நெய் வழங்கும் கட் செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
3: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
4: ஸ்ரீனி சார், நீங்களா?
3: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
5: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
3: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரத்த வரிட்டை.
6: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
7: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
8: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: நேரம் 3:19. காற்றலையில் கானம் பாடிக்கொண்டிருக்கிறது. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான பாட்டை விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் போத்தனூர்லேருந்து கீதா இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் வள்ளி என்ற திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா குரலில். இதோ அந்த இனிய பாடல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன.

0: 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
0: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: நேரம் 3:27, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்திருக்கும் கட்சவில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் கரியம்பட்டியிலிருந்து பிரவீன்குமார். இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் சொல்ல துடிக்குது மனசு என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி.
6: ஆர்கேஜி நெய் வழங்கிய கட் செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: நேரம் 3:36, இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்திருக்கும் கட் செவில் கலக்கல் பாடல்கள். இனிமையான பாடல்களாக வளம் வந்துட்டுருக்கு. அடுத்தது ஒரு சூப்பரான பாட்டுங்க, அதாவது சந்திரனையே தொடுறாங்க. யார் எங்கேருந்து விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருந்தலையிலிருந்து சோமசுந்தரம், ஜானகி, ரஞ்சித் இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் ரச்சகன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல்.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். கட் செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கலியம்புதூர்லிருந்து சரிதா திரு இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் விருமாண்டி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருக்காங்க. இதோ அந்த இனிய பாடல்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுத்தேன்.
6: ஆஹா, சம்ம வாசனை! அட்டாங்க அம்மா, எங்க?
5: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவெல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோம். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: நேரம் 3:52. இது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிச்சிருக்கோம். கட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் கன்னியாம்பூண்டியிலிருந்து கனகரத்னம் இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் தெய்வ வாக்கு என்ற திரைப்படத்தில் இருந்து. இதோ

0: 422 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
1: ஸ்ரீனி சார், நீங்களா?
0: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
2: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
0: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலுமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரத்த வரிட்டை.
3: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
4: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
5: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் மாலை 4:01. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நகை விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக குறிப்புகள் தரப்படும். குறிப்புகளுக்கேற்ற சரியான பதிலை சொல்பவர்கள் வெற்றியாளராக கருதப்படுவார்கள், அவர்களுக்கு பரிசு பாடல் உண்டு. அதன்படி நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்: புதிய நேயர்கள் 0-43-42 என்ற முன் அனுப்பினோடு, 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேயர்கள் வரலாம். மற்ற நேயர்கள் 0-43-42 என்ற முன் அனுப்பினோடு, 24-40-31 என்ற எண்ணில்

0: 84 65 20 25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம். வணக்கம் பார்த்தசாரதி.
1: வணக்கம் பிரபாகரன், நல்லா இருக்கீங்களா?
0: நிலையத்தில் அனைவரும் நலம். நீங்கள் தயாராகிட்டீங்களா?
1: தயாராகிட்டேன்.
0: எதுக்கு தயாராகிட்டீங்க?
1: விடை தேடு வினாக்களுக்கு
0: குறிப்பு சொல்ல தயார்.
1: ஆமாம், குறிப்பு சொல்ல தயார்.
0: சரி, இதில் ஒரு விதிமுறை இருக்குது, நேயருக்கு சொல்லிடலாம். சரி, ஒரு வாரம், அதாவது போன புதன்கிழமையிலிருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று வெற்றி பெற்ற நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடாது. இது பல புதிய நேயர்கள் பங்கேற்க ஏதுவாக இருக்கும். அதாவது போன புதன்கிழமை வெற்றி பெற்ற நேயர் கூட அந்த நிகழ்ச்சியில் வரக்கூடாது. பல புதிய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். சரிங்க, நிகழ்ச்சிக்கு போகலாங்களா?
1: கண்டிப்பாக.
0: நிகழ்ச்சியிலேயே முதல் அன்பு நேயர், வருகை வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசீலன், கொடமாட்டபடியா.
0: சரி, உங்களுக்கான முதல் மூன்று குறிப்புங்க.
2: கொடுங்க.
0: இது வந்து ஒரு நதி தாங்க.
2: சரிங்க.
0: நம்ம இந்திய நாட்டில் இல்லைங்க. ஒரு கண்டத்தின் முக்கிய நதியாக இது இருக்குங்க.
2: சீனாவில் ஒரு மஞ்சள் நதி.
0: இல்லைங்க, அது இல்லைங்க, தவறுங்க. நன்றிங்க. அடுத்த நேயர் வருகை வணக்கம்.
3: சார் வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: இருவருக்கும் மாலை வணக்கம் சார். நான் பண்பலை சித்தன், தாசனப்பட்டி சார்.
0: சார் சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா?
3: இல்ல சார், எனக்கு ஒரு குறிப்பு கொஞ்சம் எளிமையா கொடுங்க, முயற்சி பண்றேன்.
0: ஒரு காலத்துல ஒரு அரசரின் எல்லையாக இந்த இருந்தது இந்த நதி.
3: முல்லை பெரியார்.
0: இல்லைங்க, தவறு. நன்றி.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
2: அப்பா,
1: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
3: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
0: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: நகை விடை தேடுவனா கிளையன்சி வார்த்த சாரதி. ஒரு நதியை பத்தி நாம கேட்டிருக்கோம், சில குறிப்புகள் எல்லாம் கொடுத்தோம். அடுத்த நேயர் வர்றது, அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். வணக்கங்க. வணக்கங்க. யார், எங்க பேசுறீங்க?
5: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாவல்பட்டி கோபால்.
4: வாங்க கோபால், எப்படி இருக்கீங்க சார்? உங்களுக்கு பதில் தெரியுமா? குறிப்பு, இது வந்து இந்த நதி வந்து நீர்மின் சக்தி மற்றும் குடிநீருக்கான ஒரு முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது.
6: பேசுறீங்க?
7: விடை சொல்லாமே
6: சார்.
4: வேலூர்
8: மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
4: சரிங்க, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க.

0: சரியான பதில.
1: என்னால கண்டுபிடிக்க முடியல, மேலும் ஒரு குறிப்பு கொடுத்து பாக்குறீங்களா?
0: இந்த நதியில் இருக்கக்கூடிய மீன்கள் பார்த்தீங்கன்னா பல மீன்களுக்கு தாயகமாக விளங்குகிறது இந்த நதி.
1: பிரம்மபுத்திரா அந்த நதி.
0: இல்லைங்க, தவறு.
1: நன்றி ஐயா.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: இருவருக்கும் வணக்கம் ஐயா.
3: வணக்கம் ஐயா.
2: நான் இங்க மதிகன் மாலை ராமகாயர் எழுந்து 1வது வந்து எழுத்துன்னு பேசுறேன் ஐயா.
0: சரி சொல்லுங்க ஐயா.
2: கிருஷ்ணா நதி.
0: இல்லைங்க, தவறு.
2: வாய்ப்பு. நன்றி.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க மணியே, உங்களுக்கு தெரியுங்களா?
5: சிந்து நதி.
0: சிந்து நதி என்பதும் தவறு தாங்க. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
5: நல்லமல்லி ஒன்றியம் நார்த்தமுத்து. என்ஆர் முத்து.
0: என்ஆர் முத்து ஐயா, சொல்லுங்க.
5: குறிப்பு விடுங்க ஐயா.
0: இந்த நதி வந்து உலகின் 19 நாடுகளின் நதிப்படுகையை பகிர்ந்து கொள்கிறது.
5: சரி சார், ஐடியா இல்லைங்க சார். வாய்ப்பு. நன்றி சார்.
0: நன்றி. நன்றி.
6: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
7: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
9: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
10: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தொக்குபோதுநிலை ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக. அம்மன் அருள் பெருக.
11: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
12: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
0: நேரம் மாலை 4:10. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சரிங்க, பார்த்த சதி ஒரு நதியை பற்றி கேட்டிருக்கோம். நேயர் வந்துட்டார், அவர்கிட்ட நம்ம பேசலாம்.
3: பேசலாம்.
0: வருக. வணக்கம்.
13: வணக்கம்.
0: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: ஐயா, உங்கள் பேர் மறுபடியும் பதிவு பண்ணுங்க.
0: சரி பாஸ்கர், இணைப்பு சரியா இல்லை, இணைப்பு சரியாக இருக்கு பேசுங்க. சரி, உங்களுக்கு பதில் தெரியுங்களா?
13: அமேசான்
0: நதியா? அமேசான் நதி என்பது தவறான பதில்கள். நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
14: பிரபாகரன் சார், வணக்கம்.
0: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
14: பெண்ணாகர வட்டம் பெரிய வத்திலாபுரத்திலிருந்து ஆர் செல்வராஜு.
0: சொல்லுங்க ஐயா.
14: சீனாவில் இருக்கக்கூடிய யாங்சி நதி.
0: அது இல்லைங்க, தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க? கடத்தூர்லேருந்து உமர் பார்க். 22ஆம் தேதி தான் வந்துடுங்க, வெள்ளிக்கிழமை. ஒரு வாரம் முடிச்சுட்டு வாங்க. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கங்கம்மா. யார், எங்கிருந்துமா பேசுறீங்க? சரி, இணைப்பே சரியா இல்லைம்மா. இணைப்பு சரியா இல்லை. சார், உங்களுக்கு ஒரு குறிப்பா? சரி, கொடுத்தலாம். இந்த நதி பார்த்தீங்கன்னா 2800 கிலோமீட்டருக்கு மேல் பாய்ந்து 10 நாடுகள் வழியாக கடந்து கருங்கடலில் கலக்கிறது. என்ன நதிமா? டான் யூப் நதி. எங்க இருக்கு இந்த நதி? சரி, இருக்கு. உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் என்னம்மா? சொல்லுங்க, எந்த ஊரு உங்க பேர்? சரி, எதையும் கேட்கலையே.

0: சார் சார் சார் இருக்குங்க, உங்களுக்கு என்ன திரைப்படத்தில் பாடலாம்னு சரியாக தான் சொல்கிறீங்க. டான் யூப் நதி வந்து சரியாக தான் சொல்கிறீங்க. சொல்லுங்கள் என்ன படத்துலேருந்து பாட்டு வேணும் உங்களுக்கு? என்ன பாருங்க, ஆ கொடுத்துடலாமா. நன்றி. சரிங்க, டான் யூப் நதி, இதை பற்றி தான் நம்ம கேட்டிருந்தோம். இந்த நதி பார்த்திங்கன்னா சொன்னமே 2800 கிலோமீட்டருக்கு மேல் பாய்ந்து 10 நாடுகள் வழியாக கடந்து கருங்கடலில் கலைக்கிறது. இந்த நதி வழியே பயணிக்கும்போது இரட்டை, அதாவது தோட்டங்கள், கோட்டைகள், யுனெஸ்கோவின் பாரம்பரிய தலங்கள் ஆகியவற்றை கண்டு கலைக்கலாம். இந்த நதி 4 தலைநகரங்கள் பாயும் முக்கிய நதியாகவும் இருக்கிறது. அந்த 4 நாடுகள் பார்த்திங்கன்னா ஆஸ்திரியா, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, செர்பியா போன்ற நாடுகளோட தலைநகரங்களை இதை இணைக்குது. இந்த நதி இரு நீரோடைகள் இணைந்து இந்த நதியை உருவாக்குறது. இந்த நதி எங்கே உருவாது பார்த்திங்கன்னா ஜெர்மனி நாட்டில் தான் உருவாகுது. இந்த நதியோட அழகை கண்டுகளிக்க மே முதல் செப்டம்பர் மாதம் வரை முக்கிய மாதமாக இருக்கிறது. டான்யூப் நதி ஐரோப்பா கண்டத்தின் புவியியல், பொருளாதாரம் மற்றும் வரலாற்றில் முக்கிய நதியாக இருக்கிறது. ஐரோப்பா கண்டத்தின் 2வது நீளமான நதியாக இது இருக்கிறது, டான்யூப் நதி. இதை வச்சு தான் நம்ம கேட்டுதான் சரியான பதிலை சொல்லிட்டாரு. அவருக்கான பரிசு பாட்டை கொடுத்துடலாம்.
1: கண்டிப்பாக.

0: கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை ஐசிஐசிஐ வங்கி அருகில் கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், Information Technology, Agricultural Engineering, ME Structural and Computer Science Engineering மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
3: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
4: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervit.in.
5: மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட இன்றே வாங்குங்கள். கலப்படம் இல்லாத அங்காளம்மன் சக்கி ஆட்டா. எங்களின் இணை தயாரிப்புகள் அங்காளம்மன் ராகி மாவு மற்றும் அரிசி மாவு.
6: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹால்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தர்மபுரி.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

Good night.

பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான

0: மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன், புதுப்பொழிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
4: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
5: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
4: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
5: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
4: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
1: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
5: தீராத தலைவலி, கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள், கிருஷ்ணகிரி.
6: நேரம் மாலை 4:25. இதே தருவரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம். விடை தேடுவனாக நிகழ்ச்சி பார்த்த சாரதி,
7: சொல்லுங்க பிரபாகரன்.
6: முதல் கேள்வியா, ஐரோப்பா கண்டத்தின் நீளமான 2வது நதியாக டான்யூப் நதியை பற்றி நம்ம கேட்டிருந்தோம். நேயர் வந்து அழகா
7: பதில்
6: சொல்லிட்டு பரிசு பாடல் தட்டி சென்றுட்டாங்க. சரி, அடுத்து உங்ககிட்ட குறிப்பு தயாரா இருக்கா?
7: தயாரா இருக்கு, நீங்க சொன்னீங்கன்னா சொல்லிடுறேன்.
6: நேயரும் தயாரா இருக்காங்க. வருகை வணக்கம். சார், என்ன முதல் 3 குறிப்பாக வருதுங்க?
7: இது ஒரு வரலாற்று சின்னம், அதாவது கோட்டைன்னு கூட சொல்லலாம். இந்தியாவில் இருக்கும் ஒரு பழமையான கட்டிடம்.
6: சரி,
7: இந்த கட்டிடத்தை பார்த்தோம்னா அந்த கால அரசர்களோட வாழ்க்கை முறைகளை இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த கட்டிடக்கலையை பார்த்தாவே.
6: சரி, சொல்லிட்டீங்க. அடுத்த நேயர் வருகை வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
8: வணக்கம்
6: வணக்கங்க. யார் எங்கேருந்து பேசுறீங்க?
7: ஒரு வரலாற்று சின்னம், இந்தியாவில் இருக்கும் ஒரு பழமையான கட்டிடம். இந்த கட்டிடத்தை பார்த்தோம்னா அக்கால அரசர்களின் வாழ்க்கை முறைகளை நம்ம தெளிவா பார்க்கலாம்.
6: நன்றி. சரிங்க, அடுத்த குறிப்பு என்ன வருது?
7: அதாவது இந்த கோட்டை வந்து கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டில் ராணா கும்பா அப்படின்ற ஒரு மன்னரால் இந்த கோட்டை சுவர் கட்டப்பட்டது. அதே போல் 19ஆம் நூற்றாண்டில் இந்த கட்டிடத்தை மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டாங்க, அதாவது மக்ரானா பக்தே சிங் என்பவரால். இது ஒரு மலையின் மேலே கட்டப்பட்ட, சுமார் 3500 அடி உயரத்தில் கரடுமுரடான மலைப்பகுதியின் மேலே உயர்த்தி காணப்படுகிறது.
6: சரியா, அருமையா சொல்லிட்டீங்க.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகை

0: இத்தனை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தொக்குபோதுநிலை ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.
6: சரியை பார்த்து சாதி நிகழ்ச்சி நினையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
7: தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கீழ்கலையம்மன் கோவில் பூசாரி ஆர் கலைமணி.
6: சார் சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா?
8: ஐயா, இந்த கட்டிடம் வந்து 19ஆம் நூற்றாண்டில் ஒரு மன்னரால் இந்த கட்டிடத்தை வந்து புதுப்பிச்சாங்க.
7: கங்காரக்கோட்டை
8: என்பது தவறான பதில் ஐயா.
6: நன்றி. நேரம் மாலை 4:35. சேலம் மற்றும் திருச்சி மங்கள மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிகழ்ச்சியம் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கங்க. உங்களுக்கு பதில் தெரியுமா?
8: தவறான பதிலுமா? நன்றி, வணக்கம்.
6: நன்றிங்க. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
9: இருவருக்கும் வணக்கம் ஐயா.
8: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
9: கிருஷ்ணகிரி மாவட்டம் வருவூர் தாலுகா எலத்தகிரி அண்ணா நகர்ல இருந்து கட்டிட பொறியாளர் சுரேஷ் பாபு.
8: ஐயா உங்களுக்கு விடை தெரியுமா?
9: பதில் சொல்றேன் பாருங்க
8: ஐயா. சொல்லுங்க.
9: கும்பல்கர் கோட்டை.
8: ஐயா இது எந்த மாநிலத்தில் இருக்குது ஐயா?
9: இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து புதுப்பிச்சிருக்காங்க.
8: சரிங்கய்யா.
9: 19ஆம் நூற்றாண்டுல புதுப்பிச்சிருக்காங்க. மகாராண பதேசிங் என்பவரால இந்த கோட்டை வந்து புதுப்பிச்சிருக்காங்க.
8: நல்லது, நல்லதுங்க ஐயா, சரியான பதில் சொன்னீங்க.
6: சார் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
9: படம் வந்து தளபதி, பாட்டு வந்து காட்டுக்குயில்.
6: சரிங்க, கொடுத்துலாங்க. நன்றிங்க.
9: நன்றி.
6: சரி, மேலும் அதை பற்றிய தகவல்
8: சில குறிப்புகள் வந்து, அதாவது 15ஆம் நூற்றாண்டில் ராணா கும்பா என்ற மன்னரால் இந்த நீண்ட, மிக நீண்ட சுவரை கட்டப்பட்டது. இதே இந்த சுவரை 19ஆம் நூற்றாண்டில் மகாராணா பக்தே சிங் என்பவரால் புதுப்பிக்கப்பட்டது. இது என்னென்னா, உலகில் மிக நீண்ட சுவரான சீன பெருஞ்சுவருக்கு அடுத்தபடியாக உலகில் 2வது தொடர்ச்சியான சுவரை கொண்ட இந்த கும்பல்கர் கோட்டை வந்து இந்தியாவில் காணப்படுகிறது. ஏன் இது அந்த கேள்வி கேட்டோம்னா, இந்த மிக நீண்ட சுவர் வந்து யுனெஸ்கோவால் கண்டுபிடிக்கப்பட்டு இது அங்கீகரிக்கப்பட்டது. இந்த கோட்டையின் சுவர் வந்து கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர் நீளமும் 15 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. மேலும் இந்த 7 நுழைவாயில் வந்து 7 நுழைவாயில் இருக்குது, பெரிய அகலமாக. இந்த கோட்டை சுவர் சுற்றியும் ஒரு குதிரை வந்து நன்றாக ஓடி செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வழிபாதை காணப்படுகிறீங்க.
6: சரி, அருமையாக சொல்லிட்டீங்க.
8: மிக உலகில் மிக நீண்ட 2வது சுவரான இந்த கும்பல்கர் கோட்டை ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆரவல்லி மலை தொடரில் உதய்பூரிலிருந்து சுமார் 84 கிலோமீட்டரில் தொலைவில் உள்ளது இந்த கோட்டை. மிக அழகாக சொன்ன சரியானபடி சொல்லிட்டாங்க. அவருக்கான அந்த பரிசு பாடலை கொடுத்துடலாம்.

0: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
1: மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ்

0: ஆர்கேஜி நெய்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
3: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி. பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
4: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
5: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
6: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.

0: சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: நேரம் மாலை 4:41. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் இணைந்திருக்கிறோம் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள், புதிய நேயர்கள் 0-43-42 என்ற முன் இணைப்பினோடு 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேயர்கள் வரலாம். மற்ற நேயர்கள் 0-43-42 என்ற முன் இணைப்பினோடு 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம். சரியா பார்த்து சாரே
2: சொல்லுங்க பிரபா.
1: இது வரைக்கும் 2 கேள்விகள் நம்ம கேட்டோம், 2 கேள்விக்குமே நேயர்கள் டான் டான் பதில் சொல்லிட்டாங்க. நிறைய படிப்பாங்க போல உங்களை மாதிரியே. சரி, அடுத்த கேள்விக்கும் சரியான பதில் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எல்லாமே எளிமையான ஒரு கேள்வி தான்.
2: ஆமாம்,
1: சரிங்களா. அடுத்த கேள்விக்கான 3 குறிப்பு என்னங்க?
2: இது ஒரு மரம்.
1: சரி.
2: இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு செயற்கையான மரம்.
1: ம்.
2: சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு ஏற்படுத்தாத உருவாக்கப்பட்ட மரம்.
1: மரம்.
2: ஆமாம்.
1: சரி, 3 குறிப்பு கொடுத்துட்டீங்க.
2: ஆமாம்,
1: நேயர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்,
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்,
5: வித்ய விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை, ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ், Pre-KG 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர், நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
8: ஸ்ரீனி சார், நீங்களா?
7: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
8: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
7: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிடலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரத்த வரிட்டை.
9: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல்,
10: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
11: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு, சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு. அங்காளம்மன் சக்கி ஆட்டா.

0: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லேப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
4: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
3: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
5: நேரமாலை 4:45. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பார்த்த சாரதி,
6: ஐயா மூன்று குறிப்பு
5: கொடுத்துட்டீங்க, ஒரு மரத்தை பற்றி கேட்டிருக்கீங்க. சரி, அடுத்து நேயர் பதில் சொல்லவே வர்றாரு, அவர்கிட்ட கேட்போம். வருக, வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
7: மதிகோன் பள்ளியிலேருந்து மஜிஸ்ட்ரி.
5: சொல்லுங்கம்மா, என்ன மரம் இது?
7: ஒரு குறிப்பு கொடுங்க.
5: குறிப்பு கொடுங்க பார்த்த சாரதி.
6: இந்த கண்டுபிடிப்புக்கு வந்து அதிநவீன தொழில் புரட்சின்னு சொல்லி கூட சொல்லலாம்.
5: சரியான பதில் என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க உங்களுக்கு.
7: அஞ்சலி
5: பாட்டுங்களா? டூ இட்லிங்களா? சரிங்க, கொடுத்துடலாம். நன்றிம்மா.
7: நன்றி.
5: சரிங்க, மேலும் அதை பற்றிய பல தகவல்கள் என்ன?
6: அதாவது ஆங்கிலத்தில் ஆல்கே ட்ரீன்னு சொல்லுவாங்க, தமிழில் பாசி மரம். இந்தியாவில் முதல் சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய இந்த பாசி மரம், அது மத்திய பிரதேச போபாலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மரம். இது வந்து என்னென்னா, சுற்றுச்சூழல் பாதிக்காத அளவுக்கு இந்த பாசி மரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா, 25 சாதாரண மரங்களில் வேலை செய்யும், அந்த நன்கு வளர்ந்து வேலை செய்யும் அந்த மரங்களில் இருக்கும் எல்லாம் எடுத்து இதனோட தயாரித்து நகர்ப்புறங்களில் இருக்கும் சுற்றுச்சூழல் மாசை கட்டுப்படுத்தும் விதமாக இந்த பாசி மரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன, இந்தியாவில் முதல் சூரிய சக்தியால் இயங்கும் ஒரு பாசி மரங்கள் கூட சொல்லலாம். இது மண்ணில் வளரக்கூடிய உண்மையான மரம் அல்ல, மஷ்ரூம் வேர்ல்ட் குரூப் நிறுவனத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான மரம். நுண்ணுயிர்களான பாசிகள் மூலம், அதாவது மைக்ரோலஜி அந்த அடிப்படையில் கொண்டு செல்லப்படும் ஒரு காற்று சுத்திகரிப்பு ஒரு கருவின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த அமைப்பு 13 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கும் காற்று மாசுபாடை சுமார் 45-55% வரை குறைக்கக்கூடிய இது ஒரு செயற்கையான மரம் சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் தான் இது ஒரு பூங்காவில் தான் முத எந்த பெங்கனா சுவாமி விவேகானந்த பூங்காவில் தான் முதல் வந்து இங்கே நிறுவப்பட்டிருக்கு இந்த மரம். இது இந்த மரம் கண்டுபிடிச்சதுனால இந்தியாவில் ஒரு பெரும் புரட்சியாக அடுத்த கட்டத்துக்கு வரப்போகுது.
5: சரிங்க, அருமையாக சொன்னீங்க. நேர அழகாக பதில் சொல்லிட்டாரு. அவருக்கான பாடல் இதோ.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
4: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.

0: RKG नहीं।
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி 2026-27 அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வெளி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

கிருஷ்ணகிரியில் TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸில் விஷமுறிவு மற்றும் பாம்பு கடி சிறப்பு சிகிச்சை மையம் இந்த மருத்துவமனையில் உள்ளது. கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷ பாம்புகளின் கடிக்கு சிகிச்சை அளிக்கப்படும். தூக்கில் தொங்கியோ அல்லது

0: நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படும். வாருங்கள் எங்களிடம்.
1: GCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
2: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
5: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
6: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
7: மேகை இது தருவரி பம்பளை 102.5, ஏற்காடு பம்பளை 103.7. விடை தேடும் நாக்கள் நிகழ்ச்சி பார்த்த சாரதி
8: சொல்லுங்க.
7: நிகழ்ச்சியோட நிறைவு தரவையில் வந்துட்டோம்.
8: கண்டிப்பா
7: இன்னைக்கு என்னென்ன கேள்வியும் நாம கேட்டோம். முதலாவதாக, டான்யூப் நதி ஐரோப்பா கண்டத்தின் இரண்டாவது நீளமான நதியாக உள்ளது இந்த டான்யூப் நதி, இதை பற்றி கேட்டிருந்தோம். இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருந்தோம்,
8: சீன பெருஞ்சுவருக்கு அடுத்தபடியாக உலகின் இரண்டாவது தொடர்ச்சியான சுவரை கொண்ட கும்பல்கர் கோட்டை, அதை தான் சொன்னோம். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆரவல்லி மலை தொடர் உதயப்பூரிலிருந்து சுமார் 84 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அடுத்த கேள்வி வந்து பாசி மரம், அதாவது இந்தியாவின் முதல் செயற்கை மரம், மத்திய பிரதேசம் போபாலில் சுவாமி விவேகானந்தர் பூங்காவில் இது அமைக்கப்பட்டுள்ளது.
7: சரிங்க, மூன்று கேள்விகள் கேட்டோம். இந்த தருணத்தோட நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வார் உங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள் ஈ.ஏ. பிரபாகரன் மற்றும்
8: ஜே. பார்த்தசாரதி.

நேரம் மாலை 5:02. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

இனிமையான மாலை வேலை உங்களை தேடி, அப்படியே உங்களை நாடி, உங்க மனசு ரொம்ப இதமாக்க வந்துட்டு இருக்கு மாலை தென்றல் நிகழ்ச்சியில். ஒலிக்கு வரும் முதல் பாடல் கட்டுமரக்காரன் என்ற திரைப்படத்தில் இருந்து, இதோ உங்களுக்காக.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
6: ஹே, தெரியுமா, நேத்து சுந்தர் சூசைட் அட்டம் பண்ணிட்டான்.
7: அச்சோ, அப்புறம் என்னாச்சு?
6: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனாங்க, இப்போ பொழைச்சுக்கிட்டான்.
8: கிருஷ்ணகிரி TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோடில். விஷக்கடிகள், நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சையோடு பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.
6: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், வாருங்கள் எங்களிடம்.
8: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
9: நேரம் மாலை 5:10. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் இனிமையான பாடல்களாக வளம் வர காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் ஒழிக்க வரக்கூடிய அடுத்த பாடலும் அந்த மாதிரி தான். நான் மகான் அல்ல என்ற திரைப்படத்திலிருந்து SBB S. ஜானகியோட குரல்களில் இதோ இந்த இனிய பாடல்.

0: கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: RKG நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி,
8: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
9: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
8: நீங்க எங்க படிச்சீங்க?
10: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
11: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
13: எப்பப்பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுத்தேன்.
14: ஆஹா, சம்ம வாசனை! அட்டட்டட்டட்டட்ட அம்மா வந்திருக்காங்க. அம்மா வெளியிலோ, வெளியிலோ வாங்க. ஏய் அம்மா எங்க?
13: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
15: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
16: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்குபோதுநிலை ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக. அம்மன் அருள் பெருக.
17: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
18: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
19: வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
18: அப்படியா?
19: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது சர்க்கரை நோய்க்கு சிறந்தது. நம்ம அங்காளம்மன் சக்கி

102.5 ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். அடுத்து ஒலிக்க வரக்கூடிய பாடல் அது கேட்டிங்னாவே அப்படியே மயங்கிடலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பாட்டு தான். என்ன பாட்டு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நானே ராஜா நானே மந்திரி என்ற திரைப்படத்திலிருந்து தான் இது உங்களுக்காக அந்த இனிய பாடல்.

0: செட்டிநாடு வித்யா மந்திர் சிபிஎஸ்இ கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஜே என் மருத்துவமனை, ராமாபோத் எதிரில் தருமபுரி,
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷியா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷியா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: நேரமாலை 5:25. இசையால் உங்கள் இதயங்களை வசமாக்கிக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் உன்னை நான் சந்தித்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ உங்களுக்காக

0: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
1: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொழிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில், தர்மபுரி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ் வழங்கிய மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நேரமாலை 5:33, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். மனதை வருடும் பாடல்களாக கேட்டு ரசிச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் கோபுர வாசலிலே என்ற திரைப்படத்தில் இருந்து பூங்காற்று தாளாட்டுது. கேட்போமா?

0: ஆஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை

0: பட்டத்தினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
2: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்த

0: கல்லூரி நிறுவனங்கள் 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
1: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிடல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
2: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
3: நேரம் மாலை 5:40. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்திருக்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடல் பொங்கி வரும் காவேரி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல்.

0: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர், அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் College and Autonomous Institution, Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
0: நேரமாலை 5:46. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்திருக்கோம் மாலை தென்றல். மனதை வருடும் பாடல்களாக வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலும் அந்த மாதிரி தான், நாடோடி தென்றல் என்ற திரைப்படத்தில் இருந்து. இது உங்களுக்காக.
7: மணியே மணிக்குயிலே, மாலையிளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தொக்குபோதுநிலை ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை.
2: உலக
3: பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்கு வைரத்துல ஆரம் நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம் எக்கச்சக்க எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: அடுத்ததாக தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தை

0: கீழ் தர்மபுரி மாவட்டத்தில் 89 சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் தொகுப்புதியம் அடிப்படையில் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட உள்ளது. தர்மபுரியில் 15, அரூர் 10, காரிமங்கலம் 11, நல்லம்பள்ளி 12, மொரப்பூர் 16, பாப்பிரெட்டிப்பட்டி 7, பெண்ணாகரம் 7, ஏரியூர் 4, கடத்தூர் 7 என மொத்தம் 89 காலி பணியிடங்கள் உள்ளது. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் சம்பந்தப்பட்ட ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு அல்லது சம்பந்தப்பட்ட வட்டார இயக்க மேலாண்மை அலகு அலுவலகத்திற்கு வருகின்ற 29/5/2026 அதாவது நாளை மறுநாள் மாலை 5 மணிக்குள் தங்களது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பை சார்ந்த பெண் சுய உதவிக்குழு உறுப்பினராக இருக்க வேண்டும். உதவிக்குழு ஊக்குநராக குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் பணியாற்றியிருக்க வேண்டும். தேர்வு செய்யப்பட வேண்டிய உறுப்பினர் பணிபுரியும் ஊராட்சியை சார்ந்தவராக இருக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க 35 வயதிற்கு கீழ் இருக்க வேண்டும். கல்வி தகுதியாக 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நன்றாக எழுத படிக்க கணக்கிடும் திறன் தெரிந்திருக்க வேண்டும். வார கடன் உள்ள குழுவின் உறுப்பினராக இருக்கக்கூடாது.
1: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
3: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
4: மாலை தண்டல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது வாத்தியார் வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்தில் இருந்து.

நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி. இதுவரை கேட்டு ரசித்தோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அறிவிப்பாளர் தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே. தர்மபுரி பண்பலை 102

0: 5.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

0: இன்றைய தினமொரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள இடுக்கு பிள்ளையார் திருக்கோவில் பற்றி பார்ப்போம். வழங்குகிறார் அறிவிப்பாளர் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன்.
1: நமது முன்னோர்களின் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை பின்பற்றி வருகிறோம். அதில் ஒன்றுதான் பிள்ளையார் வழிபாடு. அந்த வகையில் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அமைந்துள்ள இடுக்கு பிள்ளையார் கோவில் பற்றி பார்ப்போம். சிவன் பார்வதியின் அரும்தவ பிள்ளையாம் விநாயக பெருமான், ஆறுமுக கடவுளின் அழகான அண்ணனாம் ஆனைமுகன், கணங்களுக்கெல்லாம் அதிபதியாம் கணபதி, தர்மத்தின் வழி நின்று துன்பங்களை அளித்து நம்மை காப்பதால் விக்னேஸ்வரன் என்றும் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். பொதுவாக பிள்ளையார் கோவில் என்றாலே நெற்றியில் குட்டி கொண்டு தோப்புக்கரணம் போட்டு சாமியை வழிபடும் முறைதான் நினைவுக்கு வருவது வழக்கம். ஆனால் இன்று நாம் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கும் சக்தி வாய்ந்த இடுக்கு பிள்ளையாரை வழிபடும் முறை சற்று வித்தியாசமானது. இந்த இடுக்கு பிள்ளையார் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் குபேரலிங்கத்திற்கு அடுத்ததாக இயற்கை எழில் சூழ்ந்த இடத்தில் அரச மரத்தடியில் முழுமுதல் கடவுளாய் காட்சியளிக்கிறார்.

0: போற்றி.
1: வெளியிலிருந்து பார்ப்பதற்கு சிறு இடுக்கு போன்ற அமைப்பை கொண்டிருக்கும் இந்த கோவில் நேர்கோட்டில் மூன்று வாசல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. உட்புற வாசலின் மேல் சுவரில் ஓம் எனும் பிரணவ மந்திரம் பொறிக்கப்பட்டுள்ளது. பெயருக்கு ஏற்றபடி பக்தர்கள் இந்த சிறு வாசலில் நுழைந்து வரச் செய்கிறார் பிள்ளையார். இது எப்படி சாத்தியம் என்றால், மனித உடல் சதையால் ஆனது, வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்டது. இடுக்கு பிள்ளையாரில் முதல் வாசல் குறுகியும் நடுவே விரிந்தும் கடைசியில் குறுகியும் காணப்படுகிறது. பக்தர்கள் படுத்தவாறே அசைந்து அசைந்து ஊர்ந்து முன்வாசலை அடைகின்றனர். பின்பு எதிரே உள்ள நந்தியம் பெருமானை வணங்கி எழுகின்றனர். இப்படி வணங்கும் போது பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை கோளாறு நீங்குவதோடு குழந்தை வரம் வேண்டி வழிபடுவோருக்கு அந்த பாக்கியமும் கிடைக்கிறது என்பது ஐதீகம். இந்த இடுக்குகளில் நுழைந்து வெளிவந்தால் கை கால் உடம்பு வலிகள் குணமாகுவதாகவும் நம்பப்படுகிறது. 18 சித்தர்களில் ஒருவரான இடைக்காட்டு சித்தர் 3 எந்திரங்களை பிரதிஷ்டை செய்துள்ளார் என்றும், நாம் ஊர்ந்து நகர்ந்து செல்லும் போது அந்த எந்திரங்களிலிருந்து வெளிப்படும் நல்ல சக்தி அதிர்வலைகள் நம் உடலின் மீது பட்டு அத்துணை நோய்களும் பறந்துடுவதாகவும், எத்தனை முறை இடுக்கு பிள்ளையாரில் நுழைந்து வருகிறோமோ அத்தனை பிறவிகள் குறையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வாழ்வில் ஒருமுறையேனும் இத்திருத்தலத்திற்கு சென்று வழிபட்டால் சகல சுபிக்ஷமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை.
2: இன்றைய தினமொரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள இடுக்கு பிள்ளையார் திருக்கோவில் பற்றி தகவல்களை பார்த்தோம். வழங்கினார் அறிவிப்பாளர் நல்லம்பள்ளி எம். நவீன் மகேந்திரன்.

மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6:10. இனி தொடர்ந்து கேட்கலாம் பாட்டுத்தான் நிகழ்ச்சி. மாலை நேரத்தில் மனதை மயக்கும் இதமான பாடல்களோடு உங்களோடு நான் ஜே பார்த்தசாரதி. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக என்ன விலை என்ற திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வைரமுத்து வரிகளில் எஸ்பிபி குரல் வண்ணத்தில். இதோ நேர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? So easy.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: எப்பப்பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG மேல சமைச்சு கொடுக்கும். பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
6: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
7: நேரம் மாலை 6:17 நிமிடம். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பாட்டுத்தான் நிகழ்ச்சி. பாட்டுத்தான் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சந்தித்த வேலை. வா வா என் தலைவா என தொடங்கும் பாடல் தேவா இசையில், வைரமுத்து வரிகளில், உன்னி கிருஷ்ணன், அரிணி குரலில். இதோ நேர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
2: மேச்சேரி, த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
3: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்குபோதநிலை ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வரைக்கும் அம்மன் அருள் பெருக.
5: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: विद्या विकास मैट्रिक हायर सेकेंडरी स्कूल ओतंगरई रोबोटिक्स एक्टिविटी KG प्लेइंग स्मार्ट क्लास एक्सपीरियंस्ड एंड केयरिंग टीचर्स Pre-KG 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
6: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
5: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
6: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
5: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
6: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
5: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
7: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
6: அப்படி சொல்லு மாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
5: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
6: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
5: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
6: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
2: நமது தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
8: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd ன்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
9: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
10: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
11: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
12: ஸ்ரீனி சார், நீங்களா?
11: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
13: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
11: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
14: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
15: இதுவரை பாட்டுத்தான் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: ஏய் ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக்ஸ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது ஆனைமங்கல செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்ததற்காக பிரதமருக்கு அவர் நன்றி தெரிவித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடலை பாடுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வான்வழி அமைப்பு மையத்தினை தமிழகத்தில் அமைக்க வேண்டும், மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது போன்ற கோரிக்கைகளையும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள 58 தமிழக மீனவர்களையும் 266 படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் பிரதமரிடம் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆண்டார்குப்பத்தில் பிஜேபி சார்பில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபி தொண்டர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சரே இருப்பார் என்ற திமுக அரசின் நிலைப்பாட்டை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் தாவேக அரசுக்கு இல்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் கொள்கை முடிவு ஒன்றை எடுப்பார் என்றும் கூறினார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். இப்பிரச்சினையில் முதலமைச்சர் மேற்கொள்ளும் நிலைப்பாட்டிற்கு காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2 வாரங்களில் மட்டும் 28 கொலை சம்பவங்கள், 40 பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிற கட்சிகளுக்குள் புகுந்து குதிரை பேரம் நடத்துவதில் மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தவேக அரசு கோட்டை விட்டுள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். இன்று சென்னையில் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் இருதரப்பும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து இதற்கான கடிதத்தை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு எஸ் பி வேலுமணி, அஇஅதிமுகவிற்குள் கருத்து வேறுபாடுகள்தான் நிலவியதாகவும் பிளவு ஏதும் இல்லை என்றும் கூறினார். தற்போது அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவை அஇஅதிமுக குழு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியே செயல்படுவார் என்பதற்கான கடிதமும் பேரவைத் தலைவரிடம் வழங்கப்பட்டுள்ளதாக திரு எஸ் பி வேலுமணி கூறினார். இதற்கிடையே அஇஅதிமுக சார்பில் பெற

0: மனுக்கள் தொடர்பாக நாளை தமது முடிவினை அறிவிக்க உள்ளதாக திரு ஜே சி டி பிரபாகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே இருவேறு குழுக்களாக பிரிந்து மனுக்களை அளித்திருந்தார்கள். நேற்று முன்தினம் 5 பேர் வந்து ஒரு மனு கொடுத்தார்கள். அப்புறம் ஒருவர் ஒரு மனு கொடுத்தார். இன்றைக்கு ஏற்கனவே மனு அளித்திருந்தவர்கள் சார்பில் எனக்கு மனுக்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை எல்லாம் படித்து பார்த்து ஆய்வு செய்து முறையான அறிவிப்பை நாளை காலை நான் வெளியிடுவேன். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மனுக்களை நான் படிக்க வேண்டும். அதில் நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மனுக்களை நான் முறையாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைக்கு வைத்து நாளை உங்களுக்கு நான் முடிவு அறிவிப்பேன்.
0: அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தவைக்கவில் இணைத்தது ஜனநாயக படுகொலையாகும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக அரசின் இந்த செயலை மக்கள் விரும்பவில்லை என்று கூறினார். குதிரை பேரத்தை விட மோசமானது இது என்றும் அவர் குறிப்பிட்டார். இது வாக்களித்த தொகுதி மக்களின் தீர்ப்புக்கு எதிரான செயலாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தொகுதிகளில் நடைபெறும் இடைத்தேர்தலில் பதவியை ராஜினாமா செய்தவர்கள் போட்டியிட்டால் படுதோல்வி அடைவார்கள் என்றும் அவர் கூறினார். தேவைப்பட்டால் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்தும் சூழல் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 3 நாட்கள் வட உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். மேலும் மே 30 முதல் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டிய இருக்கக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: ஏழைகளின் வீட்டு வசதி கனவை நிறைவேற்றுவதில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்ற தமது கனவு நனவாகியுள்ளதாக செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: நான் வந்து பிரதான மந்திரி வீட்டு வாரியத்தின் ஒரு வீடு வந்து கிடைச்சது என் ஆதரவு. அது மூலியமா நான் வந்து ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சேன். வீடு கட்டின உடனே ஒரு பேசிக் ஒரு அமௌண்ட் வந்தது. அப்புறம் அடுத்து நான் வீடு கட்ட கட்ட அடுத்தது பில்லு வந்துச்சு. நான் வீடும் சீக்கிரமா கட்டினேன். அந்த பில்லு வந்து எனக்கு சீக்கிரமா கிடைச்சிது. பிரதான மந்திரி வந்து 325 ஸ்கொயர் ஃபீட் அளவு கொண்ட வீடு கட்டி முடிக்கும் போது உங்களுக்கு வந்து சரியான பில்லு வந்து கரெக்டான கிடைக்குது. என்னால வீடு சீக்கிரமா முடிஞ்சுது. இந்த வீடு முடிஞ்சதுனால எங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் என்னால சந்தோஷம். பிரதமருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் படகு அலங்கார போட்டி இன்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: சர்வதேச சுற்றுலாத்தலமான கொடைக்கானலில் கோடை விழாவின் 6ஆம் நாள் சிறப்பம்சமாக நட்சத்திர ஏரியில் பிரம்மாண்ட படகு அலங்கார போட்டியானது நடைபெற்றது. அரசு துறைகள் பங்கேற்ற இப்போட்டியில் ஜல்லிக்கட்டு காளை, வன விலங்குகள் மற்றும் அரசு திட்டங்களை சித்தரிக்கும் வண்ணமயமான படகுகள் அணிவகுத்து சென்றன. கண்களை கவர்ந்த இந்த அணிவகுப்பில் ஊராட்சி ஒன்றியத்தின் படகு முதல் பரிசையும் தோட்டக்கலைத்துறை 2ஆம் பரிசையும் வென்றன. ஏரியில் படகு சவாரி செய்து கொண்டே இந்த அழகிய காட்சியை கண்டு ரசித்து சுற்றுலா பயணிகள் மிகுந்த உற்சாகம் அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மத்திய கூட்டுறவு அச்சகத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கழிவறை வசதிகளை ஏற்படுத்துவது உள்ளிட்ட 47 தீர்மானங்கள் மாமன்ற கூட்டத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டன. திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு டோங்கரே பிரவீன் உமேஷ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். வைகாசி விசாகத்தையொட்டி சென்னை திருச்செந்தூர் இடையே அதிவிரைவு சிறப்பு ரயில் வரும் 29ஆம் தேதி இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜெர்மனியின் மியூனிக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவு தகுதிச் சுற்றில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்.

சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜோனதன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் முதல் சுற்று ஆட்டத்தில் டானிஷா கிராஸ்டோ த்ரு கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் சீன் சி லிம் சியூ சீன் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டதற்காக பிரதமர் திரு

தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் மாலை 6:40. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரடி நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.
1: வேலை காத்திருக்கு வேலைவாய்ப்பு செய்தியுடன் கூடிய நிகழ்ச்சி நேரில், அதன்படி நிகழ்ச்சியின் முதல் வேலைவாய்ப்பு செய்தியாக, இந்திய ராணுவத்தில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதில் சிவிலியன் சுவிட்ச் போர்டு ஆபரேட்டர் பிரிவில் மொத்தம் 190 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு, வயது வரம்பு 18-25 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை, இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து இப்போது கூறப்படும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். முகவரி: த கமாண்டட் ஹெட்குவார்டர்ஸ் 2 சிக்னல் ட்ரைனிங் சென்டர், பானாஜி, கோவா 403001 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/5/2026. மேலும் இவர்களுக்கு indianarmy.nic.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, இந்திய விமானப்படையில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் ஏர் ஆபீசர் கமாண்டிங் பிரிவில் கிளார்க் 35 இடங்களும், ஹிந்தி டைப்பிஸ்ட் பணியில் 9 இடங்களும், டிரைவர் பணியில் 3 இடங்கள் என மொத்தம் 47 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு பிளஸ் 2, வயது வரும்பு 18-25 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்க முறை ஆன்லைன். விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/5/2026. மேலும் இவர்களுக்கு indianairforce.nic.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, துணை இராணுவமான சகஸ்திர சீமாப்பால் படையில் விளையாட்டு வீரர்கள் ஒதுக்கீடு காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் கான்ஸ்டபிள் பிரிவில் மொத்தம் 404 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு, வயது 18-25 வயதிற்குள் இருக்க வேண்டும். கூடுதல் தகுதி சர்வதேச தேசிய பல்கலை இடையிலான விளையாட்டுப் போட்டிகளில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 7/6/2026. நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, மத்திய அரசின் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதில் எம்டிஎஸ் பிரிவில் 45 இடங்களும், டெக்னீஷியன் பிரிவில் 20 இடங்களும், கிளார்க் பணியில் 8 இடங்களும், வன காப்பாளர் பணியில் 7 இடங்களும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணியில் 4 இடங்களும், ஸ்டோர் கீப்பர் பணியில் 3 இடங்களும், நூலக தகவல் உதவியாளர் பணியில் 2 இடங்கள் உட்பட மொத்தம் 91 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு பிளஸ் 2 ஐடிஐ பட்டப்படிப்பு. வயது வரம்பு 18-30 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் 1500 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணமாக 700 ரூபாய். விண்ணப்பிக்க கடைசி நாள் 3/6/2026. மேலும் இவர்களுக்கு fridu.edu.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலி இடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை யூபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. இதில் நிர்வாக அதிகாரி பணியில் 27 இடங்களும், உதவி பேரரசர் பணியில் 4 இடங்களும், மைனிங் இன்ஜினியர் பணியில் 4 இடங்களும், அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் பணியில் 3 இடங்களும், ரிசர்ச் ஆபீசர் பணியில் 2 இடங்களும், மொழி பெயர்ப்பாளர் பணியில் 2 இடங்கள் உட்பட மொத்தம் 45 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக். வயது வரம்பு 18-45 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் 25 ரூபாய். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 29/5/2026. மேலும் இவர்களுக்கு upsc.gov.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நேரம் இத்துடன் இனிதி நிறைவு பெற்றது வேலை காத்திருக்க நிகழ்ச்சி.
2: நம்ம முதலாளி நல்ல முதலாளி, வெள்ள மனம் புள்ள குணம் உள்ள முதலாளி. அண்ணா
3: ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க.
4: தம்பி ஊருக்கு புதுசோ?
3: ஏன்னா அப்படி
4: கேக்குறீங்க? இல்ல, நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
3: என்ன சொல்றீங்க, புரியலையே.
4: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். அதான் இந்தாங்க டீ குடிங்க.
3: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
4: டீ எப்படி?
3: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
4: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்.
3: என்ன விஷயம்னா?
4: நீங்கள் அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியாக தானே போக போகிறீங்க?
3: ஆமாம். ஏன்னு அப்படி கேட்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
4: என்ன தம்பி யோசிக்கிறீங்க? சொல்கிறதுக்கு

0: பண்ணீங்க? அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறதில்ல.
1: தொப்பூர் மலைப்பாதையில் போகிற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணுமா? அங்கே ஏதோ மிஷின்லாம் வச்சுருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனால் அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
0: ஹோபா, இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
1: இந்த வழியாக அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க, வடையும் போட்டு வச்சிட்றேன்.
0: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.

நேரம் மறை 6:45. இது நிறுவனி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் நிகழ்ச்சி நீ கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு திருவண்ணாமலை கீழ் பென்னாத்தூர் பகுதியில் 81 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 7-2 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 41.5 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியில் தருமபுரியில் 23 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதியில் உதகமண்டலம் 13.2 டிகிரி செல்சியஸ். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 28ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 29ஆம் தேதி வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். 30ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 31ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு இது. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 40-41 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29-30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதியில் இன்று முதல் 31ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகள், மன்னார்வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதியில் சுரவளைக்காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் இன்று தெற்கு வங்கக்கடலில் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சுரவளைக்காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 28 முதல் 31ஆம் தேதி வரை அந்தமான் கடல் தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் சுரவளைக்காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இப்போது கூறப்பட்ட நாட்டில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நேயர்கள் இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வெளி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: சாமி எது சாமி. வேலை இன்றைய இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் மண் ஆரோக்கியத்திற்கு உயிர் உரங்கள். கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் பி ரம்யாவுடன் நேர்முகம். தொடர்ந்து பண்ணை முதல் சந்தை வரை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பங்கு. கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் கே ஸ்ரீமதி அவருடன் நேர்முகம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 இளந்தண்டல். இன்றைய இளந்தண்டனையின் தலைப்பாக விளையாட்டு வினாடி வினா. நேரமாலை 6:50.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை கேட்கலாம் உள்ளூர் உலா நிகழ்ச்சியில். முதலாவதாக தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் தர்மபுரி மாவட்டத்தில் 89 சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் தொகுப்பூதியம் அடிப்படையில் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட உள்ளது. தர்மபுரியில் 15, அரூர் 10, காரிமங்கலம் 11, நல்லம்பள்ளி 12, மொரப்பூர் 16, பாப்பிரெட்டிப்பட்டி 7, பெண்ணாகரம் 7, ஏரியூர் 4, கடத்தூர் 7 என மொத்தம் 89 காலி பணியிடங்கள் உள்ளது. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் சம்பந்தப்பட்ட ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு அல்லது சம்பந்தப்பட்ட வட்டார இயக்க மேலாண்மை அலகு அலுவலகத்திற்கு வருகின்ற 29/5/2026 அதாவது நாளை மறுநாள் மாலை 5 மணிக்குள் தங்களது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பை சார்ந்த பெண் சுய உதவிக்குழு உறுப்பினராக இருக்க வேண்டும். உதவிக்குழு ஊக்குநராக குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் பணியாற்றியிருக்க வேண்டும். தேர்வு செய்யப்பட வேண்டிய உறுப்பினர் பணிபுரியும் ஊராட்சியை சார்ந்தவராக இருக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க 35 வயதிற்கு கீழ் இருக்க வேண்டும். கல்வி தகுதியாக 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நன்றாக எழுத படிக்க கணக்கிடும் திறன் தெரிந்திருக்க வேண்டும். வார கடன் உள்ள குழுவின் உறுப்பினராக இருக்கக்கூடாது. அடுத்ததாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. www.tnau.ucanapply.com என்ற இணையதளம் மூலமாக June 8 வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 600 ரூபாயும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 300 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9488635077 மற்றொரு எண் 9486425076 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததாக தர்மபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தர்மபுரி மாவட்டத்தைச் சார்ந்த முப்படைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் படைவீரர்களுக்கான அறிவிப்பு. தங்களின் சிறார்கள் +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று பல்வேறு உயர்கல்வியில் சேர்வதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்லூரிகள் மற்றும் அரசின் சுயநிதி கல்லூரிகளில் முன்னாள் படைவீரர்களின் சிறார்களுக்கு கல்வி வாரியாக சிறப்பு இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இச்சலுகையினை பெற்று இடஒதுக்கீட்டின் கீழ் கல்லூரிகளில் சேர்வதற்கு முன்னாள் படைவீரரின் மகன் மகள் என சார்ந்தோர் சான்று வழங்கப்பட்டு வருகின்றன. இச்சான்றிதழை பெறுவதற்கு கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்ப படிவம், +2 மதிப்பெண் சான்றிதழ், 10ஆம் வகுப்பு மாற்றுச் சான்றிதழ், படைவிலகல் சான்று, அடையாள அட்டை, குடும்ப ஓய்வூதிய ஆணை, ஆதார் கார்டு, பார்ட்டு ஆர்டர், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்தான் என்பதற்கு உரிய ஆதார ஆவணங்கள் ஆகிய ஆவணங்களோடு தர்மபுரி பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடம் தரைத்தளத்தில் இயங்கி வரும் முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தினை அணுகி விண்ணப்பித்து சிறப்பு இடஒதுக்கீட்டின் கீழ் கல்லூரியில் சேர்ந்து பயனடையுமாறு தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். அடுத்ததாக தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க ஏதுவாக கல்லூரியில் மாணவர் சேர்க்கை உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. 29/5/2026 வரை இளநிலை சேர்க்கை இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம். சேர்க்கை சம்பந்தமான சந்தேகங்களையும் வழிகாட்டி நெறிமுறைகளையும் மாணாக்கர்களும் மற்றும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு தர்மபுரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2027 பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூகப்பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. https://awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற July 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். July 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். அடுத்ததாக ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கு

0: கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கையானது வருகின்ற 29/5/2026 வரை இணைய வழியில் www.tngasa.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவு செய்யலாம். இக்கல்லூரியின் குறியீட்டு எண் 1031022. மாணாக்கர்களின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய மாணாக்கர் சேர்க்கை உதவி மையம் இக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ளதால் மாணாக்கர்கள் இக்கல்லூரியை அணுகியோ அல்லது 9176501776 மற்றொரு எண் 9566492422 என்ற தொலைபேசி எண்களிலோ தொடர்பு கொண்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் தெரிவித்துள்ளார். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய உள்ளூர் உலா.
1: நேரம் மாலை 6:55. இது தருமபுரி பிள்ளை 102.5, ஏற்காடு பிள்ளை 103.7. நேரில் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
3: தருமபுரியில் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு.
4: JN மருத்துவமனை, ராமாபோத் எதிரில், தருமபுரி.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
5: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
6: வணக்கம். சிவபெருமான பற்றி பேசுறப்ப முழு முதற் கடவுளர்களில் முதன்மையானவன் சிவனே என்ற நம்பிக்கை சைவாடியார்களுக்கு உண்டு. அதனாலதான் திருவண்ணாமலையில் திருமால் மற்றும் பிரம்மனுடைய அந்த ஆணவத்தை போக்குவதற்காக அவர்களை அடிமுடி தேடிய படலமாக ஈடுபட செய்தார் சிவபெருமான். அத்தகைய பெருமையுடைய சிவபெருமான் படைக்கும் கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் திருமால், அழிக்கும் கடவுள் ருத்ரன் என்ற பெயர் பெற்றிருந்தாலும், சுடலையிலே இவன் வாழ்கிறவன் என்று சொல்லப்பட்டாலும், பெருமைகள் மிகுந்தவன், இமயத்திலே குடியிருப்பவன், எல்லோருடைய இதயத்திலும் இருப்பவன் இவன்தான். இத்தகைய பெருமானை மாணிக்கவாசகர்கள் மெய்யுருக பாடியிருக்கிறார். 64 திருவிளையாடல்களை செய்தவர், 63 நாயன்மார்களால் போற்றப்பட்டவர். இன்றும் சில்லையிலே திரு நடமாடி கொண்டிருக்கின்ற டைனமிக் காட் இவர்தான். இவ்வளவு முன்னுரை எதுக்கு? எதுக்குன்னா, இத்தகைய பெருமை மிகுந்த சிவபெருமானை வஞ்ச புகழ்ச்சியிலே சில பேர் சொல்வார்கள், இகழ்வது போல புகழ்வது, புகழ்வது போல இகழ்வது. இங்கே இவருக்கு பித்தன் என்பது பெயர் உண்டு என்ற செய்தியை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாடலே பார்க்கிறோம். பாலை கொடுத்து ஆட்கொண்டார் ஞானசம்பந்தரை, சூளை கொடுத்து ஆட்கொண்டார், சூளைன்னா வயிற்று வலி நோய், சூளை கொடுத்து ஆட்கொண்டார் திருநாவுக்கரசரை, ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை, தன்னுடைய திருவடியை காண்பித்து ஆட்கொண்டார் மாணிக்க வாசகர் என்ற செய்தியை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். அப்படி ஓலை கொடுத்து இவருடைய திருமணத்தை நிறுத்திய போது, நீ எனக்கு அடிமை என்று அழைத்து கொண்டு வந்த போது, யார் இந்த பித்தன் என்றே கேட்கின்றார் சுந்தரமூர்த்தி. பிறகு அவருக்கு தன்னை யார் என்று காட்டிய போது, ஐயோ நான் உன்னை எப்படி பாடட்டும் என்று கேட்டவுடன், நீ எப்படி என்னை அழைத்தாயோ அப்படியே பாடேன் என்று சொன்னவுடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதல் பாடலை இப்படி தொடங்குகிறார். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று பாடுகின்றார். இதை கூட குமரகுருபரர் தன்னுடைய சகலகலாவலி மாளிகையில் சொல்கிற போது, உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக என்ற ஒரு வார்த்தையை சொல்கின்றார். விஷத்தை உண்டதனால் இவருக்கு அந்த பித்து வந்து விட்டதோ என்று சொல்லுகிறார். அதே போல தமிழ் தாத்தா உபயசாமியாருடைய ஆசிரியராக விளங்கிய கலிகால கம்பன் என்று போற்றப்பட்ட மீனாட்சி சுந்தரம் அவர்கள் 100,000 பாடல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார். தலபுராணங்கள் பல இயற்றுகிறார். சிற்றிலக்கியங்களுடைய சிங்கம் என்றே அவரை சொல்லலாம். அவர் காவிரியினுடைய வடகரையிலே, கொள்ளிடத்தினுடைய தென்கரையிலே அமைந்திருக்கக்கூடிய சைவ திருத்தலம் எது என்று கேட்டால் திருவானைக்கா. அங்கிருக்கக்கூடிய அந்த அம்பிகையினுடைய பெயர் அகிலாண்ட நாயகி. அந்த அகிலாண்ட நாயகி மாலை என்கின்ற அந்த நூலிலே அவர் சொல்லுகிற பாடல் ஒன்றை நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா பெரும்புலவர் வேலாயுதனார் அவர்கள் எனக்கு சொன்னார்கள்.

0: தொலைபேசியிலே பேசுகிற போது நாங்கள் இலக்கியங்களை அதிகம் பேசுவோம். அப்படி பேசுகிற போது அவர் சொன்ன பாடல் எனக்கு வியப்பை தந்தது. பாடலை சொல்வது சொல்லி விளக்கம் சொல்வதோடு மட்டுமில்லாமல் சற்று நேரத்தில் அந்த பாடலை எனக்கு தொலைபேசியிலே அனுப்பவும் செய்வார். அது பற்றிய மேலும் கருத்துக்களை தருவார். அப்போது அவர் சொன்ன பாடல் தான் அகிலாண்ட நாயகி மாலையிலே வருகிற பாடல். சிவபெருமானை ஏன் பித்தன் என்று சொல்லுகிறார்கள் என்றால், மீனாசுதன் போல சொல்றாரு, இந்த சிவபெருமான் இருக்காரே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எல்லா பிழைகளையும் பொறுக்கக்கூடிய எம்பெருமாட்டியே அகிலாண்ட நாயகியே உன்னை உடம்பின் பாதியில்தான் வைத்திருக்கிறார். ஆனால் ஆறு கங்கை மூன்று பிழைகளைத்தான் பொறுக்கும். அந்த கங்கையை தலைமீது சூடியிருக்கிறார். நீயோ எல்லா பிழைகளையும் பொறுத்தருள்பவள், உன்னை அல்லவா அவர் தலைமையில் வைத்து கொண்டாடி இருக்க வேண்டும். அப்படி கொண்டாடாததனால் அவரை பித்தன் என்று சொல்வது சரியாகத்தான் இருக்கிறது என்று மிக அழகான இந்த பாடலை பாடியிருக்கிறார். அளவரு பிழைகள் பொறுத்த நின்னை பிழையிரு பாதியில் வைத்தான் தளர்பிழை மூன்றே பொறுப்பவள் தன்னை சடைமுடி வைத்ததனால் பிளவியன் மதியம் சூடிய பெருமான் பித்தன் என்றொரு பெயர் பெற்றான் களமர் மொய் களென்சூழ் திருவானைக்கா அகிலாண்ட நாயகியே. சடை என்று அவர் சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன? தலை என்று சொன்னால் அது பாதியாக போய்விடும். அதனால் சடை என்கின்ற வார்த்தையை சொல்லி அருணகிரிநாதருடைய பாடல்களையும் தந்திருக்கிறார். இப்படியான பாடல்கள் மூலமாக நாம் வரலாறை அறிகிறோம், மற்றும் இருக்கிற பல அரிய செய்திகளை தெரிந்து கொள்கின்றோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: நேரம் 7:02. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிறைத்திரை இசை நிகழ்ச்சி. இனிமையான கானங்களை காற்றலில் கேட்கும் நேரம் இது. அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது மஜா என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: நேரலை திரையசை நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது பீமா என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: Canna Angela Kekla.
1: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேகா.
2: செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூய்மை திருவிழா 2026 செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மாலதி ஹாலன் துவக்கி வைத்தார். வருகின்ற ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் எஸ் மாலதி ஹாலன் தலைமையில் மாவட்டம் முழுவதும் 5ஆம் தேதி துவங்கி June 5 உள்ள 10 தூய்மை பணியில் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் தன் ஆர்வலர்கள் முயற்சியோடு தூய்மை பணி மாவட்டம் முழுவதும் துவங்கியுள்ளது. வீடுதோறும் மக்கும் குப்பைகள் மற்றும் மக்காத குப்பைகள் பொதுமக்கள் தரம் பிரித்து அளிக்க வேண்டும் எனவும் மற்றும் நகர் தூய்மையின் அவசியத்தை உரைக்கும் நோக்கில் கை ஏடுகளை வீடுதோறும் விநியோகித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தினமும் குப்பைகளை தரம் பிரித்து தரும் இல்லங்களுக்கு கிரீன் ஹோம் என்ற பாராட்டு சான்றிதழ்களும் மாவட்ட ஆட்சியர் வழங்க உள்ளார். அதே போல் ஒரு தெருவில் 1க்கு மேற்பட்ட கிரீன் ஹோம்கள் உருவானால் அந்த தெருவிற்கு கிரீன் ஸ்ட்ரீட் என்ற பெயரிடப்பட உள்ளது. சென்னை அடுத்த பள்ளிக்கரணையில் உள்ள இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் தேசிய மாணவர்கள் சவால் திட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் வருகின்ற June 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் சென்னையில் உள்ள எண்ணெய் ஓட்டி நீருக்கடியில் ரோபோட்டிக் பயிலரங்கம் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முன்னோடி கருத்தரங்கமாக தேசிய நீருக்கடியில் இயங்கும் ரோபோட்டிக் பயிலரங்கம் நடைபெற்றது. கடல்சார் தொழில்நுட்பங்கள் மற்றும் நீருக்கடியில் இயங்கும் ரோபோட்டிக்ஸ் துறையில் பணியாற்றும் ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள், தொழில் வல்லுநர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், மாணவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் ஒன்றிணைப்பதை இந்த பயிலரங்கத்தின் நோக்கமாக கொண்டு இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் சுமார் 300க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் சென்னை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் வெயிலின் தாக்கத்திலிருந்து விலங்குகள் மற்றும் பறவைகளை காக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. வண்டலூர் பகுதியில் அமைந்துள்ள இந்த பூங்காவில் 2000க்கும் மேற்பட்ட விலங்குகள் பறவைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. வெயிலின் தாக்கம் அதிகரித்து உள்ளதால் பறவைகளின் கூடுகளில் குளிர்ச்சியான சூழல் உருவாக 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை தண்ணீர் பீச்சு அடிக்கப்படுகிறது. குரங்குகளுக்கு ஷவர் முறையில் தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாம்புகளுக்கு சொட்டு நீர் பாசன முறையில் ஈரப்பதம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் யானைகள், காண்டாமிருகம், நீர் யானை மற்றும் சிம்பான்சி போன்ற விலங்குகளுக்கு வெப்பத்தை குறைக்க ஷவர் குளியல் மற்றும் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சிங்கங்கள், புலி மற்றும் கரடிகளுக்கு உடல் வெப்பத்தை தணிக்க இறைச்சியுடன் கூடிய ஐஸ் கட்டி சிறப்பு உணவாக வழங்கப்படுகிறது. பறவைகளின் கூடுகளின் மீது சணல் சாக்குகள் போர்த்தப்பட்டு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை தண்ணீர் தெளித்து குளிர்ச்சியான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள் நடந்து செல்லும் பாதையில் வெப்பத்தை தணிக்க தண்ணீர் தெளிப்பான் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் குளிர்ந்த குடிநீர் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. கோடை விடுமுறையில் வரும் சுற்றுலா பயணிகளுக்காக சஃபாரி வாகனங்கள் மற்றும் பாதை புதுப்பிக்கப்பட்டு புத்துணர்ச்சியுடன் வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. கோடை கால வெப்பத்தின் விலங்குகளை பாதுகாப்பதோடு பொதுமக்களுக்கு பூங்காவை மகிழ்ச்சியாக சுற்றி பார்ப்பதற்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தரமணியில் உள்ள இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சென்னையில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனம் ஆடை அலங்கார வடிவமைப்பு கண்காட்சி மற்றும் பட்டமளிப்பு விழா ஆடை அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மாலினி வி சங்கர் அவர்கள் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் சிறப்பு அம்சமாக ஆடை அலங்கார வடிவமைப்புகள், ஆடை மற்றும் வாழ்க்கை முறை அணிகலன், தோல் வடிவமைப்பு, பின்னல் ஆடை வடிவமைப்பு மற்றும் ஜவுளி வடிவமைப்பு ஆகிய துறைகளிலிருந்து பட்டம் பெறும் மாணவர்களின் படைப்பாற்றல், பயணம் மற்றும் கல்வி திறன்களின் உச்சகட்டமாக அமைந்தது. மாடல்கள், புதுமையான ஆடைகள் மற்றும் அணிகலன்கள் அணிந்து படைப்பாற்றல், கைவினை திறன் மற்றும் சந்தை பொருத்தம் ஆகியவற்றை சரியான கலவையை வெளிப்படுத்தி மாணவ மாணவிகள் மேடை மீது வலம் வந்தனர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேகா.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை 25,530 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை நீட்டிப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதற்காக 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலங்களுக்கு இடையே உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கும் பொது விநியோக கட்டமைப்பை நவீனப்படுத்துவதற்கும் இந்த திட்டம் உதவிடும் என அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் இதில் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொது விநியோக திட்ட பயனாளிகளின் விவரங்கள், இத்திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் குறைகளை தெரிவிப்பதற்கான சேவை, உணவு தானியங்களை கொண்டு செல்லும் வாகனங்களை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் போன்றவற்றில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்தும் திட்டத்தை 25,500 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வறுமையை அகற்றுவதற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதன் மூலம் இதன் செயலாக்கத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் காதி பொருட்களின் விற்பனை 187,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதை சுட்டிக்காட்டி பிரதமர் இதனை பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் குறித்தும் உரங்களின் கையிருப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 130,000 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு 2022 385,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது 3 மடங்கு அதிகமாகும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் உயரிய சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையிலான இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்த திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை வெளிப்படைத்தன்மையுடன் குறித்த காலத்திற்குள் செயல்படுத்துமாறு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அனைத்து துறை செயலர்கள் மற்றும் தலைவர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு குறித்த காலத்திற்குள் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அனைத்து அறிவிப்புகளும் இதன் அடிப்படையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி ரேகா குப்தா அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.

0: வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ராஜஸ்தானை ஒட்டிய எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக விரிவான ஒருங்கிணைந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. எல்லைப் பகுதியில் ஊடுருவல்களையும் போதைப்பொருள் கடத்தலையும் தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த கொள்கைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடகாவில் முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பான காங்கிரஸ் தலைவரின் முடிவினை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா இன்று பெங்களூருவில் அறிவிக்க உள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா இன்று பெங்களூரு வரவுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் இந்த பிரச்சினையில் கட்சி தலைமை எடுத்த முடிவுகள் குறித்த விவரங்கள் தமக்கு தெரியாது என்றும் திரு பரமேஸ்வரா தெளிவுபடுத்தினார். இதற்கிடையே சற்று முன் பெங்களூரு வந்த திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு ஏதும் விடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பாக முடிவு ஏதும் எட்டப்படவில்லை என்றும் திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா தெரிவித்தார். கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயனின் இல்லம் உட்பட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். திருவனந்தபுரத்தில் உள்ள திரு பினராயி விஜயன் இல்லத்தில் இன்று காலை முதல் சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இதற்கிடையே இந்த சோதனையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் புதுதில்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திராவில் அடுத்து நடைபெற உள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் பெண்களுக்கு 33% இடங்கள் வழங்கப்பட உள்ளதாக தெலுங்கு தேசம் அறிவித்துள்ளது. அமராவதியில் நடைபெற்ற அக்கட்சியின் வருடாந்திர மாநாட்டில் தேசிய செயல் தலைவர் திரு நர லோகேஷ் இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டார். நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்டம் செயல்பாட்டிற்கு வந்தாலும் வராவிட்டாலும் தமது கட்சி இதனை செயல்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். நாட்டிலேயே முதல் முறையாக தெலுங்கு தேசம் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு நர லோகேஷ் தெரிவித்தார். பீகாரில் ஹெலிகாப்டர் சுற்றுலாவிற்கு ஊக்கமளிக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹெலிகாப்டர் முனையங்கள் வால்மீகி நகர் மற்றும் கெய்மூர் ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளிலும் சுற்றுலாவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. வெளிநாடுகளின் அச்சுறுத்தல்கள் தொடர்பான உளவு தகவல்களை ஒருங்கிணைக்க ஏதுவாக இந்த குழுமம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக ஜப்பான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த குழுமத்தின் செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கவனிப்பதற்கான பிரிவுகள் இதற்கான புதிய சட்டத்தில் இடம்பெறவில்லை என ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் புதிய உலக சாதனையுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜொனத்தன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் தனிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஓங் டிங் சி லிம் சியூ சென் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 24 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். நார்வே செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். கொழும்புவில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பைக்கான மகளிர் கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இன்று இந்தியா 110-24 என்ற புள்ளிக்கணக்கில் மாலத்தீவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை 25,530 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு

வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இரவு வணக்கம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் இரவு 7:26.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility ன எல்லா
0: தொடர்ந்து கேட்கலாம்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி.
7: ராமசாமி அண்ணே, ராமசாமி அண்ணே, தோட்டத்துல என்னென்ன மும்முரமா வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க?
6: அட வாமா கவிதா, இப்ப வந்த, நல்லா இருக்கிறியா?
7: நான் நல்லா இருக்கேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்க.
6: அது ஒண்ணும் இல்லம்மா, தோட்டத்துல இருக்கிற பயிர்களுக்கு உயிர் உரம் வச்சிருக்கிறமா.
7: உயிர் உரங்களா? அப்படின்னா என்னதுன்னு?
6: உயிரி உரம் அப்படின்னு சொன்னா, மண்ணில் உள்ள நன்மை தரும் நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி தாவரங்களுக்கு தேவையான சத்துக்களை வழங்குற இயற்கை உரங்களை தான் உயிரி உரம்னு சொல்றோம்.
7: அண்ணே, இவ்வளோ இது பண்றதுக்கு கடைக்கு போய் நம்ம சுலபமா ரசாயன உரங்களை வாங்கிட்டு வந்து போட வேண்டியதுன்னு, இதனால நமக்கு என்ன பயன் இருக்குன்னு இதை பண்ணிட்டு இருக்கீங்க?
6: அதாவதுமா, இந்த உயிரி உரங்களை நம்ம பயன்படுத்துறதுனால மண்ணினுடைய வளம் அதிகரிக்கும், மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் சுறுசுறுப்பா வேலை செய்யும், இந்த மண்ணு வந்து மென்மையாவும் வளமையாவும் மாறுமா.
7: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கானே. சரி, இதோட செலவு எல்லாம் எப்படின்னு இருக்கும்?
6: அதாவது இந்த கெமிக்கல் பெர்டிலைசர் வாங்குற செலவை விட இது ரொம்ப குறைவா தான் இருக்கும். சிறு விவசாயிகளுக்கு இது ரொம்ப உதவிகரமா இருக்குமா. அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாகவும், மண்ணும் நீரும் மாசடையாது, இயற்கையுடைய சமநிலை காக்கப்படுமா. அதே போல விளைச்சலுடைய தரம் உயரும், காய்கறி பழங்கள் ஆரோக்கியமா வளரும், உணவின் சுவை மற்றும் தரமும் மேம்படும்.
7: ஓ, இதுல இம்பட்டு விஷயம் இருக்கானே. அண்ணே, இத பத்தி இன்னும் கொஞ்சம் தகவல் சொல்லுங்கண்ணே.
6: அத நான் சொல்றத விட, இன்னைக்கு இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில மண் ஆரோக்கியத்திற்கு உயிரி உரங்கள்ன்ற தலைப்புல கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் பி ரம்யா அவர்கள் வந்து நல்ல விளக்கமா விவரமா சொல்ல போறாங்க. அத கேளுமா, உனக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும்.
7: நல்ல வேலை சொன்னீங்கண்ணே, கண்டிப்பா இன்னைக்கு நான் கேட்டுறேன். மண் ஆரோக்கியத்திற்கு உயிர் உரங்கள் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் பி ரம்யா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன்.
8: விவசாய பிரமுகர்களுக்கு வணக்கம். குறிப்பாக நாம பயன்படுத்திட்டு இருக்க ரசாயன உரங்களோட அதோட தன்மையோட விஷயங்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு சிலர் வந்து முழுமையாக இயற்கை முறையில விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதுல உயிரி உரங்களோட பங்கு என்ன, ரசாயன உரம் பயன்படுத்துறவங்களும் உயிரி உரம் பயன்படுத்தலாமா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கும். வணக்கங்க.
9: வணக்கம்.
8: உயிரி உரம் அப்படின்னா என்னங்க, அதை பத்தி கொஞ்சம் ஒரு சின்ன அறிமுகம் மாதிரி சொல்லுங்க.
9: இப்ப தாவர வளர்ச்சிக்கு தேவையான முதன்மையான ஊட்டச்சத்துக்கள்னு பாத்துக்கிட்டோம்னா, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அப்படிங்கிற தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. இதை இப்ப நம்ம வந்துட்டு யூரியா, டிஏபி, எம்ஓபி இந்த மாதிரியான ரசாயன உரங்கள் வழியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இத்தகைய சத்துக்கள் எல்லாமே மண்ணில் காணப்படுற பாக்டீரியா, பூஞ்சானம் போன்ற நுண்ணுயிர்களே வந்துட்டு தாவரத்துக்கு எடுத்து கொடுக்குது. இத்தகைய நுண்ணுயிர்களை பயன்படுத்தி நம்ம தயாரிக்கிற ஒரு இயற்கை வழியிலான உரங்கள் தான் வந்துட்டு உயிரி உரங்கள்.
8: இப்ப உயிரி உரம் நம்ம வந்து பயன்படுத்துறது பத்தி சொன்னீங்க, இதுக்கு வந்து

0: அவசியம் இருக்கு. இப்போ ஏன்னா நிறைய பேர் ரசாயன உரமே போடுறாங்க, அப்படி இருக்கும்போது உயிர் உரம் ஏன் பயன்படுத்தணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: மகசூலை அதிகரிக்கிறதுக்காண்டி நம்ம ரசாயன உரத்துக்கு மாறணும் ஒரு காலத்தில். ஆனால் காலப்போக்கில் நம்ம ரசாயன உரங்களை அதிகளவு பயன்படுத்துறதுனால இப்போ காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, ரசாயன படிவுகள் வந்துட்டு மண்ணில் வந்துட்டு அதிகமாகி மண் ஆரோக்கியம் கெட்டு மண் வளம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கெட்டுருச்சு. அதனால் மண் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம ரசாயன உரங்களுக்கு மாற்றாக உயிர் உரங்களை பயன்படுத்துறது வந்துட்டு இப்போ அவசியமாக இருக்குது. இதன் மூலமாக மண் அமைப்பு மேம்பட்டு மண் ஆரோக்கியம் வந்துட்டு வளப்பட்டு மண் வந்துட்டு ஒரு அதிக மகசூலை தரக்கூடிய ஒரு நல்ல நிலமாக மாறுது.
0: உயிர் உரங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வகைகள்லாம் இருக்கா அதில்? அப்படி வகைகள்லாம் இருக்குன்னா என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இப்போ உயிரி உரங்கள் தான் வந்துட்டு ஊட்டச்சத்துக்களை தர்றதுன்னு நம்ம பார்த்தோம். அதுபடி தழைச்சத்தை வந்துட்டு தர்றதுக்கான உயிரி உரமாக அசோஸ்பைரலம், அசட்டோபாக்டர், ரைசோபியம் இந்த மாதிரியான உயிர் உரங்கள்லாம் இருக்குது. இதை வந்துட்டு நம்ம யூரியா அந்த உரத்துக்கு மாற்றாக வந்துட்டு இந்த உயிரி உரங்களையெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தலாம். இதே மாதிரி பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லப்படுற மணிச்சத்துக்காண்டி பாஸ்போபாக்டீரியம், மைக்கோரைசான்னு சொல்லப்படுற பூஞ்சான உயிரி உரம் இவற்றையெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தலாம். இந்த உயிர் உரங்களை டிஏபிக்கு வந்துட்டு மாற்றாக பயன்படுத்தலாம். பொட்டாசியம் அப்படின்னு சொல்லப்படுற சாம்பல் சத்துக்கான உயிர் உரங்களாக பொட்டாசியம் கரை நுண்ணீர்களை வந்துட்டு பயன்படுத்தலாம். இது போக நீலப்பசும் பாசி, அசோலா அப்படின்னு சொல்லப்படுற உயிரி உரங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த அசோலான்னு சொல்லப்படுற உயிரி உரம் உயிரி உரமாக மட்டுமல்லாமல் கால்நடை தீவனமாகவும் பயன்படுது.
0: உயிரி உரங்களோட பயன்பாடு நீங்க சொன்னீங்க, அசோஸ்பைரலும் இது மாதிரிலாம் சொன்னீங்க, இதோட பயன்கள்லாம் என்ன? நமக்கு ரசாயன உரம் பயன்படுத்துறத விட இது எந்த அளவுக்கு நன்மை தரும், அதை பத்தி?
1: இந்த உயிரி உரங்கள் வந்துட்டு மண்ணுக்கு தேவையான சத்துக்களான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியமான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இதை தர்றது மூலமா மண் வளத்தை வந்துட்டு அதிகரிக்க உதவுது. யூரியா, டிஏபி போன்ற ரசாயன உர தேவைகள் எல்லாம் வந்துட்டு குறைக்குது. இப்ப பார்த்தோம்னா அசோலா வந்துட்டு நைட்ரஜன் அதாவது தலைச்சத்தை நிலைநிறுத்துறக்காண்டி நம்ம ஒரு உயிர் உரமா பயன்படுத்தலாம். அதை வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு 200-400 kg வந்துட்டு பயன்படுத்தலாம். இதன் மூலமா நம்மளுக்கு 20-30 kg நைட்ரஜன் அதாவது தலைச்சத்து வந்துட்டு மண்ணில் நிலைநிறுத்தப்படுது. இது வந்துட்டு யூரியா அப்படிங்கிற ஒரு ரசாயன உர தேவையை 25% வரைக்கும் நம்மளுக்கு குறைச்சி தருது. இந்த உயிர் உரங்களின் பயன்பாடு வந்துட்டு ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி மெத்தட் அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மெத்தட் வந்துட்டு நமக்கு கருதப்படுது. மணிச்சத்து அப்படின்னு சொல்லப்படுற பாஸ்பரஸ் நிலைநிறுத்தி தர்ற உயிர் உரங்கள் மூலமா நம்மளுக்கு வந்துட்டு வேர் தாவரங்களோட வேர் வளர்ச்சி அதிகரிச்சு மகசூல் வந்துட்டு அதிகரிக்குது. அதே மாதிரி அசோஸ்பைரலம், அசட்டோபாக்டர், ரைசோபியம் இந்த உயிர் உரங்கள் வழியா நம்மளுக்கு தலைச்சத்து வந்துட்டு மண்ணில் அதிக அளவு நிலைநிறுத்தப்படுகிறது. அசட்டோபாக்டர் அப்படின்னு சொல்லப்படுற உயிர் உரம் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸோ பாலிசாக்ரைடு அப்படின்ற ஒரு காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்றது வழியா நம்மளுக்கு மண் அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுற சாயில் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி தருது.
0: என்னென்ன மாதிரியான பயிருக்கு நம்ம இந்த உயிர் உரங்களை வந்து பயன்படுத்தலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்களேன்.
1: தலைச்சத்தை நிலைநிறுத்துற உயிர் உரமான அசோஸ் பயிரிலத்தை வந்துட்டு நம்ம நெல், மக்காச்சோளம், கரும்பு இந்த தாவரத்துக்கெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தலாம். அதே மாதிரி அசோட்டோபாக்டர் அப்படின்னு சொல்லப்படுற உயிரி உரத்தை பருத்தி மற்ற காய்கறி பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். ரைசோபியம் சொல்லப்படுற உயிரி உரம் வந்துட்டு பயிர் வகைகளில் வேர் முடிச்சுக்களை உருவாக்கி அதன் மூலமா வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் அதாவது தலைச்சத்தை நிலைநிறுத்தி நம்மளுக்கு மகசூல் அதிகரிக்க உதவுது. இந்த ரைசோபியத்தை பயிர் வகைகள், நிலக்கடலை இந்த மாதிரியான தாவரங்களுக்கு பயன்படுத்தலாம். பாஸ்போபாக்டீரியான்னு சொல்லப்படுற உயிரி உரத்தை கரும்பு மற்றும் மற்ற காய்கறி பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். மைக்கோரைசா அப்படின்னு சொல்லப்படுற உயிரி உரம் நம்மளுக்கு பாஸ்பரஸ்ன்னு சொல்லப்படுற மணிச்சத்தை வந்துட்டு அதிகப்படுத்தி தர்றதுனால தோட்டக்கலை பயிர்களுக்கு அதிக அளவு பயன்படுத்தலாம்.
0: சரிங்க, என்னென்ன முறையில் இதை வந்து நம்ம பயன்படுத்த முடியும்? இந்த உயிரி உரங்களை பயன்படுத்தும் போது என்னென்ன விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும், என்னென்ன முறையில் பயன்படுத்தலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க.
1: உயிரி உரங்களை வந்துட்டு தாவரங்களுக்கு பயன்படுத்தும் போது 3 வழிகளில் பயன்படுத்தலாம். முதல் வழி வந்துட்டு விதை நேர்த்தி அப்படின்னு சொல்லப்படுற சீட் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். இதில் 1 கிலோ விதைக்கு 25-30 கிராம் அளவு உயிர் வளத்தை கலந்து ஷேட்ரை நிழலில் உலர்த்தி நம்ம வந்துட்டு விதைக்கலாம். ஒரு பேக்கெட் உயிரி உரம் ஒரு பேக்கெட்டில் வந்துட்டு 200 கிராம் இருக்கும். நம்மளோட ஏக்கருக்கு தேவையான விதை அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். இரண்டாவது முறை நாற்று நனைத்தல் அப்படின்ற சீட்லிங் டிப். இதில் 1 ஏக்கருக்கு தேவையான நாற்றுக்கு 2 கிலோ அதாவது 10 பேக்கெட் உயிரி உரத்தில் 6 மணியிலிருந்து ஒரு இரவு முழுவதும் ஊற வைத்து அதை டிரான்ஸ்பிளான்ட்ற நாற்று நடவு முறையில் நம்ம பயன்படுத்தலாம். மூன்றாவது முறை மண் பயன்பாடு அதாவது 2-4 கிலோ உயிரி உரத்தை 50 கிலோ தொழு உரத்தோடு கலந்து நேரடியாக வயலில் தூவலாம். இந்த முறைகளில் நம்ம உயிரி உரத்தை பயன்படுத்தலாம்.
0: சரி, இப்போ நம்ம ரசாயன உரம் பயன்படுத்தாமல் உயிர் உரங்கள் பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா, ரசாயன உரங்களால் மண்ணில் பாதிப்பு வருது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்க மாட்டேங்குது, மண்ணோட உண்மையான தன்மை வந்து மாறிப்போகுதுன்றோம். இப்போ இதில் வந்து ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா உயிர் உரங்கள்னால, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க.
1: உயிரி உரங்களை பயன்படுத்துறதுனால எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. ஆனால் இதை பயன்படுத்தையில் நம்ம சில குறிப்புகளை கவனத்தில் கொள்ளணும். என்னென்னா, இதை வந்துட்டு வெயிலில் காய வைக்கக்கூடாது. இன்னொன்று, எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லப்படுற காலாவதி தேதியை வந்துட்டு இதில் சரிபார்க்கணும். திட வடிவ உயிரி உரங்களுக்கு 6 மாதம் எக்ஸ்பைரி டேட், திரவ வடிவ லிக்யூட் பேஸ்ன்னு சொல்லுவோம் அதுக்கு வந்துட்டு 1-2 வருஷம். இதை நோட் பண்ணி கரெக்டாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணணும். அப்புறம்

0: ரசாயன உரங்கள் மற்ற பூச்சிக்கொல்லிகளோடு கலந்து இந்த உயிர் உரங்கள் நம்ம பயன்படுத்தக்கூடாது.
1: சரி, இப்போ இந்த உயிர் உரங்கள்லாம் வேணும்னா எங்கெங்க கிடைக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க.
0: இந்த உயிர் உரங்கள் வந்துட்டு அனைத்து வேளாண்மை கல்லூரிகளிலும் வேளாண் ஆராய்ச்சி நிலையங்களிலும் அப்புறம் கேவிக்கேன்னு சொல்லப்படுற வேளாண்மை அறிவியல் நிலையங்கள்லையும் கிடைக்கும். இப்போ கேவிக்கே கள்ளக்குறிச்சியில் வந்துட்டு அசோல்லாங்கிற உயிரி உரம் வந்துட்டு அவைலபிளாக இருக்கு. தேவையானவங்க அணுகி பயன்படலாம்.
1: நன்றிங்க.

0: என்னமா கவிதா, எஃப்எம் கேட்டியா?
1: கேட்டனே, அதுல நீங்க சொன்ன மாதிரி விளக்கமா எல்லாமே சொன்னாங்கனே.
0: உனக்கு பிரயோஜனமா இருந்துச்சா?
1: எனக்கு மட்டும் இல்லனே, எல்லாருக்குமே பிரயோஜனமா இருந்திருக்குனே. சரிங்கனே, நான் வரேனே.
0: இருமா இருமா, ஏன் இவ்வளவு அவசரப்படுற? இன்னொன்னும் கேட்டுட்டு போயிரு.
1: இன்னும் என்னென்ன இருக்கு?
0: அதாவது

0: எனக்கு மட்டும் இல்லைண்ண, எல்லாருக்குமே பிரயோஜனமா இருந்திருக்குண்ணே. சரிங்கண்ணே, நான் வரேனே.
1: இருமா இருமா, ஏன் இவ்வளவு அவசரப்படுற? இன்னொன்னும் கேட்டுட்டு போயிரு.
0: இன்னும் என்னென்ன இருக்கு?
1: அதாவது பண்ணை முதல் சந்தை வரை குறித்து வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் கே ஸ்ரீமதி அவங்களுடைய தகவல்களும் கேட்டு போயிருமா?
0: அது என்னதுண்ணே பண்ணை முதல் சந்தை வரை?
1: அதாவது நம்ம ஒரு பொருளை விளைவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆய்வகத்திலிருந்து நேரடியாக நிலத்திற்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு, அறிவியல் ரீதியான விளக்கங்களை சொல்வதற்கு விவசாயிகளுக்கு கேவிகே, அதாவது வேளாண் அறிவியல் நிலையம் இருக்குமா?
0: கேவிகேனா என்ன? அதுல என்னென்ன சொல்லுவாங்க?
1: கேவிகே அப்படின்னு சொன்னா வேளாண் அறிவியல் நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து விவசாயிகளுக்கு தேவையான புதிய தொழில்நுட்பம், கள ஆலோசனை, பயிற்சி, அரசு திட்ட வழிகாட்டுதல் அப்படின்னு நிறைய தகவல்களை விவசாயிகளுக்கு சொல்லுவாங்க. இந்த கேவிக்கேவ விவசாயிகளுடைய நவீன வழிகாட்டின்னு கூட சொல்லலாம்.
0: ஓ அப்படிங்களானே, இன்னும் இதுல வேற என்னென்ன தகவல்லாம் இருக்குதுங்கண்ணே?
1: அதை பத்தி தான் இப்ப அடுத்தது பண்ணை முதல் சந்தை வரை வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் கே ஸ்ரீமதி அவங்க நல்ல விவரமா விளக்க போறாங்க. அதையும் கேளுமா?
0: இதோ கேக்குறேன். பண்ணை முதல் சந்தை வரை வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் கே ஸ்ரீமதி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன்.
2: குறிப்பாக விவசாயிகளுக்கு வந்து நம்ம ஆய்வகத்திலேருந்து நேரடியாக நிலத்துக்கு வந்து தேவையான உதவிகளை செய்வதற்கு, ஒரு அறிவியல் ரீதியான விவசாயம் வந்து விவசாயிகள் செய்வதற்கு, அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கு தான் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் வந்து மத்திய அரசின் ஐசிஏஆர் மூலமாக வேளாண் அறிவியல் நிலையங்கள் வந்து செயல்பட்டுருக்கு. இந்த வேளாண் அறிவியல் நிலையங்களில் இருக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் பல்வேறு வகையில் அந்த பகுதியில் இருக்க அந்த மாவட்டத்தில் இருக்க விவசாயிகளுக்கு உதவி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தோட உதவியில் நம்ம என்னென்னலாம் பெறலாம், அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற தகவலாம் நம்ம கூட சொல்கிறதுக்காக கள்ளக்குறிச்சியில் இருக்க காளசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலையத்தோட தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஸ்ரீமதி அவர்களை தான் சந்திக்கிறோம். மேம் வணக்கங்க. மேம்
3: வணக்கங்க சார்.
2: அந்த கேவிகே அப்படிங்கிற வேளாண் அறிவியல் நிலையங்களோட செயல்பாடுகள் அதை பற்றி கொஞ்சம் ஒரு சின்ன அறிமுகமாக சொல்லுங்கள். இது எப்படி விவசாயிகளுக்கு உதவிகரமாக இருக்கும், எப்படிலாம் அவங்க பயன்படுத்திக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
3: கண்டிப்பாக சார். கேவிகேங்கிறது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. கேவிகே அப்படிங்கிறது தமிழ்ல வேளாண் அறிவியல் நிலையம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது எதற்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இது விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் பற்றியும் பயிற்சிகள், கள ஆலோசனைகள் மற்றும் அரசு திட்ட வழிகாட்டுதல் போன்ற சேவைகளை வழங்கி வருது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம் நாட்டில் விவசாயம் அப்படிங்கிறது வெறும் பயிர் உற்பத்தி மட்டும் இல்லை, அது ஒரு முழுமையான செயல்முறை. அதாவது விதை தேர்வு முதல் அறுவடை, சேமிப்பு, சந்தைப்படுத்துதல் வரை பல கட்டங்களை உள்ளடக்கியது. இந்த முழு செயல்முறையிலையும் விவசாயிகளுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கேவிகே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இன்னும் ஈஸியாக சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, வேளாண் அறிவியல் நிலைமை அப்படிங்கிறது வந்து விவசாயியோட அருகிலே இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன மாதிரியான சேவைகள்லாம் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, புது புது தொழில்நுட்பங்கள் என்னென்ன வந்திருக்கு, அதுவும் விவசாயம் சார்ந்த வேளாண்மை சார்ந்த புது புது தொழில்நுட்பங்கள் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறதையும், தென் என்னென்ன இடுபொருட்கள் விவசாயத்துக்கு தேவையோ அதை பற்றின சில தகவல்களை விவசாயிகள்ட்ட கொண்டு போய் சேர்க்க தான் இதோட முக்கிய நோக்கம் சார்.
2: சரிங்க. ஒரு விவசாயி பயிர் சாகுபடியை தொடங்கும் போது வேளாண் அறிவியல் நிலையம் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்
3: சார். எந்த ஒரு தொழில் அப்படின்னாலும் வெற்றி பெறுதலுக்கு சரியான திட்டமிடல் மிக மிக முக்கியம். ஸோ அதே மாதிரி விவசாயத்தில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னாலும் அதுக்கு சரியான திட்டமிடல் வேணும். ஸோ அந்த காலத்திலே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பருவத்தே பயிர் செய் அந்த மாதிரி, அது வருமுன் காப்பம் அந்த மாதிரி. ஸோ எந்த ஒரு பயிரை நம்ம சாகுபடி செய்யணும் அப்படின்னாலும் அதற்கு முன்னாடியே நம்ம முன்கூட்டியே ஒரு பிளான், அதாவது ஒரு திட்டமிடல் கண்டிப்பாக தேவை. ஸோ அதற்கு வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலமாக எந்த வகையான உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் விவசாயியோட நிலத்திற்கு ஏற்ற பயிர் தேர்வு, ஏன்னா எல்லா வகையான மண்ணுலையும் எல்லா பயிர்களையும் நம்ம சாகுபடி செய்ய முடியாது. இப்போ நிலக்கடலை சாகுபடி செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா, அவங்க எல்லா வகையான மண்ணிலையுமே வந்து நிலக்கடலையை சாகுபடி செய்ய முடியாது. ஏன்னா நிலக்கடலைங்கிறது செம்மண் பாங்கான மண்ணில் நல்லா வளரும், அதே வந்து கருமண்ணில் அவ்வளோ நல்ல விளைச்சலை தராது. ஸோ அதே மாதிரி பருத்தி அப்படிங்கிற ஒரு பயிர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பருத்தி வந்து கருமண் களிமண்ணில் நன்கு வளரும், அதே செம்மண்ணில் அவ்வளோ செம்மண் பாங்கான மண்ணில் நல்லா வளராது. ஸோ அப்போ ஒரு நிலத்திற்கு ஏற்ற பயிர் தேர்வு, அதை பற்றின ஆலோசனை நாங்கள் வழங்குவோம். மேலும் பருவத்திற்கு ஏற்ற விதைகள், எந்தெந்த பருவத்தில் என்னென்ன விதைகள் விதைகள் விதைக்கலாம், அதன் மூலம் எவ்வளவு மகசூல் அடையலாம், அதை பத்தின ஒரு ஆலோசனைகளையும் நாங்கள் கொடுப்போம். மேலும் பயிர் மாற்று முறை அல்லது பயிர் சுழற்சி முறை பற்றிய ஆலோசனைகளை வழங்குவோம். ஏன் பயிர் மாற்று முறை அல்லது பயிர் சுழற்சி முறை போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில விவசாயி இப்ப தஞ்சாவூர் மாதிரி ஏரியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க எப்பயுமே முப்போகமும் வந்து நெல் மட்டும்தான் போவாங்க. ஸோ மூணு போகமும் மூணு பருவமும் வந்து வெறும் நெல் மட்டும்தான் போடுவாங்க.

0: ஸோ அந்த மாதிரி போகும்போது மண்ணோட ஒரே மாதிரியான கலைகள் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். தென் ஒரே மாதிரியான பூச்சி தாக்குதலும் அதிகமாக இருக்கும். தென் மண்ணோட வளம் கெட்டு போகும். ஏன்னா ஒரே மாதிரியான உர பரிந்துரை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே பயிரை பயிரிடுவதன் மூலமாக மண்ணோட வளம் குறையும். ஸோ இதற்கு பதிலாக பயிர் சுழற்சி முறை அல்லது பயிர் மாற்று முறையை அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான தகவல்களையும் நாங்கள் கொடுக்குறோம். அது குறிப்பாக பார்த்தோம்னா ஒவ்வொரு பயிர்களுக்கேற்ற நிலம் தயார் செய்தல், எப்படி நிலத்தை தயார் செய்யணும், தென் எப்படி கலை மேலாண்மை பண்ணணும், உர பயன்பாடு, நீர்ப்பாசன திட்டமிடல், இயந்திர பயன்பாடு, இது போன்ற ஒவ்வொரு பயிர்களுக்கு ஏற்ற மேலாண்மை முறைகளை நாங்கள் வழங்குகிறோம். இதன் மூலமாக ஒரு விவசாயி எந்த பயிராக வருது விவசாயம் பண்ணணும் சாகுபடி செய்யணும்னு விரும்புகிறாரோ அந்த பயிர் சாகுபடியில் இருக்கக்கூடிய ஐயங்கள் சந்தேகங்கள்லாம் நீக்கி ஈஸியாக அவங்க பயிரை சாகுபடி செய்யலாம்.
1: சரிங்க. இப்போ புதிதாக வரக்கூடிய தொழில்நுட்பங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுல வேளாண் அறிவியல் நிலையங்களோட பங்கு என்ன, எப்படி அவங்க வந்து அதை விவசாயிகளுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: வேளாண் அறிவியல் நிலையத்தோட முக்கிய பணிகளில் ஒன்றுன்னு நம்ம இதை சொல்லலாம். எதுனா அந்த நவீன தொழில்நுட்பத்தை விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயினாக வேளாண் அறிவியல் நிலையம் எப்படி இந்த தொழில்நுட்பத்தை விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வழியில் மெயினாக ஃப்ரண்ட்லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, அதாவது முன்கள செயல் விளக்கம் அதன் மூலமாகவும் ஆன் ஃபார்மிங் டெஸ்ட் அதாவது வயல்வெளி பரிசோதனை அப்படிங்கிற இரண்டு முறைகளில் நாங்கள் இந்த புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளோட வயல்களில் நேரடியாக செய்து காட்டுகிறோம். இதன் மூலமாக விவசாயிகளுக்கு இந்த புதிய தொழில்நுட்பங்களை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறோம். குறிப்பாக என்னென்ன வகையான தொழில்நுட்பங்கள் நாங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மேம்பட்ட விதைகள், அது மேம்பட்ட விதைகள் அப்படிங்கும்போது பழைய பாரம்பரிய ரகங்கள் சில பாரம்பரிய ரகங்கள் பற்றியும் இல்லை பருத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிடி காட்டன் பற்றி, அப்புறம் அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள் பற்றி, மேலும் இப்பொழுது தண்ணீர் தட்டுப்பாடுங்கிறது மிக முக்கியமாக இருக்கும். ஸோ அதாவது நீர்ப்பாசன சிக்கன முறைகள் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை, ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு மற்றும் நோய் மேலாண்மை போன்றவற்றில் உள்ள புதிய தொழில்நுட்பங்களை நாங்கள் விவசாயிகிட்ட கொண்டு சேர்க்கிறோம்.
1: சரிங்க. விவசாயிகள் பொதுவாக அவங்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாயம்லாம் ஒரு வகையில் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் சந்தைப்படுத்துறதுல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். இது மாதிரியான அவங்களுக்கு இருக்கிற இப்போ பருவநிலை மாற்றம் இது மாதிரியான சவால்கள் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வேளாண் அறிவியல் நிலையங்கள் எப்படிலாம் உதவிகரமாக இருக்க முடியுங்க?
0: விவசாயிகள் எப்பொழுது வேணாலும் அவங்களோட பிரச்சனைகளுக்கு தொடர்பாக எப்போ வேணுமாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அது வந்து அலைபேசி வழியாகவோ இல்லை நேரடியாகவோ வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அதிகமாக வயல்வெளி சோதனை போகும். அப்படிங்கும் போது அவங்களோட வயலில் நேரடியாக பயிர்களை ஆராய்ந்து அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு அறிஞ்சு அதற்கான தீர்வுகளை உடனடியாக வழங்குகிறோம். மேலும் சந்தைப்படுத்துதல் பற்றி பார்க்கும் பொழுது எதனால் சந்தைப்படுத்துதல் அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சரியான விலை இல்லாதது, அவங்க விளைவித்த பொருளை சரியான விலையில் விற்க முடியாத சூழ்நிலை தான் அவங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுது. அதை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் சரியான சேமிப்பு முறைகள் பற்றி ஒவ்வொரு பயிர்களுக்கு ஏற்ற சேமிப்பு முறைகள் பற்றியும் அல்லது பயிர்களை எவ்வாறு மதிப்பு கூட்டுதல் பண்றது அப்படிங்கறத பற்றியும் மதிப்பு கூட்டுதல் பற்றிய செயலாக்க பயிற்சிகளை நாங்கள் வழங்குறோம். இதன் மூலமா அவர்கள் அடையக்கூடிய நஷ்டங்கள் குறைக்கப்படுகிறது.
1: இப்போ அறுவடை பின் சார்ந்த தொழில்நுட்பத்தில் நம்ம வேளாண் அறிவியல் நிலையங்கள் என்ன மாதிரியான உதவிகள்லாம் செய்யலாம், அதை எப்படி அவங்க விவசாயிகள் பயன்படுத்திக்கலாம்?
0: பல நேரங்களில் விவசாயத்தில் இழப்பு அப்படிங்கிறது அறுவடை பிந்தைய இழப்புகள் தான் அதிகம். குறிப்பாக சரியான சேமிப்பு முறைகள் இல்லாததான் மெயின் காரணம். தென் சேமிப்பதற்கான வசதிகள் இல்லாதது ஒரு காரணமா இருக்கு. ஸோ அதற்கு சேமிப்பு ஒவ்வொரு பயிருக்கும் சரியான உகந்த சேமிப்பு முறைகள் பற்றியும் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கான அவசியம் பற்றி நாங்கள் பயிற்சிகள் கொடுக்கிறோம். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் பற்றிய தகவல்களையும் அவர்களை எவ்வாறு அணுக வேண்டும், தென் இடைத்தரகர்கள் இல்லாமல் எவ்வாறு நேரடி விற்பனை செய்வது பற்றிய தகவல்களையும் நாங்கள் தருகிறோம். இதன் மூலமாக அவர்களுடைய பயிர்களை நல்ல விலையில், இதன் மூலம் விவசாயிகள் அவர்களுடைய பயிர்களை நல்ல முறையில் விற்பனை செய்து அதிக லாபம் ஈட்டலாம்.
1: வேளாண் அறிவியல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான பயிற்சி எல்லாம் கொடுக்குறீங்க, என்ன மாதிரியான விழிப்புணர்வு எல்லாம் உங்கள்கிட்ட வரக்கூடிய விவசாயிகளுக்கு சொல்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: வேளாண் அறிவு நிலையத்தில் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்களுக்கு ஏற்ற விவசாயம் சார்ந்த மற்றும் சார்பு தொழில் சார்ந்த பல பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இப்போ உதாரணமாக தேனீ வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடித்தோட்டம் அமைத்தல், சிறுதானியங்களின் மதிப்பு கூடுதல் மற்றும் பல வகையான பயிற்சிகள் இங்கு வழங்கப்படுகின்றன. அதாவது இப்பயிற்சிகள் முழுவதும் விவசாயிகளின் தேவைக்கேற்பவும் புதிய தொழில்நுட்ப பயன்பாடுகளுக்கு ஏற்பவும் வழங்கப்படுகிறது. மேலும் இந்த பயிற்சிகள் உள்ளிட பயிற்சி அதாவது ஆன் கேம்பஸ் ட்ரைனிங், வெளியிட பயிற்சி ஆஃப் கேம்பஸ் ட்ரைனிங், செயல்திறன் பயிற்சி மற்றும் கட்டண முறையில் பயிற்சிகளாக வழங்கப்படுது. இதன் மூலமாக கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் பெண்கள் சுயத்தொழில் தொடங்கலாம். இதை தவிர வேளாண் விரிவாக்க அலுவலர்களுக்கான நவீன தொழில்நுட்ப பயிற்சியும் வழங்கப்படுகிறது.
1: சரிங்க. நம்ம வேளாண் அலுவலகத்திலே ஒரு சில விஷயங்களை அவங்க கேட்டு வாங்கிக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கும். ஒரு சில இடத்துல வந்து விதைகள் இந்த மாதிரி கூட கிடைக்குது, ஒரு சில இடத்துல இடுபொருட்கள் இந்த மாதிரி கிடைக்கும். உங்க வேளாண் அலுவலகத்தில் என்னென்னலாம் கிடைக்கும்?
0: வேளாண் அறிவியலின் கால சமுத்திரத்தில் தீவன பயிர் விதைகளான தீவன சோளம், வேலி மசால், அகத்தி, சவுண்டல் போன்ற விதைகள் கிடைக்கின்றன. மேலும் காய்கறி விதைகள், பல மரக்கன்றுகள், தென்னை நாற்றுகள், கால்நடைகளுக்கான தாது உப்பு கட்டைகள், அசோலா, மண்புழு உரம், உயிரீடு பொருட்களான ட்ரைக்கோடெர்மா மாத்திரை, ட்ரைக்கோடெர்மா விரிடி, பேசிலஸ் சப்டிலஸ் மற்றும் பயிர்களுக்கான நுண்ணூட்ட சத்துக்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளாக மரவள்ளி நுண்ணூட்டம், சேனைக்கிழங்கு நுண்ணூட்டம், நில

0: கடலின் நுண்ணோட்டம், கரும்பு பூசர் போன்றவைகள் கிடைக்கின்றன.
1: குறிப்பாக வேளாண் அறிவியல் என்ன மாதிரியான மாற்றத்தை விவசாயிகளோட வாழ்க்கையில ஏற்படுத்துது, அந்த ஆராய்ச்சி பணிகளை எப்படி விவசாயிகளோட நிலங்களுக்கு எடுத்துட்டு போகுது, எப்படி இப்படிலாம் அவங்க அதை பயன்படுத்திக்கலான்ற தகவலாம் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கிட்டது மிக நன்றி.
2: என்னமா கவிதா, இதையும் கேட்டியா?
3: கேட்டுட்டேனே, கேட்டேன்.
2: என்ன சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க?
3: விவசாயத்துக்கு தேவையான எல்லா தகவல்களையும் விளக்கமா விவரமா சொன்னாங்கண்ணே. இது ரொம்ப எனக்கு பயனுள்ளதா இருந்ததுண்ணே.
2: சரிமா, ரொம்ப சந்தோஷம். வெகு தொலைவில் இருந்து வந்த ஒரு நல்ல தகவலை தெரிஞ்சுட்டு போயிட்ட.
3: எனக்கும் சந்தோஷனே, வந்ததுக்கு பயனுள்ள தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு போறேன். சரிங்கண்ணே, நான் வரேன்.
2: சரிமா, பாத்து போயிட்டு வா.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
6: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்குபோதுநிலை ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
7: தருமபுரி மாவட்ட அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் வண்டல் மண் எடுக்க இலவச அனுமதி பெறப்பட்டுள்ளது. விவசாய நிலங்களுக்கான மேம்பாடு, மண்பாண்ட தொழிலுக்கான உபயோகம், வீட்டு உபயோகத்திற்கான விலையெல்லாம் வண்டல் மண் வழங்கப்படுகிறது. இதற்கான அனுமதி பெற இணையதளம் மூலம் அனுமதி பெறலாம். இணையதள முகவரியான tnesevai.tn.gov.in வழியாக சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்களிடமிருந்து அனுமதி பெறலாம். அருகில் உள்ள இ சேவை மையங்களை அணுகி 10 நாட்களுக்குள் அனுமதி பெறலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
8: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
9: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
8: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
9: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
8: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
9: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம்போர்டா?
8: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
10: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
9: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில அதுல எப்படி விளையாட போறோம்?
8: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
9: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
8: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
9: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
7: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மாணவ சேர்க்கை நடைபெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. www.tnau.ucanapply.com என்ற இணையதளம் மூலம் June 8 வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் பொது பிரிவினருக்கு, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு ₹600, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு ₹300 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பாடங்களுக்கான மேலும் விவரங்களுக்கு 94 88 63 50 77 மற்றும் 94 86 42 50 76 என்ற அலைபேசி எண்களையோ ugadmission@tnau.in என்ற மின்னஞ்சல் முகவரியோ தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் இளம் அறிவியல் வேளாண்மை, வேளாண்மை சுயசார்பு மற்றும் தோட்டக்கலை பிரிவில் உள்ள இடங்களுக்கான மேலும் விவரங்களை அறிய 98 65 70 35 37 மற்றும் 94 42 02 99 13 என்ற அலைபேசி எண்களிலோ agridean2015@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியோ தொடர்பு கொள்ளலாம் என தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்

நேரம் இரவு 8 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, இளம் தண்டல் நிகழ்ச்சி. இன்றைய இளம் தண்டல் நிகழ்ச்சியின் தலைப்பாக விளையாட்டு வினாடி வினா. விளையாட்டு சம்பந்தமான கேள்விகள் இடம்பெற இருக்கின்றன. இதில் தொடர்ந்து 3 கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை சொன்னால் வெற்றியாளராக கருதப்படுவீர்கள். உங்களுக்கு பரிசு பாடல் உண்டு. அதன்படி நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசிகள், புதிய நேயர்கள் 0 43 42 என்ற முன்னெடுப்பினோடு, 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணில் புதிய நேயர்கள் வரலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 என்ற முன்னணிப்பினோடு, 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம்.

0: இனி நிகழ்ச்சி நினையும் முதல் அன்பு நேயர் வருகை. வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சார், உங்களுக்கான முதல் கேள்வி.
1: முயற்சிக்கிறேன்.
0: அண்மையில் 100 மீட்டர் ஓட்டத்தில் சாதனை படைத்த இந்திய வீரர் யார்?
1: 100 மீட்டர் ஓட்டப்பந்தயமா?
0: ஆமாங்க ஆமாங்க.
1: அபினவ் பிந்த்ரா?
0: இல்லைங்க, தவறு. நன்றி
1: நன்றி. வணக்கம் ஐயா.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாகட்டி தென்னை விவசாயி ஏ முருகன்.
0: சார், உங்களுக்கான கேள்விங்க.
2: கேளுங்க சார்.
0: இந்தியாவில் தேசிய விளையாட்டு தினம் எந்த நாளில் நாம் கொண்டாடுகிறோம்?
2: சொல்லுங்க சார்.
0: என்னங்க
2: மறுபடியும் சொல்லுங்க.
0: தேசிய விளையாட்டு நிலம் விளையாட்டு தினம் எந்த நாளில் நாம் கொண்டாடுறோம்?
2: ஜனவரி 26.
0: இல்லைங்க, தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
3: மதிகோன் பாலி மோகன் பேசுறியா?
0: சரி மோகன், உங்களுக்கான கேள்விங்க. சரி, கால்பந்தில் நடுவர் ஒரு வீரருக்கு மஞ்சள் லட்டை காட்டினால் அதற்கு என்ன அர்த்தம்?
3: அவுட்னு அர்த்தம்யா?
0: அவுட். அவுட் இல்லைங்க, தவறு. நன்றி
3: நன்றி.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்
4: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: மங்களூர் ராசேருங்க.
0: சரி ராசேர், உங்களுக்கான கேளுங்க.
4: கேளுங்க.
0: சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது?
4: 1920.
0: இல்லைங்க, தவறு. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: சேலம் மாவட்டம் குளத்தொழுது பழக்கடை பொருளாதங்கண்ணே.
0: சரி, உங்களுக்கான கேள்விங்க.
4: எளிமையாக கொடுக்கலேன்.
0: சரி, அடுத்த ஒலிம்பிக் போட்டி எந்த நாட்டில் நடைபெற இருக்கிறது?
4: ஒலிம்பிக் போட்டிகளா?
0: ஆமாம்.
4: இந்தியாவில்?
0: இந்தியா என்பது தவறுங்க. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்
5: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: நாகலாபுரம் கன்னியத்தன்.
0: சரி, கேட்டுருக்கீங்களா? உங்களுக்கான கேள்விங்க. கேட்கலாமா? 2024 ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற்றது? பிரான்ஸ் என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்தியா ஒலிம்பிக்கில் முதல் பதக்கம் எந்த ஆண்டு வென்றது?
5: 1984.
0: 1984 என்பது தவறான பதில். நன்றிங்க
5: நன்றிங்க.

0: sunflower oil.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி பூரி களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு, சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு. அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
4: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிடல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
5: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
6: நேரம் இரவு 8:07. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அதில் இணைந்திருக்கிறோம் இளம் தண்ட நிகழ்ச்சி. இன்றைய இளம் தண்ட நிகழ்ச்சியின் தலைப்பாக விளையாட்டு வினாடி வினா. விளையாட்டு சம்பந்தமான கேள்விகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரி, மாரியப்பன், உங்களுக்கான கேள்வி சொல்றீங்களா? சரி, ஒலிம்பிக் போட்டிகளில் அதிகமாக நடைபெறும் விளையாட்டு எது? ஒலிம்பிக்ல அதிகமாக விளையாடக்கூடிய விளையாட்டு எது? ஒரு சாதாரண விளையாட்டு
7: தான்.
6: அதிகமாக இந்த விளையாட்டு
7: விளையாடுவாங்க.
6: இல்லைங்க, தவறு.
7: நன்றி சார்.
6: நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
8: அனைவருக்கும் நீங்க வணக்கம்.
6: வணங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
6: சண்முக சுந்தரம். சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
8: கேளுங்க.
6: இந்தியன் பிரீமியர் லீக் IPL முதன் முறையாக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது?
8: 2010.
6: 2010 என்பது தவறு. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம்யா.
6: வணங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
9: மேச்சேரி வெள்ளார் சுப்பிரமணியா.
6: வெள்ளார் சுப்பிரமணியம். உங்களுக்கான கேள்விங்க.
9: கேளுங்க.
6: கிரிக்கெட் உலகில் கேப்டன் கூல் என்று அழைக்கப்படும் வீரர் யார்?
9: சுப்பிரமணியம் கில்.
6: இல்லைங்க, தவறு.
9: நன்றி.
6: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
10: ராஜா பேசுறேன், பாப்பார்பட்டிலிருந்து.
6: பாப்பார்பட்டிலிருந்து
10: ராஜா பேசுறேன்.
6: சரி ராஜா, உங்களுக்கான கேள்வி. டே நைட் டெஸ்ட் போட்டிகளில் எந்த வகை பந்து பயன்படுத்தப்படுகிறது?
10: சிவப்பு பந்துங்கயா.
6: சிவப்பு என்பது தவறு. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
11: வணக்கம்.
6: வணங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க? பீமராஜன். உங்களுக்கான ஒரு கேள்வி. கிரிக்கெட்டில் ஒரு ஓவர் எத்தனை பந்துகளை கொண்டது? ஆறு பந்துகள் கொண்டது. மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி. கால்பந்து போட்டியில் களத்தில் விளையாடும் வீரர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? மொத்த எண்ணிக்கை
11: 11
6: என்பது தவறுங்க. நன்றி. அதுவும் தவறுங்க. நன்றி.
12: ரிசல்ட் வந்த உடனே ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.

0: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
0: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervet.in.
3: நிகழ்ச்சியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கங்க
4: ஐயா. வணக்கம் ஐயா.
3: வணக்கங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: கோட்டையூர்ல இருந்து எம் ஆறுமுகம்.
3: சரி, ஆறுமுகம், உங்களுக்கான கேள்வி
4: கேளுங்க ஐயா.
3: டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஒரு நாளைக்கு எத்தனை ஓவர்கள் வீசுவார்கள்?
4: 24
3: ஓவர் என்பது தவறான பதில். நன்றி.
4: நன்றிங்க.
3: ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். இளம் தென்றல் நிகழ்ச்சிகள்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தர்மபுரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்குபோதநிலை ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர், சிபிஎஸ்இ, கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகு தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புது

0: அனுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர் கே ஜி நெய்.
1: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: நேரம் 8:21. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரில் இணைந்திருக்கிறோம் இளம் தண்ட நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக விளையாட்டு வினாடி வினா. இனி நிகழ்ச்சி நினையம் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம். வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சார், உங்களுக்கான கேள்விங்க, கிரிக்கெட் எந்த நாட்டில் தோன்றியது?
8: இந்தியா.
7: இந்தியா என்பது தவறுங்க. இந்தியா தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை எந்த ஆண்டு வென்றது? 1984 என்பது தவறுங்க.
9: உங்களுக்கான கேள்வி நான் கேட்கிறேன்.
7: ஒரு கிரிக்கெட் போட்டியில் மைதானத்தில் உள்ள அம்பியர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 2 என்பது சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாமா? கால்பந்தில் நடுவர் ஒரு வீரருக்கு மஞ்சள் அட்டை காட்டினால் அதற்கு என்ன அர்த்தம்? அவுட் என்பது தவறுங்க. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். நேயர்களே, இன்றைய இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழலாம். நேயர்களே, இனி நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு இனிய பாடல்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:15 இசையால் இறைமனம் கமழும் பக்தி மாலை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

நேர்களே, இன்றைய இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெறலாம். நேர்களே, இனி பண்பலை என்றது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: இன்றைய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு தான் பயணித்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் மூத்த ஊடகவியலாளர் தராசு ஷியாம் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள்.
1: நேர்களே வணக்கம். இன்னைக்கு வானொலிக்கு 90 இந்த நிகழ்ச்சியில ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பன்முகத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையை தான் நாம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். பின்புலத்தை சொன்னா உங்களுக்கு அப்பவும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிரமமா தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ஆளுமை எப்படிங்கறதுடைய பின்புலத்தை இப்ப நான் பகிர்ந்துக்கிறேன் நேயர்களே உங்களோட. அவர் ஒரு பத்திரிகையாளர், எழுத்தாளர், அதற்கு பிறகு அவங்க காட்சி ஊடகத்தோட தொடர்புடையவங்க. கிட்டத்தட்ட விவசாயம் அது கூட அவங்களுடைய தொடர்பு இருக்கு. இப்படி பல்வேறு துறைகளோட தொடர்புடையவர், அதுல வந்து ஒரு ஆளுமையும் கொண்டவர். அவர் வந்து வேற யாரும் இல்ல, தராசு ஷியாம் அவர்கள். ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து வானொலியோட ஒரு ரொம்ப நுண்மான் தொடர்புடையவர். 60களுடைய பிற்கால கட்டங்கள்ல இருந்து அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் வானொலியோடு அவருக்கு ஒரு உறவு பாலம் எப்பவுமே இருந்திருக்கு. அதை பத்தி தொடக்கத்துல இந்த வினாவை எழுப்பி அதுல நாம அவரை சந்திச்சு அவரை பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம்.
1: இப்ப நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த துறைகளை தாண்டியும் உங்களுக்கு அனுபவம் இருக்கும், ஆனா குறிப்பாக வானொலி வந்து இது நீங்க துவக்க காலத்துல நீங்க உங்களுடைய ஒரு பணிக்காலம், நீங்க துவக்க காலத்துல இங்க வானொலியோட தொடர்பு ஆரம்பிச்சுதா இல்ல எப்படி? அது
2: வானொலிக்கு 90 எனது வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
2: என்னோட தொடர்பு கிட்டத்தட்ட 60 இன்னொரு 3 தாண்டினா 60 பூர்த்தி ஆகுது வானொலிக்கு எனக்குமான தொடர்பு. 1969 முதல் நிகழ்ச்சி, கல்லூரி நாட்கள், எனது எதிர்காலம் அப்படிங்கிற தலைப்பு. அப்ப வந்து நான் மதுரை விவசாய கல்லூரி 1966 விவசாய கல்லூரி மதுரை பல்கலைக்கழகம் தான். இந்த விவசாய பல்கலைக்கழகம் கிடையாது, மதுரை கோயம்புத்தூர் ரெண்டே பல்கலைக்கழகம். அதனால மதுரை 14 காலேஜ் தான் மதுரையில. இந்த 14 கல்லூரிகளை சேர்ந்தவர்கள் வந்து எனது எதிர்காலம்ங்கிற தலைப்புல பேசணும். இதுதான் வந்து வானொலி கொடுத்த முதல் அசைன்மெண்ட். அப்போ விவசாயங்கிறது, அப்போ தென் மாவட்டங்களில் விவசாய படிப்புங்கிறதே கொஞ்சம் புதுசாக இருக்கும். கோயம்புத்தூர்காரங்களுக்கு அது நல்லா தெரியும், மதுரைக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுசு. நாங்கள்லாம் தென் மாவட்டம், அதனால எனது எதிர்காலம்னு வானொலியில் விவசாய கல்லூரியை பற்றி பேசுறதுங்கிறதுலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த விஷயம். அது 1969 71 அரசு வேலைக்கு வந்துட்டேன். அதாவது அப்போ பிபிஎன் தான் பேர் அதுக்கு, பிளான் ப்ரொடெக்ஷன் அசிஸ்டன்ட். அதாவது அந்த காலத்துல ஹெலிகாப்டர் மூலமாக பூச்சி மருந்து தெளித்தல், இதான் ஸ்கீம். திருச்சி ஏர்போர்ட்ல வந்து ஹெலிகாப்டர் நிற்கும், ஒரு மகேந்திரா கம்பெனியோட ஹெலிகாப்டர். நான் வந்து அந்த ரொம்ப யங்கான ஒரு, இப்ப டெபுட்டி ரிச் ஆபீசர் பேர்லாம் மாறிடுச்சு, யங் ஆபீசர், பயிர் பாதுகாப்பு அலுவலர். அதுல ஏறி திருவரும்பூர், திருவரும்பூரை தாண்டி இருக்கிற பகுதி, கொஞ்சம் தஞ்சாவூர் பார்டர்லயும் வரும், அங்க விமானம் மூலம் பூச்சி மருந்து அளித்தல், இதுதான் முதல் திட்டம். அதனால அப்ப வந்து அதை பற்றிய திட்டத்தோட அருமை பெருமைகள், அப்போ விவசாயிகளுக்கு அது எப்படி அவங்க தயாரா இருக்கணும், இதெல்லாம் வானொலியில சொல்றது அடுத்த கட்ட வேலையாக இருந்தது. விவசாயிகளுக்கு காலையில நிகழ்ச்சி உண்டு, அதுல விவசாய குறிப்புகள் சொல்றது. 1971 72 வரைக்கும், 72 வந்து அக்ரானமிஸ்டா வந்து ஒரு தனியார் உர நிறுவனத்துக்கு போயிட்டேன். அந்த நிறுவனத்துல பணி சேர்ந்தேன். பணி சேரும் போது மதுரையில ஒரு பெரிய ஈவெண்ட், ஜல்லிக்கட்டு, அழகானூர் ஜல்லிக்கட்டு. எங்களுக்கு வந்து டாக்டர் கே எம் சீனிவாசன் அப்படின்னு அவர் வந்து அமெரிக்கன் பீஸ் கவுன்சில பணியாற்றியவர், வில்லேஜ் டெவலப்மெண்ட் இதுல எல்லாம் ரொம்ப ஆர்வம். அப்போ அவர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை பார்வையிட வரும்போது, இது வந்து நடமாடும் மரபணு வங்கிகள், இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் வந்து பெருமனே ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டா பார்க்க கூடாது, இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் உண்மையிலேயே பொலி காளைகள் தான், நடமாடும் மரபணு வங்கிகள், ஜல்லிக்கட்டுல வெற்றி பெற்ற காளைகளை அதுக்கு பிறகு வந்து கிராம கிராமமா கூட்டு போய் சுற்றுவதற்கு அந்த காளைகள் பயன்படுங்கதான் கான்செப்ட் அப்படின்னு அந்த வில்லேஜ் எல்டர் சொன்ன உடனே அவர் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு. ஏன்னா அப்போ வந்து இந்த சினி ஊசி மூலம் கருத்தரித்தல் இதெல்லாம் கிடையாது. அப்போ ஜல்லிக்கட்டோட அருமை பெருமைகள் அப்படி 1973 மதுரை நிகழ்ச்சி, அப்போ நாங்க தங்க பதக்கம் அதெல்லாம் பரிசு கொடுத்தோம். இல்ல இது வந்து இந்த லெவல்ல நின்னா பத்தாது, சென்னையில வந்து ஜல்லிக்கட்டு நடத்தணும், அப்பதான் வந்து இதோட அருமை பெருமைகள் போகும் அப்படின்னு உடனே ஆல் இண்டியா ரேடியோல நேர்முக வர்ணனை ஜல்லிக்கட்டு. நானும் துகிலி ஐயா இருந்தாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து. இப்போ இந்த மூர் மார்க்கெட் பக்கத்துல இப்போ நேரு ஸ்டேடியம் நினைக்கிறேன், அதுலதான் முதல் ஜல்லிக்கட்டு சென்னையில் ஜல்லிக்கட்டு நடத்தணும். அப்போ என்னன்னா சென்னையில் ஜல்லிக்கட்டுங்கிறது ரொம்ப புதுமையான கான்செப்ட்,
1: அதுக்கப்புறம் மாதிரியே தெரியலையே.
2: ஒன்னே ஒண்ணுதான் நடந்தது, அது ஒரு நடக்கல. அது பிராக்டிக்கல் ப்ராப்ளம் என்ன வந்துச்சு அப்படின்னா, அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை நம்ம மதுரையை சுற்றி இருக்கிற பகுதிகளில இருந்து ஸ்பெஷல் ட்ரெயின்ல தான் கொண்டு வரணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணி ஜல்லிக்கட்டு ஸ்பெஷல்னு ஒரு ட்ரெயின் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்தோம். இந்த ஜட்ஜஸுமே வந்து அங்க இருந்தோம், அலங்காநல்லூர் இங்க இருந்தா, எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிராவல். அப்போ ஏசி ட்ரெயின் கிடையாது இல்லையா, அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிராவலு ரொம்ப புதுமை. இந்த ஒரு ஜல்லிக்கட்டு வார்டு

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் இப்போது 8:30.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90

0: இருக்க ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை ஜிஹெச் தான் அப்ப பேரு.
1: ஆமா,
0: அதுல வந்து ஜல்லிக்கட்டு வார்டு, காயம்பட்டவர்களுக்கு உதவி, அப்புறம் ஜல்லிக்கட்டு வீரர்களுமே அங்கிருந்து தான் வந்தாங்க. உங்களுக்கு மருத்துவ பரிசோதனை, இது ரொம்ப பெரிய தடபுடல் ஏற்பாடு. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தோட சேர்ந்து ஏவிபி ஆசை தம்பி ஐயான்னு அவங்க தான் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தோட சேர்மன் அவங்க. அப்புறம் அப்ப முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவரு, அவருக்கும் ரொம்ப ஆர்வம். அவரெல்லாம் போய் பாக்குறோம் இந்த நிகழ்ச்சி எல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு. ஆல் டே ரேடியோல இருந்து நண்பர்கள், அப்புறம் வந்து நாங்க ஸ்பீக் ஆபீசர்ஸ் எல்லாருமா போய் மீட் பண்ணி நீங்க வரணும்னு இன்வைட் பண்ணி ஜல்லிக்கட்டு ஆரம்பம் அது எப்படி 1974 ஜனவரி மாசம் 22ஆம் தேதி 22, 23 ரெண்டு நாள் நிகழ்ச்சி. டிக்கெட் உண்டு 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா டிக்கெட். முதலமைச்சர் வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து மேல பூவெல்லாம் தூவி நிகழ்ச்சியை தூங்கி வைத்தார். நாங்க ரெண்டு பேரும், நானும் தூவிலி ஐயாவும், வர்ணனை ரெண்டு நாளும். சென்னைக்காரருக்கு கொஞ்சம் ஏமாற்றமா போச்சு. என்னன்னா அவங்க மாடு அடக்குதல் அப்படிங்கறது அப்படி திமிழ புடிச்சு அடக்கி நிறுத்துறதுன்னு அப்படி ஒரு சினிமா பாணிய கற்பனை பண்ணிட்டாங்க. இங்க நமக்கு அது ஏறு தழுவுதல் தான்.
1: ஆமா ஆமா,
0: ஏறு தழுவுதல்ங்கிறது திமிழ புடிச்சுட்டு கொஞ்ச தூரம் தொங்கிட்டே போறது தான். அதுக்கு நாங்க மூங்கில் கம்பு, வாடிவாசல் எல்லாமே அமைச்சிருந்தோம். ஆனா அது முதல் நாள் நல்ல பெரிய அளவுக்கு அப்ரிசியேஷன் இருந்தது. ரெண்டாவது நாள் வந்து அந்த அப்ரிசியேஷன் போயிடுச்சு. ஆக்சுவலா பிராக்டிக்கலா அதான் நடந்தது. ஆனா அந்த அடுத்த வருஷம் நடத்தணும்னு முயற்சி பண்ணோம். ஆளுநரிடம் முயற்சி பண்ணாங்க, அதுக்கு பிறகு யாரும் முன் வரல. அதனாலதான் அது நின்று போச்சு.
1: அது முக்கியமா அந்த மதுரை பக்கம் குறிப்பா ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு இப்படின்னு நிறைய இருந்தாலும் அது அவங்க அங்க ஒரு பாரம்பரியம், அங்க மண்ணோட ஒரு மண்ணின் மனமாக, மண்ணின் வாசமாக இருந்ததுனால அங்க தொடர்ந்து தழைச்சு ஓங்கி இன்னும் இருக்கு அப்படிங்கறதுக்கான ஒரு காரணமாக இருக்கலாம். இங்க அது ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு ஒரு பாரம்பரியம் இங்க பெரிய அளவுல இங்க இல்லையோ என்னமோ, இல்லையா?
0: கண்டிப்பா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அதாவது நம்ம சென்னையை சுத்தி இருக்கிறவங்களுக்கு, சென்னை சுத்தி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல தெரியல. சென்னை வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அப்பவுமே அதுக்கு முதல் நாள் இருந்த ஆர்வம் இல்ல. பெரிய விளம்பர ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருந்தோம். பெரிய விளம்பர ஏற்பாடு, ஆல் இண்டியா ரேடியோல வந்து சின்ன சின்ன முன்னோட்டங்கள் எல்லாமே கொடுத்தாங்க. பெரிய அளவுக்கு ஏற்பாடு, அப்ப வந்து ஒரே மீடியா தானே, வானொலி தானே ஒரே மீடியா. பெரிய அளவுக்கு எஃபர்ட் எல்லாம் எடுத்து ரொம்ப உற்சாகமா இருந்ததுதான். ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருந்தோம். டாக்டர் கே எம் சீனிவாஸ் எதுல இம்ப்ரெஸ் ஆனா, இது நடபாடும் மரபணு வங்கி, இது வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கிறோம், ஊக்குவித்தால் வந்து நல்ல தரமான கன்றுகள் வந்து பிறக்கும், அப்படி வேற ஒரு கான்செப்ட்ல போனாரு அவரு. அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் துல்லியெல்லாம் அதெல்லாம் விளக்கியெல்லாம் அன்னைக்கு ஆல் இந்தியா ரேடியோல அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இவங்களுக்கான அந்த பார்வையாளர்களுக்கான ஆர்வம் வந்து கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. காரணம் வந்து இதுதான், அது அவங்களையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு பிறகு ஆல் இண்டியா ரேடியோட மிகப்பெரிய தொடர்புகள் என்னன்னா, எல்லாமே விவசாய நிகழ்ச்சிகள், விவசாயம் சம்பந்தமான நாடகங்கள். இப்போ பைம்பொழில் நாகூர் மீரானையா இன்னமும் இருக்கிறாரு, இன்னமும் எனக்கு நண்பர் அவரு. அப்புறம் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவரு. இப்போ ஃபார்ம் ரேடியோ ஆபீஸ் வந்து ஆல் இண்டியா ரேடியோலயே ஒரு பகுதி வந்து ஃபார்ம் ரேடியோ ஆபீசர்னு ஒரு போஸ்ட் இருந்தது.
1: இப்போ
0: ஒரு ஃபார்ம் ரேடியோ ஆபீசர், ஒரு ஃபார்ம் ரேடியோ அசிஸ்டன்ட், அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட். அதுல அப்படி இருந்த ஒரு காலகட்டம், நிறைய விவசாய நிகழ்ச்சிகள் இருக்கும். அப்போ ரேடியோ வாய்ஸ்ங்கிறதே ஆடிஷன் டு வாய்ஸ். நீங்க ஒரு ஆடிஷன் போனோம், ஆடிஷன் போய் அதுக்கு வந்து ஆடிஷன் பண்ணுவாங்க. நம்ம வாய்ஸ் சூட்டபிளான்னு பாப்பாங்க, தடுமாற்றம் இல்லாம இருக்கா, எப்படி வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு, அவ்வளவு பெரிய ஆய்வெல்லாம் நடக்கும். நடந்து நான் ஆடிஷன் டு வாய்ஸ் அந்த அந்த காலகட்டத்துல 74 காலகட்டத்துல ஆடிஷன் டு வாய்ஸ்.
1: அடேங்கப்பா, இன்னும் அந்த அந்த பாரம்பரியம் இன்னும் தொடருது. உச்சரிப்பு அதெல்லாம், ஏற்ற இறக்கம் அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், அதெல்லாம் இருக்கு இன்னும். அந்த அந்த பாரம்பரியம் அதோடைய கொஞ்சம் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி இருக்கும்.
0: ஆடிஷன் சர்டிபிகேட் எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ விவசாய நிகழ்ச்சிகள் அதுல வந்து பெரிய ஆர்வம் இருந்துச்சு. நான் விவசாய பட்டதாரிங்கிறது ஒரு ரீசன். ஊர்ல வந்து கிராமத்துல எங்களுக்கு கிராம வானொலி நிலையம் தான். அது ரேடியோங்கிறது கொஞ்சம் ரொம்ப பெரிய பணக்கார வீடுகள்ல தான் ரேடியோ இருக்கும். டிரான்சிஸ்டர் வந்து அப்பதான் எட்டி பார்க்குது. அந்த காலகட்டம் 60களுங்கிறது டிரான்சிஸ்டர் எட்டி பாக்குற காலகட்டம். அப்போ எல்லாருமே கிராமத்துல வானொலி கேட்பது என்பது, அந்த பார்க்ல ஒரு கிராம வானொலி நிலையம் இருக்கும், அதுல ஒரு காமன் ரேடியோ இருக்கும்.
1: ஆமா,
0: காமன் ரேடியோல இருந்து ஒரு ஸ்பீக்கர்ல வந்து அதை போட்டு விட்டுருவாங்க. சோ அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு அது கேட்கும். அப்படித்தான் வந்து வானொலி என்பதே கிராமத்துக்கு அப்படித்தான் அறிமுகமான ஒரு காலம் அது 60களுங்கிறது. அப்புறம் வந்து பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் வந்துருச்சு. அதுக்கு பிறகு எங்களோட தொடர்புகளையும் நிறைய ஆர்வங்கள் வந்துச்சு. அப்புறம் ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கூடுச்சு. அது ஒரு முக்கியமான மைல்கல்னு நான் எப்போதுமே நினைப்பது உண்டு. பொதுவாக வந்துங்க வானொலிய பீட் பண்ற மீடியாவே இல்லைங்கறதான் இன்னைய வரைக்கும் என்னோட கருத்து. ஏன்னா நான் பண்பலை அப்புறம் ஒர்க் பண்ணேன். பண்பலை முதல்ல நீங்க தான் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்பதான் அது தனியாருக்கெல்லாம் போயிருக்கு.
1: ஆமா,
0: பண்பலையில வந்து நான் வந்து அரசியல் இல்லாத பிற கேள்விகளுக்கு பதில்

0: சொல்லிட்டு இருந்தேன், ஹலோ ஷியாம்ங்கிற டைட்டில். கிட்டத்தட்ட 4-5 வருடம் அதை தொடர்ந்து பண்ணிருக்கேன். அதாவது 1996-97 காலகட்டம்.
1: 96-97 சரி.
0: தனியாருக்கு அதை வந்து குத்தகை மாதிரி கொடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம டேப்பெல்லாம் எடுத்து ஏஆர் தான் கொடுக்கணும், ஸ்டேஷன்ல கொடுக்கணுங்க. அவங்க வந்து ஒரு தடவை அதை செக் பண்ணுவாங்க, அதாவது கேள்விகள் ஏதாவது தவறான பதில்கள் வந்துருதா, அது ரொம்ப செக் பண்ணுவாங்க.
1: ஒரு 7-8 ஒருத்தருக்கு, 8-9 ஒருத்தருக்கு.
0: அதே தான் தயாரிப்பு மட்டும் வந்து தனித்தனி. வாழ்க்கை அனுபவத்திலிருந்து பதில் சொல்லலாம்.
1: ஆமா,
0: அது பெரிய விஷயமா,
1: ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அப்போ உங்களுடைய பதில்கள் வந்து அந்த விறுவிறுப்பு அதுல எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. காலையில அதை கேட்போம் நாங்க.
0: காலையில அது, அதாவது நமக்கு கூட அதுல ஒரு அனுபவம் என்னன்னா, நம்மளோட நாலேஜை ஷேர் பண்றோங்கிறதுல ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இவ்வளவு விதமான கேள்விகள் வருதுங்கும் போது நமக்கு ஒரு பெரிய அதுவே நாலேஜா இருக்கும். வேற திசையில இருந்து வெவ்வேறு கேள்வி.

0: ஆமா,
1: அது பெரிய விஷயமா,
0: ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அப்போ உங்களுடைய பதில்கள் வந்து அந்த விறுவிறுப்பு அதுல எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. காலையில அதை கேட்போம் நாங்க.
1: நல்லா காலையில அது, அதாவது நமக்கு கூட அதுல ஒரு அனுபவம் என்னன்னா, நம்மளோட நாலேஜை ஷேர் பண்றோங்கிறதுல ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இவ்வளவு விதமான கேள்விகள் வருதுங்கும் போது நமக்கு ஒரு பெரிய அதுவே நாலேஜா இருக்கும். வேற திசையில இருந்து வெவ்வேறு கேள்விகள் வரும்.
0: அதற்கு நாம
1: பண்ணிக்கோங்க, கொஞ்சம் படிச்சுட்டும் போலாம். நம்ம
0: நம்ம தயாரிப்புகளுக்கும் அதுவும் பண்ணி
1: தயாரிப்போட போலாம். இணையம் பெருசா இல்லாத காலம் அது,
0: உண்மை.
1: அதனால அதுக்காகவே பதில் நல்ல பதில் சொல்லணுங்கிறதுக்காக திருப்பி ஒரு தடவை நம்ம வாசிப்பு எல்லாத்துக்கும் போய் சேருவோம்.
0: இல்ல இன்னைக்கு நினைச்சா கொஞ்சம் மலப்பா கூட இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இணையம் வந்து ஒரு சொடுக்கல்ல வந்து நம்ம உடனே பதில்கள் கிடைக்கிது. ஆனா அன்னைக்கு எல்லாத்துக்கும் புத்தகத்தை தான் நாட வேண்டியிருந்தது.
1: எல்லாத்துக்கும் புத்தகத்தை நாடணும். சில நேரங்களில் நம்ம தேடுற புத்தகம் கிடைக்கல அப்படின்னா கனிமராக போகணும்.
0: கரெக்ட்.
1: ஒரு ஹாஃப் அன் அவர் ப்ரோக்ராம்னாலும் அதுக்கான பணிங்கிறது நல்ல உண்மையா தான் இருக்கும். பெரிய ரெமுனரேஷன்லாம் பெருசா எதிர்பார்க்காம செஞ்ச காலகட்டம் தான்
0: ரொம்ப சரி. ஆமா
1: ஆமா, நமக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நமக்கும் அந்த அதனால நம்மளோட அறிவும் வளர்ந்தது, வாசிப்பு வளர்ந்தது.
0: ஆமா,
1: அது நமக்கான பெனிஃபிட். நேயர்களுக்கான பெனிஃபிட்ங்கிறது நம்ம அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கான பெனிஃபிட்.
0: ஆமா, ரொம்ப உங்களுடைய ஒரு சிறப்பான ஒரு பயணம். நீங்க இதற்கு தாண்டி நீங்க நிறைய இதுல வந்து வேற துறைகள்லயும் நீங்க இருந்திருக்கிறீங்க. வேற பல இப்ப விவசாயம் இதெல்லாம் தாண்டி நீங்க பத்திரிகை துறை, மத்த ஊடக இது, காட்சி ஊடகம், இப்படி பல்வேறு ஒரு புலனாய்வு ஊடக வேளாளரா உங்களுக்கு தனி முத்திரையும் நீங்க பதிச்சிருக்கீங்க. ஒரு அரசியல் விமர்சகரா இன்னைக்கு வந்து பல ஊடகங்கள்ல உங்களை பார்க்க முடியறது, உங்களை கேட்கவும் முடியறது. வானொலியோட இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை, அத ஓரளவுக்கு இந்த 90கள் காலகட்டத்துல நானும் அதெல்லாம் நான் ரசிகனா இருந்திருக்கேன், கேட்டிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த ஒரு வானொலிக்கு 90 ஆண்டுகள் நாம வந்து இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில ஐயா ஷாம் அவர்களே உங்களை சந்திச்சு உங்களோட ஒரு உரையாடினது ஜல்லிக்கட்டெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நினைவலை. உள்ளபடியே சொன்னா இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. நீங்க சொன்ன பிறகுதான் நீங்களும் துகிலி ஐயாவும் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செய்தி. இது வந்து பதிவு ஏற்படுத்த வேண்டிய ஒரு செய்தி, அந்த பதிவையும் நீங்க ஏற்படுத்திருக்கிறீங்க. இதில் எல்லாத்துக்கும் நேர்கள் சார்பாக, நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி ஐயா. வணக்கம்.
1: ரொம்ப நன்றி. வணக்கம்.
2: நேயர்கள், இதுவரை வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் மூத்த ஊடகவியலாளர் தராசு ஷாம் அவர்கள் வானொலியோடு தான் பயணித்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். உடன் உரையாடினார் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
4: நேரம் 8:44. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரே இணைந்திருக்கிறோம் இளந்தண்டனை நிகழ்ச்சியில். இன்றைய இளந்தண்டனை நிகழ்ச்சியின் தலைப்பாக விளையாட்டு வினாடி வினா.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
5: சார், என்ன சாய்ஸ்? ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: RKG நெய் நிறுவனத்தின் நல்

0: வாழ்த்துக்கள்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர், நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: நேரம் இரவு 8:47. இனி நிகழ்ச்சி இனியும் அடுத்த நேயர் வருகை வணக்கம்.
7: ஐயா வணக்கம். ஐயா
6: வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான கேள்விங்க. கிரிக்கெட்டில் தி பால் அதாவது சுவர் என்று அழைக்கப்படும் இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? ஒரு பிரபலமான வீரர் தான். இல்லைங்க, தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
8: வணக்கம்.
6: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ரமணி. பறக்கும் சீக்கியர் என்று அழைக்கப்படும் வீரர் யார்? சீக்கியர், பறக்கும் சீக்கியர் என்று அழைக்கப்படுவர் யார்? மில்கா சிங் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி. சரி சரி, கால்பந்து கூட்டமைப்பு, சரிங்களா, சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இருக்கீங்களா?
8: 1904
6: என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்திய குத்துச்சட்டை சம்மேளனம் எப்போது நிறுவப்பட்டது? குத்துச்சண்டை சம்மேளனம் எப்போது தொடங்கப்பட்டது? 2016. சரியான பதிலா சொல்றீங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
8: படம் நாட்டம். மீனா பொண்ணு.
6: சரிங்க, கொடுத்துடலாம். நன்றிங்க.
8: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:15 இசையால் இறைமனம் கமழும் பக்தி மாலை,
4: பக்தி மாலை
3: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
5: நேரம்

8:56 நிமிடம் இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேர இளம் தண்ட நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினா. இப்பொழுது நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதிலை நாம் இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். நேர்களே, இந்தியாவில் தேசிய விளையாட்டு தினம் எந்த நாளில் நாம் கொண்டாடுகிறோம் என்று கேட்டதாம். அதற்கான பதில் August 29. அண்மையில் 100 மீட்டர் ஓட்டத்தில் சாதனை படைத்த இந்திய வீரர் யார் என்று கேட்டதாம். அதற்கான பதில் குரீந்தர் வீர் சிங் என்பவர். 2028 ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெறுகிறது என்று கேட்டதாம். அதற்கான பதில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ். 2024 ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற்றது என்று கேட்டதும் அதற்கான பதில் பிரான்ஸ், பாரிஸ். இந்தியா ஒலிம்பிக்கின் முதல் பதக்கம் எந்த ஆண்டு வென்றது என்று கேட்டதும் அதற்கான பதில் 1928. ஒலிம்பிக் போட்டிகளில் அதிகமாக நடைபெறும் விளையாட்டு எது என்று கேட்டதும் அதற்கான பதில் தடகளம். கிரிக்கெட்டில் ஒரு ஓவர் எத்தனை பந்துகளை கொண்டது என்று கேட்டதும் அதற்கான பதில் 6. கிரிக்கெட் எந்த நாட்டில் தோன்றியது என்று கேட்டதும் அதற்கான பதில் இங்கிலாந்து. இந்தியா தனது முதல் கிரிக்கெட் உலகக்கோப்பையை எந்த ஆண்டு வென்றது என்று கேட்டதும் அதற்கான பதில் 1983. இந்தியன் பிரீமியர் லீக் IPL முதன்முறையாக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்று கேட்டதும் அதற்கான பதில் 2008. தி வால் என்று அழைக்கப்படும் இந்திய கிரிக்கெட் வீரர் ராகுல் டிராவிட். கிரிக்கெட் உலகில் கேப்டன் கூல் என்று அழைக்கப்படுவர் மகேந்திர சிங் தோனி. டே நைட் டெஸ்ட் போட்டியில் எந்த வகை பந்து பயன்படுத்தப்படுகிறது என்று கேட்டதும் அதற்கான பதில் பிங்க் பந்து. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஒரு நாளைக்கு எத்தனை ஓவர்கள் வீசப்படும் என்று கேட்டதும் அதற்கான பதில் 90 ஓவர்கள். கிரிக்கெட் போட்டியில் மைதானத்தில் உள்ள அம்பியர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்டதும் அதற்கான பதில் 2. கால்பந்து போட்டியில் களத்தில் விளையாடும் வீரர்களின் மொத்த எண்ணிக்கை 22. கால்பந்தில் நடுவர் ஒரு வீரருக்கு மஞ்சள் அட்டை காட்டினால் அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டதும் அதற்கான பதில் எச்சரிக்கை. சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது என்று கேட்டதும் அதற்கான பதில் 1904. பறக்கும் சீக்கியர் என்று அழைக்கப்படும் வீரர் யார் என்று கேட்டதும் அதற்கான பதில் மில்கா சிங். இந்திய குத்துச்சண்டை சம்மேளனம் எப்போது தொடங்கப்பட்டது என்று கேட்டதும் அதற்கான பதில் 2016. வேலை இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தோம். அருமையாக ஒரு நேயர் 3 கேள்விகள் தொடர்ந்து சொல்லி வெற்றி பெற்றார். அவருக்கு வாழ்த்துக்கள். இணையநேர்கள், இன்றைய இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழலாம்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்
1: நேரலை நிறைவுக்கு வருகிறது. இன்றைய இளந்தண்ட நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவாக மலர்ந்தது. இனி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் இஏ பிரபாகரன். இனி பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தின் செய்திகள். தில்லி அஞ்சலாக.
2: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Center approves extension of Sarthak PDS scheme to modernize public distribution system with outlay of over 25,500 crore rupees. Severe heat wave conditions to continue over central and northwest India during next 2 to 3 days. Prime Minister Narendra Modi urges citizens to take care of vulnerable people amid soaring mercury. Supreme Court upholds legality of Election Commission's SIR drive, says exercise advances free and fair elections. Assam Assembly passes Uniform Civil Code Bill, becoming third state in the country to adopt the legislation.

0: under the leadership of Prime Minister Narendra Modi, BJP-led state governments are establishing uniform law for every citizen. President Draupadi Murmu today flagged off a women-centric public transport service titled Pink City Runner Ama Didi Bahini Bus Seva at Gangtok in Sikkim. Later in the day, President Murmu addressed the convocation ceremony of the Sikkim University in Gangtok. She said development of the Northeast is vital for the country's overall progress.
1: नॉर्थईस्ट का विकास देश की समग्र विकास के लिए अनिवार्य है। पूर्वोत्तर क्षेत्रों का विकास और राष्ट्रीय विकास के लक्ष्य आपस में जुड़े हुए हैं। यहाँ के युवाओं में असीम प्रतिभा है। सिक्किम सहित अन्य राज्यों से आए हुए विद्यार्थियों से मैं आग्रह करना चाहूँगी कि आप सब एक दूसरे के संपर्क में रहे और मिलजुल कर राष्ट्रीय विकास में योगदान देने का भावना में आगे बढ़े।
0: Defence Minister Rajnath Singh today chaired the sixth meeting of the informal group of ministers in New Delhi to review the availability of essential commodities and the resilience of our supply chains amid the West Asia situation. In a social media post, the minister called upon citizens to avoid panic purchase of petrol, diesel and LPG, as the government is pulling out all stops to ensure the availability of all essential items. In Kerala, five people were arrested after alleged attacks on Enforcement Directorate ED officials during protests by workers of the Communist Party of India Marxist in Thiruvananthapuram. The ED today conducted raids at multiple locations, including the residences linked to former Chief Minister Pinarayi Vijayan at Thiruvananthapuram and Kannur. The officials were attacked in Thiruvananthapuram while they were returning after carrying out searches, and their vehicles were allegedly vandalized. BJP State President Rajiv Chandrasekhar condemned the attack, while State Home Minister Ramesh Chennithala assured strict action against those involved. The CPM, however, termed the raids politically motivated. Indian shooter Isha Singh today broke the world record in the women's 25-meter pistol event at the ISSF World Cup in Munich. 21-year-old Isha earned 43 points from a possible 50 in the final to surpass the previous record of 42 points held by South Korea's Kim Ye-ji and claimed the gold medal. India has been awarded the hosting rights for the 2027 Asian Relays and the 2028 Asian Indoor Championships. The decision was taken at the Executive Council meeting of the Asian Athletics Association held in Hong Kong ahead of the Asian Under-20 Championships beginning tomorrow. World Athletics Vice President Adil Sumariwala said the 2027 Asian Relays will be held in Chandigarh, while Bhubaneswar will host the 2028 Asian Indoor Championships. In IPL cricket, Rajasthan Royals were 234 for 6 in 18.1 overs against Sunrisers Hyderabad in the eliminator match in New Chandigarh when reports last came in. And now before we end the bulletin, the headlines once again. Centre approves extension of Sarthak BDS scheme to modernise public distribution system with outlay of over 25,500 crore rupees. Severe heat wave conditions to continue over central and northwest India during next 2 to 3 days. Prime Minister Modi urges citizens to take care of vulnerable people amid soaring mercury. Supreme Court upholds legality of Election Commission's SIR drive, says exercise advances free and fair elections. Assam Assembly passes Uniform Civil Code Bill, becoming third state in the country to adopt the legislation. Indian shooter Isha Singh breaks world record in women's 25-meter pistol event, clinching gold at ISSF World Cup in Munich. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்தின் கன்சல்டன்ட் டீன் திருமதி விஜயலட்சுமி மற்றும் அந்நிறுவனத்தில் பயின்று அகில இந்திய அளவில் 4 இடம்பெற்று தேர்ச்சி பெற்ற திருமதி அர்ச்சனா தேவி ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். விஜயலட்சுமி மேம், பட்டய கணக்காளர் படிப்பு குறித்த பல்வேறு தகவல்களை முதல் பாகத்திலே பார்த்தோம். சிஏ படிக்கிறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க மேம்.
5: ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமா நான் வந்து தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் எக்ஸ்பேண்டடா கேட்க போகுது. ஸோ இந்த 10th ஸ்டாண்டர்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏன் ரெஜிஸ்டர் பண்ணிக்க சொல்றாங்கன்னா, 2 இயர்ஸ் 11th அண்ட் 12th அவங்க எந்த குரூப் வேணா எடுத்துக்கலாம். சயின்ஸ் எடுத்துக்கலாம், ஆர்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல காமர்ஸ்

0: காமர்ஸ் குரூப்பாவே இருக்கலாம். ஏன்னா காமர்ஸ்ங்கிற ஒரு ஃபீல்டு வந்து எங்கேக்கும் தேவைப்படும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆர்ல இந்த ஒரு நிறுவனத்துக்கு கண்டிப்பா ஃபினான்ஸ்ன்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியா இருக்கட்டும், ஒரு இன்ஜினியரிங், ஒரு ஹெல்த் கேர், எந்த ஒரு இதுலயும் உங்களுக்கு ஃபினான்ஸ் இல்லாம எங்கேயுமே இருக்க முடியாதுன்ற போது அக்கௌண்டன்ஸ், ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸோட தேவையும் நிறைய வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு, இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஸ்டாச்சுட்ரி ரிக்குயர்மெண்ட்ஸ் நிறைய வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிவிஜுவலா இருக்கீங்க, நீங்க வந்து கண்டிப்பா இன்கம் டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். ஒரு ஸ்மால் ஷாப் வச்சிருந்தா கூட நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணி ஆகணும். உங்களோட பர்சனல் வெல்த்தை பெட்டரா மேனேஜ் பண்ணணும். ஒரு ஸ்டார்ட் அப் நான் பண்ண போறேன், இப்ப ஸ்டார்ட் அப்ங்கிற ஒரு என்வாயன்மெண்ட் இந்தியாவில நிறைய இருக்கு. ஸோ இதை அட்வைஸ் பண்றதுக்கு, ஸோ அட்வைசரி, அஷூரன்ஸ், கம்ப்ளையன்ஸ், இந்த மாதிரி மூணு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து சிஏஓட ரோல் தேவைப்படுது. ஸோ எக்ஸாக்டா ஃபவுண்டேஷன்ல நாலு சப்ஜெக்ட்ஸ், நாலு மந்த்ஸ் ஃபார் த ப்ரிப்பரேஷன். இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஃபீஸ் வந்து 9,000 ரூபீஸ் தான். அந்த 9,000 ரூபீஸ்ல நாங்கள் வந்து நாட் ஓன்லி ஃபிசிக்கலாக டெக்ஸ்ட் புக்ஸ் உங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வி ஆர் ஆல்சோ கிவிங் யூ கிளவுட் கேம்பஸ். அதாவது கிளவுட் கேம்பஸ் என்னன்னா ஆன்லைனில் சென்ட்ரலாக வந்து உங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸஸோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதை வச்சு நீங்கள் அட்டென்ட் பண்ணி படிச்சுக்கலாம் ப்ரிப்பரேஷனுக்காக. அதே மாதிரி யூடியூப்ல எங்களோட ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கு, ஃபுல் ஆரம்பம்லேருந்து டில் தி எண்ட் கிளாஸஸ் இருக்கு. ஸோ நான் ரெஜிஸ்டர்லாம் பண்ண போறது இல்லை, எனக்கு இதை பத்தி நாலேஜ் எனக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் வந்து போய் யூடியூப்ல போய் அந்த ரெக்கார்டட் கிளாஸஸை வியூ பண்ணிக்கலாம். அந்த சேனலோட பேர் வந்து ICAICATU.
1: நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம்.
0: ஆமாம், இப்போதைக்கு வந்து ஐசிஏல வந்து ரெண்டு மீடியம் ஆஃப் லாங்குவேஜ்ல வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எழுதலாம், ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று ஹிந்தி. இதை தவிர நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இப்போ வந்து வி ஹாவ் சம்திங் கால் சாரான்ஷன்ட். நீங்கள் அந்த சாரான்ஷன்ற அந்த புக்கை போய் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் கிராஃபிக்ஸோட, ஃப்ளோ சார்ட்ஸோட, ஒவ்வொரு சாப்டரோட ரிவிஷன். இது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு அந்த மெட்டீரியல் கொடுத்துட்றாங்க. அதை தவிர அவங்க வந்து மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க சஜஸ்டட் ஆன்சர்ஸ், ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன்ஸோட குவெஸ்டின் வித் ஆன்சர்ஸ் இதையும் கொடுக்குறாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி மினிமம் 2 மாக் டெஸ்ட் நடத்துவாங்க. அதை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அந்தந்த சென்டரில் போய் எழுதலாம். ரொம்ப குவாலிஃபைடு பீப்புள் வந்து அதை கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் எங்கே ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் எக்ஸாமுக்கு, என்னோட ப்ரிப்ரேஷன் லெவல் எப்படி இருக்குது, நான் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கேன், அப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மராத்தனில் கடைசியில் கொஞ்சம் ஸ்பீட் பிக்கப் பண்ணி ரன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு செல்ஃப் அவேர்னஸ்க்கு அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ் ஐசிஏ இவ்வளவும் பண்ணுறாங்க. நீட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்பும் ஒன்று இருக்குது, மெரிட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்னு இருக்குது. இதுக்கு தனி போர்ட்டல் இருக்குது, உங்களோட அசோசியேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்பாங்க, மார்க் ஷீட்ஸ் கேட்பாங்க, உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்ஸும் வந்து நாங்கள் கொடுக்குறோம், ஆல் இண்டியா லெவல்லையும் கொடுக்குறாங்க. ஸோ எங்களோட சதர்ன் ரீஜனோட பிரான்ச் வந்து நுங்கம்பாக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து ரீஜனல் கவுன்சில் நடத்துகிற கிளாஸஸ்க்கு, ரொம்ப டிசர்விங் கேண்டிடேட்ஸ்க்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கிளாஸஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ஃபிசிக்கலாகவும் வர்ச்சுவலாகவும் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். நிறைய இப்போ இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய எஃபர்ட்ஸும் எல்லா கவர்மெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன் தட் வே த கரண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி லக்கி. அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணும், அக்னாலேஜ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஹையர் எஜுகேஷன் போகும்போது காஸ்ட்டுங்கிறது ஒரு ஃபேக்டர் ஆகிடுது. கவர்மெண்ட்டோட காலேஜில் படிக்கணுனாலும் ஒரு ஃபீஸ் அவங்க கட்ட வேண்டியிருக்குது மினிமம். அப்படின்னு பார்க்கும்போது எங்களோட சிஏ கோர்ஸ் வந்து ரொம்ப சீப். கோர்ஸ் ஃபீஸு நாங்கள் கலெக்ட் பண்ணுறது 77,000 ஐசிஏலேருந்து. ஆவரேஜ் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து ஃபார் த 2 இயர்ஸ் வந்து 1,05,000 அதிகமாக கொடுக்குறோம். இது வந்து நான் என்ன சொல்கிறேன், ஸ்டாச்சுட்ரி மினிமம். ஆனால் ரியல் லைஃப்பில் இப்போ பிரச்சனை கேட்டால் அவங்க இதில் ஆர்டிகல் கிளர்க்கு கண்டிப்பாக அதுக்கு டபுள் கொடுப்பாங்க. ஏன்னா சிட்டி இருக்குது, அதில் கொடுத்துருக்காங்க ஏ சிட்டி, பி சிட்டி, சி சிட்டிஸு, அந்த மாதிரி கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஆடிட்டர்ஸ்க்கும் தெரியுது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய செலவு இருக்குது, அவங்கள வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும். மெம்பர் டு ஸ்டூடெண்ட் கனெக்ஷன் க்ரியேட் ஆகிடுது அங்கேயே. இது வந்து அன்இன்ட்ரப்டட் ஆர்டிகல்ஷிப்புன்னு நாங்கள் சொல்கிறோம். அதாவது அந்த 2 வருஷத்தில் அவங்க வந்து 1 மாதத்துக்கு 1 நாள் தான் லீவ் எடுக்க முடியும். சண்டேஸை நான் சொல்லலை, சண்டேஸை தவிர. ஸோ டோட்டலாக அவங்க வந்து 1 வருஷத்தில் 12 நாள் லீவ் எடுக்கலாம், 2 வருஷத்தில் 24 லீவ். அந்த சமயத்தில் வந்து அவங்க ஸ்பாமுங்கிற ஒரு எக்ஸாம் தான் எழுத முடியும். வேறு எந்த எக்ஸாம்ஸோ வேறு எந்த கிளாஸஸ்லாம் போகிறது அவங்களோட பர்சனல். 2 வருஷமும் அவங்க ஃபோக்கஸ்டாக ஆடிட்டர் கிட்ட டெடிக்கேட்டடாக ஒர்க் கற்றுக்கணும். ஸோ இந்த ஆர்டிகல்ஷிப் ஃபீஸை வச்சு அவங்க

0: ஃபீஸ் கட்டிடுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் என்னோட ரோல் ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸோட இன்வால்வ்டா இருக்கிறதா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பேசுவேன். அப்ப கேட்பேன், என்ன பண்ணீங்க மேம், நாங்க இப்பெல்லாம் எங்க அப்பா கிட்ட நாங்க ஃபீஸ்க்கும் கேட்கறது இல்ல, ஹாஸ்டல் ஸ்டேக்கும் நாங்க கேட்கறது இல்ல, ஏன்னா எங்களுக்கு நல்ல பே பண்றாங்க மேடம் ஃபர்ம்ஸ் எல்லாம், நாங்க அதை வச்சே நாங்க வந்து எங்களோட எஜுகேஷனை நாங்க சப்போர்ட் இன்டர் எழுதி தான் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: சப்ஜெக்ட் வந்து டஃப் அப்படின்னு இதை படிக்காம அவாய்ட் பண்ணிட்டு போறவங்க மத்தியில இந்த மாதிரி விஷயங்கள் கேக்குறதுக்கு ரொம்ப
0: அமேசிங் ஸ்டோரிஸ் இருக்கு மேடம். அப்பா அம்மா கிராமத்துல விவசாயம் பண்றவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 21-22 இந்த இதுல வந்து சிஏ ஜலபத்தின்னு இருந்தாரு. அவர் வந்து ரொம்ப வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து ஹி பிகேம் த சேர்மன் ஆஃப் த எஸ்ஐஆர்சி ஆஃப் ஐசிஏ.
1: இப்போ பேரண்ட்ஸோட பங்களிப்பு என்ன மேம்? ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்க போகும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குமா அப்படின்றது தெரியல. நிறைய குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படி சொல்றாங்களே தவிர, பெரும்பாலான குழந்தைகள் வந்து பட்டய கணக்காளர் ஆகணும், நான் ஒரு சிஏ ஆகணும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டது இல்லை. அந்த மாதிரி அந்த குழந்தைங்க மனசுல அந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்கு பெற்றோர்களுடைய பங்களிப்பு என்ன மேம்?
0: பேரண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு அந்த என்வாயன்மெண்ட்டை கொடுக்கலாம். நான் ஒரு ரூம் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை பங்களாவில் இருந்தாலும் சரி, நம்ம அங்கே என்ன மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டை நம்ம கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம். ஸ்பேஸ் இஸ் நாட் த பாயிண்ட். தானா உத்வேகத்தோட படிக்கிறதுங்கிறது ஒன்று. இன்னொன்று ஒன்று, பேரண்ட்ஸும் நம்ம குழந்தை வந்து ஃபியூச்சரில் ஆப்ஷனை நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள், அவங்கள ஒரு லோக்கல் லைப்ரரியில் மெம்பர் ஆக்கலாம். பப்ளிக் லைப்ரரிஸ் இப்போ நிறைய இருக்குது, ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அவங்க கையில் என்ன மேகசின்ஸ் கிடைக்கிறதோ அடிக்கடி போய் டீச்சர்ஸோட மீட் பண்ணி பேசுறது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேரண்ட்ஸ் பிடிஏ மீட்டிங்ஸ்க்கே போகிறது கிடையாது. ஸோ அந்த பிடிஏ மீட்டிங்ஸ்க்கு போகணும், இல்லை தானாக வாலண்டியராக, என்ன மேடம் எங்கள் பொண்ணு எப்படி படிக்கிறான், என் பையன் எப்படி படிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு விஷயம், தானே ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்.
1: பேரண்ட்ஸோட பங்களிப்பு என்ன குழந்தைங்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போறது, குறிப்பா வந்து ஒரு பட்டய கணக்காளர் ஆக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி தரணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். இப்ப வந்து மேடம் வந்து மூணு லெவல் வந்து சொன்னாங்க, நீங்க படிக்கும் போது அந்த மூணு லெவல்லையும் எப்படி படிச்சு வந்தீங்க மேம்?
2: ஸ்கூல் முடிச்சுதான் ஃபவுண்டேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன்.
1: உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஈஸியா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சா?
2: டஃபா தான் இருந்துச்சு, ஈஸியாலாம் ஃபீல் ஆகல. பட் என்னன்னா ஸ்ட்ரக்சர்டா இருந்துச்சு, அதாவது செல்ஃப் பேஸ்ட் மாடியூல் தான். இன்ஸ்டியூட் வந்து கிளாஸஸ் கொடுக்குறாங்கிறது வந்து ஒரு அடிஷனல் புஷ். அக்கவுண்ட்ஸ்ல எனக்கு இந்த விஷயம் புரியல அப்படின்னா ஒரு சிஏ கிளாஸ் போறோம்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டியூட்ல தே ப்ரொவைடிங். அப்போ வந்து பிசிக்கல் கிளாஸஸும் இருந்துச்சு, அப்போ வர்ச்சுவல் மோடு ரொம்ப இல்லை. வென் ஐ ஸ்டடி 2002 பிசிக்கல் கிளாஸஸ் போனோம்னா அங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி அண்ட் ஈஸிலி ரீச்சபிள் ஃபேக்கல்ட்டிஸ். இப்போ வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ ஹைப்ரிட் வெர்ஷனில் இருக்கு, கிளாஸஸ் ஒரு பக்கம், தேவையான சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும், மற்றபடி செல்ஃப் ஸ்டடி. அவங்க வந்து ஸ்ட்ரக்சர்டாக கொடுத்துட்டாங்க. அண்ட் தே யூஸ் டு பி ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கும், சஜஸ்டட் ஆன்சர்ஸ் இருக்கும். விஜயலட்சுமி மேம் சொன்ன மாதிரி முன்னாடி அந்த மாக் டெஸ்ட்லாம் நடக்கும், சண்டே டெஸ்ட் ரெகுலராக நடக்கும். முன்னாடி யூஸ் டு கோ அண்ட் சிட் அண்ட் ரைட்டு. ஸோ அந்த எல்லாம் ட்ரெயின் பண்ணி ஃபவுண்டேஷன் வந்து சொன்ன மாதிரி 11th and 12th இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நான் வந்து 11th and 12th இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்ததுனால எனக்கு அது ஈஸியராக தெரிஞ்சது. அண்ட் மேம் எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி இங்கிலீஷ் மேத்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்டை படிக்கும் போதே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், சரி இதை என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு. அண்ட் கான்செப்சுவல் கிளாரிட்டி. இப்போ ஸ்கூலில் என்ன ஆகிடும், இந்த குவெஷ்சன்ஸ் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க, இதுதான்ப்பா வரும், இதை மக் அடிச்சுட்டு போய் இது பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். கிட்ஸுக்குமே ஓகே, இம்பார்ட்டன்ட் குவெஸ்டன்ஸ் மேம் சொல்லிட்டாங்க, அதுவே படிச்சுட்டு போயிடலாம்,
1: புரியுதோ புரியலையோ படிச்சுட்டு போய்
2: அப்படியே மக் அடிச்சாச்சு, அப்படியே போய் கொட்டிடுவோம். அங்கே வந்து நம்ம கான்செப்சுவல் கிளாரிட்டின்னு யோசிக்கல. பட் இப்போ ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு போகணும்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு நீங்கள் கேட்டதுக்கு மேம் சொன்னதில் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன் மேம். அவங்க வந்து கான்செப்டா படி அப்படிங்கிறத கிட்ஸுக்கு சொல்லணும். சிக்ஸ்த்தாக இருக்கட்டும், செவன்த்தாக இருக்கட்டும், எயித்தாக இருக்கட்டும், எப்போனாலுமே புரிஞ்சு படி. நீ படிக்கிறது ஏன்னு கேள்வி கேளு, இன்டெப்த் போய் புரிஞ்சுட்டா நீங்க லைஃப்க்கு மறக்க மாட்டீங்க.
1: நிச்சயமா
2: மக் அடிச்சா அடுத்த நாள் கூட மறந்துடலாம்,
1: பசுமரத்தாணி போல பதிஞ்சிரும்.
2: புரிஞ்சிருச்சு கான்செப்ட், இதுதான் என்னைக்கு கேட்டாலும் நீங்க யாருக்கும் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியும்.
1: நிச்சயமா
2: நீங்களுமே ஃபார் ஷுர் நீங்க மறக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி படிக்க ஒரு அப்ரோச்சை பேரண்ட்ஸும் சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்கிறதுல ரிசோர்சஸ் கொட்டி கிடக்குது, நீங்க ஆக்சுவலா நல்ல விதத்தையாவும் யூஸ் பண்ணலாம். மொபைலா இருக்கட்டும், டெலிவிஷனா இருக்கட்டும், எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் நிறைய வருது. இந்த ப்ரோக்ராம் மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நல்ல கண்டென்ட் எவ்வளவோ இருக்கு. ஸோ அதெல்லாம் தேடி அவங்க பார்க்கலாம். நிறைய ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம், சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டியா இருக்கட்டும், கிளாடா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரிசர்ச் பண்ண
1: நிறைய வாய்ப்பு

0: வாய்ப்புகள் இருக்கு, பயன்படுத்திக்கணும்.
1: எக்ஸ்ட்ரீம் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மேம் சொன்ன மாதிரி கிட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மார்ட், இமோஷனலி மோர் மெச்சோர், கிளாரிட்டி ரொம்ப, தே ஹாவ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ரிசோர்சஸ் அவைலபிள். ஸோ அதை சூப்பராக யூஸ் பண்ணால் ஹார்ட் ஒர்க் கூட இல்லை, ஸ்மார்ட் ஒர்க்லேயே அவங்க வின் பண்ணிடலாம். ஸோ லெவல் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி 4 சப்ஜெக்ட்ஸ் இருந்து, அதுக்கப்புறம் குரூப் 1 குரூப் 2 பிரியும் 3 சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்குமே எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் கோச்சிங் போனேன். நான் வந்து பர்சனலாக ஆடிட்டிங் அண்ட் லாலாம் வந்து இந்த தியரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வீட்லேயே நானே தான் படித்தேன். அண்ட் என்னோட ஸ்டடிங் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்வேன்னா, மேக் ஸ்மால் நோட்ஸ். இப்போ ஒரு பெரிய பேரா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கும், அதில் எல்லாத்தையும் நீங்கள் மனசில் ஏற்றிக்கணும்னு இல்லை, கீ வேர்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸ்னு இருக்கும், அதை நோட்ஸாக வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது அந்த நோட்ஸ் மட்டும் பார்த்தா போதும்,
0: புரிஞ்சு படித்தோன்னா அந்த மாதிரி நோட்ஸ்
1: எடுத்துக்க முடியும். அண்ட் யூல் நோ கீ வேர்ட்ஸ். இப்போ எக்ஸாமினர் வந்து கரெக்ட் பண்ணும்போது கீ வேர்ட்ஸ்னு எதிர்பார்ப்பாங்க, புரிஞ்சால் அது மனசில் ஏறிடும்
0: நிச்சயமாக.
1: ஸோ அந்த பேராவை சமரைஸ் பண்ணி அந்த மாதிரி படிக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் நான் சொன்னேன், எழுதணும். இப்போ இருக்கிற கிட்ஸ் எழுத மாட்டேங்கிறாங்க. அக்கௌண்ட்ஸே இருக்கட்டும், நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளமை இப்படி சும்மா அப்படி பார்த்துட்டு ஆ ஓகே இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப்னு சொன்னால் மனசில் பதியாது. 10 வாட்டியாவது அதை எழுதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா மிஸ்டேக்கும் அங்கேயே முடிஞ்சிடும். எக்ஸாமில் மிஸ்டேக் பண்ண மாட்டோம், பண்ணுற தப்பெல்லாம் அங்கேயே பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இட்ஸ் டன். ஸோ எக்ஸாம் போகும்போது அந்த கிளாரிட்டி சந்தேகம் எல்லாம் இங்கே வந்துடும். படிக்கும்போது எனக்கு ஈஸியாக தெரியும், ஆ சம் இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப். கணக்கை போட்டு பார்க்கணும், அக்கௌண்ட்ஸையும் போட்டு பார்க்கணும். எவ்வளோ வாட்டி போட்டு பார்க்குறீங்களோ உங்களோட சந்தேகங்களும் அங்கேயே தீந்துடும். பழைய ஸ்டைலும் இருக்கணும், சில விஷயங்கள் சில மெத்தட்ஸ் அதுவும் செட் ஆகும், ஏஐயும் உள்ள கொண்டு வந்துடலாம். மிக்ஸ் பண்ணி படிச்சோம்னா இட் வில் பி எ ஸ்மார்ட் அப்ரோச். என்ன வேணும் அப்படிங்கறது தேடி எடுக்கிற பொறுமை இருந்து டவுன்லோட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. எவ்ரி ரிசோர்ஸ் அவைலபிள். போர்ட் ஆஃப் ஸ்டடிஸ் வந்து ரெகுலரா தே கீப் ரிலீசிங் அ லாட் ஆஃப் தீஸ் பேப்பர்ஸா இருக்கட்டும், ரிவிஷன் மாட்யூல்ஸ், கேஸ் ஸ்டடிஸ்லாம் அத்தனை இருக்கு. ஸோ நீங்க கிளிக் பண்ணி அதை படிச்சாவே You'll be more than prepared for the exam.
2: Every exam ku munnadiyum webcast panuvaanga. Edhaavadhu updated vishayamavum irukum adha pathi illa indha question indha chapter la eppadi approach pannanum nu irukum. Adha thavara engalukku monthly magazine irukkaala. Register aana ella students ku physical la post la pogudhu adhu.
0: Adhu endha alavukku students ku useful la irukku
2: ma'am. Avanga adhula vandu oru particular chapter eduthu adha pathi discuss panuvaanga. Foundation level la irukkatum seri, intermediate level la irukkatum seri, ஃபைனல் லெவல் எக்ஸாம் பாயிண்ட்ல. இதை தவிர நிறைய ரியல் லைஃப் சினாரியோஸ், இப்போ கரண்டாக உலகத்தில் நடக்கிற நடப்புகள், இப்போ இருக்கிற இன்னோவேஷன்ஸ், ஐசிஐ எப்படி வந்து எவால்வ் ஆயிட்டு இருக்காங்க, இதை பத்தி எல்லாமே வந்து அதில் இருக்கும்.
3: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

0: நேரம் இரவு 9:30 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஜிகே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில் தருமபுரி.
3: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகள் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை

இல்லை கவிதை பாட, என்ன சொல்லி என்ன பாட, கம்பன் இல்லை கவிதை பாட. அவள் தஞ்சை தரணியில் கொஞ்சம் அழகிய கோவில.

0: நேயர்கள் இதுவரை இடைவிடாத இசை மலை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.
1: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்த பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்குபோதுநிலை ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக. அம்மன் அருள் பெறுக.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
0: வணக்கம் நேயர்களே. நேரம் இரவு 10 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழலாம் நேயர்களே. அதன்படி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்: புதிய நேயர்கள் 043-42 என்ற முன் இணைப்பு எண்ணோடு, 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேயர்கள் வரலாம். மற்ற நேயர்கள் 043-42 என்ற முன் இணைப்பு எண்ணோடு, 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம். இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் முதல் அன்பு நேயர் வருக. வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
7: திருப்பத்தூர் மாவட்டம் பாங்கமுத்தம் மேல்வட்டம் ரவீந்திரன்.
0: என்ன பேருங்க?
7: ரவீந்திரன்.
0: சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
7: பெற்ற மகனை வெற்ற அணி படத்திலிருந்து தங்கள் உறிஞ்ச போது.

0: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.
3: நேரம் இரவு 10:06. இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடலை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழம் நிகழே. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகு. வணக்கம்
4: ஐயா. வணக்கங்க ஐயா.
3: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: திருப்பத்தூர் மாவட்டம் குடும்பமல்லியிலிருந்து வேலு பேசுறேங்க.
3: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல்?

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: நேரம் இரவு 10:11. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள்.

நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழலாம். நேர்களை, இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அன்பு நேயர் வருக, வணக்கம். சார் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? ஆ சரிங்க, கொடுத்துடலாம். நன்றிங்க.

0: 107.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீரங்கா மெடிக்கல்ஸ் தருமபுரி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: நேரம் இரவு 10:17. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழலாம். நேரலே இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
7: அன்பு சகோதரர் அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம் கூறுபவர் நான் கோவிந்தசாமி. திருப்பத்தூர் மாவட்டம் கந்தலி அடுத்த கனகநாச்சி அம்மன் கோயில். சிவாஜி கணேசனும் உஷாநந்தனையும் இணைந்து நடித்து வெளிவந்த படம் ராஜா பாட்டு ரக்கந்தரை. அந்த படத்திலிருந்து மதன மாளிகைகள் என்ற பாடலில் நமது பண்பலை நேரில் அனைவருக்காக வழங்கலையா? நன்றி.
6: வழங்கலாங்க. நன்றிங்க.
7: நன்றி.

0: நேரம் இரவு 10:22. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழும் நேர்களே. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம். ஓம் சக்தி கோயில் தெரு பால்லாங்குப்பம். படம் வந்து மாலை இட்ட மங்கை.
0: சரிங்க.
1: செந்தமிழ் தேன்மொழியா?
0: சரி. உங்க பேர் என்னங்க?
1: சி பாரதி.
0: சரிங்க, கொடுத்துலாங்க. நன்றிங்க.
1: தேங்க்யூ.

0: நேரம் இரவு 10:26. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.6. இணைந்திருக்கிறோம் சுகபாட ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழம் நேரே. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் பூரிகா மாநிலா வீரமணி.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: புன்னகையிலிருந்து நான் கூட ராஜஸ்தானில்.
0: சரிங்க, கொடுத்துருங்க. நன்றிங்க.

0: எங்க அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்வேன் சொல்லுங்க நீங்க. நானும் கூட ராஜாத்தாரே நாட்டு மக்களிலே.
1: நேரம் இரவு 10:30 இதே தருவரி 102.5 ஏற்காடு 103.7 நேர இணைந்திருக்கிறோம் சுகபாடராக நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயல் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடகை தொலைபேசி விலக கேட்டு மகிழம். இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை வணக்கம்.
2: வணக்கங்க.
1: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: திருப்பத்தூர் மாவட்டம் அடியத்தூர்.
1: ஆ,
2: பேர் சிவன்.
1: சரிங்க, சொன்னீங்க. என்ன பாடல் வேணும்?
2: நினைச்சவ முடித்தலிருந்து பூமலையை பொங்கி வசங்கள் வாழுங்க.
1: சரிங்க, கொடுத்துலாம். நன்றிங்க.
2: ஆ, நன்றி.

0: நேரம் இரவு 10:37. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.6. நகரை இணைந்திருக்கிறோம் சுகபாடு ராகுங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் வெங்கலாபுரம் போஸ்ட் முத்தம்பட்டி புஷ்பா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல்?
1: படம் பூந்தோட்ட காவல்காரன் பாட்டு.
0: சரி, நன்றிங்க.
1: தேங்க்யூ.

0: நேரம் இரவு 10:41. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3. இணைந்திருக்கிறோம் சுகபாத ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர் ஜெயராம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஜெயராம்.

0: நேரம் இரவு 10:45. இது தருமபுரி பண்பலை 107.5, ஏற்காடு பண்பலை 103.7. மேலே இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழம். இனி நிகழ்ச்சியில் பாடலை கேட்கிறோம். அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நலமா?
0: நிலையத்தில் அனைவரும் நலங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: திருப்பத்தூர் மாவட்டம் சீனிவாசன் ஐயா.
0: சொல்லுங்க, பாட்டு சொல்லுங்க.
1: பாடல் 3 தெய்வங்கள்லேருந்து வசந்தத்தில் ஒரு நாள்.
0: சரிங்க, கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: நன்றி ஐயா.

விவசாய பெருமக்களே, விவசாயம் செய்வதில் சந்தேகமா? எந்த பயிர் எந்த காலத்தில் நடுவது, பயிருக்கேற்ற உரங்களை எவ்வாறு தருவது என ஒவ்வொரு நாளும் விவசாயிகளுக்கு தேவையான தகவல்களை அள்ளி தருகிறது உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை 6:35 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியினை.

0: நேரம் இரவு 10:50. இது தருமபுரி பண்பலை 107.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க வரும் அன்பு நேயர் வருக வணக்கம். வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
1: வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம் சவுந்தரராஜன் பெரியார் நகர்ல இருந்து பேசுறேங்க ஐயா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நம் நாடு படத்துல ஆடை முழுதும் நனைய நனைய மலையடிக்கு தேடின்ற பாட்டுங்க ஐயா.
0: கொடுத்துலாங்க. நன்றிங்க.
1: நன்றிங்க ஐயா.

0: நேரம் இரவு 10:55. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்க நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடலை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் செந்தாமரை விஜயகுமார்.
0: சொல்லுங்க.
1: நன்றிங்க.
0: நன்றி.
1: தேங்க்யூ சார்.

வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: நேற்றைய தருமபுரி பண்பலை 107.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் இரவு 11 மணி. இனிமையான இரவு வேளையில் இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் வானம்பாடி முகமது ஆசிம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மோட்டார் சுந்தரம் பிள்ளை காத்திருந்த கண்களை.
0: சரிங்க, கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: நன்றி சார்.

0: infrastructure, including waste processing plants and Gobardhan plants. During the meeting, the Prime Minister reviewed 7 critical infrastructure projects across the railways, power and road sectors, covering 9 states worth around 30,000 crore rupees. While reviewing power sector projects, the Prime Minister emphasized the need to accelerate rooftop solar adoption across urban areas, with a special focus on cities, residential clusters, and public institutions. While reviewing road and port connectivity projects, it was emphasized that Vadhavan Port should be developed as a model of port-led, multimodal development, where every major mode of transport is seamlessly integrated to create a future-ready logistics ecosystem. While reviewing Ken-Betwa River interlinking project, the Prime Minister observed that Ken-Betwa project should serve as a model for other states to resolve interstate water issues through cooperation, timely clearances, technology-based monitoring and mission mode execution. The Prime Minister also underlined that the delay in the implementation of public projects leads not only to cost escalation, but also deprives citizens of timely access to essential facilities in development benefits. The Prime Minister also emphasized that innovative use of canal networks should be explored, including installation of solar panels along canals and over canals for clean electricity generation. The Supreme Court today upheld the legality of the Special Intensive Revision or SIR of the electoral rolls being conducted by the Election Commission of India. The court held that the Election Commission has the power to conduct SIR under Article 324 of the Representation of the People's Act 1950 and the rules made thereunder. It observed that SIR advances the constitutional imperative of free and fair elections. President Draupadi Murmu has greeted the people on the occasion of Eid al-Zuha. In her message, the president said that the festival symbolizes devotion, sacrifice, and selflessness. President Murmu said that the festival also inspires the citizens to serve humanity, particularly those who are less privileged. She further urged the citizens to strengthen the resolve to promote love and harmony in the society. And Indian shooter Isha Singh today broke the world record in the women's 25-meter pistol event at the ISSF World Cup in Munich. 21-year-old Isha earned 43 points from a possible 50 in the final to surpass the previous record of 42 points held by South Korea's Kim Ye-ji and claimed the gold medal. And that is the end of this news bulletin.
1: நேரமிரவு 11:10 இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களை பண்பலையில் நாளை வளவரும் நிகழ்ச்சி பற்றிய முன்னோட்டத்தினை கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உலர்வுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மரளை மலை மலையாக நம்ம ஓடுகிறா எஸ் சிவானி. காலை 7:00 காலை வணக்கம். இதில் தருமபுரி ஜெய்கி குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நால்வில், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உலக சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னாஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இந்த கேட்கலாம். 7:15 தமிழ் செய்தியில், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. சேலம் சண்முக மருத்துவமனை அவசர சிகிச்சை நிபுணர் டாக்டர் நேர்த்திகி அவர்கள் தரும் தகவல்கள். 7:00 சந்தோஷ் சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்பினல், 8:00 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி செல்ஸ் வழங்கும் சன்ரைசர்கள், 8:45 சருமரோக நிபாணி சாய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது, 9:05 வானொலியில் வசனம் நிகழ்ச்சியில் நம்பிக்கை நட்சத்திரம் தொழில் முனைவர் பி அருள் பாண்டியன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 10:00 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாரதி மருத்துவமனை வழங்கும் நன்றை கேட்போம் இன்றை கேட்போம், 10:05 வீரப்பெருமகன் சாவர்கர் சாவர்கரின் பிறந்த தின சிறப்புரை வழங்குவார் அரங்கையில வள்ளியப்பன் அவர்கள். தொடர்ந்து வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்கலாம். 11:00 தருமபுரி இனிமை சேவையம் மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கு நிகழ்ச்சி, 11:05 இறையொருள் பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின சிறப்பு சிறப்புரை வழங்குவார் கூடோஜெரி எஸ் கலீலுல்லா அவர்கள். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 வாக்குறுதி செய்திகள், 12:10 மருத்துவ மலர் நாளை நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான எதிர்காலம் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் தீபக் அவருடன் நேரமும், 12:40 தமிழ் செய்திகள், 12:50 திரையசை

ஒன்று ஐந்திற்கு ஆங்கில திசைகள், ஒன்று பத்துக்கு நெய்யர் பரப்பம், ஒன்று முப்பதற்கு, ஒன்று நாற்பத்தைந்துக்கு மாநில செய்தல், ஒன்று ஐம்பத்தைந்திற்கு வானிலை அறிக்கை, இரண்டு மணிக்கு விவசாய ரகம் நிகழ்ச்சியில் வாழையில் உர மேலாண்மை உரையினை வழங்குகிறார் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி ஜெய்கணேஷ் அவர்கள். இரண்டு பேருக்கு மீண்டும் கேட்போம் பன்மணி பாடல்கள். மூன்று மணிக்கு கட்சியின் கலக்கல் பாடல்கள். நான்கு மணிக்கு விடை தேடுவார்கள். ஐந்து மணிக்கு மாலை தண்டல். ஆறு மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணன் ஜோடியர் உலகம் தினம் ஒரு திருக்கோயில். ஆறு ஐந்துக்கு ஆங்கில செய்திகள், ஆறு பத்துக்கு பாட்டு தான், ஆறு முப்பதுக்கு மாநில செய்திகள், ஆறு நாற்பதுக்கு வேலை காத்திருக்கு, ஆறு நாற்பத்தைந்துக்கு வானிலை அறிக்கை, ஆறு ஐம்பதுக்கு உள்ளூர் ரூபா, ஆறு ஐம்பத்தைந்திற்கு சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்ஸ், தருமபுரி ஜெயின் மருத்துவமனை உலகம் நட்சத்திர வழி நம்பிக்கை வார்த்தைகள். ஏழு மணிக்கு திரையசை, ஏழு பத்துக்கு மாவட்ட செய்திகள், ஏழு பதினைந்து தமிழ் செய்திகள், ஏழு இருபத்தைந்திற்கு வயல்வெளி நிகழ்ச்சியில் கலக்கும் கால்நடை பண்ணை தருமபுரி அதகப்பாடி விஜயலட்சுமி அவருடன் நேர்முகம். தொடர்ந்து தேனி உயிர்களின் ராணி தருமபுரி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் எம் எஸ் வெண்ணிலா அவருடன் நேர்முகம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். எட்டு மணிக்கு விளந்தன்றால் சினிமா சினிமா, ஒன்பது மணிக்கு ஆங்கில திசைகள், தொடர்ந்து ஸ்பாட்லைட், ஒன்பதுக்கு இடைவிடாத இசை மலை, பத்து மணிக்கு சுகமான்றார்கள், பதினொன்று ஐந்துக்கு ஆங்கிலத்தின் செய்திகள். நேயர்கள் இதுவரை நாளை வளர்வு முயற்சி பற்றிய முன்னோட்டினை கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் உறங்கும் முன் ஒரு சிந்தனை. குறிக்கோள் இல்லாத வாழ்வு நங்கூரம் இல்லாத கப்பலை போன்றது. குறிக்கோள் இல்லாத வாழ்வு நங்கூரம் இல்லாத கப்பலை போன்றது. நேயர்கள் இதுவரை உறங்கும் முன் ஒரு சிந்தனையில் காந்திய சிந்தனையாக கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சியில் நாளை காலை 5:50 தொடங்கும் சென்னை டிடிஎஸ் நிகழ்ச்சியை ஏற்காடு பண்பை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய் ஹிந்த்.